லட்சகோட்யண்டநாயிகா லக்ஷ்யார்த்தலக்ஷணாகம்யா லப்தகாமலதா தனுஹ லலாமராஜதளிகா லம்பமுக்தா லதாஞ்சிதா லம்போதர பிரசூர்லப்யா லஜ்ஜாத்யா.

0: ஹிமவத்கங்கா, பிரேம்கார அர்ணவ கௌஸ்துகா, பிரேம்கார மந்திர சர்வஸ்வ, பிரேம்கார பரசௌக்கியத.
1: ஐந்து மணி 42 நிமிடம். தெய்வீகராகன் வெற்றிகள் அடுத்த பாடலாக அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து ராஜேஸ்வரியே எனும் பாடலை கேட்கலாம். சோபனா அவர்கள் குரலில்

தெய்வீக ராகம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக அபிஷேகம் எனும் தொகுப்பிலிருந்து மூகாம்பிகையே தாயே எனும் பாடலை கேட்கலாம். உன்னிகிருஷ்ணன் அவர்கள் குரலில்.

0: 5:53. எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: இனிய காலை வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 14 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம், ஆனி மாதம் 21 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 5 தேதி ஞாயிற்றுக்கிழமை. ரம்யமான காலைப்பொழுதில் நமது குமரி பண்பலை 101 இல் இப்போது நாம் கேட்கலாம் வந்தே மாதரம்.

0: நேரம் 6 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்து ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை வரவேற்பதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் பழக்கம் காரணமாக நாடு முழுவதும் 7 கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என்றும் மாநில அமைச்சர்களின் செயல்பாடுகள் வேதனையளிப்பதாக உள்ளது என்றும் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் உள்ள ஏரிகள், நீர்வழிகள், கால்வாய்களில் தூர்வாறுதல் மற்றும் கழிவுகளை அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெருநகர சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மறுகூட்டல் மறுமதிப்பீடு கோரி விண்ணப்பித்துள்ள மாணவர்களின் மதிப்பெண் பட்டியல் இணையதளத்தில் இம்மாதம் 6ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது.

0: பட்டுள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் மூன்று வெள்ளிப்பதக்கங்களை வென்றுள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்ற புளோரியானா ஸ்ட்ரைட் ஹாஸ் போட்டியில் இந்தியாவின் அனுஷ் அகர்வால் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: பழைத்துணிகள் அழகாய் படர்ந்திருக்க சில்லென்று தென்றல் சிலிருக்கும் ரம்யமான காலை பொழுதில் நாம கேட்டு இருக்கோம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது காலை 6:03. நேர்களை நமது குமரி பண்பலை 101 இன்று இடம்பெறும் நிகழ்ச்சிகளையும் வலம் வரும் நேரத்தையும் தெரிஞ்சுக்கலாம். இதோ நிகழ்ச்சி நிரல். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் குழந்தை பானு அவர்கள் படைப்பு. சென்னை வானொலி நிலையம் 6:15 குரளமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள். காலை 7:00 வட்டார செய்திகள் முற்றத்தில் இன்று, அதனை அடுத்து அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி திணலையில் திரை இசை. பொது அறிவு வினாவிடை தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்திச் சுருக்கம் இடம்பெறும் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, முற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00 மற்றும் 5:00, நாளை காலை 6:00 ஆகிய நேரங்களில். 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில். வடசேரி உழவர் சந்தையில் காய்கறிகளின் விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட விவரம், திரை இசை ஆகியன கேட்கலாம். 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:35 3-in-1 தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ். 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை. 10:02 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் ஆன்கோ. இதில் பேசுவது நான், நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை, நடப்பு நிகழ்வுகள் ஆகியன இடம்பெறும். 10:30 சிறுவர் குரல் நேரலை. 11:02 எய்ட்ஸூர் குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை. பகல் 12:00 நிகழ்ச்சி நேரல். 12:10 மனம் நனையும் மதுரமலை. இது தேரல் சுவையில் சாரல் இசை. 12:50 நலமாய் வாழ்வோ மருத்துவ தொடரில் ஆயுர்வேத மருத்துவத்தின் நன்மைகள் குறித்து விளக்குகிறார் ஆயுர்வேத மருத்துவர் ஏ விஷ்ணு நந்தன் அவர்கள். 12:55 தரை இசை. பிற்பகல் 1:00 செய்தி தெரியுமா? இதில் வன் மகோத்சவ் வீக் தகவல்கள் இடம்பெறும். 1:10 பூவையர் பூங்கா. பூச்செண்டாகம் பூவையர் வரிசையில் தடகள வீராங்கனை காரவிளை டி மனோரஞ்சினி அவர்களுடன் நேர்முகம். நமக்குள்ளே சாதனை பெண்மணியாகியன இடம்பெறும். 1:55 2:15 திரை இசை. 2:55 வானிலை அறிக்கை. 3:02 தேநீர் நேரம். இதில் நீங்கள் நீண்ட நாட்களாக பயன்படுத்தும் ஒரு பொருள் குறித்த நேரலை இடம்பெறும். நிகழ்ச்சி நிரல் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லியிலிருந்து அஞ்சலாக.

0: और मुझे बताया गया आप सभी यही नहीं रुकने वाले हैं, आपने हर साल 500 करोड़ चिप्स का लक्ष्य रखा है, यानी हर दिन 1.5 करोड़ से ज्यादा। मेरा पक्का विश्वास है कि आप उसे बहुत जल्द हासिल करके रहेंगे।
1: Earlier, Prime Minister Modi inaugurated and laid the foundation stone for development projects worth over 1,05,000 crore rupees in Rajasthan, marking a major push to infrastructure, energy, transport and employment generation in the state. During his day-long visit, the Prime Minister inaugurated the new terminal building at Jodhpur Airport. Thereafter, he dedicated the country's most modern greenfield refinery cum petrochemical complex to the nation in Pachpadra in Balotra district, which is an industrial processing plant built from scratch on undeveloped clean land. He also inspected the refinery's state-of-the-art control room, interacted with engineers and technical experts, flagged off fuel tankers and virtually laid the foundation stone for Jaipur Metro Phase 2. The monsoon session of Parliament will commence on 20th of this month. It will continue till 13th of August. Parliamentary Affairs Minister Kiran Rijiju informed that President Draupadi Murmu has approved the proposal of the government to convene the monsoon session of Parliament from 20th July. Mr. Rijiju said the session will focus on meaningful debate, discussion and decisions on issues of national importance. External Affairs Minister Dr. S. Jaishankar will be on an official visit to Qatar, Bahrain, Kuwait and Oman from today till 10th of this month. During the visit to these countries, Dr. Jaishankar will be meeting with his counterparts and the leader. After his visit to Oman, Dr. Jaishankar will visit New York on 13 July to launch India's official campaign for the UN Security Council tenure 2028-29. He will then attend the third India-EU Trade and Technology Council meeting and interact with his European Union and Belgian counterparts in Brussels on 14th and 15th July. Union Petroleum and Natural Gas Minister Hardeep Singh Puri has said that ethanol is not a new concept and has been in use for over a century. Addressing a gathering in Rajasthan, Mr. Puri said that the government welcomes constructive criticism of the government's biofuel blending program and assured that the government will incorporate suggestions into its work and make the necessary corrections. Mr. Puri also said that the idea of ethanol blending in India was first initiated during the previous Congress-led government. In the FIFA World Cup, Morocco stormed into the quarterfinals with a commanding 3-0 victory over Canada in Houston, Texas today. And that is the end of this news bulletin.
2: நேரம் 6:10.
3: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள்.
4: நகல்வல்லர் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன்று இருள் என்றார் திருவள்ளுவர். மனிதன் என்பவன் மற்றவர்களுடன் கூடி பேசி மகிழ்வுடன் வாழ வேண்டும். அவ்வாறு வாழ முடியாதவருக்கு பரந்த இந்த உலகம் பகலிலும் இருளாகவே தோன்றும் என்றார் திருவள்ளுவர். இன்னொரு குறளில் நிலம் என்னும் நல்லாளின் நகையை கூறுகின்றார். நிலத்தை மட்டும் வைத்து கொண்டு உழைக்காமல் இருப்பவர்கள் தம்மிடம் எதுவும் இல்லை என்று வருந்துகிறார்கள். அவர்களை கண்டு நிலம் என்னும் நல்லாள் சிரிப்பதாக கூறுகின்றார் வள்ளுவர். இளமென்று அசை இருப்பாரை காடின் நிலமென்னும் நல்லாள் நகும் என்பது திருக்குறள். 50 காப்பியங்களில் முதன்மை கொண்டது சிலப்பதிகாரம். அதில் ஒரு காட்சி, கோவலனுடன் கண்ணகி மதுரை மாநகருக்கு செல்லுகிறாள். பூம்புகாரை தாண்டுவதற்கு முன்னமே அவள் பாதங்கள் நொந்தன, பெருமூச்சு விடுகிறாள். இன்னும் எவ்வளவு தூரத்தில் மதுரை இருக்கிறது என்று கேட்கின்றாள். இருங்குடி நுசுப்போடு இணையடி வருந்தி நரும்பள் கூந்தல் குறும்பள உயிர்த்து உயரா கிளவியின் முள் எயிறு இளங்க மதுரை மூதூர் யாதன என்று கேட்கின்றாள். கண்ணகி கேட்டதற்கு விடையாக கோவலன் கூறுகின்றான், 6-5 அகநாட்டும்பர் நாரை கூந்தல் நனித்தனக்கு என்று சொல்லி சிரிக்கின்றான் கோவலன். 6-5 அதாவது 30 காதங்கள் என்பதை மறைத்து 5 அல்லது 6 காதங்கள் என்று கண்ணகிக்கு

0: ஆறுதலாக கூறி அவன் சிரிப்பதாக ஒரு நகைச்சுவை ஓவியத்தை வரைந்து காட்டுகின்றார் இளங்கோ அடிகளார். சீவக சிந்தாமணி காப்பியத்தில் திருத்தக்க தேவர் வரைந்து காட்டும் ஒரு காட்சியும் நகைச்சுவைக்கு மாட்சியாகும். வழிப்போக்கன் ஒருவனுக்கு சீவகன் அறிவுரை கூறுகின்றான். அகப்பற்றை நீக்காமல் வேள்வி செய்வதாலோ விரதம் இருப்பதாலோ பயன் இல்லை என்று கூறும்போது அங்கே நகைச்சுவை தெரிகின்றது. ஓங்கிய மரத்தில் தங்கும் வௌவால் தலைகீழாக தொங்குகிறது. அது அயலில் கிடக்கும் பழத்தை தின்கிறது. அதனால் அதற்கு வீடு பேறு கிடைக்குமா? அதுபோல துறவிகள் உரிகளில் தலைகீழாக தொங்குவதாலும் பழங்களை உண்பதாலும் வீடு பேறு அடைய முடியாது என்று கூறுகின்றான் சீவகன். தூங்குறி கிடந்து காயும் பழங்களும் தொய்ப்பனில்லா பாங்களா வினைகள் என்றார் பகவனார் எங்கட்கு எண்ணின். ஓங்கு நீன் மரத்தில் தூங்கும் முன்சிறை ஒடுங்கள் வாவல் பாங்கரிற் பழங்கள் தொய்ப்ப பழவினை பறியுமன்றே என்பது சீவக சிந்தாமணி பாடல். காவிய கவிஞர்கள் வாய்ப்பு நேரும் போதெல்லாம் எப்படி நகைச்சுவையை கையாளுகிறார்கள் என்பதற்கு இவையெல்லாம் சான்றுகள். புலவர் பலர் பாடிய பாடல்களின் ஒரு தொகுப்பு தனிப்பாடல்கள். அவற்றிலும் நகைச்சுவை இடையோடும் சில பாடல்களை காணலாம். குறிப்பாக காலமேக புலவர் பாடிய பாடல்கள் மிகச்சுவையானவை. ஒரு முறை காலமேக புலவர் கோடை நாளில் தெருவில் சென்று கொண்டிருக்கின்றார். அப்போது அவருக்கு மிகுந்த தாகம் எடுத்தது. அந்த நேரம் மோர் விற்றுக்கொண்டு ஒரு பெண் அந்த வழியே சென்றாள். உடனே அவளை அழைத்து அவரிடம் மோரை வாங்கி குடிக்கின்றார் புலவர். அந்த மோர் அவருக்கு நிறைவாக இல்லை. உடனே ஒரு பாடல் படிக்கின்றார். எப்படி? வானில் இருக்கும்போது நீ மேகம் என்று பெயர் பெற்றாய், மண்ணுலகை சேர்ந்தபோது நீர் என்று பெயர் பெற்றாய், இந்த ஆட்சியர் கையில் வந்தவுடன் மோர் என்று பெயர் பெற்றாயே என்று கிண்டலுடன் பாடுகின்றார். அந்த பாடல் இதுதான். கார் என்று பெயர் படைத்தாய் ககனத்து உறும்போது, நீர் என்று பெயர் படைத்தாய் நெடுந்தரையில் வந்ததன் பின், வாரொன்று மின்முளையார் ஆட்சியர்கை வந்ததன் பின், மோரென்று பெயர் படைத்தாய் முப்பேரும் பெற்றாயே, நாளும் சிரிப்போம் நலமாய் வாழ்வோம். குறிப்பாக ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன்பு நகைச்சுவை பகுதிகளை படித்தோ காட்சியாக பார்த்தோ மகிழ்வோம், அக மலர்ச்சி அடைவோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் குடந்தை பாலு அவர்கள்.

இதழ் விரித்த விடியல் மலர் இளம்பொழுதாய் மலர்ந்திருக்க, இனிய நாளாம் ஞாயிற்றுக்கிழமை இன்று இனிதுடனே புலர்ந்திருக்க, இதயங்களில் மகிழ்வூட்ட இன்பத்துடன் கேட்டு மகிழ்வோம். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது காலை 6:15. இன்று மாலை நம்ம குமரி பண்பலை 101 இடம்பெறக்கூடிய ஒரு சில நிகழ்ச்சிகளை இப்ப ஞாபகப்படுத்திடலாம். மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், தொடர்ந்து வானிலை அறிக்கை, அதனை அடுத்து SMS உங்கள் சாய்ஸ். 5:02 முல்லைச்சரம், அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். 5:30 உழவர் உலகம், இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை, இயற்கை விவசாயமும் அதன் முக்கியத்துவமும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் குமாரகோவில் ஊத்துமுகம் பி ஜெகன்ராஜ் அவர்கள். அமுத சுரபி, இதில் பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஷ்கர் யோஜனா உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், நெல் பயிரில் ஊட்டச்சத்து மேலாண்மை தகவல்களை தருகிறார் திருப்பதி சரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். மாலை 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 மல்லிசை, 6:40 திரை இசை, 7:00 இன்னிசை நேரம், 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள், எழுதியவர் என் முருகேசன் அவர்கள். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே லண்டன் லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் ICC மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் 2026 இறுதி ஆட்டத்தின் நேர்முக வர்ணனை 7:30 முதல் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை, 10:00 ரவிவாசரிய அகில பாரத சங்கீத் சபா, பண்டிட் கைலாஷ் சந்த் சர்மா அவர்களின் புளூட் இசை கேட்கலாம்.

11 மணிக்கு மனசமயங்கம் திரை இசை, நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரை இசை, நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 மணி வரை மங்களநாதம் இடம்பெறும். நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். தேனி இன்றைங்கரமாய் தித்திக்கும் காலை பொழுதில் நாம் கேட்கலாம் ஐயன் வள்ளுவரின் அமுதமொழியான குரல் அமுதம்.

ஆற்றல் மிகுந்தவர்க்கு ஆற்றல் குறைந்தவர் துன்பம் செய்வது என்பது கொல்லும் யமனை கையசைத்து அழைப்பது போன்றது ஆகும். குறள் எண் 894, அதிகாரம் பெரியாரை பிழையாமை.

0: ஆற்றல் மிகுந்தவர்க்கு ஆற்றல் குறைந்தவர் துன்பம் செய்வது என்பது கொல்லும் யமனை கையசைத்து அழைப்பது போன்றது ஆகும். குறள் எண் 894, அதிகாரம் பெரியாரை பிழையாமை.
1: குறளமுதம் கேட்டோம். இருளகற்றும் காலை என இனிது வந்த விடியல் இது. மலர்ந்த இந்த இனிமையான நன்னாளில் இறைவனை எண்ணி பக்தி பாமாலை கேட்கலாம். நம்ம குமரி பண்பலை நூற்றொன்றின் பக்தி மாலையில் விளம்பரத்தை தொடர்ந்து.
2: நாகர்கோவில் மார்த்தாண்டம் கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.
1: நற்பண்பு, நன்னடத்தை ஆகியவற்றால் தான் உண்மையான சக்தி இருக்கிறது. அந்த சக்தியை பெறுவதே ஆன்மீகம். மேலும் ஆசைகளை வெல்வதுதான் ஆன்மீகம். சுவாமி விவேகானந்தரின் சிந்தனை வாசகம் கேட்டோம். இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சியின் முதலில் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடலை இப்போது கேட்கலாம்.

கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். தேவனுடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருப்போர் பாக்கியவான். இந்த சங்கீத மொழியுடன் பக்தி மாலையில் இனி வருவது ஏ பி கோமலா பாடியுள்ள பாடல்.

0: கார் தாட்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ரூபாய் 1 லட்சத்திற்கு மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேர்களில் நம்ம குமரி பண்பலை 101 பக்தி மாலை கேட்டுட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலை பாடியவர் சிந்து.

செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன. எண்ணத்தை தூய்மைப்படுத்துவோம், நம் எண்ணங்களை நாம் அழகாக்கிக் கொள்வோம். நம் வாழ்க்கையை இறைவன் அழகாக்குவார். திருக்குறானின் இனிய வாசகம் கேட்டோம். இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்து இடம்பெறும் பாடலை பாடியவர் நாகூர் எம் ஹனிஃபா.

0: நிறைவு பெற்றது இன்றைய பக்தி மாலை. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் கேட்கலாம். சென்னையிலிருந்து அஞ்சலாக.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட மாநில அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் முறை 100 ஆண்டுகளாக இருந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அரசின் செயல்பாடுகள் குறித்த கருத்துக்களை பரிசீலனை செய்து அவற்றை உரிய முறையில் செயல்படுத்துவதற்கு தேவையான திருத்தங்களை மேற்கொள்வதற்கும் அரசு தயாராக உள்ளது என்று அவர் கூறினார். பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் யோசனை முதலில் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சிக் காலத்தில் அமல்படுத்தப்பட்டிருந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த 2006 மற்றும் 2008 ஆண்டுகளில் 10 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 5% அளவிற்கு எத்தனால் கலப்பதற்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்ததாக திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்தார். போதைப்பொருள் புழக்கம் காரணமாக நாடு முழுவதும் 7 கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாக

மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் போதைப் பொருள் பழக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மற்றும் மக்களை மையமாக கொண்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். விழிப்புணர்வு, சிகிச்சை, மறுவாழ்வு, மறு ஒருங்கிணைப்பு போன்ற நடவடிக்கைகள் மூலம் போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து பாதுகாக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் கூறினார். சமூகத்தில் இருந்து போதைப் பொருள் பழக்கத்தை அகற்றுவதற்கு மத்திய மாநில அரசுகள், அமைச்சகங்கள், சமூக அமைப்புகள், பொதுமக்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று திரு வீரேந்திரகுமார் கேட்டுக் கொண்டார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெங்காயத்தின் விலை குவிண்டால் 1

0: பல்வேறு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் கூறினார். சமூகத்தில் இருந்து போதைப் பொருள் பழக்கத்தை அகற்றுவதற்கு மத்திய மாநில அரசுகள், அமைச்சகங்கள், சமூக அமைப்புகள், பொதுமக்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று திரு வீரேந்திரகுமார் கேட்டுக் கொண்டார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெங்காயத்தின் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 1875 ரூபாயிலிருந்து 2125 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் இத்தகைய கொள்முதல் நடவடிக்கைகள் காரணமாக வெங்காயம் பயிரிடும் விவசாயிகளுக்கு வருவாய் அதிகரிக்கும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் வெங்காயம் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் இக்கருத்தை பதிவு செய்துள்ளார். மாநிலத்தில் பிஜேபி கட்சியின் அமைப்பை வலுப்படுத்துவதுடன் அரசியல் பணிகளை தொண்டர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சேலத்தில் நடைபெற்ற மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகளுடன் கலந்துரையாடியதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றஞ்சாட்டியுள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள், போதைப் பொருள் புழக்கம் போன்றவை அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டினார். இது தொடர்பாக மாநில அரசு எவ்வித நடவடிக்கையையும் மேற்கொள்ளாத காரணத்தால் ஆளுநரிடம் மனு அளிக்கப்பட்டதாக அவர் தெளிவுபடுத்தினார். ஆட்சியில் நடைபெறும் தவறுகளை சுட்டிக்காட்டுவது எதிர்க்கட்சியின் ஜனநாயக கடமை என்று திரு நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணையின் கட்டுமானம், தமிழகத்தின் நீர் உரிமையும், காவிரி டெல்டா பகுதியின் விவசாயமும் கடுமையாக பாதிக்கப்படும் என்று கூறினார். இது தொடர்பான சட்ட ரீதியான நடவடிக்கைகளையும் மாநில அரசு தீவிரப்படுத்த வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். இந்த விவகாரத்தில் அரசியல் கட்சிகள், விவசாயிகள், இளைஞர்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் அவர் வலியுறுத்தினார். மாநில அரசு சட்டப்பேரவை மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் பிரதமர் மற்றும் நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து தமிழகத்தின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என்று திரு அன்புமணி. பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக இம்மாவட்டத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து குற்றாலத்தில் செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இந்த ஆண்டு தென்மேற்கு பருவம் உள்ள நிலையில் குற்றாலங்களில் பாதுகாப்பு நலன்கள்ப்பட்டுள்ளது.
0: ஒடிசா மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களின் வடபகுதியை அடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். அமெரிக்காவில் நிலவும் கடும் வெப்பத்திலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கான

0: நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் நாடுகளில் நிலவி வரும் கடும் வெப்பத்தால் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக 10,000-க்கும் அதிகமான மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மாலி நாட்டின் வடபகுதியில் உள்ள நகரங்களை குறிவைத்து கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அந்நாட்டு ராணுவம் கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் ஆசிரியர் தகுதி தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பான வழக்கில் மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வங்கி மோசடி தொடர்பான வழக்கில் சிபிஐ நடத்திய சோதனையின் போது சட்டவிரோத பண பரிமாற்றம் செய்தது உட்பட பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. மேற்கு வங்க மாநில சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்களுக்கான 2 நாள் பயிலரங்கு நேற்று நிறைவடைந்தது. நாமக்கல் மாவட்டம் இறையமங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சத்துணவு கூடம் மற்றும் வகுப்பறைகளை மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் திறந்து வைத்தார். டெல்டா மாவட்டங்களை வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அறிவித்து மாநில அரசு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று மயிலாடுதுறை மாவட்ட விவசாயிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தேத்தாக்குடி பகுதியில் காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையின் போது போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தருமபுரி மாவட்டம் புலிக்கரையில் நபார்டு திட்டத்தின் கீழ் 42 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு வரும் புதிய கால்வாய் பணிகளை ஆட்சியர் திரு சரவணன் ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பாவ்னா தங்கப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம் 3 வெள்ளி 2 வெண்கலப்பதக்கங்களை வென்றுள்ளது. இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்வாஸ்திகா கோச்சா இணையும் கலப்பு இரட்டையர் பிரிவில் அங்கூர் ஸ்வாஸ்திகா இணையும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சாயாலி வாணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை மாநில அரசு உடனடியாக கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித்தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் காலை 6:55. இன்று பராபவ வருடம் ஆனி மாதம் 21 நாள் ஞாயிற்றுக்கிழமை. நேயர்களே, நமது பண்பலையில் இப்போது நாம் உழவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்கலாம். வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 29-32°C குறைந்தபட்ச வெப்பநிலை 21-24°C காணப்படும். வேளாண் சார்ந்த அறிவுரை. நெல் மற்றும் தோட்டக்கலை பயிர்களான காய்கறிகள், தென்னை மற்றும் ரப்பர் பயிரிடுவதற்கான ஆரம்ப வேலைகளை செய்ய ஏற்ற பருவம். மிளகில் பூப்பதற்கு முன்பும் புதிய இலைகள் மற்றும் மொட்டுவிடும் போதும், மிளகு கொத்து ஆரம்ப நிலை மற்றும் குண்டூசி தலை பருவத்திலும், மிளகு கொத்து உதிர்வதை தவிர்க்க இலைவழி ஊட்டமாக 1% டை அம்மோனியம் பாஸ்பேட்டினை தெளிக்கலாம். மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதால் பழவகை மரங்கள் மற்றும் மரவாசனை பயிர்களில் வட்டப்பாத்திகள் அமைத்து மழைநீரை சேமிக்கவும். வாழை, மிளகு, கிராம்பு, ஜாதிக்காய், இலவங்கப்பட்டை மற்றும் தென்னை மரங்களுக்கு பாத்திகள் அமைத்து மக்கிய தென்னை நார் கழிவுகளை இடுவதன் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கலாம். காற்றின் வேகம் மணிக்கு 10-14 km இருப்பதால் வாழை மரங்களுக்கு ஊன்று அளிக்கவும். நெகிழி மழை தடுப்பான்களை ரப்பர் மரத்தின் பால்வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம். வாழைக்கன்றுகளின் வேர் மற்றும் அழுகிய

பகுதிகளை சீவி நீக்கிவிட்டு மண் கரைசலில் நனைத்து அதன் மீது 40 கிராம் கார்போபியூரான் 3G குருணை மருந்தினை தூவி பின் நடவு செய்யவும் என பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் அறிவுறுத்தியுள்ளார். கால்நடை பராமரிப்புத்துறை கால்நோய் வாய்நோய் தடுப்பூசி 9வது சுற்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் இம்மாதம் 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. கால்நோய் வாய்நோய் பிளவுபட்ட குளம்புள்ள கால்நடை இனங்களான பசு மற்றும் எருமைகளுக்கு பரவும் நோயாகும். இந்த நோய் தாக்கப்படும் கால்நடைகளுக்கு கால், வாய் மற்றும் மடிக்காம்புகள் இவற்றில் கொப்பளங்கள் ஏற்படும். இதனால் நோய் தாக்கப்பட்ட பசுக்களில் பால் அருந்தும் கன்றுகள் இறக்க நேரிடும். இந்த நோயிலிருந்து கால்நடைகளை காத்திட தடுப்பூசி போடுவது ஒன்றே சிறந்த வழியாகும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதுவரை 8 சுற்று கால்நோய் வாய்நோய் தடுப்பூசி பணி நடைபெற்றுள்ளன. இந்த 9வது சுற்றில் சுமார் 58,400 கால்நடைகளுக்கு தடுப்பூசி செலுத்திட இலக்கு நிர்ணயித்து அனைத்து பகுதிகளிலும் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறையை சார்ந்த கால்நடை உதவி மருத்துவர்கள், கால்நடை ஆய்வாளர்கள் மற்றும் கால்நடை பராமரிப்பு உதவியாளர்கள் ஆகியோர்களை கொண்ட 23 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கால்நடை வளர்க்கும் விவசாயிகள் கால்நோய் வாய்நோயினால் தங்களுக்கு ஏற்படும் உற்பத்தி இழப்பை தடுத்திட இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி தங்களிடம் உள்ள 4 மாத வயதிற்கு மேலான அனைத்து பசு மற்றும் எருமைகளுக்கு தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தியுள்ளாா்.

0: நேயர்களுக்கான அறிவிப்புகளை கேட்டோம். விடிந்த பொழுதில் நீடித்த மகிழ்வாய் இன்பங்கள் மலர்ந்து இதமாய் தொடர்ந்து வாழ்க்கை வளம் பெறட்டும். எப்போதும் நல்லெண்ணங்களை நினைப்போம், நாளும் மகிழ்வுடன் வாழ்வோம், மகிழ்ச்சியுடன் கேட்போம். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் நம்ம குமரி பண்பலை 101. நேரம் காலை 7 மணி.
1: வட்டார செய்திகள்.

வணக்கம். தலைப்புச் செய்திகள். கன்னியாகுமரி மாவட்ட பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் தன்னார்வலர்களுக்கு பேரிடர் மீட்பு பணிகள் குறித்த பயிற்சி மாவட்ட ஆட்சியர் தொடக்கி வைத்தார். தெற்கு ரயில்வே நிர்வாகம் சார்பில் சென்னை கன்னியாகுமரி இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் தபால் ஆயுள் காப்பீட்டு முகவராக விண்ணப்பிக்கலாம். கன்னியாகுமரி கோட்ட கண்காணிப்பாளர் தகவல். இனி விரிவான செய்திகள். கன்னியாகுமரி மாவட்ட வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் இளம் பேரிடர் நண்பர் தன்னார்வலர்களுக்கான 3 நாட்கள் பயிற்சி முகாமை மாவட்ட ஆட்சித்தலைவர் தொடக்கி வைத்தார். அப்போது பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர், தமிழக அரசின் வழிகாட்டுதலின்படி பேரிடர் மேலாண்மை மற்றும் அவசரகால மீட்பு பணிகளில் இளைஞர்களை ஈடுபடுத்தும் நோக்கில் நடத்தப்பட்டு வரும் யுவ ஆப்தமித்ரா பயிற்சி முகாம் தொடங்கியுள்ளது. பேரிடர் காலங்களில் அதிகாரப்பூர்வ மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்திற்கு வரும் முன்னரே உள்ளூர் மட்டத்தில் இருக்கும் இளைஞர்கள் முதல்கட்ட மீட்புப் பணிகளை செய்ய முன்வர வேண்டும் என்று கூறினார். பயணிகளின் வசதிக்காக தெற்கு ரயில்வே சார்பில் சென்னை எழும்பூர் கன்னியாகுமரி இடையே எக்ஸ்பிரஸ் ரயில் இம்மாதம் 10ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை வெள்ளிக்கிழமைதோறும் எழும்பூரிலிருந்து கன்னியாகுமரிக்கு சிறப்பு ரயிலாக இயக்கப்படுகிறது. இதேபோன்று இம்மாதம் 12ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை கன்னியாகுமரியிலிருந்து எழும்பூருக்கு ஞாயிற்றுக்கிழமைதோறும் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது என தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் தபால் மற்றும் கிராமிய தபால் ஆயுள் காப்பீட்டு வணிகம் செய்ய நேரடி முகவராக செயல்பட விண்ணப்பிக்கலாம். 18 வயதுக்கு மேற்பட்ட 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற வேலைவாய்ப்பற்றோர், சுயதொழில் புரிவோர், முன்னாள் ராணுவத்தினர், அங்கன்வாடி ஊழியர்கள், மகளிர் சுயஉதவிக்குழு மகளிர்

0: பெற்ற அரசு ஊழியர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் ஆகியோரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. நேரடி முகவராக தேர்ந்தெடுக்கப்படுவோர் செய்யும் வணிகத்திற்கு ஏற்ப ஊக்கத்தொகை வழங்கப்படும் எனவும், தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் 5000 ரூபாய் மதிப்புள்ள என்எஸ்சி கேபிபி சேமிப்பு பத்திர கணக்கை தங்கள் பெயரில் தபால் நிலையங்களில் தொடங்கி ஜனாதிபதி பெயரில் ஈடு செய்து சமர்ப்பிக்க வேண்டும் எனவும், முகவர் உரிமம் முடியும்போது பத்திரம் திருப்பி தரப்படும் எனவும், தகுதி உள்ளவர்கள் அருகிலுள்ள தலைமை மற்றும் துணை தபால் நிலையங்களில் விண்ணப்பங்களை பெற்று பூர்த்தி செய்து தபால் கோட்ட கண்காணிப்பாளர் கன்னியாகுமரி கோட்டம் நாகர்கோவில் 629001 என்ற முகவரிக்கு இம்மாதம் 10 தேதிக்குள் அனுப்ப வேண்டும் எனவும், விண்ணப்பித்தவர்கள் இம்மாதம் 14 தேதி பிற்பகல் 3:30 மணிக்கு நாகர்கோவில் தலைமை தபால் நிலைய 2 மாடியில் உள்ள தபால் கோட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெறவுள்ள நேர்காணலில் தேவையான சான்றுகளுடன் கலந்து கொள்ளலாம் என கன்னியாகுமரி மாவட்ட கோட்ட தபால் துறை கண்காணிப்பாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவடைந்தன.
1: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட 2 கிளை July 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம், ரூபாய் 1 லட்சத்திற்கு மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம், ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்ஸி இலவசம், கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில், முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
2: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
3: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
4: மாமா, என்னாச்சு?
5: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
4: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
7: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
0: தேனி இன்றைய கரமாய் தித்திக்கும் ரம்யமான காலை பொழுதில் நாம கேட்டு இருக்கோம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியிலையும் நம்ம குமரி பண்பலை 101. நேரம் காலை 7:05 ஆகியாச்சு. இந்த நேரத்தில் நம்ம குமரி பண்பலை 101 இப்போ நாம கேட்கலாம்.

0: இணே இணே, வீட்டுல ஆள் உண்டா? அண்ணா எங்க போனாரு?
1: என்ன ஆள் உண்டா? காமௌண்ட் கதவை திறந்துட்டு உள்பக்கமா வந்து வீட்டு மின்னுக்கு நின்னு கூப்பிடுற. இந்த ஓரத்துல ரெண்டு பக்கமா பாக்குறியா?
0: ஏனே, நானும் தலப்ப கட்டின கிட்ட பாத்து உங்க வேலைக்காரங்க யாரோ நிக்கிறாங்க அப்படின்னு தான் சரியா கவனிக்கலையே.
1: சரிப்பா சரிப்பா, தம்பி என்ன விஷயத்துக்கு வந்தாலும் சரி, தம்பிக்கு இன்னைக்கு யோகம் அடிச்சிருக்கு.
0: என்னன்னு சொல்றீங்க யோகம்னு?
1: தம்பி, அண்ணா இருக்கு பாரு, நாலஞ்சு பல கன்றுகள் வச்சிருக்கோம் பாரு. அதுல பலாமர கன்ற அப்படியே தாய் மண்ணு சதராம அந்த கவரை கிழிச்சு பக்குவமா என் கையில தான் தம்பிய ஒண்ணு வைக்கிறது மாதிரி ஏற்பாடு பண்ணி தாரேன்.
0: ஏ அப்பா, எனக்கு யோகத்தை பாருங்க, இன்னைக்கு யாருக்கு கண்ணுல முழிச்சோம்னே தெரியலையே.
1: ஒரு மரம் நீ வச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த மாதிரி வைக்கலாமே அப்படிங்கற ஒரு எண்ணம் வரும். வருமா வராதா?
0: கண்டிப்பா வரும்.
1: அப்படியே வா, குளியில இறங்கு இறங்கு.
0: ஏனே, எனக்கு ஒரு சந்தேகம்னே, இந்த தாய் மண்ணு கொஞ்சம் கூட உதிர்ந்துடாம வைக்கணும் அப்படின்னு சொல்றீங்களே, அது என்ன காரணம்னே?
1: அது ஒரு சூழ்நிலையில அந்த மண்ணுக்கு ஏத்தால செழிப்பா வளர்ந்து வரும். அந்த நேரத்தில் நம்ம புது மண்ணில வைக்கக்கூடிய நிலையில ஏற்கனவே வளர்ந்து வரக்கூடிய மண்ணோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த மண் உதிர்ந்து போகாம அப்படியே வச்சோம் அப்படின்னா நம்ம இடத்துல செழிப்பா வளருமே. புரியுதா? இப்போ அதெல்லாம் இருக்கட்டு, அது என்ன ரெண்டு பையில பச்சை பசேல்னு சந்தைக்கு போயிட்டு வரையா?
0: ஏனே, இதெல்லாம் நம்ம தோட்டத்துல இயற்கையான முறையில விளைவிச்ச காய்கறிகள்னு. இந்த பையில கத்தரிக்காய், வெண்டைக்காய், வழுதுனங்காய், இந்த பையில கொய்யாக்காய், சப்போட்டா, நெல்லிக்காய், ஏகப்பட்டதை கொண்டு வந்திருக்கோம்னே. புடிங்கண்ணே. என்னே, இத வளர்த்த கதை பெரிய கதைண்ணே.
1: என்ன கதை? வேலையாட்களை விட போற, அவங்க வேலை செய்ய போறாங்க, நீ கண்காணிப்புல இருக்க போற, அறுவடை செய்து கொண்டு வந்திருப்ப, இதுல என்ன கதை?
0: ஏனே, என் தோட்டம் குளத்தங்கர பக்கத்துல இருந்தாலும் கூட தண்ணியே இல்லன்னு, வீட்டுல இருந்து அரை கிலோமீட்டருக்கு அங்க இருந்து தண்ணி கொண்டு வந்து ஊத்தி வளர்த்த காய்கறிகள்.
1: ஏ அப்பா, என் தம்பி கஷ்டப்பட்டிருக்க, குளம் என்ன நிலைமையில இருக்குன்னு?
0: காஞ்சி வறண்டு தட்டு மாதிரி கிடக்குன்னு.
1: என்னப்பா இத சொல்லதுக்கு?

0: ஒரு குறைச்சலா இல்லையா?
1: கேளே, என்னென்ன எங்க ஊரு குளம் தட்டு மாதிரி கிடக்குன்னு சொல்றேன், உங்களுக்கு என்ன இவ்வளவு வருத்தம் வருது?
0: என்ன வருத்தம் வருதா? அந்த பக்கமா ரோட்டோரமா நடந்து போறேன், வீட்டுல இருந்து தண்ணி எடுத்துட்டு வரல, ஒரு மடக்கு தண்ணி குடிக்கலாம் அப்படின்னாலும் கூட அந்த குளத்தை தானப்ப நம்பணும். உங்க ஊர்ல ஒற்றுமையே கிடையாதப்பா.
1: ஏனே, இந்த குளம் மாதிரியான நீர்நிலைகள் நமக்கு எப்படின்னு நன்மை பயக்குது?
0: தம்பி கூட காய்கறி சாகுபடிக்காக பல கிலோமீட்டர் நடந்து வந்து தண்ணியை ஊத்தினேன் அப்படின்னு சொல்ற பாரு.
1: ஆமா,
0: விவசாயத்துக்கு செழிப்ப கொடுக்கக்கூடியதே இந்த மாதிரியான நீர்நிலைகள் தானே. ஆறுகள், குளங்கள், நீரூற்றுகள், கிணறுகள், இவை தானப்பா.
1: ஏ, புரியுதுனே புரியுதுனே. அப்புறம் என்னன்னு?
0: சுற்றுப்புற சூழல் சமநிலைக்கு விட்டிடக்கூடியது இந்த மாதிரியான நீர்நிலைகள்.
1: ஏனே, இந்த நீர்நிலைகள் எல்லாம் ரொம்ப செழிப்பா இருக்கணும்னா நாங்க என்னென்ன செய்யணும்?
0: தம்பி, நீர்நிலைகள் செழிப்பா இருக்கணும் அப்படின்னா விவசாயிகள் மட்டும் இல்லாம அந்த கிராமத்துல குக்கிராமங்கள்ல உள்ளவங்கள்ட்ட ஒற்றுமை வேணும். மழை பெய்யக்கூடிய நேரத்துல அந்த மழை நீர் அப்படியே நீர்நிலையில போய் தங்குற மாதிரியான ஒரு ஏற்பாடு செய்யணும். அதுக்கப்புறமா நிலத்தடி நீர் பெருகிற மாதிரி ஒவ்வொரு வீடுகள்லயும் அதுக்கேற்ற வகையில நடவடிக்கை கையாளணும்.
1: ஏனே, இந்த மாதிரியெல்லாம் நம்ம செய்யறதுனால வேற என்னென்ன நன்மைகள்லாம் நடக்குன்னு?
0: தம்பி, நிலங்கள் வந்து ஈரத்தன்மையோடு இருந்தாச்சு அப்படின்னு சொன்னா பல்லுயிர் பெருக்கம் அப்படிங்கறது ஏற்படக்கூடிய நிலையில நாம வைக்கக்கூடிய பயிர் செழிப்பா வருமே.
1: ஏ அப்பா அப்பா, எங்க அண்ணன் பாரு, கொட்டு கொட்டுன்னு கொட்ட இல்லச்சியாரு.
0: ஒரு இடத்துக்கு தண்ணீர் பாய்ச்சணும் அப்படின்னாலும் கூட அந்த செலவை குறைக்கக்கூடிய தன்மை, அளவு கடந்த வகையில தண்ணீர் குளத்துல கூட இருந்தா மீன் வளர்க்கலாம, ஏகப்பட்ட தண்ணீர் அணைகள்ல இருந்தது அப்படின்னு சொன்னா மின்சாரம் தயாரிக்கலாம.
1: கேளே, போதும்னே போதும்னே, ஏதோ காய்கறிகளையும் பழங்களையும் கொண்டு வந்தேன், வந்த இடத்துல செடிய நடப்பான்னு சொல்லி என்ன கௌரவப்படுத்திட்டீங்க. கௌரவப்படுத்தின பிறகு தண்ணீருக்காக கஷ்டப்படாதப்பா, இருக்கக்கூடிய குளத்துல மழை வரும்போது தண்ணீர் வீணாகாம பாதுகாக்கிறது, அது மட்டும் இல்லாம ஈர நிலங்கள் இருந்தாதான் பல்லுயிர் பெருக்கம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கீங்க. போதும்னே போதும்னே, ரொம்ப சந்தோஷம்னே, திருப்தியா போயிட்டு வரோம்னே.
2: ராஜநன் கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம், ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம், ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம், கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில், முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன் கோ. தொடர்புக்கு 9487222715.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்ம ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். நாகர்கோவில் குமரி பண்மலை 101 இன்று காலை 10:02 இளைய பாரதம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல். கனிவான காலை வேளையில் கதிரவனின் ஒளிக்கீற்று இனிதான பொழுதனை எம்பிட ரம்யமான இந்த நேரத்தில் நாம கேட்டு இருக்கோம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் நம்ம குமரி பண்பலை 101. நேயர்களே, நமது பண்பலையில் இப்போது நாம் கேட்கலாம்.
4: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகின்றது அரும்புகளின் குறும்புகள். இது மழலைகளின் அமுதமொழி கேட்கும் நேரம்.
5: காதில் கேட்கின்றதா
4: இன்றைய காலையை இனிதாக்க வரும் அரும்பை சந்திக்கலாம். வணக்கம்.
6: குட் மார்னிங்.
4: உங்க பேர் என்னமா?
6: அன்பு கிருஷா.
4: கிருஷா, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
6: கோணம்.
4: பிள்ளை என்ன படிக்கிறீங்க?
6: ப்ரீகேஜி.
4: ஸ்கூலுக்கு ஜாலியா போவீங்களா?
6: ஆமா.
4: ஸ்கூலுக்கு ஏன் ஜாலியா போவீங்க?
6: மேம் ஸ்டோரிஸ் சொல்லுவாங்க.
4: ஸ்டோரிஸ்லாம் சொல்லுவாங்களா? பிள்ளைக்கு என்ன மேம் ரொம்ப பிடிக்கும்?
6: மீனா மேம்.
4: மீனா மேம் பிள்ளைக்கு என்னெல்லாம் சொல்லி தந்திருக்காங்க?
6: ஸ்டோரி, சாங்ஸ், திருக்குறள், டான்ஸ்.
4: பிள்ளை டான்ஸ்லாம் ஆடுவீங்களா?
6: ஆமா.
4: பிள்ளைக்கு எத்தனை வயசு ஆகுது?
6: 4.
4: உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்க?
6: அப்பா, அம்மா, தாத்தா, அப்பா, அம்மா.
4: அவங்க பேர்லாம் எங்களுக்காக சொல்றீங்களா?
6: அப்பா பேர் ஆதித்தன், அம்மா பேர் அனிஷா, தாத்தா பேர் தேவா.

0: என்ன சொல்லி தர
1: போறீங்க?
0: சூப்பர்மா, அழகான ஒரு ஸ்டோரி சொல்லிட்டீங்க. திருக்குறள் தெரியும் சொன்னீங்கல்ல, சொல்லி தரீங்களா?
1: திருக்குறள் அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்க கசதர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக நஞ்சி மறப்பது நஞ்சந்து நஞ்சலது அஞ்சே மறப்பது நஞ்சே தீனால் சுத்தபுன் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுத்தவது செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை.
0: அழகா சொன்னீங்க. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எங்களுக்காக ஒரு கதை சொன்னீங்க, திருக்குறள் எல்லாம் சொல்லி தந்தீங்க, அழகா பேசினீங்க. நீங்க ஃபியூச்சர்ல பெரிய ஆளா வர்றதுக்கு வாழ்த்துகள்.
1: Thank you.
0: குறும்புகள் தொடரும். குழந்தை மனதோடு விடைபெறுகிறோம். டாடா, பை பை.
2: தமிழ் செய்திகள் கேட்கலாம். சனியிலும் அஞ்சலாக

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். ஜனநாயக நடைமுறைகள் மீது இந்தியாவும் அமெரிக்காவும் வலுவான நம்பிக்கை கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழில்நுட்பத்துறையில் தற்சார்பு நிலையை எட்டுவதற்கான நடவடிக்கைகள் புதிய உச்சத்தை எட்ட உதவிடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாட்டில் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சயாலி வாணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்திய அமெரிக்க நாடுகள் ஜனநாயக நடைமுறைகள் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மக்களுக்கு எண்ணற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதில் சட்டத்தின் அடிப்படையிலான ஜனநாயக ஆட்சி முறை முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவில் 250வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மற்றும் மக்களுக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான நட்புறவை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்வதன் மூலம் நீண்டகால அமைதி, வளம் மற்றும் வளர்ச்சிக்கு பெரும் உறுதுணையாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழில்நுட்பத்துறையில் தற்சார்பு நிலையை எட்டுவதற்கான நடவடிக்கைகள் புதிய உச்சத்தை எட்ட உதவிடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், குஜராத் மாநிலம் சனந்த் நகரில் தொடங்கப்பட்டுள்ள செமிகண்டக்டர் உற்பத்தி ஆலை மற்றும் ஆய்வகம் இந்தியாவின் தொழில்நுட்பத்துறையின் வலிமையை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் இளைஞர்களுக்கு பெருமளவிலான வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கும் உதவிடும் என்று திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கத்தார், பஹ்ரைன், குவைத், ஒமான் ஆகிய நாடுகளில் இம்மா

0: மாதம் 10ஆம் தேதி அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். அவரது இந்த பயணத்தின் போது அந்தந்த நாடுகளின் தலைவர்கள் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்துகிறார். மேலும் அந்நாடுகளுடனான நலன் சார்ந்த அம்சங்கள், பிராந்திய மேம்பாடு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்க உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து இம்மாதம் 13ஆம் தேதி நியூயார்க் செல்லும் அவர், 2028-2029ஆம் ஆண்டில் ஐநா பாதுகாப்பு சபையின் தற்காலிக உறுப்பினருக்கான நடவடிக்கைகளை தொடங்கி வைக்கிறார். பின்னர் பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் நடைபெறும் இந்திய ஐரோப்பிய யூனியன் வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்ப கவுன்சில் கூட்டத்தில் திரு ஜெய்சங்கர் பங்கேற்கிறார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வெங்காயத்தின் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 1,875 ரூபாயிலிருந்து 2,125 ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் இத்தகைய கொள்முதல் நடவடிக்கைகள் காரணமாக வெங்காயம் பயிரிடும் விவசாயிகளுக்கு வருவாய் அதிகரிக்கும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் வெங்காயம் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. மிசோரம் மாநில வாக்காளர் பட்டியலில் எந்த ஒரு வெளிநாட்டினர் பெயரும் இடம்பெறவில்லை என்று அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி கரிமா குப்தா உறுதிபட தெரிவித்துள்ளார். அம்மாநிலத்தில் மே மாதம் 30ஆம் தேதி முதல் June 28ஆம் தேதி வரை நடைபெற்ற வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நிறைவடைந்து வரைவு வாக்காளர் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்காளர் பட்டியலில் வெளிநாட்டினர் பெயர்கள் இடம்பெற்றுள்ளதா என்பது குறித்து அதிகாரிகள் முழுமையான சரிபார்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக கூறினார். ஒவ்வொரு வாக்காளர்களின் வீடுகளுக்கும் நேரடியாக சென்று வாக்காளர்களின் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். 3வது கட்டமாக 16 மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை மிசோரம் 100% பணிகளை நிறைவு செய்துள்ள முதல் மாநிலமாக திகழ்கிறது என்று அவர் மேலும் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வர்த்தக வங்கிகளை காட்டிலும் கூட்டுறவு வங்கிகள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மகாராஷ்டிர மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், அம்மாநிலத்தில் 2 லட்சத்துக்கும் அதிகமான கூட்டுறவு சங்கங்கள் செயல்பட்டு வருவதாகவும், நாட்டிலேயே பெருமளவிலான கூட்டுறவு சங்கங்கள் நிறைந்த மாநிலமாக மகாராஷ்டிரா திகழ்வதாகவும் திரு பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். நாகாலாந்து மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு வேளாண் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அம்மாநில முதலமைச்சர் திரு நெஃப்யூரியோ தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் மேம்பாட்டு நிதியிலிருந்து 35 டிராக்டர் மற்றும் 6 பயன்பாட்டு வாகனங்களை அம்மாநில விவசாயிகளுக்கு வழங்கி பேசினார். அம்மாநிலத்தின் மண்வளத்தை விவசாயிகள் பயன்படுத்திக் கொண்டு வேளாண் விளைபொருட்களின் உற்பத்தியை அதிகரிக்க முன்வர வேண்டும் என்று முதலமைச்சர் திரு நெஃப்யூரியோ கேட்டுக் கொண்டுள்ளார். ஆஸ்திரேலியாவின் மிக முக்கிய பொருளாதார நட்பு நாடாக இந்தியா திகழ்கிறது என்று அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனேஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உலகின் 4வது மிகப்பெரிய பொருளாதார நாடாகவும் விரைவான பொருளாதார வளர்ச்சி கொண்ட நாடாகவும் இந்தியா உருவெடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு, பொருளாதார மற்றும் கலாச்சார துறைகளில் வலுவான ஒத்துழைப்பு இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி, ஸ்திரத்தன்மை, வளம் ஆகியவற்றை உறுதி செய்வதில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படும் என்று திரு ஆண்டனி அல்பனீஸ் கூறியுள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குஜராத், ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. மத்திய பிரதேசம், கர்நாடகா, ராஜஸ்தான், தெலங்கானா மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமுதல்

அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், இமாச்சல பிரதேசம் மற்றும் தென் மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கேரளத்தில் உள்ள 14 மாவட்டங்களிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து கேரளம் லட்சத்தீவு கடற்பகுதிகளில் அலைகளின் சீற்றம் அதிகரிக்கக்கூடும் என்பதால் அப்பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மகாராஷ்டிர மாநிலம் மும்பை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக அம்மாநில மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக மும்பை, தானே, பால்கர் ஆகிய பகுதிகளில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சாயாலி வாணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்வாஸ்திகா தனிஷா கொட்டேச்சா இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் அங்குர் பட்டாச்சார்ஜி ஸ்வாஸ்திகா கோஷ் இணையும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம், 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பாவ்னா தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஹர்விந்தர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் காம்பவுண்ட் பிரிவில் சீதல் தேவியும், மகளிர் ஒற்றையர் பிரிவில் பூஜா ஜெயச்சனும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 3 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனநாயக நடைமுறைகள் மீது இந்தியாவும் அமெரிக்காவும் வலுவான நம்பிக்கை கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழில்நுட்பத் துறையில் தற்சார்பு நிலையை எட்டுவதற்கான நடவடிக்கைகள் புதிய உச்சத்தை எட்ட உதவிடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாட்டில் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சயாலி வாணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: இந்த காலை வேளையில் கதிரவனின் ஒளி கீற்று இனிதான பொழுதனை இயம்பிட மகிழ்ச்சியுடன் நாம கேட்டுட்டு இருக்கோம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் காலை 7:26. நேயர்களை விளம்பரங்களை தொடர்ந்து நம்ம குமரி பண்பலை 101 சேவை செய்திகள் கேட்கலாம்.
1: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ரூபாய் 1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-ஜார் மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: சேவை செய்திகள் கேட்கலாம். பெருஞ்சக்கோணம் அருள்மிகு சக்தி விநாயகர் தேவி ஸ்ரீ புவனேஸ்வரி நாகராஜ திருக்கோவில் 3வது புனருத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று காலை 7:30 நாகராஜ கோவில் பூஜை, காலை 10 அம்மனுக்கு பொங்காலை வழிபாடு, முற்பகல் 11 நாகரூட்டு பூஜை, பகல் 12 உச்சகால பூஜை, அலங்கார தீப ஆராதனை, மாலை 4:30 சர்ப்பலி பூஜை, 5 புஷ்பாபிஷேகம்.

அபிஷேகம், 6 மணிக்கு தீப ஆராதனை. தம்மத்துக்கோணம் வளர்நகர் ஐயா வைகுண்டர் திருநிழல் தாங்கல் திரையேடு வாசிப்பு மற்றும் வாகன பவனி திருவிழாவில் இன்று முற்பகல் 11:45 பால் பணிவிடை, மதியம் 12 மணிக்கு உச்சிப்படிப்பு, மாலை 4 மணிக்கு திரையேடு வாசிப்பு, 8 மணிக்கு பால் பணிவிடை. கன்னியாகுமரி மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பயன்பாட்டில் உள்ள முதிர்ந்த நிலையில் கழிவு நீக்கம் செய்யப்பட்ட ஈப்புகளை வரும் ஜூலை 15 பிற்பகல் 3 மணிக்கு மாவட்ட வருவாய் அலுவலர் அல்லது அவரால் அங்கீகரிக்கப்பட்ட அலுவலரால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைத்து நிபந்தனைக்குட்பட்ட பொது ஏலம் விடப்பட உள்ளது. இந்த பொது ஏலத்தில் கலந்து கொள்ளும் அனைவரும் 50,000 ரூபாய் வீதம் முன்வைப்பு தொகை செலுத்தி ஏலத்தில் கலந்து கொள்ள வேண்டும். ஜிஎஸ்டி எண் உள்ளவர்கள் மட்டுமே ஏலத்தில் கலந்து கொள்ள வேண்டும். அரசு தானியங்கி பொறியாளரின் மதிப்பீட்டு தொகைக்கு குறையாமல் ஏலம் கோரப்பட வேண்டும். கூடுதல் தொகைக்கு ஏலம் கேட்பவருக்கு நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ஏலம் உறுதி செய்யப்படும். ஏலம் உறுதி செய்யப்பட்டவுடன் முழு தொகை மற்றும் 18% சரக்கு மற்றும் சேவை வரியினையும் சேர்த்து ரொக்கமாக உடனடியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலக கஜானாவில் உரிய கணக்கு தலைப்பில் தொகையினை செலுத்த வேண்டும். வாகனத்தை அலுவலக நேரத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேரில் பார்வையிடலாம். ஏலத்தை ரத்து செய்யவோ அல்லது தள்ளி வைக்கவோ மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களுக்கு முழு உரிமை உண்டு. இதர நிபந்தனைகளுக்கு உட்பட்டது என கன்னியாகுமரி மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் அறிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் முன்னாள் படைவீரர் நல மைய கட்டிடத்தில் அமைந்துள்ள கடைகளில் காலியாக உள்ள கடையெண் 16, 17, 18, 19, 20 மற்றும் ஒரே கடையின் அமைப்பில் 7 கடைகளும் உரிம கட்டணத்தின் அடிப்படையில் விடுவதற்கு வருகிற ஜூலை 23 ஒப்பந்தப்புள்ளி பெறப்பட்டு ஏலமும் அன்றைய தினமே நடைபெறவுள்ளது. ஒப்பந்தப்புள்ளி சமர்ப்பிக்க விரும்புபவர்கள் அன்றைய தினம் முற்பகல் 11:30 ஒப்பந்தப்புள்ளி சமர்ப்பித்திட வேண்டும் எனவும், பின்னர் நடைபெறும் ஏலத்தில் பங்கு பெற விருப்பம்வர்கள் அன்றைய தினம் மதியம் 12 மணிக்கு நடைபெறும் ஏலத்தில் கலந்து கொண்டு பயனடையுமாறும், மேலும் ஏலத்தில் கலந்து கொள்பவர்கள் 11 மாத உரிம கட்டணம் முன்பணமாக செலுத்த வேண்டும். முன்னாள் படைவீரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் எனவும், ஏலம் உரிய வழிமுறைகளின்படி உரிய அலுவலர்களின் முன்பாக உரிய நேரத்தில் நடைபெறும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேர்களை நமது பண்பலையில் இப்போது நாம் கேட்கலாம்.
1: இன்றைய குறுஞ்செய்தி.
2: சரி சரி, ஆசைப்பட்டு விட்டீர். இந்த பெட்டியை நீரே திறந்துவிடும்.
1: இவ்வளவுதான்
2: மந்திரியாரே? எனது நண்பன் எனக்கு முக்கியமான ஒரு பொருளை அனுப்பி இருப்பதாக கூறினான். கவனமாக திறந்து பாருங்கள், தீப்பிடித்து விட போகிறது.
1: பிடிக்குமா? என்ன மன்னர் உளறுகிறார் மன்னா? இதோ பாருங்கள், திறந்து விட்டேன்.
2: என்ன இது? காட்டின் சுடரை அனுப்பியிருப்பதாக கூறினான். ஒரு மரக்கன்று அனுப்பியிருக்கிறான். மாற்றி அனுப்பிவிட்டானோ? பெட்டிக்குள் ஒரு சுடரையும் காணவில்லையே
1: மன்னா. தங்களது நண்பர் மாற்றி அனுப்பவில்லை மன்னா, தாங்கள் தான் மாற்றி புரிந்து கொண்டீர்கள் என்று நினைக்கிறேன்.
2: எதையும் சரியாக புரிந்து கொள்பவன் இந்த 73 எலியேசி மன்னர். இந்த 73 எலியேசி மன்னரை பார்த்து நீர் எப்படி இந்த கேள்வியை கேட்கலாம்?
1: ஆனால் மன்னா, இந்த முறைதான் மாறிவிட்டதே.
2: என்ன கூறுகிறீர்
1: மன்னா? இந்த மரக்கன்றின் பெயர் புரசு மரம். இந்த மரத்தின் பூக்கள் பூத்து குலுங்கும் போது காட்டு தீ பற்றியது போல தெரியுமா? அதனால் தான் இதனை காட்டின் சுடர் என்று அழைக்கிறார்கள். அதைத்தான் தங்களது நண்பர் கூறியிருக்கிறார் என்று

0: பார்க்கிறேன்.
1: ஓஹோ, புரிந்து விட்டது. இப்போது எனக்கு புரிந்து விட்டது. இந்த புரசை மரமும் காட்டின் சூடரும் இரண்டுமே ஒன்றுதான். ஆனால் போயும் போயும் ஒரு மரக்கன்றை பரிசாக அனுப்பியிருக்கின்றானே. இந்த மரத்தில் அப்படி என்னதான் இருக்கிறது? தந்ததுதான் தந்து விட்டான். இந்த மரத்தை நட்டு வைப்போம். வளர்ந்த பிறகு விறகுக்கு பயன்படுத்தலாம், இல்லை என்றால் மரப்பொருட்கள் செய்ய பயன்படுத்தி விடலாம்.
0: மன்னா, இதற்குதான் குருகுலத்தில் தாவரவியல் வகுப்பை கட்டடித்து விட்டு காட்டா பூவை பறித்து விளையாட போகாதீர்கள் என்று சொன்னேன். கேட்டீர்கள் அம்மண்ணா? இப்போது தாவரங்களை பற்றி ஒன்றும் தெரியாமல் திணற வேண்டியது.
1: ராஜ ரகசியங்களை எல்லாம் எதற்கு மந்திரியாரை கசிய விடுகிறீர்? அட்டக்கி வாசியும் அதுதான் வரவில்லை என்று தெரிகிறது அல்லவா? அந்த மரத்தின் சிறப்பை நீரே கூறிவிடும்.
0: மன்னா, இந்த மரத்தை பலாசு, பொரசு, புரசை என்று அழைக்கிறார்கள். இந்த மரத்தின் தண்டு பகுதியில் இருக்கும் அரக்கை ஷெலாக் என்று அழைக்கிறார்கள். இந்த அரக்கில் மனமுள்ள பிசின் நிறப்பொருள் மெழுகு, புரதங்கள், கனிம உப்புகள், மணப்பொருட்கள் போன்றவை அடங்கியுள்ளன. இது பழங்களின் ஆயுட்காலம் நீட்டிக்க உதவும் என்பதால் இந்த பிசினை பழங்களின் மேல் தடவுகிறார்கள்.
1: ஓஹோ, ஆப்பிள், ஆரஞ்சு பழங்கள் எல்லாம் பளபளவென்று பளபளப்பதற்கு காரணம் இதுதானா?
0: ஆம் மன்னா, இந்த மரத்தின் பட்டைகள் மாதவிலக்கு பிரச்சனையை சீர் செய்கிறதாம். புரசை மரத்தின் விதைகள் குடல் புழுக்களை நீக்குகிறதாம். பூக்களோ ஆர்த்ரைடிஸ், மூட்டு வலிகள் போன்ற பிரச்சனைகளை தீர்க்க வல்லதாம். பாம்பு கடிக்கு கூட பாரம்பரியமாக புரசை மரப்பட்டையை பயன்படுத்துகிறார்களாம்.
1: நீ கூறுவதை பார்த்தால் எக்கச்சக்கமான மருத்துவ குணங்களை தன்னுள் அடக்கி வைத்திருக்கிறது போலவே இந்த புரசை மரம்.
0: ஆம் மன்னா, உடலின் நச்சுக்களை அகற்றவும் ரத்தத்தை சுத்திகரிக்கவும் புரசை மர பூக்கள் பயன்படுகிறதாம். ஆயுர்வேதத்தில் பயன்படுத்தப்படும் புரசு மருத்துவ குணங்களுக்காக பயன்படுத்துவதாக இருந்தால் நாம் மருத்துவரின் அறிவுரையோடு தான் பயன்படுத்த வேண்டும்.
1: மந்திரியாரே, என்னையா தாவரவியல் வகுப்பை கட்டடித்தேன் என்று கூறுவீர்? இப்போது கூறுகிறேன், கேளு. குறிஞ்சிப்பாட்டில் வருகின்ற 99 மலர்களில் இந்த புரசை மலரும் ஒன்று. ஜார்க்கண்ட் மாநிலத்தின் மாநில மலர் இந்த புரசை மலர். சென்னையின் மத்திய பகுதி முழுவதிலும் ஒரு காலத்தில் இந்த புரசை மரம் தான் நிறைந்திருந்து இருக்கிறது. அதனால் தான் அப்பகுதியை புரசை வாக்கம் என்றும் அழைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் உமக்கு தெரியுமா? ஹோலி பண்டிகையின் போது தூவப்படும் நிறப்பொடிகள் செய்ய பயன்படுகிறது இந்த மலர். ஆர்கானிக் காட்டன் சேலை ரகங்கள் தயாரிக்க தான் இது பெரிதும் உதவுகிறது. இதெல்லாம் உமக்கு தெரியுமா?
0: ஆஹா, என்றோ ஓரிருந்தால் மன்னர் வகுப்பிற்கு சென்றிருக்கிறார்.
1: எனது நண்பன் பல நன்மைகளை தரும் ஒரு மரக்கன்று தான் எனக்கு பரிசளித்திருக்கிறான். இந்த மரத்தின் நிறை கன்றுகளை வாங்கி நமது கோட்டையை சுற்றி நெருக்கமாக நட்டு வைக்க வேண்டும்.
0: அது எனக்கு மனா.
1: இங்குதான் நீர் 73 எழுகேசி மன்னரின் ராஜதந்திரத்தை பார்த்து வியந்து விட போகிறீர். இந்த மரங்கள் எல்லாம் வளர்ந்து பூத்து குலுங்கும் போது நமது கோட்டையை சுற்றி காட்டு தீ கபகபென்று எரிந்தது போல காட்சியளிக்கும். அப்போதுதான் வீரபாகு பயந்து போருக்கு அழைக்க மாட்டான். எப்படி எனது ராஜதந்திரம்?
0: தாங்கள் எங்கேயோ போய்
2: இன்றைய குறுஞ்செய்தி.

இனிமையான காலை பொழுதில் நம்ம குமரி பண்பலை நூற்றுள்ள சந்தோஷமா கேட்டுட்டு இருக்கோம் தென்குமரி தேனலை. புத்துணர்வுடன் புலர்ந்த காலை பொழுதில் மனதிற்கு இனிமையான பாடல்களுடன் சுவையான தகவல்கள் பொதுறிவு வினாவிடை தேதியும் செய்தியும் செய்தி சுருக்கம் நம்முடைய மாவட்டத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய காய்கறிகள் மற்றும் பழங்களுடைய விலை விபரம் நெல் விலை விபரம் அப்படின்னு சொல்லிட்டு பல சுவையான தகவல்களை கேட்டு ரசிக்கலாம் இன்றைய நம்முடைய தென்குமரி தேனலை நிகழ்ச்சிகள். தேனலையின் தேன் துளிய நம்ம நிகழ்ச்சியில இப்போ இன்றைய பொதுறிவு கேள்வி என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? நம்முடைய இயல்பான வாழ்க்கை முறைகள்ல ரெண்டு மூணு நாட்கள் தொடர்ந்து மழை பெய்துச்சு அப்படின்னா என்னடா மழை அப்படின்னு சொல்லி தோணும். வெயிலுடைய தாக்கம் அதிகமா இருந்துச்சுன்னா அடிக்கிற வெயில பாருங்க, என்ன சூடு பொறுக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்முடைய பொதுவான எண்ணெய் இல்லையா? இன்றைய நம்முடைய பொதறிவு கேள்வி வெயில் வெப்பம் தொடர்புடைய ஒரு கேள்விதான். அப்படி என்ன கேள்வி, யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க தானே? சரி, கேள்வியை தெரிஞ்சுக்கலாமா? உலகிலேயே மிக வெப்பமான இடம் எது? கேள்வி மீண்டும் ஒரு முறை, உலகிலேயே மிக வெப்பமான இடம் எது?

அதுக்கான விடையல் யோசிச்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்காக ஒரு பாடல் வாழ்ந்துகிட்டே இருக்கு. வெயில் திரைப்படத்துல இருந்து நான் முத்துக்குமாரின் வரிகளில் திப்பு, ஜெய்சி ஹிப்ட், கைலாஷ்கர், வி வி பிரசன்னா இவங்களுடைய குரல்கள்ல ஜி வி பிரகாஷ்குமாரோட இசையமைப்புல பாடலை கேட்டுடலாம். தொடர்ந்து இணைந்திருப்போம். இது நம்ம குமரி பண்பலை 120 தென்குமரி தேனலை.

0: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
1: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
2: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
3: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக, முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம், ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம், ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்ஸி இலவசம், கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில், முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
5: தென்றல் காற்று சுகந்தமாய் வருடும் இனிமையான காலை பொழுதில் நம்ம குமரி பண்பலை நூற்றிலிருந்து சந்தோஷமா கேட்டுட்டு இருக்கோம் தென்குமரி தேனலை. தென்குமரி தேனிலையில இப்ப இன்றைய பொதறிவு கேள்விக்கான விடையை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கேள்வியை ஒரு முறை ஞாபகப்படுத்திடலாம். உலகிலேயே மிக வெப்பமான இடம் எது? இதற்கான விடை டெத்வேலி பள்ளத்தாக்கு. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் இருக்கக்கூடிய டெத்வேலி பள்ளத்தாக்கு தான் உலகத்திலேயே மிக வெப்பமான இடமா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. பூமத்திய ரேகையிலிருந்து சுமார் 2,275 2,900 மைல்கள் வடக்கு பகுதியில் அமைந்திருக்கு. இத வந்து இயற்கை ஓவன் அப்படின்னு கூட சொல்றாங்க. இந்த தாழ்வான பள்ளத்தாக்குல செடி கொடிகள் போன்ற தாவரங்களோ நீர்நிலைகளோ இல்ல. இதனால கதிரவனுடைய அந்த ஒளிக்கதிர்கள் நேரடியா அங்க இருக்கக்கூடிய பாறைகள் அப்புறமா பாலைவன அந்த மணல் மீது பட்டு அதெல்லாம் அந்த வெப்பத்தை உறிஞ்சி வச்சிருக்குது. இந்த பாறைகள் அந்த வெப்பத்தை திருப்பியும் வளிமண்டலத்திலேயே பிரதிபலிக்கிறதுனால காற்றும் வெப்பமாகிட்டே இருக்குதாங்க. இதுல இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னதான் கடுமையா வெயில் வாட்டி வதச்சாலோ இந்த டெத்வேலி உலக புகழ் பெற்ற ஒரு சுற்றுலா தலமாகவும் இருக்குது. எதனால அப்படின்னு யோசிக்கிறீங்களா? எந்த ஒரு உயிரினமும் இல்லாம பார்க்கறதுக்கு செவ்வாய் கிரகம் போன்ற நிலப்பரப்பை கொண்டிருக்கிறதுனால இத நேர்ல போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருஷந்தோறும் வர்றாங்களாம். சரி, இன்றைய பொதறிவு கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒரு முறை தெரிஞ்சுக்கலாம். உலகிலேயே மிக வெப்பமான இடம் எது? இதற்கான விடை அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள டெத்வேலி பள்ளத்தாக்கு இந்த பகுதிதான். இனிமையான இந்த காலை பொழுதுல இன்றைய நாளுடைய சிறப்புகள் எல்லாம் நம்ம குமரி பண்பலை 101 தெரிஞ்சுக்கலாம்.
6: தேதியும் செய்தியும் இன்று ஜூலை 5
7: தமிழக எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
6: நூற்று 150 மேற்பட்ட புதினங்கள், 100 மேற்பட்ட சிறுகதைகளுடன் பல பிரபல தமிழ் திரைப்படங்களுக்கு கதை வசனங்களையும் எழுதியுள்ள புகழ்பெற்ற எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் 1946 இதே நாளில் பிறந்தவராவார்.
7: உடையார், இரும்பு குதிரைகள், மெர்க்குரி பூக்கள், அகல்ய

0: ஐயா, கங்கை கொண்ட சோழன் போன்ற பல அற்புதமான படைப்புகளை படைத்த பாலகுமாரன் அவர்கள் நாயகன், குணா, ஜென்டில்மேன் போன்ற பல திரைப்படங்களுக்கு திரைக்கதைகளும் எழுதியுள்ளார்.
1: இலக்கிய சிந்தனை விருது, தமிழக அரசு விருது, கலைமாமணி விருது, ராஜா சர் அண்ணாமலை செட்டியார் டிரஸ்ட் விருது போன்ற பல்வேறு விருதுகளை இவர் பெற்றுள்ளார்.
0: சுவிட்சர்லாந்தை சேர்ந்த இயற்பியலாளர் எமி எர்கன் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
1: 1750 இதே நாளில் பிறந்த எமி எர்கன் அவர்கள் இயற்பியலாளரும் வேதியியலாளரும் ஆவார்.
0: எண்ணெய் விளக்கின் வடிவமைப்பை பெருமளவு மேம்படுத்திய இவர் புதிதாக ஒரு விளக்கினை வடிவமைத்தார்.
1: அந்த விளக்கு இவரது பெயராலேயே எர்கன் விளக்கு என அழைக்கப்படலாயிற்று.

0: 1687 ஆண்டு இதே நாளில் சர் ஐசக் நியூட்டன் அவர்கள் தனது புகழ்பெற்ற நூலான பிரின்சிபியா மேத்தமெட்டிகாவை வெளியிட்டார்.
1: 1954 ஆண்டு இதே நாளில் பிபிசி தனது முதல் தொலைக்காட்சி செய்தியை ஒளிபரப்பு செய்தது.
0: ஆந்திர பிரதேச உயர்நீதிமன்றம் நிறுவப்பட்டதும் இதே ஆண்டு இதே நாளில்தான்.
1: 1996 ஆண்டு இதே நாளில் குளோனிங் முறையில் முதலாவது பாலூட்டி டோலி என்ற ஆடு ஸ்காட்லாந்தில் பிறந்தது.
0: 1998 ஆண்டு இதே நாளில் செவ்வாய்க்கோளுக்கு தனது முதலாவது விண்கலத்தை ஜப்பான் ஏவியது.
1: இரண்டாயிரத்து 2016 ஆண்டு இதே நாளில் யூனோ எனும் விண்கலம் வியாழன் கோளை அடைந்து தனது 20 மாத ஆய்வை அக்கோளில் துவக்கியது.
0: திருப்புகழ் சுவாமிகள் என்று அழைக்கப்பட்ட வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் தமிழுக்கும் தமிழிசைக்கும் இலக்கணம் தந்தவர் ஆவார்.
1: ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து ஆங்கிலேயர் அந்தாதி எனும் நூலை எழுதியுள்ள இவர் முத்தமிழ் பாமாலை, தமிழ் துதிப்பதிகம் போன்ற பல நூல்களை இயற்றியுள்ளார்.
0: பெண்களுக்கு கல்வி வேண்டும் என்று பெண் உரிமைக்கு புரட்சிகரமான பல கருத்துக்களை கூறிய இவர் 1898 ஆண்டு இதே நாளில் இறைவன் அடி சேர்ந்தார்.
1: 20 நூற்றாண்டின் குறிப்பிடத்தக்க எழுத்தாளர்களுள் ஒருவராக திகழ்ந்த கு அழகிரி சுவாமி அவர்கள் சிறுகதை, கட்டுரை, புதினங்கள், நாடகங்கள், கவிதைகள், மொழிபெயர்ப்புகள் என்று பல துறைகளிலும் சாதனைகள் பல படைத்தவர் ஆவார்.
0: புது வீடு, புது உலகம், மூன்று பிள்ளைகள் போன்ற பல இலக்கிய படைப்புகளை படைத்துள்ள இவர் சாகித்ய அகாடமி விருதினையும் பெற்றுள்ளார்.
1: இவர் 1970 ஆண்டு இதே நாளில் இயற்கை எய்தினார்.
2: தேதியும் செய்தியும்

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று காலை 8:30 சர்ம ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ் கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: மத்திய அரசு அங்கீகாரத்துடன் சென்ட் சேவியர் பொறியியல் கல்லூரியால் நிர்வகிக்கப்படும் இந்நிறுவனத்தில் ஃபிட்டர், எலக்ட்ரீசியன், எலக்ட்ரானிக்ஸ்,
3: மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங்கில் வருபவர்களுக்கு கல்வி கட்டணம் இல்லை.
2: அரசு கல்வி சலுகைகளுடன் கேம்பஸ் இன்டர்வியூ வழியே வேலை வாய்ப்பு உறுதி.
3: 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இருப்பாளரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443729333
2: மற்றும் 0465129 6483.
4: கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை, ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் மருந்தகம்,
5: வடசேரி ஆம்னி பேருந்து நிலையம் அருகில் நாகர்கோவில் மற்றும் ஆசிரமம் சுசீந்திரம்.
4: தோல் நோய்கள்,
5: வயிற்று செரிமான கோளாறுகள்,
4: மூட்டுவலி, வாதம்,
5: சுவாச கோளாறுகள்,
4: மூலம்,
5: தலைவலி, மைக்ரேன்,
4: முடி உதிர்தல், பொடுகு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
5: கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை.
4: தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர்
5: 9443693100.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று காலை 10:02 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல். நேர்களை நமது பண்பலையின் தென்குமரி தென்னலையில் இப்போ நாம கேட்கலாம் அமரன் திரைப்படத்திலிருந்து பாடலை. ஜி வி பிரகாஷ்குமாரின் இசையமைப்பில் ஹரிச்சரண், ஸ்வேதா மோகன் குரல்களில், கார்த்திக் நேதாவின் வரிகளில் இதோ பாடல்.

0: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
1: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
2: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
1: ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்.
2: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
3: தென்னை மதிப்பு கூட்டு மையம் செண்பகராமன் புது
1: செல்
3: 7305365016.
4: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
5: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
6: நாகர்கோவில் மார்த்தாண்டம் கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.
7: தங்கம் தங்கம், என்ன ஒரே யோசனையா இருக்க போல?
8: அரசோட நலத்திட்டங்களை நம்ம வந்து பயனடையணும் அப்படின்னா எவ்வளவு முயற்சி பண்ண வேண்டி இருக்கு. மாற்றுத்திறனாளிகள் எப்படித்தான் அவங்களுக்கு தேவையான சலுகைகளை பெற முடியுமோ?
7: மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கு தேவையான மாற்றுத்திறனாளி அட்டை, கல்வி, வேலை வாய்ப்பு, உதவி உபகரணங்கள் வாங்குறதுக்கு அவங்களுக்கும் அவங்கள அதாவது மாற்றுத்திறனாளிகளை பாதுகாக்கிறவங்களும் பயனடைற மாதிரி ஒரு திட்டம் வந்தாச்சு.
8: அது என்ன திட்டம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
7: அதுதான் தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு உரிமைகள் திட்டம். இந்த திட்டத்துல வட்டார அளவிலான விடுதிகள் சேவை மையங்கள் வழியா மாற்றுத்திறனாளிகளோட வீட்டுக்கே போய் அவங்களுடைய தேவைக்கு ஏற்ப சேவைகளை வழங்குறாங்க. கூடவே அரசோட நலத்திட்ட உதவிகள் கிடைக்கவும் வழி செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, சிறப்பு நிபுணர்களை கொண்டு

0: மாற்றுத்திறனாளிகளுக்கு பிசியோதெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, இப்படி பல விஷயங்களை இந்த விழுதுகள் சேவை மையத்துல செய்யறாங்க.
1: அப்போ இந்த சேவை மையத்தை எப்படி நாம தொடர்பு கொள்ளணும்?
0: மாற்றுத்திறனாளிகளுக்கான இலவச உதவி எண் கொடுத்திருக்காங்க, 1800-402-50-111. அது மட்டும் இல்ல, சைகை மூலமா கூட தெளிவு பெறலாம். அதுக்காக வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்திருக்காங்க, 9498-34-53-50. என்ன புரிஞ்சுதா?
1: நல்லா புரிஞ்சிச்சு. மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி எண் 1800-402-50-111. சைகை மொழியில் விவரம் பெற வாட்ஸ்அப் எண் 9498-34-53-50.

மாலை மன காலை பொழுதில் ரசனிக்க விருந்தாய் ரசிக்கும் பாடல்களுடன் பல் சுவை கருத்துக்களும் கலந்து வர சந்தோஷமா நாம கேட்டுட்டு இருக்கோம். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் நம்ம குமரி பண்பலை 101. தொடர்ந்து இணைந்திருப்போம். இது நம்ம குமரி பண்பலையின் தென்குமரி தேனலை. இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை வரவேற்பதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் பழக்கம் காரணமாக நாடு முழுவதும் 7 கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என்றும் மாநில அமைச்சர்களின் செயல்பாடுகள் வேதனையளிப்பதாக உள்ளது என்றும் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் உள்ள ஏரிகள் நீர்வழி கால்வாய்களில் தூர்வாருதல் மற்றும் கழிவுகளை அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெருநகர சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மறுகூட்டல் மறு மதிப்பீடு கோரி விண்ணப்பித்துள்ள மாணவர்களின் மதிப்பெண் பட்டியல் இணையதளத்தில் இம்மாதம் 6ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை. அதுதான் குமரி பண்பலை 101.

வானொலியில் தள்ளிய குரலாய்த்து செய்யட்டை எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நம்ம குமரி பண்பலை நூற்றொன்று. நேரம் காலை 8:03. நேர்களின் நமது பண்பலையில் இப்பொழுது நாம் வடசேரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கனிகளின் விலை நிலவரம் என்னென்ன தெரிஞ்சுக்கலாம். நாட்டு கத்தரிக்காய் கிலோ ஒன்றிற்கு 85 ரூபாய், கத்தரிக்காய் சாதாரகம் 58 ரூபாய். நாட்டு வெண்டைக்காய், வெண்டைக்காய் பச்சை இவை ஒரு கிலோ தலா 45 ரூபாய்.

0: தக்காளி கிலோ ஒன்றிற்கு 30 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 40 ரூபாய், நாட்டு மிளகாய் 60 ரூபாய், நாடன் மிளகாய் 120 ரூபாய், சீனி அவரைக்காய் 45 ரூபாய், வெள்ளரிக்காய் 38 ரூபாய், பாகற்காய் 70 ரூபாய், இஞ்சி 260 ரூபாய், உருளைக்கிழங்கு 1 கிலோ 35 ரூபாய், சேனைக்கிழங்கு 50 ரூபாய், பல்லாரி 45 ரூபாய், கேரட் 80 ரூபாய், முட்டைக்கோஸ் 55 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம், முருங்கைக்காய் 10 எண்ணம், இவை தலா 50 ரூபாய். சின்ன வெங்காயம் கிலோ ஒன்றிற்கு 70 ரூபாய், பூசணி 18 ரூபாய், தடியங்காய் 25 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 140 ரூபாய், புடலை 40 ரூபாய், பீன்ஸ் 95 ரூபாய், சௌச்சௌ 150 ரூபாய், தட்டைப்பயிறு 45 ரூபாய், நாடன் மாங்காய் 25 ரூபாய், பீட்ரூட் 55 ரூபாய், முள்ளங்கி 45 ரூபாய், எலுமிச்சை 75 ரூபாய், நார்த்தங்காய் 50 ரூபாய், காலிஃபிளவர் 55 ரூபாய், தேங்காய் குடுமியுடன் 45 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 48 ரூபாய், வாழையிலை ஒரு பொட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 85 ரூபாய், புதினா 95 ரூபாய், பால் சேம்பு, வழுதலங்காய் இவை 1 கிலோ தலா 65 ரூபாய், கோவைக்காய் 50 ரூபாய், சுரைக்காய் 25 ரூபாய், காராமணி 48 ரூபாய், நூல்கோல் 75 ரூபாய், ஒட்டு மாங்காய் 30 ரூபாய், நெய்ந்திரன் வாழைப்பழம் கிலோ ஒன்றிற்கு 56 ரூபாய், பப்பாளி பழம் 30 ரூபாய், அன்னாசி பழம் 50 ரூபாய், நெல்லிக்கனி 60 ரூபாய் விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. இனி அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம் தெரிஞ்சுக்கலாம். திருப்பதி சாரம் 3 நெல் ரகம் அரசு கொள்முதல் நிலையங்களின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டால் ஒன்றிற்கு 2500 ரூபாயும், உள்ளூர் கொள்முதல் நிலையங்களின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டால் ஒன்றிற்கு 1700 ரூபாய் விலையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. இனி நமது மாவட்டத்தின் முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம் தெரிஞ்சுக்கலாம். இன்றைய காலை நிலவரப்படி பேச்சிப்பாறை அணை 34.4 அடி, பெருஞ்சாணி அணை 67.3 அடி, சிற்றார் அணை 1 13.58 அடி, சிற்றார் அணை 2 13.68 அடி, பொய்கை அணை 16.1 அடி, மாம்பழத்துறையார் அணை 38.8 அடியாக உள்ளது. அணைகளின் நீர்மட்ட விவரம் தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம், ரூபாய் 1 லட்சத்திற்கு மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம், ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்ஸி இலவசம், கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில், முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்ம ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.
4: கல்வி கடனில் புரட்சி, RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
5: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
6: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி,
5: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
6: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளைய பாரதம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல். நேர்களின் நம்ம குமரி பண்பலை 101 இப்ப நாம கேட்கலாம் லப்பர் பந்து திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை. பிரதீப் குமார், சிவாங்கி குரல்களில் சீன் ரோலரின் இசையமைப்பில் பாடலை எழுதியிருக்காங்க மோகன் ராஜன். தொடர்ந்து இணைந்திருப்போம்.

0: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட இரண்டாவது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ரூபாய் 1 லட்சத்திற்கு மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
1: இந்தியாவோட நியூ கேப்டன் கூல் யார் தெரியுமா?
3: நியூ கேப்டன் கூலா?
1: ஆமா, பானசோனிக் ஏசி தான் இந்தியாஸ் நியூ கேப்டன் கூல். இதோட அட்வான்ஸ் டஸ்ட் பஸ்ட் டெக்னாலஜி, அவுட்டோர் யூனிட்ட

0: விண்டோ கிளீன் பண்ணிடும். சோ எல்லா கார்னர்ஸ்லயும் ஸ்ட்ராங் கூலிங் கிடைக்கும்.
1: பானாசோனிக் ஏசி வாங்க
2: ராஜனன்கோ, கோட் ரோட், நாகர்கோவில், மார்த்தாண்டம், கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.
3: நேர்களை, இன்னைக்கு நம்ம குமரி பண்பலை நூற்றுல உங்களுக்காக இருக்கக்கூடிய நேரலை நிகழ்ச்சிகளை ஒரு முறை ஞாபகப்படுத்திடலாம். இன்னைக்கு காலையில 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை இடம்பெறுது. இதுல உங்களுக்கு பிடித்த பாடல்களை சந்தோஷமா கேட்டு மகிழலாம். குட்டீஸ் உங்களுக்காக கூட ஒரு சூப்பரான நிகழ்ச்சி இருக்குது. காலையில 10:30 சிறுவர் குரல் நேரலை நிகழ்ச்சியில இருக்குது. இதுல உங்களுக்கு பிடித்த அந்த தகவல்கள், அப்புறமா பாட்டு பேசுறது, திருக்குறள் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அசத்தலாம். 11:02 ஏக்சூர் குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை நிகழ்ச்சி இருக்குதுங்க. இதுல நாங்க கேட்கக்கூடிய பொது அறிவு கேள்விகளுக்கு சந்தோஷமா பதில் சொல்லி மகிழலாம். கூடவே 3:02 தேநீர் நேரம் நிகழ்ச்சியில நீங்கள் கண்ட அந்த நீங்க வந்து ரொம்ப நாளா பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள், இப்பவும் பயன்படுத்திட்டு இருப்பீங்களா, அந்த பொருள் என்ன அப்படிங்கறத பத்தி பகிர்ந்துக்கலாம். நேரலை நிகழ்ச்சி தேநீர் நேரம், நீங்கள் நீண்ட நாட்களாக பயன்படுத்தும் ஒரு பொருள். நேர்களை, இதுவரை நமது பண்பலையின் பல்சுவை கதமாய் நம்ம குமரி பண்பலை நூற்றிலிருந்து தென்குமரி தேனலை கேட்டோம். இதுவரை நிகழ்ச்சியில் உங்களுடன் ஸ்ரீ நிர்த்தியா. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லியிலிருந்து அஞ்சலாக.

0: Let's move to VC Pramod.
1: Thank you, Sarah. Papers have widely noted Prime Minister Modi's visit to Gujarat and Rajasthan, where he inaugurated path-breaking developmental projects, while the new EV policy in the state capital has also gained traction. Hindustan Times writes, India overcame crisis on refining prowess. We'll keep building, says Prime Minister. The Hindu notes, Modi inaugurates semiconductor facility in Gujarat. The Sunday Express headlines, new EV policy empowers middle class. Delhi transforming has chosen a new direction for cleaner, more modern future. Sunday Times informs City Court cites Supreme Court order, denies bail to Sharjeel Umar. Telegram told to act against piracy or face action, writes the Economic Times. And finally, indeed, love knows no bounds. The Sunday Express writes about one Zeeshan Ahmed who crossed the LOC to meet his love, Iram Majid. The two had fallen in love over Snapchat. A month after he crossed LOC for love, 22-year-old POK man sent back. And with that, it's back to you, Saira.
0: Thanks, Pramod. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Modi launches next phase of regional air connectivity scheme Viksit Udaan to give fillip to air travel in Tier 2 and Tier 3 cities. Government hikes onion procurement price for price stabilization buffer by 13% to boost farmer income. IMD says monsoon rains will continue to lash large parts of the country over the next few days. Australian Prime Minister Anthony Albanese hails India as key economic partner ahead of Prime Minister Modi's visit. And in football, France and Morocco enter quarterfinals of FIFA World Cup. And with that, we end the morning news. Have a great day.
2: Akashwani se pesh hai khabarnama.
3: இனிய பயணம் காற்றலையில் இது நம்ம குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் நம்ம குமரி பண்பலை 101 இப்போது நாம் கேட்கலாம்.
4: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: சைபால்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இதயில் படையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
5: சைபால்.
7: இந்த உலகத்துல எத்தனை வகையான மனிதர்கள் இருக்கிறாங்க? ஒவ்வொரு மனிதனுமே ஒவ்வொரு வகை அப்படிங்கிறாங்க விஞ்ஞானிகள். மனிதர்களை மூன்று வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மெய்ஞானிகள். இவங்களை பற்றிலாம் ஏற்கனவே நாம் பேசியிருக்கிறோம். இப்போ டாக்டர் எட்வர்டு பேஷ் அப்படிங்கிற நிபுணர் என்ன சொல்கிறார் தெரியுமா? மனிதர்களை 7 வகையாக பிரிக்கலாம்ங்கிறார். மனிதர்களின் மனநிலை அடிப்படையில் அவங்களை 7 விதமாக வகைப்படுத்துகிறார் அவர். சரி, அது என்ன 7 வகை? முதல் வகை என்னன்னா பயந்த குணம் உள்ளவங்க. சார் ரொம்ப பயந்த சுபாவம், வீட்டில் கூட வாயே திறக்க மாட்டார், சாப்பிட போகிறப்ப மட்டும்தான் கொஞ்சம் வாயை திறப்பார், அப்புறம் மூடிக்குவார் அப்படின்னு சில பேரை பற்றி நாம் பேசிக்கிறது உண்டு. இவங்கள்லாம் இந்த வகை, அதாவது பயந்த குணம் உள்ளவர்கள் அப்படிங்கிற முதல் வகை. சரி, ரெண்டாவது வகை என்னென்னா சஞ்சலப்படுகிறவர்கள். எதுக்கு எடுத்தாலும் கலக்கம், குழப்பம், இப்படியே காலம் தள்ளிட்டு இருப்பாங்க. பல பேர் பார்த்துருப்பீங்க, அவங்களாம் இந்த வகை. மூணாவது வகை என்னென்னா யதார்த்த உலகை மறந்து கற்பனை உலகத்திலே மிதக்கிறவங்க. இளைஞர்கள், கவிஞர்கள், இப்படி பல பேர் இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் கற்பனை உலகத்திலே மிதந்துக்கிட்டு இருப்பாங்க. கிட்டத்தில் போய் என்னங்க ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டு பாருங்கள். அவங்களெல்லாம் ஏதோ ஒரு அற்ப புழுவை பார்க்குறது மாதிரி அவங்கள பார்ப்பாங்க. அதுவும் அந்த வானத்து நிலாவை பாருங்கள், அது என்னை வா வான்னு கூப்பிடுது, எனக்கு சீக்கிரத்தில் ஒரு நாள் சிறகுகள் முளைக்கும், சிறகடித்து வானத்தில் பறந்து போவேன், அந்த செல்ல நிலாவை கொஞ்சிவிட்டு வருவேன், இப்படிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. கொஞ்சிறது அப்புறம் இருக்கட்டும், இப்போ கஞ்சிக்கு வழியே பாருப்பா அப்படின்னா அதை காதில் வாங்க மாட்டாங்க. நாம் ஏதோ இந்த உலகத்தை அனுபவிக்க தெரியாதவர்கள் மாதிரி நம்மளை அவங்க கவனிப்பாங்க. இப்படி ஒரு ரகம். நாலாவது வகை மனிதர்கள் எப்படின்னா இவங்க தனிமை உணர்வு மிக்கவர்கள். இவங்க மற்றவங்களோட இயல்பாக நெருங்கி பழகிறதில்ல, தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டுன்னு இருந்துட்டு போகிறவங்க. அடுத்த வீட்டில் இருக்கிறவர் யார் அப்படின்னு கேட்டால் கூட அடுத்த வீடுன்னு ஒன்று இருக்கா

0: அப்படிங்கிறது மாதிரி நம்ம முகத்தை பார்ப்பாங்க. அவங்கக்கிட்ட மேற்கொண்டு நாம் என்னத்தை பேச முடியும்? இப்படி ஒரு வகை. ஐந்தாவது வகை மனிதர்கள் எப்படின்னா, இவங்க வந்து மற்றவங்க செல்வாக்குக்கு உட்பட மறுப்பவர்கள். அடுத்தவங்களோட செல்வாக்குக்கு இவங்க ஆட்படுறதில்ல. நான் யார் தெரியுமான்னு கேட்டால் அதை தெரிஞ்சுட்டு எனக்கு என்ன ஆகப்போகுதும்பாங்க. இவங்கள்லாம் அந்த ரகம். ஆறாவது வகை மனிதர்கள் எப்பவும் எதுலேயும் பற்று இல்லாமல் இருக்கிறவங்க. இது ஒரு துறவு மனப்பான்மை. இயல்பாகவே சில பேர் இப்படி உண்டு, அவங்களுக்கு எதுலேயும் ஒரு ஈடுபாடு இருக்காது. அப்படிப்பட்டவங்கள்லாம் ஆறாவது வகை. ஏழாவது வகை மனிதர்கள் மற்றவங்க கவலையை தன்னுடையதாக ஆக்கிக்கிட்டு கவலைப்படுறவங்க. இவங்கள்லாம் மகாத்மாக்கள். தாம் வேறு அடுத்தவங்க வேறு அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு வர்றதில்லை. அதனால் அடுத்தவங்களுக்கு ஒரு துன்பம் வந்ததுன்னா இவங்களால் சும்மா இருக்க முடியறதில்ல. ஆகக்கூடி இப்படி ஏழு விதமான மனிதர்களை அடையாளம் காட்டுறார் அந்த நிபுணர். இதில் நாம் எந்த வகையில் வர்றோம் அப்படிங்கிறத நாம் தான் அடையாளம் கண்டுபிடிக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு மனிதர் உண்டு, அவர் ஒரு வித்தியாசமான வகை. எதையும் நடைமுறை சாத்தியமாக சிந்திக்கிறவர். எப்பவும் அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும், நாமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவர். அவருக்கு ஒரு சமயம் திடீர்னு உடம்பு சுகம் இல்லாமல் போயிட்டுது. டாக்டர்கிட்ட போனார், பணம் கொடுத்தார், வைத்தியம் பார்த்துக்கிட்டார். அவர் எழுதி கொடுத்த மருந்து சீட்டை வாங்கினார். ஒரு மருந்து கடைக்கு போனார், பணம் கொடுத்தார், மருந்து வாங்கினார். அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தார். அதுக்கப்புறம் அந்த மருந்து அவர் சாப்பிடணும்ல, சாப்பிடவே இல்லை, அப்படியே சும்மா வச்சுட்டார். அவரை பார்த்து கேட்டேன், ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க, வீண் செலவு தானே இது, நீங்கள் ஏன் டாக்டர்கிட்ட போய் பணம் செலவு பண்ணினீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், டாக்டர் வாழணும் இல்லையா, அதனால தான் அப்படின்னார். சரி, அப்புறம் ஏன் மருந்து வாங்கினீங்க அப்படின்னு கேட்டேன். மருந்து கடைக்காரர் வாழணும் இல்லையா, அதனால தான் அப்படின்னார். சரி, அப்புறம் ஏன் வாங்கின மருந்து சாப்பிடாமல் வச்சுட்டீங்க அப்படின்னதுக்கு, நான் வாழணும் இல்லையா, அதனால தான் அப்படின்னார். இவர் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டவர். இப்படி வாழ்க்கையை புரிந்து கொண்டு வாழ தெரிஞ்சுக்கணும். எந்த வகை மனிதர் நாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தோம்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: நேரம் இப்பொழுது காலை 8:36. ரம்யமான இந்த காலை பொழுதில் நம்ம குமரி பண்பலை நூற்றுல இப்ப நாம கேட்கலாம்.
4: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில். நம்ம நிகழ்ச்சியுடைய முதலாவது பகுதி தமிழ்.
5: இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போற தமிழ் வார்த்தை ஒன் அப்படின்னா ஒளி, பிரகாசம், மேன்மை, சிறந்த இப்படின்னு பல பொருளை இது தருது.
4: இதற்கான உதாரண வார்த்தைகள் பார்க்கலாம். ஒன்மலர், ஒன்மலர் அப்படின்னா ஒளிமிக்க மலர் அல்லது அழகான மலர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒன் பொருள் அப்படின்னா சிறந்த பொருள் அப்படின்னா. பழந்தமிழ்ல குறிப்பா பாத்தீங்கன்னா புறநானூறு, அகநானூறு இந்த மாதிரியான இலக்கியங்கள்ல ஒன் பொருள், ஒன் சுடர் இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து அதிகமாகவே பயன்படுத்தப்பட்டிருக்கு.
5: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ்.
4: இன்னைக்கு இங்கிலீஷ்ல நாம தெரிஞ்சுக்க போற வேர்ட் டெஸ்டிட்யூட், DESTITUTE. டெஸ்டிட்யூட் அப்படின்னா வித்தவுட் மணி, ஃபுட், ஹோம், அதாவது உணவு, உடை, வீடு அப்படின்னு எதுவுமே இல்லாத அப்படின்னா.
5: இந்த வார்த்தையை வச்சு நாம ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். தி ஃப்ளட்ஸ் லெஃப்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் டெஸ்டிட்யூட், அதாவது வெள்ளத்தால் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய உணவு, உடை, உறைவிடத்தை இழந்து ஆதரவற்றவர்களாக நின்றனர்.
4: நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். சயின்ஸ்.
5: இப்போ நம்ம பல பேர் வீட்டுல ஆர்ஓ வாட்டர் பியூரிஃபையர் இருக்கு. போர் வாட்டர் அல்லது முனிசிபல் வாட்டர்ல இருக்கிற ஜெம்ஸ், சால்ட், டர்ட் இதை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி குடிக்கிறதுக்கு ஏதுவா கிளீன் அண்ட் கிளியரா டேஸ்டியா மாற்றி தர்ற இந்த ஆர்ஓ வாட்டர் பியூரிஃபையருக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன அப்படிங்கறத தான் இன்னைக்கான சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம தெரிஞ்சுக்க போறோம். ஹவு ஆர்ஓ வாட்டர் பியூரிஃபையர் ஒர்க்ஸ்.
4: ஆர்ஓ இதோட

0: பிளாட்ஃபார்ம் என்ன அப்படின்னா ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். இதுல ஒரு சூப்பர் ஃபைன் மெம்பரேன் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப சின்ன ஒரு ஃபில்டர், அதாவது ஜல்லடன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இருக்கும். ஆனா இது சாதாரண ஃபில்டரை விட ரொம்ப ரொம்ப ஃபைனா இருக்கும். வாட்டர் மாலிகூல்ஸ் மட்டும் தான் அதுல பாஸ் ஆகும். அதை தாண்டி எந்த விதமான சால்ட், டர்ட், பாக்டீரியா, டிசால்ட் இம்பியூரிட்டிஸ் இது எல்லாமே அதுல பிளாக் ஆகி நின்றுடும். இதுல ஸ்டேஜ் பை ஸ்டேஜா நிறைய வேலைகள் இந்த ஆர்ஓ வாட்டர் பியூரிஃபயர் பண்ணுதுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா செடிமெண்ட் ஃபில்டர், அதாவது டேப் வாட்டர் முதல்ல ஒரு ப்ரீ ஃபில்டருக்கு போகுது. இங்க தான் சாண்ட், ரஸ்ட், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் மாதிரியான பெரிய பெரிய டர்ட் எல்லாம் இது ரிமூவ் பண்ணுது. இதனால மெயின் ஆர்ஓ மெம்பரேன் வந்து கிளாக் எதுவும் ஆயிடாம இது வந்து பாதுகாப்பு.
1: அடுத்ததா இருக்கிறது கார்பன் ஃபில்டர். இந்த கார்பன் ஃபில்டர் என்ன பண்ணும் அப்படின்னா தண்ணியில இருக்கக்கூடிய குளோரினோட ஸ்மெல்லு, பேட் ஆர்டர் அல்லது கெமிக்கல்ஸ், பெஸ்டிசைட்ஸ் டேஸ்ட் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வாட்டரை ஒரு நல்ல டேஸ்டா கொடுக்கும். அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது ஆர்ஓ மெம்பரேன். இதைத்தான் நம்ம வந்து பியூரிஃபையரோட ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுல என்ன நடக்குது அப்படின்னா வாட்டர் பிரஷர் யூஸ் பண்ணி தண்ணிய இந்த சூப்பர் ஃபைன் மெம்பரேன் வழியா ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புவாங்க. இந்த மெம்பரேன் வாட்டர் மோல்கியூல்ஸ் மட்டும்தான் பாஸ் பண்ண அனுமதிக்கும். மத்தபடி அந்த தண்ணியில இருக்கக்கூடிய சால்ட்டையோ, ஹெவி மெட்டல்ஸையோ, பாக்டீரியாவையோ, வைரஸையோ, அதுல இருக்கக்கூடிய இம்பியூரிட்ஸ் இது எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வெறும் தண்ணியை மட்டும்தான் பாஸ் பண்ணி அனுப்புவோம்.
0: அதே மாதிரி இந்த ஆர்ஓ வாட்டர் பியூரிஃபயர்ல பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான வாட்டர் வரும். ஒன்னு பியூர் வாட்டர், இன்னொன்னு வேஸ்ட் வாட்டர். பியூர் வாட்டர் அப்படிங்கறது இவ்வளவு ப்ராசஸையும் கடந்து கடைசியா நம்ம கைக்கு குடித்தண்ணீரா வருது இல்லையா, அதுதான் அந்த பியூர் வாட்டர். வேஸ்ட் வாட்டர் என்ன அப்படின்னா இதுல பிளாக் பண்ணி வச்ச அந்த பாக்டீரியாஸ், வைரசஸ், அந்த சால்ட், டர்ட் மாதிரியான இம்பியூரிட்டிஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே அது கேரி பண்ணி டிரைனேஜுக்கு கொண்டு போகும். அந்த வேஸ்ட் வாட்டர் ஒன்னு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இதுல ஸ்டோரேஜ் டேங்க் இருக்கும். அந்த ஸ்டோரேஜ் டேங்க்ல தான் அந்த கடைசியா வரக்கூடிய அந்த பியூர் வாட்டர் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். நாம போய் ஸ்விட்ச் ஆன் பண்ணி தேவைப்படுறச்ச தண்ணி எடுத்து குடிச்சுக்கலாம்.
1: ஒரு சில பியூரிஃபயர்ல பாலிஷிங் ஃபில்டர் அப்படின்னு ஒன்னு இருக்கு. இந்த பியூரிஃபயர்ல என்ன பண்ணுது அப்படின்னா கலெக்ட் பண்ண தண்ணிக்கு ஒரு விதமான டேஸ்ட் கொடுத்து அதே மாதிரி அதுல எக்ஸ்ட்ரா ஜம் ப்ரொடெக்ஷனையும் தரக்கூடியதுதான் இந்த பியூரிஃபயர். சோ ஒரு சாதாரண தண்ணி பல அடுக்கு வடிகட்டல்களை கடந்து சுத்தமான குடிநீரா மாறுறதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் தான் இந்த ஆர்ஓ வாட்டர் பியூரிஃபயர். இன்னைக்கு புதுசா நாம மூணு விஷயங்களை கத்துக்கிட்டோம்.
0: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம். இப்பொழுது காலையில 8:41 ஆகியாச்சு.
1: குமரி பண்பலை 101 கே எக்ஸ்பிரஸ்

இப்பொழுது முதல் 9 மணி வரை சந்தோஷமா நம்ம குமரி பண்பலை நூற்றுள்ள கேட்டு மகிழலாம் கே எக்ஸ்பிரஸ். இதில் உத்வேகம் மற்றும் சூப்பர் ஹிட் திரை இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில இப்ப வருது விடாமுயற்சி திரைப்படத்திலிருந்து பாடல். அறிவின் வரிகளில் அனிருத் ரவிச்சந்தர், ஆண்டனிதாசன் குரல்களில் அனிருத் ரவிச்சந்தர் இசையமைப்புல விடாமுயற்சி திரைப்பட பாடலை கேட்டுடலாமே.

0: இருந்தாய்.
1: ராஜநன் கோவின் பிரம்மாண்ட இரண்டாவது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன் கோ. தொடர்புக்கு 9487222715.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளைய பாரதம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல். நேர்களே, நம்ம குமரி பண்பலை 101 கே எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில இப்போ அடுத்ததை நாம கேட்கலாம். மனோ, நீதிமோகன், தன்விஷா இவங்களுடைய குரல்களில், ஏ ஆர் ரஹ்மானின் இசையமைப்பில் மதன் கார்கி வரிகளில் லிங்கா திரைப்படத்திலிருந்து பாடலை.

0: Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு ஒன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ஈஸி இஎம்ஐயுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர்லாண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.

0: பொது அறிவு நேரலை நிகழ்ச்சி கூட இருக்குதுங்க. இந்த நிகழ்ச்சியில கேட்கக்கூடிய அந்த பொது அறிவு கேள்விகளுக்கு நீங்க விடை சொல்லி அசத்தலாம். இன்றைய குமரி பண்பலையுடன் நிகழ்ச்சி இது பொது அறிவு நேரலை. இன்று மாலை 3:02 தேநீர் நேரம் நிகழ்ச்சி இருக்குது. இதுல நீங்கள் நீண்ட நாட்களாக பயன்படுத்தும் ஒரு பொருள் குறித்த கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். நேரலை இந்த நிகழ்ச்சியெல்லாம் பங்கேற்கக்கூடிய தொலைபேசி எண் உங்களுக்காக ஞாபகப்படுத்திடுறோம். 2602040 மற்றும் ஒரு 2907722 முன் இணைப்பு எண் 0465 2. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு பாடல் கேட்டுடலாம். கனா திரைப்படத்திலிருந்து ஆராதனா சிவகார்த்திகேயன், வைக்கம் விஜயலட்சுமி சிவகார்த்திகேயன் குரல்கள்ல திபு நீனன் தாமஸ் இவங்களுடைய இசையமைப்பில் கனா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிடலாம். தொடர்ந்து இணைந்திருப்போம். இது நம்ம குமரி பண்பலை நூற்றோடின் கே எக்ஸ்பிரஸ்.
1: சிங்க சிக்க

இன்னைக்கு காலையில 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரில் நிகழ்ச்சி இருக்குது. இந்த நிகழ்ச்சியில நீங்க உங்களுக்கு பிடித்த பாடல்களை சந்தோஷமா கேட்டு மகிழலாம். அதோடு காலையில 10:30 சிறுவர்களே உங்களுக்காக கூட ஒரு சூப்பரான நேரல் நிகழ்ச்சி இருக்குது. இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்தி சந்தோஷமா மகிழலாம். முற்பகல் 11 மணிக்கு

0: நேயர்களை கேட்டுக்கொண்டிருக்கும் பாடல் தாராள பிரபு திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் குழுவினர் குரலில், விக்னேஷ் சிவன் வரிகளில் அனிருத் ரவிச்சந்தர் இசையமைப்பில் பாடல் கேட்டோம். தாராள பிரபு திரைப்படத்திலிருந்து இதுவரை நம்ம குமரி பண்பலை நூற்றிலிருந்து கே எக்ஸ்பிரஸ் இதில் சூப்பர் ஹிட் திரை இசை பாடல்களை கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். சென்னையிலிருந்து அஞ்சலாக.
1: நேரம் 9 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் பழக்கம் காரணமாக நாடு முழுவதும் 7 கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என்றும் மாநில அமைச்சர்களின் செயல்பாடுகள் வேதனையளிப்பதாக உள்ளது என்றும் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் உள்ள ஏரிகள், நீர்வழிகள், கால்வாய்களில் தூர்வாறுதல் மற்றும் கழிவுகளை அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெருநகர சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மறுகூட்டல் மறுமதிப்பீடு கோரி விண்ணப்பித்துள்ள மாணவர்களின் மதிப்பெண் பட்டியல் இணையதளத்தில் இம்மாதம் 6ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம், 3 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் 3 தங்கம், 3 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கம் என மொத்தம் 9 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் 2வது இடத்தை பெற்றது. ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கத்தை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 9:02. இதமான காலை வேளையில் காற்றலையில் தவிழ்ந்து வரும் வசந்தத்தின் இசையாக ஒலிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்த அழைப்பு. நேயர் விருப்ப பாடல் நேரலை. நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்கள் விருப்ப பாடல்களை நமது குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 2602240 அல்லது 2907722. முன்னழைப்பாக 04652. நிகழ்ச்சியில் நம்மோடு இணையவிருக்கும் முதல் நேயர், வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார்.
4: பாடுமான
3: அந்த பாடல் வேணும் இல்லைங்களா? நன்றி, நன்றி இணைந்ததற்கு. நன்றி.

0: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ் வெள்ளி விளாகம் காஞ்சிரக்கோடு.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: நேர்கள் கேட்டு செய்து கொண்டிருப்பது உங்கள் குமரி பண்பலை 101. குமரி பண்பலையில் வசந்த அழைப்பில் இணைந்திருக்கிறோம். நம்மோட இணைவருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம்,
3: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க? ஒரு பாட்டு
4: சொல்லிருங்களேன்.
3: அந்த பாட்டு வேணும் இல்லைங்களா? நன்றி.

0: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
1: நேரம் 9:13. ஆகாஷ்வாணி நாகர்கோயில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளைய பாரதம் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ. வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல். வசந்த் அழைப்பில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம், சுவாமியார் மடத்திலிருந்து குமார் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார், உங்களுக்கு எந்த படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்?
2: படம் வந்து மருதுபாண்டி, பாடல் வந்து சிங்கார செல்வங்களே. அந்த பாடல்
1: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டு ரசிக்கலாம். இணைந்ததற்கு நன்றி.

0: கான்சியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் பார்வதிபுரம் நாகர்கோயில் எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு கான்சியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
2: வசந்த அழைப்பில் நம்மோடு இணையவிருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோயில் புதுக்குடியிருப்பு கலில் ரஹ்மான்.
2: உற்சாகமான காலை வணக்கங்கள். சொல்லுங்க, இந்த காலை வேளை
3: படம் வந்து வெற்றி விழா, அதுல வந்து டிவி திமுகத்துக்கு பூவ முடிச்சு வந்த புது பொண்ணு தோங்குற இனிமையான பாடல் இந்த காலை நேரத்தில் நேர்களுக்காக எனக்காண்டி இருந்தாங்கம்மா.
2: நிச்சயமா நிச்சயம் ஐயா, இணைந்ததற்கு நன்றி.
3: வாய்ப்புக்கு நன்றியம்மா, நன்றி.

0: ராஜநன் கோவின் பிரம்மாண்ட இரண்டாவது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ரூபாய் 1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்ஸி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன் கோ. தொடர்புக்கு 9487222715.
1: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
2: ஒரே கிளிக்லயா அற்புதம்
3: மாத்திக்கிட்டீங்க.
4: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
5: விவரமா இருங்க.

0: நம்பிக்கையா இருங்க.
1: நேரம் 9:24 நிமிடம். நேயர்கள் கேட்டு கிறிஸ்து கொண்டிருப்பது உங்கள் குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு. வசந்த அழைப்பில் நம்மோடு இணைவிருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் மணிகண்டன், செட்டியார்மடம்.
1: செட்டியார்மடத்துல இருந்து சொல்லுங்க சார், உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு தாரும் தாரும் பற்றும் அழகிய விழுந்தை அந்த பாடல்.
1: அந்த பாடல் நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்குது, நேயர்களும் நீங்களும் கேட்டு ரசியுங்கள். நன்றி.
2: நன்றி.

0: போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணனா அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது?
1: ஓவியா காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
3: நேரம் 9:30. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்த அழைப்பு. வசந்த அழைப்பு நம்மோடு பேச காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம், சாமிக்கோப்பில் இருந்து ஜெயக்குமார் பேசுறேன்.
3: ஆ சொல்லுங்க சார்.
4: பாம்பு கேட்டது
3: நன்றி சார், இணைந்ததற்கு நன்றி.

0: இன்னைக்கு பார்ட்டி வேணும். முதல்ல சாம்பியன் கூட செல்ஃபி எடுத்துக்கலாம்.
1: ஐடியா, இங்கேயே பார்ட்டி வச்சுக்கலாம்.
0: பீட்சா பார்ட்டி. ஏ சரி, கார்டையும் பின்னையும் கொடு.
2: ஏன் கார்டு டீடைல்ஸ் நானே தான் போடுவேன். RBI சொல்லுது உங்க பின், OTP, CVV அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருகிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல்ல அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க.
0: பை கேர்ள்ஸ். எங்க போற? கேக்கலையா? நோ ஷேரிங்.
2: RBI சொல்லுது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: வசந்த அழைப்பில் இணைந்திருக்கிறோம். வசந்த அழைப்பில் நம்மோடு பேச இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
4: நான் நல்லூர்ல இருந்து மணி பேசுறேன்.
3: ஆ சொல்லுங்க சார், உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாட்டு வேணும்?
4: படம் கண்டுகொண்டே கண்ணாம்பூச்சி என்றான்னு தொடங்கக்கூடிய படம்.
3: ஆ நன்றிங்க சார், இணைந்ததற்கு நன்றி. நீங்க கேட்ட பாடலை கேட்டு ரசிக்கலாம்.
4: நன்றி மேடம்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் குமரி பண்பலை 101 இன்று காலை 12 இளைய பாரதம் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ. வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல்.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
1: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட் ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி பண்பலை 101. வசந்த அழைப்பில் நம்மோடு இணை காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? ரொம்ப நலமா இருக்கேன் சார். சொல்லுங்க சார், எந்த படத்துல இருந்து பாட்டு வேணும் உங்களுக்கு? அருணாச்சலத்துல இருந்து அதாண்டா இதாண்டா இல்லையா? ஓகேங்க சார், நீங்க கேட்ட பாடல் கேட்டு ரசிக்கலாம். நன்றி, இணைந்ததற்கு நன்றி.
3: நன்றி மேடம், நன்றி.

0: இந்தியாவோட நியூ கேப்டன் கூல். யார் தெரியுமா?
1: நியூ கேப்டன் கூலா?
0: ஆமா, பானசோனிக் ஏசி தான் இந்தியாஸ் நியூ கேப்டன் கூல். இதோட அட்வான்ஸ் டஸ்ட்பஸ்ட் டெக்னாலஜி அவுட்டோர் யூனிட் ஆட்டோ கிளீன் பண்ணிடும். சோ எல்லா கார்னர்ஸ்லயும் ஸ்ட்ராங் கூலிங் கிடைக்கும்.
1: பானசோனிக் ஏசி வாங்க
2: ராஜநன் கோ, கோட் ரோட், நாகர்கோவில், மார்த்தாண்டம், கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.
3: நேரம் 9:48. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்த அழைப்பு. வசந்த அழைப்பில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம் மேடம், நான் அரண்மனை கமலாசனன், கன்னியாகுமரி மாவட்டம்.
3: சொல்லுங்க சார்.
4: மேடம், எனக்கு நீ வருவேன் அதிகால சேவலை எழுப்பி பாடல்.
3: அந்த பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டு ரசிக்கலாம். இணைந்ததற்கு நன்றி.

0: ஐயோ, இந்த செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
1: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
2: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயின பறிச்சுட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
3: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டே திருடிட்டேன். இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
4: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
5: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
6: குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பில் நினைந்திருக்கிறோம். வசந்த அழைப்பில் நம்மோடு பேசி இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
7: இனிய நற்காலை வணக்கம்.
6: இனிய காலை வணக்கங்கள். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
7: என்ன பாட்டு? பல்ராம் சாருடைய சூப்பரான வாய்ஸ்ல மொழி, இது திரைப்படத்தினுடைய இதுல இருந்து காற்றின் மொழி அப்படிங்கிற சாங், வித்யாசாகர் அவர்களுடைய அற்புதமான இசையும் பாட்டினுடைய காட்சி அமைப்பும் வரிகளும் ரொம்ப அற்புதமா இருக்கும். காற்றலைகள்ல 101 அந்த பாடல் ஒளிபரப்புறீங்களா மேம்?
6: நிச்சயமா சார், நிச்சயமா. நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டு ரசிக்கலாம். நன்றி
7: மேம், வணக்கம்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் பழக்கம் காரணமாக நாடு முழுவதும் 7 கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டுமென்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என்றும் மாநில அமைச்சர்களின் செயல்பாடுகள் வேதனையளிப்பதாக உள்ளது என்றும் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் உள்ள ஏரிகள், நீர் வழித்தடங்கள், கால்வாய்களில் தூர்வாறுதல் மற்றும் கழிவுகளை அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெருநகர சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மறுகூட்டல் மறுமதிப்பீடு கோரி விண்ணப்பித்துள்ள மாணவர்களின் மதிப்பெண் பட்டியல் இணையதளத்தில் இம்மாதம் 6ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தைப் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கத்தை வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்ற புளோரியானா ஸ்ட்ரேட் ஹாஸ் போட்டியில் இந்தியாவின் அனுஷ் அகர்வாலா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:02. குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம் இளைய பாரதம்.
3: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
6: சரி சரி சரி சரி சரி சரி,
7: தட்ஸ் ரைட்,
6: வசந்த் அண்ட் கோ. சரி சரி,
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ,
7: தட்ஸ் ரைட்.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
6: சரி சரி சரி சரி சரி சரி,
7: தட்ஸ் ரைட்,
6: வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்,
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ,
7: தட்ஸ் ரைட்.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
6: சரி சரி சரி சரி சரி சரி,
7: தட்ஸ் ரைட்,
6: வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்,
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ,
7: தட்ஸ் ரைட்.
9: இளைய பாரதம்.

இன்றைய இளைய பரத நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பலம் கொண்ட உடலை விட தன்னம்பிக்கை கொண்ட மனமே சிறந்தது. 1000 தடைகள் வந்தாலும் அதை உடைத்தெறிந்து முன்னேறுங்கள். தாங்க முடியாத அளவிற்கு துன்பம் ஒருபோதும் ஏற்படுவதில்லை. தன்னம்பிக்கை முயற்சியால் சிறகடித்து பறந்து கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கான நிகழ்ச்சியில் இன்று இடம்பெற காத்திருப்பவை, பேசுவது நான், நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை, நடப்பு நிகழ்வுகள் ஆகியன. ஒரு மரம் ஒரு வருடத்திற்கு 118 கிலோ ஆக்சிஜனை வெளியிடுகிறது. 1 ஏக்கரில் உள்ள மரங்களில் இருந்து ஒரு வருடத்தில் கிடைக்கும் ஆக்சிஜன் 18 மனிதர்கள் ஆயுள் முழுவதும் சுவாசிக்க உதவுகிறது. 1 ஏக்கரில் உள்ள மரங்கள் 2.6 டன் கார்பன் டை ஆக்சைடை காற்றிலிருந்து உறிஞ்சிக் கொள்கின்றன. நிழல் தரும் ஒரு மரம் வெயில் காலத்தில் 20 டிகிரி அளவுக்கு வெயிலின் தாக்கத்தை குறைக்கின்றன. இதைதான் நிழலின் அருமை வெயிலில் தெரியும் என்பார்கள். மரம் மனிதனின் சுவாசம், மரம் பறவைகளின் சரணாலயம், மரம் வழிப்போக்கரின் கூடாரம், மரம் பழங்கள் தரும், பலன்கள் தரும், நிழல் தரும், மழை தரும், மனிதன் காடு வரை செல்ல கூடவே வரும். இன்றைக்கு பேசுவது நான் பகுதியில் வழுக்காம்பாறை பகுதியை சேர்ந்த கல்லூரி மாணவரான மைக்கேல் அஜின் அவர்கள் வன பாதுகாப்பு வாரம் குறித்து ஆற்றிய உரையை கேட்கலாம்.

மரம் இருந்தால் மழை வரும், மழை வந்தால் வளம் பெருகும், வளம் பெருகினால் வாழ்வு சிறக்கும், மரங்களை காப்பதே மனிதன் தழைக்கும். இந்த அழகான வரிகளுடன் எனது உரையை தொடங்குகிறேன். இன்று நாம் தினமும் சுவாசிக்கும் தூய காற்று, குடிக்கும் தண்ணீர், அனுபவிக்கும் இயற்கை வளங்கள் அனைத்திற்கும் அடிப்படையாக இருப்பது காடுகள்தான். ஆனால் இன்று காடுகளின் பரப்பளவு குறைந்து வருவதும் காலநிலை மாற்றம் அதிகரித்து வருவதும் உலக நாடுகளுக்கு மிகப்பெரிய சவாலாக உள்ளது. ஒரு மரத்தை வெட்டுவதற்கு சில நிமிடங்கள் போதும், ஆனால் அந்த மரம் வளர பல ஆண்டுகள் தேவைப்படுகிறது. அதனால்தான் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் என்பது ஒரு சுற்றுச்சூழல் நடவடிக்கை மட்டுமல்ல, அது நமது எதிர்காலத்தை பாதுகாக்கும் ஒரு பொறுப்பாகும். குறிப்பாக இளைஞர்களாகிய நாம் மரங்களை நடுவது, காடுகளை பாதுகாப்பது, சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது போன்ற செயல்களில் முன்னிலை வகிக்க வேண்டும். இந்த வகையில் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் என்றால் என்ன, ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் வீக் 2026 முக்கியத்துவம் போன்றவற்றை குறித்து இப்பொழுது காண்போம். இப்ப என்னன்னா, ஸ்கூல் போனா மரம் நடுறாங்க, காலேஜ் போனா மரம் நடுறாங்க, ஆபீஸ் போனா மரம் நடுறாங்க. ஏன்னு தெரியுமா? ஏன்னா இப்போ ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் வீக். ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் வீக்னா என்ன? ஒவ்வொரு வருஷமும் ஜூலை ஃபர்ஸ்ட் வீக், அதாவது ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை இந்தியா ஃபுல்லா நம்ம கொண்டாடுறோம். காடுகளோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு, மரங்களோட தேவையை புரிஞ்சுக்கிட்டு ஜூலை 1ல இருந்து 7 வரை இருக்கிற இந்த 7 நாட்களை நம்ம மரம் நடுறதையே பெரிய திருவிழாவா நம்ம கொண்டாடிட்டு வர்றோம். ஸ்கூல் காலேஜ்ல இருக்கிற NSS டீம்ஸ் மூலமாவோ, வாலண்டியர்ஸ் மூலமாவோ, இல்ல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆபீசர்ஸ் மூலமாவோ மரம் நடுறத திருவிழாவா கொண்டாடுறாங்க. சரி, அது ஏன் இந்த ஜூலை 1ல இருந்து 7, ஏன் வேற டேட்டே இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா அது ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா நம்ம இந்தியன் கிளைமேட் படி பார்த்தோம்னா மரம் நடுறதுக்கான கரெக்டான சீசன் இதுதான். ஏன்னா இந்த டைம்ல தான் பருவமழை தொடங்கும், மண்ணும் ஈரப்பதம் அதிகமா இருக்கும், வெயிலின் தாக்கமும் குறைவாகவே இருக்கும். சோ மரக்கன்றுக்கு தேவையான தண்ணீர் இயற்கையாகவே கிடைக்கும். மரக்கன்றுகள் எளிதாக வேரூன்று வளரும், செடிகளும் ஈஸியா வாடிராது. இதனாலதான் முதன் வாரத்தை மரக்கன்றுகள் நட ஏற்ற வாரம்னு சொல்றாங்க. மரம் நடுறதுனால நன்மைகள் என்னென்னு சின்ன வயசுல இருந்தே நிறைய கேட்டிருப்போம். எக்ஸாம்பிளுக்கு, காத்த சுத்தம் பண்ணுது, மழை பெய்ய வைக்குது.

சாயில் எரோஷனுக்கு தடுக்குது இப்படின்னு நிறைய கேட்டிருப்போம். ஆனா இந்த விஷயத்தையும் தாண்டி எக்கலாஜிக்கல் பேலன்ஸையும் மெயின்டைன் பண்ணுது. இப்போ ஒரு மரம் நீ எடுத்துக்கிட்டோம்னா அதுல புழு பூச்சிங்க இருக்கும், அதை சாப்பிட பறவைகள் வரும், அதரோட ஷெல்டருக்காக அனிமல்ஸ் வரும். ஸோ மரம்னால பயோடைவர்சிட்டி டெவலப் ஆகுது, மெயின்டைன் ஆகுது மற்றும் கீப்அப் ஆகுது. ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன்னா வெறும் மரங்களை பாதுகாக்கிறது மட்டும் இல்ல, நம்மளுடைய என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி, வைல்ட் லைஃப், கிளைமேட் எல்லாத்தையும் சேர்த்து பாதுகாக்கிற ஒரு கடமை. இதுல இன்னும் நிறைய இருக்கு. முதல்ல ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன்ல மிக முக்கியமானது ட்ரீ பிளான்டேஷன். ஆனா மரம் நடுறதை விட முக்கியமானது சரியான மரத்தை செலக்ட் பண்றது. நம்ம கிளைமேட்டுக்கும் சாயலுக்கும் ஏற்ற நேட்டிவ் ட்ரீஸ தேர்வு செய்யணும். எக்ஸாம்பிளுக்கு வேம்பு, புளிய மரம், பூவரசு போன்ற மரங்கள் தமிழ்நாட்டின் சூழ்நிலைக்கு ரொம்ப பொருத்தமானவையாகும். இந்த மரங்கள் குறைந்த மெயின்டெனன்ஸ்லயே நல்லா வளரும். இந்தியா முழுவதும் நடந்துட்டு இருக்கிற ஒரு முக்கியமான இயக்கம் தான் ஏக் பெண் மே நாம் கே. இதோட மீனிங் தாயின் பெயரில் ஒரு மரம். இந்த இயக்கத்தை 2024 வேர்ல்ட் என்விரான்மெண்ட் டே அன்னைக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. இதோட கான்செப்ட் என்னன்னா, ஒவ்வொருவரும் தங்களுடைய தாயை பெருமைப்படுத்தும் விதமாக ஒரு மரம் நட்டு வளர்க்கணும். ஒரு தாய் எப்படி ஒரு குழந்தையை அன்போடு வளர்க்கிறாங்களோ அதே மாதிரி நாமும் ஒரு மரத்தை அன்போடு வளர்க்கணும். இப்படிதான் இதோட மெயின் ஐடியா. இந்த இயக்கம் இந்தியா முழுவதும் பெரிய சக்சஸ் ஆச்சு. முதல் கட்டத்துல 80 கோடி சாம்பிளிங்ஸ் நடப்பட்டது. அடுத்த கட்டத்துல 140 கோடிக்கும் அதிகமான மரக்கன்றுகள் நடப்பட்டன. இதுல நிறைய யூத்ஸ் பார்ட்டிசிபேஷன் பண்ணிருந்தாங்க. இப்போ நீங்களும் கேட்கலாம், மரம் நட்டா மட்டும் போதுமா? கண்டிப்பா இல்ல. அதனாலதான் கவர்மெண்ட் மை பாரத் போர்ட்டல் மாதிரியான டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை பயன்படுத்துது. நாம மரம் நட்ட பிறகு அதோட போட்டோவை அப்லோட் பண்ணலாம். அதுக்காக என்விரான்மெண்ட் ப்ரொடெக்டர் சர்டிபிகேட்டும் கிடைக்கும். இதோட நோக்கம் மரங்களை நட்டுவிட்டு வறந்து போகுவது மட்டுமல்ல, அதை பேணி காப்பதும் கூட. காலேஜஸ்ல இருக்கிற NCC, NSS, எக்கோ கிளப் மாதிரியான ஆர்கனைசேஷன் இதுல முக்கிய ரோல் பிளே பண்ணுது. பிளாஸ்டிக் ஃபார் சாம்பிளிங் ப்ரோக்ராம் நம்ம நடத்தலாம். பிளாஸ்டிக் வேஸ்ட் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கு பதிலா ட்ரீ சாம்பிளிங்ஸ் கொடுக்கலாம். அதன் மூலம் பிளாஸ்டிக் பொல்யூஷனை குறைக்கவும் கிரீன் கவரை அதிகமாக்கவும் முடியும். மேலும் நமது சுற்றுப்புறத்தில் மினி ஃபாரஸ்ட் அல்லது மைக்ரோ ஃபாரஸ்ட் உருவாக்கலாம். பஞ்சாயத் மற்றும் லோக்கல் பாடிஸ் கூட சப்போர்ட்ல காலி இடங்களில் 50 முதல் 100 மரங்கள் வரை நட்டு ஒரு கிரீன் சோன் உருவாக்கலாம். சிலர் எங்க வீட்டுல இடமே இல்லையே, நாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கலாம். அதுக்காக தான் ரூஃப் டாப் கார்டனிங் அல்லது மாடி தோட்டம் ஒரு சிறந்த சொல்யூஷன். மாடியில வெஜிடபிள்ஸ் அல்லது பிளவர் பிளான்ஸ் மற்றும் சின்ன சின்ன மரங்களை வளர்ப்பதன் மூலம் என்விரான்மெண்ட்டுக்கு பெனிஃபிட்ஸ் ஆகவும் இருக்கலாம். இன்றைய காலத்துல ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் என்பது என்விரான்மெண்டல் ஆக்டிவிட்டி மட்டும் இல்ல, இது ஒரு பெரிய கரியர் ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் மாறிட்டு இருக்கு. கவர்மெண்ட் செக்டார்ல இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆபீசர், ஃபாரஸ்டர் போன்ற ஜாப்ஸ் இருக்கு. பிரைவேட் செக்டார்ல GSI அனலிஸ்ட், ரிமோட் சென்சிங் எக்ஸ்பர்ட், ட்ரோன் பைலட் போன்ற புதிய கரியர் உருவாகிட்டு வருது. WWF, வைல்ட் லைஃப் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா போன்ற NGOக்களிலும் கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட் வேலை செய்யலாம். இந்த ஃபீல்ட்ல வர விரும்புற ஸ்டூடெண்ட்ஸ் GFI ரிமோட் சென்சிங், பைத்தான், டேட்டா அனலைஸ் போன்ற ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கலாம். அதோட ட்ரீ பிளான்டேஷன் டிரைவ்ஸ், பீச் கிளீனப்ஸ், எக்கோ கிளப் ஆக்டிவிட்டி போன்றவற்றில் பார்ட்டிசிபேட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸை வளர்த்துக் கொள்ளலாம். இந்த 2026 ஆண்டின் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் வீக் நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை வலியுறுத்துது. ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் என்பது வெறும் கவர்மெண்டின் பொறுப்பு மட்டுமல்ல, ஒவ்வொரு சிட்டிசனின் பொறுப்பும் ஆகும். இந்த வாரத்துல ட்ரீ பிளான்டேஷன் டிரைவ்ஸ், வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டிவிட்டீஸ், எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ரோக்ராம்ஸ் போன்ற பல நிகழ்ச்சிகள் நாடு முழுவதும் நடத்தப்படுகின்றன. இந்த ஆண்டு குறிப்பாக யூத் பார்ட்டிசிபேஷனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஸ்கூல்ஸ், காலேஜஸ், NSS, NCC, எக்கோ கிளப்ஸ் மற்றும் யூத் ஆர்கனைசேஷன் ஆகியவை ஃபாரஸ்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்டிவிட்டீஸில் பங்கேற்க ஊக்குவிக்கப்படுகின்றன. இதுபோல கிளைமேட் சேஞ்ச், டீஃபாரஸ்டேஷன், பயோடைவர்சிட்டி லாஸ் போன்ற சவால்களை எதிர்கொள்ள ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் மிகவும் அவசியமாக மாறியுள்ளது.

0: ஒரு காடு என்பது வெறும் மரங்களின் தொகுப்பு அல்ல. அது ஆயிரக்கணக்கான விலங்குகள், பறவைகள், பூச்சிகள் மற்றும் தாவரங்களின் இல்லமாகும். காடுகள் மழையை உருவாக்க உதவுகின்றன, காற்றை தூய்மைப்படுத்துகின்றன, நிலத்தடி நீரை பாதுகாக்கின்றன மற்றும் பூமியின் வெப்பநிலையை கட்டுப்படுத்துகின்றன. எனவே ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் வீக் 2026 நமக்கு ஒரு விழிப்புணர்வு வாரம் மட்டுமல்ல, செயல்பட வேண்டிய வாரமாகவும் உள்ளது. இந்த வாரத்தில் நாம் ஒரு மரம் நடலாம், ஒரு மரத்தை பாதுகாக்கலாம். ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் என்பது ஒரு நாள் நிகழ்ச்சி அல்ல, ஒரு வாரம் விழாவும் அல்ல, அது நம்முடைய வாழ்க்கை முறையாக மாற வேண்டும். இன்று நாம் எடுக்கும் சிறிய முயற்சிகள் நாளைய தலைமுறையின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். நாம் வெட்டும் ஒரு மரம் பல ஆண்டுகள் எடுத்தே மீண்டும் உருவாகும். ஆனால் நாம் இன்று நடும் ஒரு மரம் பல தலைமுறைக்கு நிழலாயும் தூய காற்றையும் உயிர் வளத்தையும் வழங்குகின்றது. நாம் இயற்கையை பாதுகாத்தால் இயற்கை நம்மை பாதுகாக்கும். காடுகளை காப்பது என்பது வெறும் மரங்களை காப்பதல்ல, நீரை காப்பது, விலங்குகளை காப்பது, சுற்றுச்சூழலை காப்பது, இறுதியில் மனித இனத்தையே காப்பதாகும். இந்த ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் வீக் 2026 முன்னிட்டு நாம் அனைவரும் ஒரு உறுதிமொழி எடுப்போம். நாம் ஒரு மரத்தை நடுவேன், அதை பாதுகாப்பேன், மற்றவர்களையும் மரம் நட ஊக்குவிப்பேன் என்று உறுதிமொழி எடுப்போம். இளைஞர்களாகிய நாம் முன்னோடியாக செயல்பட்டால் பசுமையான தமிழ்நாட்டையும் வளமான இந்தியாவையும் உருவாக்க முடியும். ஒரு மரம் நடுவோம், ஒரு உயிரை காப்போம், ஒரு பசுமையான எதிர்காலத்தை உருவாக்குவோம். ஃபைனலி, ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன்னா மரம் நடுறதோட முடிஞ்சிடாது, அதை தண்ணி ஊத்தணும், பாதுகாக்கணும், மெயின்டைன் பண்ணணும். இன்று நாம் நடுற ஒரு மரம் நாளை தலைமுறைக்கு கிளீனர், நிழல் மற்றும் ஒளிமயமான எதிர்காலத்தை கொடுக்கிறது. அதனால இந்த ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் வீக்கை முன்னிட்டு ஒவ்வொருவரும் குறைந்தது ஒரு மரமாவது நட்டு அதை வளர்க்க உறுதிமொழி எடுப்போம். மரங்களை நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம், பசுமையான எதிர்காலத்தை உருவாக்குவோம் என்ற நம்பிக்கையுடன் என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.
1: இதுவரை பேசுதுனான் பகுதியில் வழுக்கம்பாறை பகுதியை சேர்ந்த கல்லூரி மாணவரான மைக்கேல் அஜின் அவர்கள் வன பாதுகாப்பு வாரம் குறித்து ஆற்றிய உரையை கேட்டீர்கள்.

0: நிகழ்ச்சியில அடுத்ததாக நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை.
1: கடந்த ஜூன் 30 அன்று சர்வதேச சிறுகோள்கள் தினம் கொண்டாடப்பட்டது. இது 1908 ரஷ்யாவின் சைபீரியாவில் ஒரு விண்கல் காற்று வெடித்ததில் சுமார் 2150 கிலோமீட்டர் அதாவது 830 சதுர மைல்கள் காடுகளை சமன் செய்த துங்குஸ்தா நிகழ்வின் ஆண்டு நிறைவாகும். இந்த நிகழ்வு சிறுகோள்கள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதையும் பூமி, அதன் குடும்பங்கள், சமூகங்கள் மற்றும் எதிர்கால சந்ததியினரை ஒரு பேரழிவு நிகழ்விலிருந்து பாதுகாக்க என்ன செய்ய முடியும் என்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. வன் மகோத்சவ் என்பது இந்தியாவில் ஜூலை மாதம் முதல் வாரத்தில் கொண்டாடப்படும் ஒரு வார மரம் நடும் விழாவாகும். மரங்களை நடுவதன் மூலமும் இயற்கையின் அழகை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலமும் மறுபயன்பாடு மற்றும் மறுசுழற்சி செய்தல் என்ற கருத்தை ஊக்குவிக்கும் சூழலை வளர்ப்பதன் மூலமும் தாய் பூமியை மதிக்கவும் நேசிக்கவும் இந்திய கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் ஒரு சிறந்த பாரம்பரிய இந்திய விழாவாகும். இது உலகெங்கிலும் உள்ள இந்திய சமூகத்தால் மரங்கள் நடுதல் என்ற மைய கருப்பொருளுடன் கொண்டாடப்படும் ஒரு நிகழ்வாகும். கடந்த ஜூலை 1 இந்தியா முழுவதும் தேசிய மருத்துவர்கள் தினம் கொண்டாடப்பட்டது. இது இந்தியாவில் புகழ்பெற்ற மருத்துவரும் மேற்கு வங்காளத்தின் 2 முதலமைச்சருமான டாக்டர் பிதன் சந்திர ராயை கௌரவிக்கும் வகையில் கொண்டாடப்படுகிறது. மருத்துவர்கள் தின கொண்டாட்டம் என்பது நம் வாழ்வில் மருத்துவர்களின் மதிப்பை வலியுறுத்தவும் அவர்களின் சிறந்த பிரதிநிதிகளில் ஒருவரை நினைவு கூறுவதன் மூலம் அவர்களுக்கு நமது மரியாதையை வழங்கவும் ஒரு முக்கிய முயற்சியாகும். கடந்த ஜூலை 2 உலக விளையாட்டு பத்திரிகையாளர்கள் தினம் கொண்டாடப்பட்டது. 1994 சர்வதேச விளையாட்டு பத்திரிகையாளர்கள் சங்கம் அதன் 70 ஆண்டு நிறைவை கொண்டாடும் விதமாக முதல் முறையாக உலக விளையாட்டு பத்திரிகையாளர்கள் தினத்தை கொண்டாடியது.
0: இதுவரைக்கும் நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை செக்மெண்ட்ல இந்த வார நிகழ்வுகள் எல்லாமே நீங்க கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க.
1: நம்மள சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நம்மளால கட்டுப்படுத்த முடியாது, ஆனா அதை பற்றிய விஷயங்களை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அடுத்ததை நம்ம கேட்க போறோம் நடப்பு நிகழ்வுகள்.
0: மத்திய பிரதேசத்தில் இந்தூரின் மால்வி உருளைக்கிழங்கு, ரத்லாமின் கராடு அதாவது ஒரு வகை கிழங்கு மற்றும் பாலம் கக்டி அதாவது வெள்ளரி, மாண்டுவின் தார் மாவட்டம் புகழ்பெற்ற பாப்பாப் மரப்பழம் ஆகியவற்றிற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. அர்ஜென்டினாவின் படகோனியாவில் உள்ள குட்ரல்கோ நகரில் கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸியின் 85 உயர சிலை திறக்கப்பட்டுள்ளதுடன் இது கொல்கத்தாவில் முன்பு நிறுவப்பட்ட 70 சிலையை விஞ்சி உலகின் மிக உயரமான மெஸ்ஸி சிலையாக மாறியுள்ளது. ஆந்திர பிரதேசத்தின் பங்கனப்பள்ளி மாம்பழங்களின் 5 மெட்ரிக் டன் சரக்குகளை இந்தியாவிலிருந்து சிங்கப்பூருக்கு கடல் வழியாக வணிக ரீதியாக ஏற்றுமதி செய்வதற்கு வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் வசதி செய்துள்ளது. பங்கனப்பள்ளி என்பது ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த 2017 புவிசார் குறியீட்டை பெற்ற ஒரு பிரீமியம் மாம்பழ வகையாகும். 2026 ஜூலை 1 தொடங்கும் வகையில் இந்தியாவின் துணை தலைமை வழக்கறிஞராக துஷார் மேத்தா அவர்களை மேலும் 3 மத்திய அமைச்சரவையின் நியமனக்குழு மீண்டும் நியமித்துள்ளது. இந்தியாவின் தலைமை வழக்குறையினருக்கு அடுத்தபடியாக மத்திய அரசின் 2 உயர்மட்ட சட்ட

0: அதிகாரியாக இந்தியாவின் துணை தலைமை வழக்கறிஞர் செயல்படுகிறார். ஒடிசாவின் பாலாங்கிர் பகுதியிலிருந்து ஆஸ்திரியாவிற்கு 22.6 மெட்ரிக் டன் எடையுள்ள உலர்த்தப்பட்ட முழு முட்டைப்பொடியின் முதல் வணிக ரீதியான ஏற்றுமதியை வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் சாத்தியப்படுத்தியுள்ளது. புதுச்சேரியின் பூரணாங்குப்பத்தில் அமைந்துள்ள 400 ஆண்டுகள் பழமையான மற்றும் 2 ஏக்கர் பரப்பளவிலான வரலாற்று சிறப்புமிக்க பல்லவர் கால முள்ளியன் குளத்தை மத்திய நிதி மற்றும் பெருநிறுவன விவகாரங்கள் துறை அமைச்சர் திறந்து வைத்துள்ளார். இக்குளம் பாரம்பரியமாக கிராமத்தின் குடிநீர் மற்றும் பாசன ஆதாரமாக செயல்பட்டு வருகிறது. மேலும் இது 4 இயற்கை நீரூற்று கிணறுகளை கொண்டுள்ளது. மத்திய பிரதேசத்தின் வரலாற்று சிறப்புமிக்க நகரமான மாண்டுவின் குராசானி புலிக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. குராசானி புலி என்பது ஆப்பிரிக்காவை சேர்ந்த பாவோபாப் மரத்தின் பழமாகும் என்பதுடன் சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்கானிய மற்றும் அரேபிய வணிகர்களால் மாண்டு என்ற பகுதிக்கு இது கொண்டுவரப்பட்டதாக நம்பப்படுகிறது. தெலுங்கானாவின் ஹைதராபாத்தில் உள்ள உஸ்மானியா பல்கலைக்கழகம் இந்திய தர நிர்ணய அமைப்பால் வழங்கப்படும் 4 சர்வதேச தர நிர்ணய அமைப்பு சான்றிதழ்களை ஒரே நேரத்தில் பெற்ற இந்தியாவின் முதல் பல்கலைக்கழகமாக உருவெடுத்துள்ளது. இந்த சான்றிதழ்கள் கல்வி நிர்வாகம், சுற்றுச்சூழல் மேலாண்மை, ஆற்றல் மேலாண்மை மற்றும் உணவு பாதுகாப்பு மேலாண்மை அமைப்புகளை உள்ளடக்கியவை. 2026 பிரிக்ஸ் விண்வெளி முகமைகளின் தலைவர்கள் கூட்டமானது இந்தியாவின் தலைமையில் பெங்களூருவில் நடைபெற்றது. பேரிடர் மேலாண்மை மற்றும் பருவநிலை மாற்ற கண்காணிப்பிற்கான தொலையுணர்வு செயற்கைக்கோள் அமைப்புகள் குறித்து இக்கூட்டம் கவனம் செலுத்தியது. மான்செஸ்டரில் தென்னாப்பிரிக்காவிற்கு எதிராக நடைபெற்ற 2026 மகளிர் T20 உலகக்கோப்பையின் போது 200 சர்வதேச 20 ஓவர் போட்டிகளில் விளையாடிய உலகின் முதல் கிரிக்கெட் வீரர் என்ற பெருமையை இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர் அவர்கள் பெற்றுள்ளார். 2026 நடைபெற்ற சர்வதேச ஹாக்கி கூட்டமைப்பின் நேஷன்ஸ் கோப்பை இறுதிப் போட்டியில் இந்திய மகளிர் ஹாக்கி அணி 2-0 என்ற கோல் கணக்கில் நியூசிலாந்தை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றது.
1: இதுவரைக்கும் நடப்பு நிகழ்வுகள் செக்மெண்ட்ல நிறைய புதிய விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம்.
0: வானம் பார்த்த மரம் அது வளமான பசுமையின் கரம், மனித வாழ்வுக்கு நல்லுரம், அதனால் உயரும் மாசற்ற பூமியின் தரம், அதை வளர்ப்பதே சிறந்த அறம். மைந்தர்களை மட்டுமல்ல மரங்களையும் வளர்ப்போம், மாசின்றி மண்ணினை காப்போம்.

0: போல் எங்களுக்கு மூலதனம் இல்ல.
1: மீண்டும் இது போன்ற புதுவிதமான தகவல்களோடு அடுத்த வார இளைய பாரத நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் டி அனுஷா ஷாஜி. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா.
2: இத்துடன் இன்றைய இளைய பாரதம் நிறைவு பெறுகிறது.

0: மகிழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. நேரம் 10:31. ஆரம்பமாகுது நம்ம வீட்டு செல்ல குட்டீஸ்களுக்கான சிறுவர் குரல் நேரலை. நேரலையில் பங்கேற்று உங்க வீட்டு மழலைகளின் திறமைகளை வெளிக்கொண்டு வர நீங்கள் செய்ய வேண்டிய எண்கள் 2602240 அல்லது 2907722. முன்னழைப்பாக 046522. குட்டீஸ்களா, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்று உங்களுடைய பன்முக திறமைகளை, அதாவது நீங்கள் பாடலாம், ரைம்ஸ் சொல்லலாம், கதை சொல்லலாம், விடுகதை கேட்கலாம், இப்படி உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிக்கொணரலாம். நிகழ்ச்சியில் நம்மோடு பேச இருக்கிற முதல் குட்டி நேயர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
4: யார் இங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. ஹலோ, ஸ்ரேயா சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? வீடு எங்க இருக்கு? சொல்லுங்க, என்ன பண்ண போறீங்க
5: இன்னைக்கு?
4: பாடுங்களேன், கேக்கலாம். என்ன பழம் கொடுத்தீங்க அனிலுக்கு? கொய்யா பழம் கொடுத்தீங்களா? சூப்பரா பாடினீங்க, வாழ்த்துக்கள். யார் இந்த பாட்டு சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு? அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? சூப்பரா பாடினீங்கன்னு சொல்லுங்க, சரியா? மாட்டேன். நன்றி. சரி, நன்றி. தொடர்ந்து நேயர்களிடம் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பாடல், ரக்க திரைப்படத்திலிருந்து.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: சிறுவர் குரலில் நம்மோடு இணைவிருக்கும் அடுத்த குட்டி நேர், வணக்கம். வணக்கம், பேசலாம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? பேர் சொல்லுங்கடா. என்னது? சொல்லுங்க பிரின்சி. எங்க இருந்து பேசுறீங்க? வீடு எங்க இருக்கு உங்க வீடு? ஓகே, சொல்லுங்க. என்ன என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு? பாட்டு பாட போறீங்களா? என்ன பாட்டு கேக்கலாமே? என்னாச்சு? அவ்வளவுதானா? பாடிட்டீங்களா? வாழ்த்துக்கள், சூப்பரா பாடினீங்க. எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
5: 4.
4: 4ஆம் வகுப்பா?

0: யார் இந்த பாட்டு சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு?
1: கோயில்ல
0: கோயில்ல சொல்லி கொடுத்தாங்களா? சூப்பரா பாடுனீங்க, வாழ்த்துக்கள். நன்றி. தொடர்ந்து சிறுவர் குரல் நேயர்களிடம் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பர இடைவேளை.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டிங்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMIயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
3: AMB ஜெய்ஹரங்கோ திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
0: சிறுவர் குரல் நிகழ்ச்சியில் நம்மோடு பேச இருக்கும் அடுத்த குட்டீஸ், வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறீங்களா? உங்க பேர் என்ன?
1: முத்துலட்சுமி.
0: ஆ, சொல்லுங்க முத்துலட்சுமி, இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க?
1: பாட போறேன்.
0: பாட போறீங்க? என்ன பாட்டு? பாடுங்களேன், கேக்கலாம்.
1: கருட கொடியோன் காணமாட்டா கலசேவடியும் பொருளை தந்திங்கு என்னையாண்ட பொல்லாமணி
0: சூப்பரா பாடுனீங்க. யார் உங்களுக்கு திருவாசகம் சொல்லி கொடுத்தாங்க? யார் சொல்லி கொடுத்து பாடுறீங்க? யார் சொல்லி கொடுத்தாங்க அந்த பாட்டு? அப்பா சொல்லி கொடுத்தாங்களா? சூப்பரா பாடுனீங்க, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். உங்க பேர் என்ன?
1: பென்சி ஏஞ்சல்.
0: பென்சி ஏஞ்சல், சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க நீங்க?
1: நட்டாளத்துல இருந்து பேசுறேன்.
0: ஓ, நட்டாளத்துல இருந்தா? சொல்லுங்க, என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு?
1: நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நல்லா இருக்கேன்.
0: ஆ, சரி, பாட்டு பாட போறீங்களா?
1: ஆமா.
0: ஆ, பாடுங்களேன், கேக்கலாம்.

சாகுமா உன் மார்னிங்

0: பாடிட்டீங்களா? சூப்பரா பாடினீங்க. அம்மா சொல்லி கொடுத்தாங்களா பாட்டு? கோயில்ல சொல்லி தந்தாங்க. நீங்க அதை கேட்டு சூப்பரா ரேடியோல பாடி இருக்கீங்க. வாழ்த்துக்கள். எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க நீங்க?
1: Fifth
0: standard. வாழ்த்துக்கள். அக்காவா? ஓ, அவங்க உங்க தங்கச்சியா? பிரின்சி ஏஞ்சலா உங்க பேரு? வாழ்த்துக்கள் பிரின்சிக்கும் பென்சிக்கும். வாழ்த்துக்கள். நன்றி.
1: தேங்க்யூ.
0: தேங்க்யூ.

0: தொடர்ந்து நம்மோடு பேச இருக்கும் அடுத்த குட்டீஸ் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? தூத்துக்குடியில இருந்து பேசுறீங்களா? சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க, என்ன பாட போறீங்களா? பாடுங்களேன், கேக்கலாம்.
1: காடெல்லாம்
0: யார் பாடுது? சேக்கிழாரா?
1: சேக்கிழார்.
0: வாழ்த்துக்கள், சூப்பரா சொன்னீங்க. யாரு சொல்லி கொடுத்தாங்க இந்த செய்யுள் உங்களுக்கு? தமிழ் டீச்சர் சொல்லி கொடுத்தாங்களா? சூப்பரா பாடுனீங்க, சூப்பரா சொன்னீங்க. செய்யுள்ல வாழ்த்துக்கள். எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 9th ஸ்டாண்டர்ட். வாழ்த்துக்கள்.
1: Thank you.
0: வணக்கம். வணக்கம். வணக்கம். பேர் சொல்லுங்க. கேக்கலையப்பா, பேர் சொல்லுங்கடா. வணக்கம், கேக்குதுங்களா? தொடர்ந்து நம்ம குட்டி நேயர்களுடன் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பர இடைவேளை.
2: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட இரண்டாவது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
5: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
6: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
5: 0% வட்டியும் ECEMI-யுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
6: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
7: Ponchesli Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
8: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesli Super Speciality Hospital.
0: நேரம் 10:48. சிறுவர் குரல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நம்மோடு பேச காத்திருக்கும் அடுத்த குட்டி நேயர் வணக்கம். வணக்கம்.
9: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க? உங்க பெயர் சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? ஊரெங்க?
9: கோயம்புத்தூர்.
0: ஓ, இன்னைக்கு நான் ரெண்டு பேர் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கீங்க. சரி, என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு?
9: திருவம்பாவை.
0: ஆ, கேள் சொல்லுங்களேன், பாடுங்களேன், கேட்கலாம். திருவம்பாவை.

பரிசேலூர் என்பாவாய். தேங்க்யூ. யார் உங்களுக்கு இந்த பாட்டு சொல்லி கொடுத்தாங்க? அப்பா சொல்லி கொடுத்தாங்களா? இதுக்கு முன்னாடி பேசினது யார், உங்க அக்காவா? வாழ்த்துக்கள் இல்லையா? அப்பாவா? சரி, வாழ்த்துக்கள்.

வாழ்த்துக்கள் தான். நன்றி. நேயர்களிடம், குட்டி நேயர்கள்ட்ட நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். அருமையாக தங்களுடைய மழலை குரலில் அழகழகாக செய்யுளையும் பாடல்களையும் வந்து சொல்லிகிட்ருக்கிறாங்க. ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். சைமம் திரைப்படத்தில் இருந்து

0: நாகர்கோவில் மார்த்தாண்டம் கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.
1: என் அத்தைக்கு ஆபரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
2: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா, உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
1: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தைய காப்பாத்திருச்சு.
2: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
1: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
3: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
4: பொதுநலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.

நேரம் 10:53. நேயர்களே, இன்று பிற்பகல் 1:10 பூவையர் பூங்கா. இதில் பூச்செண்டாகும் பூவையர் வரிசையில் தடகள வீராங்கனை காரவிளை டி மனோரஞ்சினி அவர்களுடன் நேர்முகம். நமக்குள்ளே சாதனை பெண்மணி முதலியவை கேட்கலாம். இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரம். நேரலை நிகழ்ச்சி. இதில் நீங்கள் நீண்ட நாட்களாக பயன்படுத்தும் ஒரு பொருள் அப்படிங்கிற தலைப்புல நேயர்கள் உரையாடலாம். தொடர்ந்து கேட்கலாம் பூ திரைப்பட பாடல்.

குமரி பண்பலை 101 இன்று மாலை 5:30 உழவர் உலகம். இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை. இயற்கை விவசாயமும் அதன் முக்கியத்துவமும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் குமாரகோயில் ஊத்துமுகம் பி ஜெகன்ராஜ் அவர்கள். அமுத சுரபி, பிரதான் மந்திரி விகசித் பாரத் ரோஸ்கர் யோஜனா உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், நெல் பயிரில் ஊட்டச்சத்து மேலாண்மை தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுகலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள்.

குமரி பண்பலை 101 நேயர்கள் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி சிறுவர் குரல். நிறைய குட்டீஸ் நம்மோட பேசி அவர்கள் படித்த அந்த செய்யுள்களையும் ரைம்ஸையும் நமக்காக பாடி காட்டினார்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து குட்டி நேயர்களுக்கும், பங்கேற்க முயற்சி செய்த நேயர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அன்பு நேயர்களுக்கும் எங்கள் நிலையத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகள். தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.

0: லட்சுமி ராகவன் பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் பழக்கம் காரணமாக நாடு முழுவதும் 7 கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என்றும் மாநில அமைச்சர்களின் செயல்பாடுகள் வேதனை அளிப்பதாக உள்ளது என்றும் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் உள்ள ஏரிகள் நீர்வழி கால்வாய்களில் தூர்வாருதல் மற்றும் கழிவுகளை அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெருநகர சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பேரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் 3 தங்கம் 3 வெள்ளி 3 வெண்கலப்பதக்கம் என மொத்தம் 9 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் 2வது இடத்தை பெற்றது. ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கத்தை வென்றது. சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா தனிஷா கொட்டேச்சா இணையும் கலப்பு இரட்டையர் பிரிவில் அன்கூர் பட்டாச்சார்ஜி ஸ்வஸ்திகா கோஷ் இணையும் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. ஜெர்மனியில் நடைபெற்ற ஸ்ட்ரைட் ஹார்ஸ் ஃபுளோரியானா போட்டியில் இந்தியாவின் அனுஷ் அகர்வாலா வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: புன்னகையாய்
2: இதழோர புன்னகையாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
2: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
2: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: குமரி பண்பலை 101
2: குமரி பண்பலை 101

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது முற்பகல் 11:03. நேயர்களே, இந்த நேரத்தில் நம்ம குமரி பண்பலை 101 நாம கேட்கலாம் எக்ஸூர்.

ஏக் சூர் கேட்டோம். நாகர்கோவில் வானொலியில் எம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது முற்பகல் 11:09. நேர்களே, இன்னைக்கு சாயங்காலம் 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்களை தொடர்ந்து வானிலை அறிக்கை. அதனை அடுத்து நம்ம குமரி பண்பலை 101 கேட்கலாம். எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ். நேர்களே, இன்னைக்கு சாயங்காலம் இடம்பெறக்கூடிய அந்த எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்களா? அப்படின்னா நேர்களே, இப்போதே குறுஞ்செய்தியை அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய அலைபேசி எண் 94 42 43 02 43. என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய பெயர், உங்களின் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், இந்த விவரங்களுடன் 94 42 43 02 03 இந்த அலைபேசி எண்ணுக்கு அனுப்பி எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடலை சந்தோஷமா நம்ம குமரி பண்பலை 101 கேட்கலாம். இன்னைக்கு சாயங்காலம் 4:02 எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சிகள்.

0: ஆரம்பமாயாச்சும் நம்ம குமரி பண்பலை நூற்றிலிருந்து குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை. பொது அறிவில் ஆர்வமுள்ள அன்பு நேயர்களே, போட்டித் தேர்வுக்கு ஆயத்தமாகும் இனிய நேயர்களே, உங்களுக்காக நம்ம குமரி பண்பலை நூற்றொன்றின் உத்வேகமூட்டக்கூடிய சிறப்பு நிகழ்ச்சி இது. அறியாத வினாக்களின் விடைகளை அறிந்து கொள்ள, அறிந்த வினாக்களின் விடைகளை பகிர்ந்து கொள்ள, தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய இந்த நிகழ்ச்சியில நீங்க பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்களா? அப்படின்னா உங்களுக்காக தான் நம்முடைய பண்பலையின் தொலைபேசி எண்களை ஞாபகப்படுத்திடுறோம். 260 240 மற்றும் ஒரு எண் 290 722, முன் இணைப்பு எண் 04 65 2. உங்களுக்காக கேள்வி கணைகளுடன் நாங்க ரெண்டு பேர் தயாராகிட்டோம். இப்ப கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு நீங்களும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருப்பீங்க இல்லையா? கேள்வி கேட்டுடலாமா?
1: கேட்டுடலாமே.
0: முதல் கேள்வி கேட்டுடலாம்.
1: கேட்டுடலாம். 2026 ஆண்டிற்கான மழைக்கால கூட்டத்தொடர் எப்போது நடைபெற இருக்குது அப்படிங்கறதா கேள்வி. முதல் கேள்வி.
0: கேள்வி மீண்டும் ஒரு முறை நம்ம சொல்லிடலாம்.
1: 2026 நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் எப்போது நடைபெற இருக்குது?
0: மழைக்கால கூட்டத்தொடர் எப்போ இடம்பெற போகுது அப்படிங்கறது கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உடனே இணைப்புல வரலாம். இப்ப நம்ம நேயர்கள் வந்துகிட்டே இருக்காங்க, சந்திச்சிடலாமா? வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே.
1: இந்த மாசம்
2: 23
1: இன்னும் சரியா முயற்சிக்கலாம். நன்றி. இல்ல, அடுத்த நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா?
0: நன்றி. நன்றிங்க சார். நன்றி. இணைப்பில் அடுத்த நேயர் வந்துட்டாங்க, சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் வேலம் மாவட்டம் கற்பாடியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார்.
3: மகிழ்ச்சி. எனக்கான கேள்வி இன்னொரு வாட்டி சொல்லுங்க.
1: 2026 மழைக்கால கூட்டத்தொடர் அது எப்போது நடைபெறுகிறது?
3: 2026
1: நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் அது எப்போ தொடங்க இருக்கிறாங்க?
3: எந்த மந்த் அப்படின்ட்டாங்க?
1: மந்த் அண்ட் டேட். சரியான பதில் இல்ல. இல்ல,
0: உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டுக்கள். ஏன் நன்றி.
3: நன்றி.
0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் சந்திச்சிடலாம். வருக. வணக்கம். வணக்கம். இணைப்புல இருக்கீங்க? எதிரொலி கேக்குது, அவங்களுடைய ஒலி கேக்கல. வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம். காவல்துறை உருது தாமோதரம்.
0: ஓகே.
1: கேள்விக்கான பதில் சொல்லிடலாமா?
4: ஜூலை 20 நேற்று முன்தினம் முடிச்சிட்டேன்.
1: 20 எந்த தேதி?
4: 20
1: சரி. ஓகே, சரியான பதில் சொல்லிருக்கீங்க. வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள். நன்றி. சரி, நம்ம நேயர் சரியான விடையை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ கூடுதல் தகவல்களை பகிர்ந்துக்கலாம்.
1: இந்த மழைக்கால நாடாளுமன்றத்தோட மழைக்கால கூட்டத்தொடர் வந்து ஜூலை 20 ஆகஸ்ட் 13 வரைக்கும் நடத்த வந்து முடிவு செய்திருக்கிறாங்க. இது எப்படி இந்த ப்ரொசீஜர் நடக்குது அப்படின்னு சொன்னா, மத்திய அரசாங்கம் வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வந்து முடிவு பண்ணி அதை குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு பரிந்துரைப்பாங்க. அதன் பேரில் அவங்க குடியரசுத் தலைவர் இதற்கு ஒப்புதல் அளிக்கும் பட்சத்துல அந்த நாட்கள்ல வந்து இந்த கூட்டத்தொடர் நடைபெறுது. இந்த கூட்டத்தொடர் அதாவது இந்த வருஷம் நடக்க போற 2026 கூட்டத்தொடர் வந்து 25 நடைபெற இருக்குது. அதுலயும் 19 அமர்வுகள் இருக்கிறாங்க. நாடாளுமன்றத்துடைய மாநிலவையும் மக்களவையும் வந்து கூடுறதா இருக்கிறாங்க. இத வந்து யார் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, நாடாளுமன்றத்துடைய விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள்.
0: சரி, இந்த நேரத்தில் நேயர்களுக்கான அடுத்த கேள்வி கேட்டுடலாம். கேள்வி என்ன அப்படின்னா, உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் எங்கு தொடங்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத கேள்வி. மீண்டும் ஒரு முறை, உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் எங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கறத நேயர்களே, உங்களுக்கான அடுத்த கேள்வி.

0: இணைப்பிள்ளையர்கள் வந்துட்டாங்க, சந்திச்சு விடலாம். வணக்கம். உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் எங்கு தொடங்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நேர்களை உங்களுக்காக கேள்வி கேட்டிருக்கிறோம். இந்த கேள்விக்கான விடையை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உடனே இணைப்புல வந்துடலாம். உங்களுக்காக பண்பலையும் தொலைபேசிகளில் ஞாபகப்படுத்திடுறோம். 260 240 மற்றும் ஒரு எண் 290 722. முன் இணைப்பு எண் 04652. இப்போது நம்மோடு இணையும் அடுத்த நேயர், வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: இருவருக்கும் உற்சாகமான முற்பகல் வணக்கம். நாகர்கோயில் புதுக்குடியிருப்பு கலில் ரகுமான்.
0: வணக்கம் ஐயா, விடை சொல்லிடலாமே?
1: ஆமா, தமிழ்நாட்டில் உள்ள கல்பாக்கம்.
0: கல்பாக்கம் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப சரியான விடை. வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி நன்றி
1: இருவருக்கும் நன்றி
2: நன்றி.
0: சரி, கல்பாக்கம் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப சரியான விடை. கல்பாக்கத்துல அணுசக்தி மூலம் இயங்கக்கூடிய உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் கடந்த வருஷம் ஜூன் 26ஆம் தேதி வந்து, அதாவது கடந்த மாதம் அந்த ஜூன் 26ஆம் தேதி வந்து ஆரம்பிச்சாங்க. இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தின் அதிவேக சோதனை ஈநுழை வெப்பம் மற்றும் தாமிரம் குளோரின் சுழற்சி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த ஆலையை உருவாக்கி இருக்காங்க. இந்த தொழில்நுட்பம் எதிர்காலத்தில் ஹைட்ரஜன் உற்பத்தியை வணிக ரீதியாக பெரிய அளவில் விரிவுபடுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க. கேள்வியும் பதிலும் நேர்களை உங்களுக்காக மீண்டும் ஒருமுறை. உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் எங்கு தொடங்கப்பட்டிருக்கு? இதற்கான விடை கல்பாக்கம். இந்த நேரத்தில் நேர்களுக்கான அடுத்த கேள்வி கேட்டுடலாம்.
2: இந்தியாவின் முதல் பாலியோ சயின்ஸ், அதாவது புதைபடிமவியல் திரைப்பட விழா எங்கு நடைபெறுகிறது அப்படிங்கறது கேள்வி.
0: நேர்களே, அது எங்க அப்படிங்கறத கெஸ் பண்ணிக்கிட்டே இந்த பாடல் கேட்டுடலாம். உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்கு. டாக்டர் திரைப்படத்துல இருந்து சிவகார்த்திகேயன் வரிகளில் அனிருத் ரவிச்சந்தர், இவங்களுடைய இசையமைப்பில் அனிருத் ரவிச்சந்தர், ஜொனிட்டா காந்தி குரல்ல பாடல் கேட்டுடலாம்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
4: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
5: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.
6: ஆகாஷ்வாணி நகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது முற்பகல் 11:22 ஆகியாச்சு. நம்ம குமரி பண்பலை 101 நாம கேட்டுட்டு இருக்கோம். குமரி பண்பலையுடன்
7: பொது அறிவு.
6: சரி, நம்ம நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம்ல, அந்த கேள்வி ஒரு முறை ஞாபகப்படுத்திடலாம்.
7: கேள்வியை மீண்டும் ஒரு முறை கேட்டிடலாம். இந்தியாவின் முதல் பாலியோ சயின்ஸ், அதாவது புதை படிமவியல் திரைப்பட விழா எங்கு நடைபெறுகிறது?
6: சரி, இதுக்கான விடை சொல்றதுக்கு நேயர்கள்லாம் இணைப்புல வந்துட்டு இருக்காங்க, சந்திச்சிடலாம். வணக்கம்.
8: வணக்கம்.
6: உங்க பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க?
8: நான் தேரேகால் புதல்ல இருந்து கனிஷ்கா பேசுறேன்.
6: ஓகே, விடை சொல்லிடலாமா?
8: லக்னோ.
6: லக்னோ,
7: சரியான பதில் சொல்லி இருக்கீங்க, வாழ்த்துக்கள்.
6: சரி, நாங்க நோ சொல்லாம எஸ் சொல்லிட்டோம். சரிம்மா, ஓகே, வாழ்த்துக்கள், நன்றி.
8: நன்றி.
6: சரி, லக்னோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேயர் சூப்பரா விடை சொல்லிட்டாங்க. இப்ப கூடுதல் தகவல்களை பகிர்ந்துக்கலாமா?
7: தகவல்கள் கேட்டுக்கலாம். இந்தியாவின் முதல் பாலியோ சயின்ஸ் புதை படிமவியல் திரைப்பட விழா வந்து லக்னோல நடைபெறுது. பாலியோ சயின்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பூமியின் தொன்மை பற்றி நம்ம படிக்கிறது தான் பாலியோ சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். புதை படிமவியல், அதாவது ஃபாசில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம், உயிரினங்களுடைய எச்சங்கள். இந்த எச்சங்களின் வாயிலாக பழங்காலத்தில் வாழ்ந்த உயிரினங்கள் எப்படி இருந்தாங்க, அதோடைய தோற்றம் எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் பத்தி படிக்கிறது தான் இந்த பாலியோ சயின்ஸ். பிருத்வி 2026 அப்படின்னு சொல்லிட்டு பெயர் இட்டிருக்காங்க இந்த விழாவுக்கு. இதை யாரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பீர்பால் சாமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாலியோ சயின்ஸ். இது வந்து லக்னோல இருக்கிற ஒரு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் கீழே இயங்குற ஒரு தன்னாட்சி நிறுவனமாகும். இது எதுக்காக இந்த விழா அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சினிமா அப்படிங்கறது நமக்கு தெரியும், ரொம்ப ஒரு ஃபேமஸான, மக்களை எல்லாருமே ஒரு கவர்ச்சியை இழுக்கக்கூடிய ஒரு துறை. இப்ப என்னன்னா, இந்த சினிமாவின் வாயிலாக பூமியுடைய வரலாறு, காலநிலை மாற்றம், சுற்றுச்சூழல், இந்த தகவல்களை எல்லாம் எல்லா மக்களையும் சென்றடைய வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோட வந்து இந்த விழாவை ஏற்படுத்தி இருக்காங்க. இந்த தீம்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, இந்த இது சார்ந்த திரைப்படங்கள் மட்டும்தான் இந்த திரைப்பட விழாவில் திரையிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
6: சூப்பர். அதிகமான கூடுதல் தகவல்கள்லாம் அழகா தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்த கேள்வி கேட்டுடலாமா?
7: கேட்டலாம்.
6: கையொப்பம் அப்படிங்கிறது ஒரு கவிதை நூல். இந்த நூலுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கு. இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, கையொப்பம் என்ற சாகித்ய அகாடமி விருது பெற்ற கவிதை நூலின் ஆசிரியர் யார்? கேள்வி மீண்டும் ஒரு முறை, கையொப்பம் என்ற சாகித்ய அகாடமி விருது பெற்ற கவிதை நூலின் ஆசிரியர் யார்? இந்த கேள்வி கேட்டாச்சு. இந்த கேள்வி எதுக்கு கேட்டிருந்தோம் அப்படின்னா, சமீபத்துல சென்ற வாரம் தான் இந்த நூலின் ஆசிரியர் வந்து இயற்கையை எதிர்த்தாங்க வயோதிகம் காரணமா. அதனாலதான் ஞாபகப்படுத்தக்கூடிய வகையில இந்த கேள்வி கேட்டிருக்கோம். இது வந்து க்ளூவா கூட வச்சுக்கலாம். கையொப்பம் என்ற சாகித்ய அகாடமி விருது பெற்ற கவிதை நூலின் ஆசிரியர் யார்? இன்னொரு க்ளூ கூட நம்ம நேர்களுக்கு கொடுத்துடலாம். என்ன அப்படின்னு

0: இந்த ஆசிரியர் வந்து இரண்டு முறை சாகித்ய அகாடமி விருது பெற்ற தனித்துவம் வாய்ந்தவங்க. ஒரு கவிதை நூல், இன்னொன்னு என்ன அப்படின்னா ஒரு மொழிபெயர்ப்பு நூல். அது என்ன நூல் அப்படிங்கறத நம்ம அப்புறமா சொல்லி பகிர்ந்துக்கலாம். கையொப்பம் என்ற சாகித்ய அகாடமி விருது பெற்ற கவிதை நூலின் ஆசிரியர் யார்? இதுக்கான விடையை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உடனே இணைப்புல வரலாம். உங்களுக்காக நம்முடைய பண்பலையின் தொலைபேசி எண்களை ஞாபகப்படுத்திடுறோம். 260-240-290-7222. இணைப்பில் ஒரு நேயர் வந்துட்டாங்க, சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க?
1: சென்னையில இருந்து பிரமிளா பேசுறேன்.
0: ஓகே பிரமிளாம்மா, விடை சொல்லிடலாமே. கவிஞர் புவி அரசு அப்படின்னு சொல்லிட்டு சரியான விடை சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள், நன்றிமா.
1: சாகித்ய அகாடமி அவார்டு.
0: ஆமா.
1: புரட்சிக்காரன் மொழிபெயர்ப்பு.
0: கண்டிப்பா கரெக்டா சொல்லிட்டீங்க, நன்றி, வாழ்த்துக்கள். நம்ம சொன்ன மாதிரி இந்த நேயர் வந்து கவிஞர் புவியரசு அப்படின்னு சொல்லிட்டு சரியான விடையை சொல்லிட்டாங்க. இந்த புவியரசு ஐயா அவங்க வந்து 100க்கும் மேற்பட்ட நூல்களை வந்து எழுதியிருக்காங்க. நம்ம நேயர் சொன்ன மாதிரி புரட்சிக்காரன் அப்படிங்கிற ஒரு மொழிபெயர்ப்பு நூலுக்கு வந்து இவங்களுக்கு சாகித்ய மொழிபெயர்ப்பாளர்களுக்கான சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கு. இவங்க எந்த நூலை மொழிபெயர்த்தாங்க அப்படின்னா, தி ரிவல்யூஷனரி அப்படிங்கிற வங்காள கவிஞர் நஜ்ருஸ் இஸ்லாம் அவங்க எழுதிய ஒரு படைப்பை தான் புரட்சிக்காரன் அப்படிங்கிற பெயர்ப்புல வந்து மொழிபெயர்ப்பு செய்திருக்காங்க. இவங்களுக்கு புக் எழுதுறதுல மட்டும் இல்ல, ஓவியம் வரைறதுல கூட அதீத ஆர்வம் கொண்டவங்க இவங்க. அது மட்டும் இல்ல, நவீன நாடகங்களின் முன்னோடியாக திகழ்ந்ததோடு பல்வேறு திரைப்படங்கள்லயும் தன்னுடைய பங்களிப்பு செலுத்தி இருக்காங்க. 96 வயதில் இவங்க சமீபத்துல இயற்கை எழுதிட்டாங்க. சில மேடை நாடகத்திற்காக 17 முறை நாடக ரத்தினம் அப்படிங்கிற விருதையும் இவங்க பெற்றிருக்காங்க. கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒரு முறை. கையொப்பம் என்ற சாகித்ய அகாடமி விருது பெற்ற கவிதை நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான விடை கவிஞர் புவியரசு அவர்கள். இப்ப நேயர்களுக்கு அடுத்த ஒரு கேள்வியை கேட்டுட்டு நம்ம ஒரு பாடல் கேட்க போறோம். இப்ப கேள்வியை ஞாபகப்படுத்திடலாம். கேள்வி என்ன?
2: இந்தியாவினுடைய 100வது ராம்சார் தளம் எது?
0: இந்தியாவின் 100வது
2: 100 அடிச்சோம். அந்த 100வது தளத்துடைய பெயர் என்ன அப்படிங்கறதுதான் கேள்வி.
0: ஓகே, என்ன அப்படிங்கறத யோசிச்சுக்கிட்டே இந்த பாடலை கேளுங்க. பாடலுக்கு அப்புறமா அந்த விடையை சொல்லி பகிர்ந்துக்கலாம், மகிழலாம். பாடல் வந்துகிட்டே இருக்கு. கத்தி திரைப்படத்துல இருந்து அனிருத் ரவிச்சந்தருடைய இசையமைப்பில் யுகபாரதியின் வரிகளில் விஷால் தாதினி அனிருத் ரவிச்சந்தர் பாடியிருக்காங்க. பாடல் இதோ.

0: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட இரண்டாவது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாட்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ரூபாய் 1 லட்சத்திற்கு மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249648. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0442948648. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது முற்பகல் 11:35. நம்ம குமரி பண்பலை 101 நேயர்களோட பங்களிப்போட சூப்பரா போயிட்டு இருக்கு குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை. நேயர்களுக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, கேள்வியை ஒரு முறை ஞாபகப்படுத்திடலாம்.
4: இந்தியாவினுடைய 100வது ராம்சார் தளம் எங்க இருக்கு அப்படிங்கறது, அது எது அப்படிங்கறது தான் கேள்வி.
3: நான் விடை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா நேயர்கள் வந்துகிட்டு இருக்காங்க, சந்திச்சிடலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
5: வணக்கம். நான் பாரம்பரிய
3: பார்வதிபுரத்துல இருந்து

0: ரேணுகா அம்மா விடை சொல்லிடலாமா?
1: விடை வந்து ஜெயபிரகாஷ் நாராயண் பேட்டரி, உத்தரப்பிரதேசம்.
0: உத்தரப்பிரதேசத்தில் உள்ளவங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. கரெக்டான விடையை நம்புறீங்களா?
1: நம்புறேன் நம்புறேன்.
0: நம்புறீங்க? சரி, நாங்களும்
1: ரொம்ப
0: கான்ஃபிடென்ட்டாக
1: கான்ஃபிடன்டாக இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரியே சரியான பதில். வாழ்த்துக்கள்.
0: நன்றிம்மா, நன்றி. சரி, இப்போ அது தொடர்பான கூடுதல் தகவல்களை சொல்லிடலாமா?
1: சொல்லிடலாம். இப்ப நேயர் வந்த உடனே சரியான பதில வந்து சொல்லிட்டாங்க. முதல் நேயரே,
0: ஆமா,
1: என்ன பதில் என்ன அப்படின்னா, ஜெயபிரகாஷ் நாராயண் பறவைகள் சரணாலயம். இது எங்க இருக்கு அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய பாலியா அப்படிங்கிற ஒரு மாவட்டத்துல இருக்குது. இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா, கங்கை கரை, கங்கை நதிக்கரையில வந்து இந்த ராம்சார் தல. பொதுவா அந்த ராம்சார் அப்படின்னா என்ன அப்படின்னா, வேற ஒண்ணும் இல்ல, ஈரநிலங்கள், நம்ம வெட்லேண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல. இந்த ஈரநிலங்களை எல்லாம் பத்திரமா பாதுகாக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த ராம்சார் கன்வென்ஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து செயல்பட்டு இருக்காங்க. இவங்க முக்கியமான ஈரநிலங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு வந்து இந்த ராம்சார் தளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஒரு ஒரு குறியீடை, ஒரு முத்திரையை வந்து கொடுக்கறாங்க. இப்ப 100வது ராம்சார் தளம் இந்தியாவில வந்து இந்த ஜெயபிரகாஷ் நாராயண் பறவைகள் சரணாலயத்திற்கு வந்து போன மாசம் 5ஆம் தேதி, அதாவது இதே நாள் போன மாசம், நமக்கு தெரியும் உலக சுற்றுச்சூழல் தினம் அன்னைக்கு, அன்னைக்குதான் இந்த இதை கொடுத்துருக்காங்க, இந்த குறியீடு கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த தளத்துல வந்து, இந்த பறவைகள் சரணாலயத்துல வந்து நிறைய விதமான பறவைகள், அது வந்து மைக்ரேட்டரி பேர்ட்ஸ், பல வலசை வர்ற பறவைகள் இருக்காங்க இல்லையா, அந்த பறவைகளும் இல்ல, இதே இடத்தை, இந்த இந்த தளத்தையே வாழிடமா கொண்டிருக்கிற நிறைய பறவைகளும் இருக்கிறாங்க அப்படிங்கறத கூடுதலான தகவல்.
0: ராம்சார் தளங்கள் பத்தியும் அந்த 100வது ராம்சார் தளம் பத்தியும் உள்ள கூடுதல் தகவல்கள் நிறையவே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நேயர்களுக்கான அடுத்த கேள்வி கேட்டுடலாம். உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்ற முதல் இந்திய பெண் நடுவர் யார் அப்படிங்கறதா நேர்களே உங்களுக்கான கேள்வி. உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்ற முதல் இந்திய பெண் நடுவர் யார்? இன்னைக்கு கூட கிரிக்கெட் நடக்குது இல்லையா, இந்த கிரிக்கெட் போட்டியில கூட இவங்க தான் நடுவரா இருக்காங்க அப்படிங்கறத ஒரு கூடுதல் தகவல்களா சொல்லிடலாம். அதுக்காக வேண்டிதான் இந்த கேள்வி. சரி, இணைப்புல நேர் வந்துட்டாங்க, சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். உங்க பேர் தெளிவா கேக்கலையே, ஒரு முறை சொல்லுங்க. மித்ரன், எங்க இருந்து பேசுறீங்க? மதுரையில இருந்து பேசுறீங்க. சரி, விடை சொல்லலாமே.
2: என்ன கேள்வி?
0: உலக கோப்பை கிரிக்கெட் போட்டி இருக்குல்ல, அதுல பங்கேற்ற முதல் இந்திய பெண் நடுவர் யார் அப்படிங்கறத கேள்வி கேட்டோம். தெரியலையா? நல்ல முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க, தெரிஞ்சுக்கலாம். இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, வடசேரில இருந்து ராமலட்சுமணன் சார், சொல்லுங்க, விடை சொல்லிடலாமே. பேர் சொல்லிருக்கிறீங்க, அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பாக்கலாம். உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டுகள், நன்றி. வணக்கம்.
3: வணக்கம்,
0: உங்க பேர் சொல்லுங்க, இங்க வந்து பேசுறீங்கம்மா?
3: நான் தேரைக்கால் புதூர்ல இருந்து கஜிதா பேசுறேன்.
0: சரி, விடை சொல்லலாமா?
3: விருந்தாரதி.
0: விருந்தாரதி அப்படிங்கறது சரியான விடை. வாழ்த்துக்கள், நன்றி.
3: தேங்க்யூ.
0: இன்னைக்கு நடைபெறக்கூடிய T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில நடுவரா பங்கேற்க இருக்காங்க இவங்க, பிருந்தாரதி. உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் செயல்பட்ட முதல் இந்திய பெண் நடுவர் அப்படிங்கிற பெருமையை பெற்றிருக்காங்க. இந்தியாவின் முதல் பெண் டெஸ்ட் நடுவரா 2023வது வருஷம் இந்தியா இங்கிலாந்து இடையே நடைபெற்ற கிரிக்கெட் ஆட்டத்தில இருந்து நடுவரா செயல்பட்டிருக்காங்க. மும்பை பல்கலைக்கழக மகளிர் அணிக்காக நடுத்தர வேகப்பந்து வீச்சாளராக இவங்க விளையாடியிருக்காங்க. அதுக்கு அப்புறமா ஸ்கோரராக இருந்து தேர்வெழுதி நடுவராக தன்னுடைய வாழ்க்கையில உயர்ந்திருக்காங்க. காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள், ஆசிய விளையாட்டு போட்டிகள், அதுக்கப்புறமா ICC மகளிர் T20 உலகக்கோப்பை, இதிலெல்லாம் நடுவராக பங்காற்றிய பெருமைக்குரியவங்க இவங்க. உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்ற முதல் இந்திய பெண் நடுவர் யார்? இதற்கான விடை பிருந்தா ரதி. நேயர்களுக்கு.

0: அடுத்த கேள்வி கேட்டுடலாமா?
1: கேட்டுடலாம். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, உலகின் அதிக யுனெஸ்கோ பாரம்பரிய தலங்களை கொண்ட நாடு எது அப்படிங்கறதுதான் கேள்வி.
0: கேள்வி மீண்டும் ஒரு முறை.
1: உலகின் அதிக யுனெஸ்கோ பாரம்பரிய தலங்களை கொண்ட நாடு எது?
0: சரி, எந்த நாடு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு யோசிங்க. இந்த பாடலை கேட்டுக்கிட்டே உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு ரஜினி முருகன் திரைப்படத்தில் இருந்து பாடல். டி இமானின் இசையமைப்பில் யுகபாரதியின் வரிகளில் பாடலை பாடியிருக்காங்க சிவகார்த்திகேயன்.

0: நாகர்கோவில் மார்த்தாண்டம் கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்
1: பழைய பாடல்களின் மெல்லிசை சரம்
2: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்
1: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
2: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
1: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101
2: தினமும் மாலை 5-2 முல்லைச்சரம்
1: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்
2: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
1: முல்லைச்சரம்
3: நேரம் இப்பொழுது முற்பகல் 11:47 ஆகியாச்சு. நம்ம குமரி பண்பலை நூற்றில் நேயர்கள் சூப்பரா பதில் சொல்லி அசத்திக்கிட்டே இருக்காங்க. குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை நிகழ்ச்சிகள். இப்ப நேயர்களுக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, நேயர்கள் நிறைய பேர் இணைப்புல வந்துகிட்டே இருக்காங்க, சந்திச்சிடலாமா? அதுக்கு முன்னாடி கேள்வி
4: சொல்லிடலாமே. உலகின் அதிக யுனெஸ்கோ பாரம்பரிய தளங்களை கொண்ட நாடு எது அப்படிங்கறது தான் கேள்வி.
3: சரி, வணக்கம்
5: அனைவருக்கும்.
3: உங்களுடைய இணைப்பு அப்படி விட்டு விட்டு கேட்டுட்டு கட் ஆயிடுச்சு. இருந்தாலும் ஒரு கேள்விய ஒரு முறை நம்ம நேயர்களுக்காக சொல்லிடலாம்.
4: உலகின் அதிக யுனெஸ்கோ பாரம்பரிய தளங்களை கொண்ட நாடு எது?
3: வணக்கம்.
5: வணக்கம், அகிலா நாகர்கோயில்.
3: அகிலா நாகர்கோயில் இருந்து பேசுறீங்க, விடை சொல்லலாமா?
5: இத்தாலி
3: அப்படின்னு சொல்லி இருக்கீங்க.
4: சரியான பதில், வாழ்த்துக்கள்.
3: நன்றிமா, நன்றி. சரி, சரியான விடையை சொல்லியாச்சு. இப்ப கூடுதல் தகவல்கள் பகிர்ந்துக்கலாம்.
4: சொல்லிடலாம், இத்தாலி நேயர் சொன்ன மாதிரி அந்த அதிகமான யுனெஸ்கோ பாரம்பரிய தளங்களை கொண்ட நாடு வந்து இத்தாலி. இங்க வந்து எப்படின்னா மொத்தம் 61 தளங்கள் வந்து பாரம்பரிய தளங்கள் அப்படின்னு அங்கீகாரம் வாங்கியிருக்கு.
3: சரி,
4: இதுல வந்து 55 எண்ணும் வந்து கலாச்சார பாரம்பரிய தளங்கள் அப்படின்னும் 6 எண்ணும் வந்து இயற்கை மரபு தளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்தி இருக்கிறாங்க. கலாச்சார அல்லது இயற்கை வாய்ந்த இயற்கை சார் முக்கியத்துவம் வாய்ந்த உலகில் சிறந்த முக்கியமான இடங்களை வந்து இந்த யுனெஸ்கோ வந்து தேர்ந்தெடுத்து அந்த இடத்துக்கு வந்து பாரம்பரிய தளம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் அடிப்பாங்க. எடுத்துக்காட்டா நம்முடைய தமிழ்நாட்டுல வந்து தஞ்சை பெரிய கோயில் வந்து பாரம்பரிய தளமா இருக்குது இல்லையா. அது மாதிரி இந்த இத்தாலியில என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ரோம பேரரசு அது சார்ந்த நிறைய தொல்லியல் ஆராய்ச்சியில கிடைத்த பொருட்கள் இந்த மாதிரி நிறைய தொல்பொருள் தளங்கள் வந்து இத்தாலியில இருக்குது. மேலும் இந்த மறுமலர்ச்சி காலம் இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திற்குமான நிறைய பாரம்பரிய வரலாற்று சின்னங்கள் அங்க இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து நிறைய பாரம்பரிய தளங்கள் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க.
3: கேள்வியும் பதிலும் நேர்களே உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை.
4: உலகின் அதிக யுனெஸ்கோ பாரம்பரிய தளங்களை கொண்ட நாடு எது அப்படிங்கிற கேள்விக்கு சரியான பதில் என்னன்னா இத்தாலி.
3: சரி, அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா இந்திய ராணுவத்தின் தலைமை தளபதியாக சமீபத்தில் பொறுப்பேற்றவர் யார்? கேள்வி மீண்டும் ஒருமுறை, இந்திய ராணுவத்தின் தலைமை தளபதியாக சமீபத்தில் பொறுப்பேற்றவர் யார்? இணைப்பில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம். இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
5: நான் மதுரை மாவட்டம்.
3: ஓகே, விடை சொல்லலாமா?
5: இத்தாலி சொல்லிட்டாங்களா?
3: இத்தாலி சொல்லி அடுத்த கேள்வி இரண்டு முறை சொல்லியாச்சு. உங்களுக்காக கேள்வி மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்திடுறோம். இந்திய ராணுவத்தின் தலைமை தளபதியாக சமீபத்தில் பொறுப்பேற்றவங்க யார்? ஆமா,
5: ஞாபகம் இல்ல மேடம்.
3: சரி, நல்ல முயற்சி, பாராட்டுக்கள், நன்றிங்கய்யா. தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க, நன்றி.

0: இவங்க வந்து ஆபரேஷன் செந்தூர் அப்படிங்கிற அந்த நடவடிக்கையில கூட முக்கியமான ஒரு பங்கு வகித்தவங்க அப்படிங்கறத ஒரு க்ளூவா வச்சுக்கலாம். இப்போ இணைப்புல அடுத்த நேயர் வந்துட்டாங்க, பேசிடலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? மேட்டு குடியிருப்புல இருந்து ரேவதி அம்மா, விடை சொல்லலாமே. என்னமா? முயற்சி பண்ணிருக்கீங்க, அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி. இந்திய ராணுவத்தின் தலைமை தளபதியாக சமீபத்தில் பொறுப்பேற்றவங்க யாரு? இவங்க வந்து இந்திய ராணுவத்தின் 31வது தலைமை தளபதி அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை பொறுப்பு வந்து இப்ப ஏற்றிருக்காங்க.

0: அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை பொறுப்பு வந்து இப்ப ஏற்றிருக்காங்க. வருக வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சரி, கீழப்பெருவிலையில இருந்து உங்க பேர் ஒரு முறை. ஓகேமா, விடை சொல்லலாமா?
1: ஜெனரல் தீரஜ் சேத்.
0: ஜெனரல் தீரஜ் சேத் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப சரியான விடை. வாழ்த்துக்கள், நன்றி. சரி, இந்திய ராணுவத்தில் 31வது தலைமை தளபதியாக ரீசெண்டாக இவங்க வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. ராணுவ துணை தலைமை தளபதியாக பணியாற்றிய இவங்க சக்ரா கார்ப்ஸ் படைப்பிரிவிலையும் நம்ம சொன்ன மாதிரி ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையிலையும் முக்கியமான பங்கேற்றிருக்காங்க. ஏற்கனவே இந்த பொறுப்பினை வகித்த உபேந்திர திவிவேதி அவங்க வந்து பணி ஓய்வு இப்ப ரீசெண்டாக பெற்றாங்க. அதைத் தொடர்ந்து ஜெனரல் தீரஜ் சேத் இவங்க வந்து இந்திய ராணுவத்தின் 31வது தலைமை தளபதியாக பொறுப்பேற்றிருக்காங்க. இந்திய ராணுவத்தின் தலைமை தளபதியாக சமீபத்தில் பொறுப்பேற்றவர் யார்? இதற்கான விடை ஜெனரல் தீரஜ் சேத். இவங்க தான் 31வது தலைமை தளபதியா வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. இப்போ நேயர்களுக்காக அடுத்த கேள்வி கேட்டுடலாமா?
2: கேட்டுடலாம். ஜிஎஸ்டி அதாவது சரக்கு மற்றும் சேவை வரி அப்படிங்கறது நமக்கு தெரியும்.
0: ஆமா,
2: இந்த ஜிஎஸ்டிக்கான தினம் அதாவது ஜிஎஸ்டி தினம் அப்படின்னு சொல்றது என்னைக்கு அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கறதுதான் கேள்வி.
0: சரி, எந்த நாள் வந்து அந்த தினம் அப்படிங்கறத யோசிங்க. இந்த பாடலை கேட்டுக்கிட்டே விவேகாவின் வரிகளில் அனிருத் ரவிச்சந்தர், விஷால் ரட்வனி இவங்களுடைய குரல்கள்ல, அனிருத் ரவிச்சந்தருடைய இசையமைப்புல வேதாளம் திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல் வாங்கிக்கிட்டே இருக்கே கேட்டுடலாம். தொடர்ந்து இணைந்திருப்போம். இது நம்ம குமரி பண்பலை நூற்றொண்டின் குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை.

0: நேரம் இப்பொழுது முற்பகல் 11:57 ஆகியாச்சு. குமரி பண்பலையுடன் பொது அறிவு நிறை நம்மோடு விடை சொல்றதுக்கு நேயர்கள் இணைப்புல வந்துட்டாங்க, சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா, இங்க வந்து பேசுறீங்க? அபிஷியா, மேட்டுக்குடியிருப்புல இருந்து. உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், ஒரு முறை அந்த கேள்வியை ஞாபகப்படுத்திடுறோம்.
1: ஜிஎஸ்டி தினம் வந்து என்னைக்கு அனுசரிக்கப்படுது?
2: ஜூலை 1.
1: சரியான பதில்
0: சொல்லிட்டீங்க, கிளாப் பண்ணியாச்சு. வாழ்த்துக்கள் மாம், வாழ்த்துக்கள், நன்றி. சரி, இப்ப நம்ம அது தொடர்பான கூடுதல் தகவல்கள் எல்லாம் சொல்ல போறோம்.
1: சொல்லிடலாம். ஜிஎஸ்டி அதாவது சரக்கு மற்றும் சேவை வரி, அந்த தினம் வந்து என்னைக்குன்னா ஜூலை 1 கொண்டாடப்படுகிறது, அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஜூலை 1 ஏன் அப்படின்னா, 9 முன்பு 2017 ஜிஎஸ்டி ஜூலை 1 அன்னைக்குதான் அமலுக்கு வந்திருக்குது. இது ஜிஎஸ்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மொத்தமா ஒரு 17 மறைமுக வரி மற்றும் 13 உபரி வரிகளை எல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரே வரி, ஒரே நாடு ஒரே வரி அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழே இந்த கட்டமைப்பை மாற்றினதுதான் இந்த ஜிஎஸ்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். 2017 வந்து 66.5 லட்சம் பேர் வந்து ஜிஎஸ்டி வரி செலுத்துவோராக இருந்திருக்காங்க. ஆனா இப்போ 2026 மே மாத நிலவரப்படி 1.65 கோடி மக்கள் வந்து ஜிஎஸ்டி வரி செலுத்துறதா தெரிவிச்சிருக்காங்க. மேலும் வந்து ஜிஎஸ்டி குழுமம், அதாவது ஜிஎஸ்டி கவுன்சில்னு சொல்லப்படுகிற ஒரு நிர்வாக அமைப்பு தான் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஜிஎஸ்டி எப்படி எப்படி இருக்கணும், எத்தனை எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கணும் அப்படிங்கிற இந்த கொள்கையெல்லாம் வழி நடத்துவதா இருக்கிறாங்க அப்படிங்கிறது கூடுதலான தகவல்.
0: ஓகே, கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒருமுறை.
1: ஜிஎஸ்டி தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிற கேள்விக்கு சரியான பதில் ஜூலை 1.
0: இன்றைய நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை எட்டியாச்சு, நேரம் நெருங்கியாச்சு. நேர்களை இதுவரை நம்ம குமரி பண்பலை நூற்றில் வந்து குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை நிகழ்ச்சி கேட்டோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்களுக்கும், பங்கு கொள்ள முயற்சித்த மற்றும் நிகழ்ச்சி கேட்டு ரசித்த அனைத்து அன்பு நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. இதுவரை நிகழ்ச்சியில் கேள்வி கணைகளோடு உங்களோடு உரையாடி மகிழ்ந்தவர்கள்
1: ரீதிகா,
0: ஸ்ரீ நிர்த்தியா. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது நண்பகல் 12 நேர்களே, நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். விளம்பரங்களை தொடர்ந்து
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
3: 0% வட்டியில் இசிஇஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
5: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட 2nd கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக, முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம், ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம், ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம், கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில், முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம்.

0: முகவரி. இப்போது மூன்று தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜன் & கோ. தொடர்புக்கு 9487222715.
1: நேயர்களின் நம்ம குமரி பண்பலை நூற்றுள்ள இன்னைக்கு இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். இதோ நிகழ்ச்சி நிரல். இன்று பகல் 12:10 மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் ஆயுர்வேத மருத்துவத்தின் நன்மைகள் குறித்து விளக்குகின்றார் ஆயுர்வேத மருத்துவர் ஏ விஷ்ணுநந்தன் அவர்கள். 12:55 திரை இசை, பிற்பகல் 1 செய்தி தெரியுமா? வன் மகர்சோ வீக் குறித்த தகவல்களை கேட்கலாம். 1:10 பூவையர் பூங்கா, பூச்செண்டாகம் பூவையர் வரிசையில் தடகள வீராங்கனை காரவிளை டி மனோரஞ்சனி அவர்களுடன் நேர்முகம். நமக்குள்ளே சாதனை பெண்மணி ஆகியன கேட்கலாம். பகல் 1:55 பிற்பகல் 2:15 திரை இசை இடம்பெறும். 2:55 வானிலை அறிக்கை, 3:02 தேநீர் நேரம். இந்த நிகழ்ச்சியில நேர்களை நீங்க பங்கேற்று சிறப்பிக்கலாம். என்ன தலைப்பு அப்படின்னா, நீங்கள் நீண்ட நாட்களாக பயன்படுத்தும் ஒரு பொருள். நம்ம வந்து சில பொருட்களை வந்து ரொம்ப நாள் பயன்படுத்திட்டு இருப்போம்ல, அந்த பொருள் குறித்து என்ன அப்படிங்கறத பகிர்ந்துக்கலாம். நேரலை நிகழ்ச்சி மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடர்ந்து வானிலை அறிக்கை. அதனை அடுத்து SMS உங்கள் சாய்ஸ். 5:02 முல்லைச் சரம், அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம் இடம்பெறும். 5:30 உழவர் உலகம், இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை. இயற்கை விவசாயமும் அதன் முக்கியத்துவமும், நேர்முகத்தில் பங்கேற்கிறார் குமாரகோவில் ஊத்துமுகம் பி ஜெகன்ராஜ் அவர்கள். அமுத சுரபி, இதில் பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கர் யோஜனா உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள், இதில் நெல் பயிரில் ஊட்டச்சத்து மேலாண்மை தகவல்களை தர்றாங்க திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். இன்று மாலை 6 நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, மாலை 6:40 திரை இசை. இன்று இரவு 7 இன்னிசை நேரம், 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள், எழுதியவர் என் முருகேசன் அவர்கள். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே லண்டன் லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் ICC மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் 2026 இறுதி ஆட்டத்தின் நேர்முக வர்ணனை. 7:30 முதல் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். இன்று 8 செய்தி அறிக்கை, 10 ரவிவாசரிய அகில பாரத சங்கீத் சபா பண்டிட் கைலாஷ் சந்த் ஷர்மா அவர்களின் புளூட் இசை இடம்பெறும். 11 மனசு மயங்கும் திரை இசை, நள்ளிரவு 12 முதல் நாளை அதிகாலை 5 வரை விடையும் வரை திரை இசை. நாளை அதிகாலை 5 முதல் 5:54 வரை மங்கள நாதம். நிகழ்ச்சி நிரல் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லியிலிருந்து அஞ்சலாக

காலச்சக்கரம் ஏற்படுத்தியது உறவில் பிரிவு. காவிய மைந்தன் உள்ளத்தில் கனிவு. சொற்கள் கவிதையாகி உருவானது இசை மெட்டு. இது அண்ணனின் அன்பு பாட்டு. உறவை இணைக்கும் இனிய இசை கீற்று மணமேடை பாச மேடையாக மங்களமாய் இசைக்கின்றது. எம் எஸ் விஸ்வநாதனின் இசையமைப்பில் புலமை பித்தனின் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் குரலில் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நினைத்ததை முடிப்பவன்.

0: கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில் முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜனன்கோ. தொடர்புக்கு 9487222715.
1: நேர்களின் நம்ம குமரிப்பம்பளின் ஊற்றிலிருந்து நாம கேட்டுட்டு இருக்கோம் மனம் நினையும் மதுரமழை. இது தேரல் சுவையல் சாரலிசை. கவிஞர் முத்துலிங்கம் அவர்களின் வரிகளில், கே ஜே இயேசுதாசின் குரலில், எம் எஸ் விஸ்வநாதனின் இசையமைப்பில் இன்று போல் என்றும் வாழ்க திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடலை கேட்க போறோம். அன்பு உறவுகளை இணைக்கும், மனங்களை மகிழ்வூட்டும், அவனியை அழகூட்டும், வாழ்வின் இன்பமூட்டும். அதனால்தானே உரைக்கிறேன் அன்புக்கு நான் அடிமை என்று.

0: போன்ஜஸ் லீ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பார்வதிபுரம் நாகர்கோயில் எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு போன்ஜஸ் லீ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.

இசையில் இனிய தென்றல் காற்றாய், பூக்களில் வாசமிக்க வாடை காற்றாய், களனியில் மென்காற்றாய், அன்பில் பூங்காற்றாய், இப்படி பல பரிணாமங்களில் திகழ்ந்து புலரும் ஒவ்வொரு பொழுதும் தித்திப்பாய் திகழும் தென்றலே, உன்னை எண்ணி உச்சரிக்க உன் தாக்கத்தால் அந்த சொற்களும் இசை வடிவாகின்றதோ? எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், புலமைப்பித்தனின் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதனின் இசையமைப்பில் நேற்று இன்று நாளை திரைப்பட பாடல் ஏதோ.

ஏற்படுத்துகின்றோம் நேர்களே. இன்று மாலை 5:30 நம்ம குமரி பண்பலை நூற்றொன்றில் உழவர் உலகம். இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை, இயற்கை விவசாயமும் அதன் முக்கியத்துவமும். நேர்முகத்தில் பங்கேற்கிறாங்க குமாரகோவில் ஊத்துமுகம் பி ஜெகன்ராஜ் அவர்கள். அமுத சுரபி, இதில் பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஷ்கர் யோஜனா உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள், இதில் நெல் பயிரில் ஊட்டச்சத்து மேலாண்மை குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். நிகழ்ச்சி கேட்டு பயன்களை பெறலாமே.

நேயர்களின் நம்ம குமரி பண்பலை நூற்றில் வந்து நாம கேட்டுட்டு இருக்கோம் மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. நேரம் இப்பொழுது நண்பர்கள் 12:30. இன்பத்தை நல்கும் அன்பு மனங்களின் கனிவான இனிய ராகம், குழந்தை போன்ற தெளிவான சிரிப்பும் ஆத்மார்த்தமான அன்பும் நிறைந்த மனங்களில் மலர்ந்த இன்பமான கானம் இதோ. புலமைப்பித்தனின் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில், எம் எஸ் விஸ்வநாதனின் இசையமைப்பில் இதயக்கனி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிடலாம்.

பெற்ற பருவத்தில் மலர்ந்த அன்பு இனிதே உள்ளத்தில் நீடிக்க அன்பில் திளைத்த மனங்கள் கனவிலும் நெடிதாய் தொடர மலர்ந்த கனவின் காரணம் கேட்டு நங்கை பாயிசைக்கின்றார். தலைமகன் உரைக்கும் பதில் பாடலாய் எதிரொலிக்கின்றது. நாளை நமதே திரைப்பட பாடல் பாடியவர்கள் கே ஜே யேசுதாஸ், பி சுசீலா. வாலியின் வரிகளுக்கு இசையமைத்திருக்காங்க எம் எஸ் விஸ்வநாதன்.

நேயர்களை, இதுவரை நம்ம குமரி பண்பலை நூற்றிலிருந்து நம் மனதில் நினைத்த இனிமையான திரைப்பட பாடல்களின் தொகுப்பினை கேட்டோம். மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் கேட்கலாம். சென்னையிலிருந்து அஞ்சலாக.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களின் மேம்பாட்டிற்காக உழைத்தவர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். மகளிருக்கான அதிகாரம் குறித்து கருத்தொற்றுமையை ஏற்படுத்தும் முயற்சியை பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு மேற்கொண்டுள்ளது. நவீன பன்முக வேளாண் சாகுபடி முறைகளுக்கான 7 நாள் பயிற்சி இன்று ஹிமாச்சல பிரதேசத்தில் தொடங்கியது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் பிறந்தார்.

0: நாளையொட்டி தலைவர்கள் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில் சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களை உயர்த்துவதற்கான அரும்பணியை ராம்விலாஸ் பாஸ்வான் மேற்கொண்டார் என்று குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் அர்ப்பணிப்போடு கடமையாற்றியவர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா விடுத்துள்ள செய்தியில் தமது வாழ்க்கையை ஏழை எளிய மக்களின் நலனுக்காக அர்ப்பணித்துக் கொண்டவர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்று குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயக மாண்புகளையும் மக்களின் உரிமைகளையும் பாதுகாப்பதற்கான போராட்டத்தில் அவர் ஈடுபட்டார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயகத்திற்கு அவர் ஆற்றியுள்ள பங்கு எதிர்கால சந்ததியினருக்கு ஊக்கமளிக்கும் வகையில் இருப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ராம்விலாஸ் பாஸ்வான் தனது வாழ்க்கையை சமூக நீதி மற்றும் ஜனநாயக மாண்புகளை பாதுகாக்கவும் ஷெட்யூல்டு வகுப்பினர் பிற்படுத்தப்பட்டோர் உள்ளிட்ட பின்தங்கிய வகுப்பினரின் நலனுக்காகவும் அவர் அரும்பாடுபட்டவர் என்று கூறியுள்ளார். மனித உணர்வுகளுக்கு மிகுந்த மதிப்பளித்து வந்த அவர் அரசு நிர்வாகத்தில் சிறந்த கொள்கைகளை வடிவமைத்துக் கொடுத்தவர் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். இந்தியா தலைமையேற்று நடத்தும் இரண்டு நாள் பிரிக்ஸ் மகளிர் செயற்குழு கூட்டம் நாளை கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. இது தொடர்பாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் முக்கிய அதிகாரிகள் இதில் பங்கேற்று மகளிருக்கான அதிகாரங்கள் குறித்தும் மகளிர் தலைமையிலான வளர்ச்சி குறித்தும் எடுத்துரைக்க உள்ளனர். மகளிர் தலைமையிலான மேம்பாட்டிற்கு ஒத்துழைப்பை ஏற்படுத்தும் ஒரு வாய்ப்பாகவும் பிரிக்ஸ் மகளிர் செயற்குழு கூட்டம் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மின்னணு மற்றும் நிதி கட்டமைப்பில் பெண்களின் ஆக்கப்பூர்வமான பங்கு குறித்தும் அவர்களின் செயல்திறனை மேம்படுத்தி தொழில் முனைவோராக ஊக்குவிப்பது குறித்தும் விவாதிக்கப்படுகிறது. உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து மற்றும் பருவநிலை செயல்பாடுகளில் மகளிரை கொண்டுவருவது குறித்தும் இதில் விவாதிக்கப்படுகிறது. இம்மாதம் 8-9 தேதிகளில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் நாடுகளின் பெண் அமைச்சர்கள் கூட்டத்திற்கு முன்னோடியாக இந்த செயற்குழு கூட்டம் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள அமர்நாத் கோவில் புனித யாத்திரை தொடங்கி கடந்த 2 நாட்களில் 32,000 மேற்பட்ட பக்தர்கள் பனிலிங்கத்தை தரிசித்துள்ளனர். நேற்று மட்டும் 20,000 மேற்பட்டோர் லிங்கத்தை வழிபட்டனர். இது கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு கூடுதலாக யாத்திரிகர்கள் வர தொடங்கியுள்ளனர். அமர்நாத் யாத்திரைக்கான பதிவுகளும் அதிகரித்துள்ளன. நேற்று 2ஆம் நாள் யாத்திரையில் 14,000 ஆண்கள், 4,000 பெண்கள், 380 குழந்தைகள், 142 சாதுக்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். 480 மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே 4வது கட்ட யாத்திரிகர்கள் குழு பகவதி நகர் முகாமில் இருந்து இன்று அதிகாலை புறப்பட்டனர். இதில் 6,700 மேற்பட்ட யாத்திரிகர்கள் 291 வாகனங்களில் பயணித்து வருகின்றனர். 4,131 யாத்திரிகர்கள் பெஹல்காம் வரியாக புனித யாத்திரை மேற்கொண்டுள்ளனர். அமர்நாத் யாத்திரையை ஒட்டி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. யாத்திரிகர்களுக்கு தேவையான வசதிகளை ஜம்மு காஷ்மீர் அரசு ஏற்பாடு செய்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நவீன பன்முக வேளாண் சாகுபடி முறைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் ஹிமாச்சல பிரதேச மாநிலம் பாலம்பூரில் 7 நாள் பயிற்சி இன்று தொடங்கியது. 40 மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொள்ளும் இந்த பயிற்சி திட்டத்தில் நவீன வேளாண் உத்திகளை பயன்படுத்தி விளைச்சலை பெருக்குவது, இயற்கை வேளாண் சாகுபடி முறைகள் உள்ளிட்டவற்றில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. காளான் சாகுபடி, தேனி வளர்ப்பு, பாதுகாக்கப்பட்ட கட்டமைப்பில் பயிர் சாகுபடி, தோட்டக்கலை பயிர் அபிவிருத்தி, ஒருங்கிணைந்த சாகுபடி முறைகள், வேளாண் பொருட்களில் மதிப்பு கூட்டுவதற்கான தொழில்நுட்பம் உள்ளிட்டவையும் இந்த பயிற்சி திட்டத்தில் இடம்பெற்றுள்ளன. இந்த பயிற்சி முகாமில் பங்கேற்று பேசிய ஜம்மு காஷ்மீர் தலைமை வேளாண் அதிகாரி திரு ரஜோரி ராஜேஷ் வர்மா, விவசாயிகளுக்கு கற்றுத்தரப்படும் தொழில்நுட்ப உத்திகள் அனைத்தும் முறையாக ஆய்வு செய்யப்பட்ட பின்னரே நடைமுறைக்கு கொண்டுவரப்படுவதாக தெரிவித்தார். இந்த பயிற்சி திட்டத்தை விவசாயிகள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொண்டு தரமான வேளாண் உற்பத்தியை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அமெரிக்காவின் வளர்ச்சி மற்றும் விண்வெளி திட்டங்களுக்கு உத்வேகம் அளிக்கப்படும் என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க

0: அமெரிக்காவின் 250வது ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டத்தையொட்டி அந்நாட்டு ராணுவ வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி பேசிய அவர், ராணுவம் பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்ப திறனை மேம்படுத்தவும் சந்திரன் மற்றும் செவ்வாய்க்கு விண்வெளி பயணத் திட்டம் உள்ளிட்ட அனைத்து திட்டங்களும் வலுப்படுத்தப்படும் என்றும் திரு ட்ரம்ப் கூறியுள்ளார். ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தையொட்டி ரஷ்ய அதிபர் திரு டொனால்டு டிரம்ப்பிற்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தையில் யுக்ரைன் சூழல் குறித்தும் இரு தலைவர்களும் பேசியதாக ரஷ்ய அதிபர் அலுவலகம் கூறியுள்ளது. யுக்ரைனில் ரஷ்ய படையினர் தொடர்ந்து முன்னேறி வருவதாகவும் சில ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவின் நிலைப்பாட்டை சரியாக புரிந்து கொள்ளாமல் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். ராணுவ அரசியல் மற்றும் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்தனர். இது தொடர்பான தகவல்களை தொடர்ந்து பரிமாறிக்கொள்ளவும் இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டுள்ளதாக ரஷ்ய அதிபர் மாளிகை தெரிவித்துள்ளது. யுக்ரைன் பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் விரைந்து தீர்வு காண முயற்சிக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் வலியுறுத்தியதாகவும் ரஷ்ய அதிபர் மாளிகை கூறியுள்ளது. வெனிசுவேலாவில் ஏற்பட்ட கடுமையான நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 2954 உயர்ந்துள்ளது. 16,000 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இந்த தகவலை தெரிவித்த வெனிசுவேலா தேசிய சபைத் தலைவர் ஜார்ஜ் ரொட்ரிக்ஸ் 16,000 மேற்பட்ட மக்கள் வீடுகளை இழந்துள்ளதாக கூறியுள்ளார். மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். வெனிசுவேலாவின் இடைக்கால அதிபர் பெல்சி ரோட்ரிக்ஸ் இந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்த மக்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் 7 துக்கம் அனுசரிக்கப்படுவதாக அறிவித்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் அடுத்த சில நாட்களில் பருவமழை தீவிரமடையும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக நாட்டின் மத்திய பகுதி மாநிலங்களில் அடுத்த 5 மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் ஆகிய பகுதிகளில் வலுப்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத், கொன்கன், கோவா, மத்திய பிரதேசம், ஒடிஷா ஆகிய பகுதிகளில் ஆங்காங்கே கன மற்றும் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கட், கிழக்கு மத்திய பிரதேசம், கிழக்கு ராஜஸ்தான், கர்நாடகா, தெலங்கானா, விதர்பா ஆகிய இடங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளம், மாஹே, கடலோர ஆந்திரா ஆகிய இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், மணிப்பூர், மிசோரம், ராஜஸ்தான் ஆகிய இடங்களிலும் ஆங்காங்கே கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் மும்பையில் கடந்த 4 கனமழை பெய்து வருகிறது. இதுவரை 59 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மும்பை புறநகர் பகுதிகளில் கடந்த 24 அதிகபட்சமாக 31 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மும்பை கடலோர பகுதிகள், தானே ஆகிய இடங்களில் கடுமையான சூறைக்காற்று வீசுவதால் அப்பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. 10,000 மேற்பட்டோர் தேங்கிய நீரை அப்புறப்படுத்துதல், போக்குவரத்திற்கு ஏதுவாக சாலைகள் சீரமைத்தல் உள்ளிட்ட பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மும்பை, தானே, பால்கர் மாவட்டங்கள் மற்றும் வனப்பகுதிகளில் அடுத்த 2 மிக கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ராய்கடில் உள்ள சாவித்ரி, குண்டலிகா, அல்ஹாஸ் ஆகிய முக்கிய ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. மகாத் பகுதியில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. கொன்கன் பகுதியில் பெய்து வரும் கனமழையால் அங்குள்ள அணைகள் நிரம்பியுள்ளன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் பராகுவேவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பிலடெல்பியாவில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்றுப் போட்டியில் 1-0 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் வெற்றி பெற்றது. காலிறுதியில் பிரான்ஸ் மொரோக்கோவை சந்திக்க உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களின் மேம்பாட்டிற்காக உழைத்தவர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். மகளிருக்கான அதிகாரம் குறித்து கருத்தொற்றுமையை ஏற்படுத்தும் முயற்சியை பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு மேற்கொண்டுள்ளது. நவீன பன்முக வேளாண் சாகுபடி முறைகளுக்கான 7 பயிற்சி இன்று ஹிமாச்சல பிரதேசத்தில் தொடங்கியது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இதழோர புன்னகையாய்
2: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
2: குமரி பண்பலை 101

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101, நேரம் 12:51. குமரி பண்பலை 101 நீ கேட்கலாம். நலமாய்

0: வாழ்வோம் மருத்துவத்தொடர்.
1: நலமாய் வாழ்வோம். ஆயுர்வேத மருத்துவத்தின் நன்மைகள் குறித்து விளக்குகிறார் ஆயுர்வேத மருத்துவர் ஏ. விஷ்ணு நந்தன் அவர்கள்.

0: இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆயுர்வேதத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஆயுர்வேதம்னு சொல்கிறது ஒரு லைஃப் சயின்ஸ். இப்போ ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பார்க்கணும், நம்ம உடம்பு நோய் வராமல் இருக்கிறதுக்கு பாதுகாக்கிறதுக்கு வேண்டி என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், இதுதான் இந்த ஆயுர்வேதத்தில் மெயினாக நம்ம இது பண்ணுறோம். இப்போ பேஷண்ட்ஸு நம்மள்கிட்ட வரும்போது என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ ஆயுர்வேதத்தில் எதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்குது, என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்குது, என்னெல்லாம் நோய் ட்ரீட் பண்ண முடியும் அப்படின்னு என்கிட்ட கேட்குறது உண்டு. இப்போ சொல்லப்போனால் இந்த எமர்ஜென்சி கண்டிஷன்ஸ் நமக்கு பார்க்க முடியாது ஆயுர்வேதத்தில். ஆனால் இப்போ கரெக்டான டாக்டர்கிட்ட போய் மீன்ஸ் கரெக்டான ஹிஸ்ட்ரி எடுத்தாங்கன்னா மீன்ஸ் அவங்களுக்கு உங்களோட எல்லா நோயுமே ட்ரீட் பண்ண முடியும். எமர்ஜென்சி கண்டிஷன்ஸ் ட்ரீட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லை, இப்போ நிறைய பேர் கேட்கறது உண்டு, இப்போ ஆயுர்வேதத்துக்கு சைட் எஃபெக்ட்ஸ் உண்டா, இப்போ கண்டினியூஸாக கொஞ்ச நாள் எடுத்தால் இந்த லிவர் பிரச்சனை வரும், கிட்னி பிரச்சனை வரும் அப்படின்னு அவங்க கேட்கறது உண்டு என்கிட்ட. ஆனால் மீன்ஸ் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, மீன்ஸ் ஆயுர்வேதத்தில் மோஸ்ட்லி, இப்போ ஆயுர்வேதம் சித்தாவே இருந்தாலும் மீன்ஸ் மோஸ்ட்லி அவங்க என்னன்னா, இந்த செடிகள்ல இருந்து வேர்கள் இலைகள் இதெல்லாம் வச்சு தான் இந்த மெடிசின்ஸை உருவாக்குறது. இப்போ அந்த கஷாயம்னு சொன்னால் இந்த மாதிரி வேறு எல்லாம் போட்டு இந்த 18 அரட்டி தண்ணி போட்டு மீன்ஸ் அது கொதிக்க வச்சு 8 அரட்டியாக குறைக்கணும் மீன்ஸ் அந்த மாதிரி இதான் பண்ணுறது. இப்போ இந்த செடிகளில் இருந்தும் இதெல்லாம் எடுக்கும்போது மீன்ஸ் அது நமக்கு கிட்னிக்கும் லிவருக்கும் எல்லாம் பிரச்சனை கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி பார்த்தா நம்ம ஃபுட்டிலேயே நமக்கு சைட் எஃபெக்ட் வர்றதுக்கு, ஏன்னா செடிகளில் இருந்து எல்லாம் வர்றதா நம்ம ஃபுட்டாகவே சாப்பிட்றோம். இது சைட் எஃபெக்டே கிடையாதுன்னு கேட்டால் மீன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த சில மருந்துக்கு இப்போ ஒரு சூடு கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு தணுப்பு கொடுக்குறோம், இல்லாட்டி தணுப்பு கொடுக்குற வேண்டிய இடத்துல சூடு கொடுக்குறோம். அந்த மாதிரி நம்ம இந்த பேஷண்ட்ஸோட ஹிஸ்ட்ரி கரெக்டாக கேட்காம கரெக்டான மெடிசின்ஸ் கொடுக்காம இருந்தால் சைட் எஃபெக்ட்ஸ் அந்த நோய் கூடுறதுக்கும் இல்லாட்டி மீன்ஸ் அதனால வேறு எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. இந்த கன்சல்ட் பண்ணும்போது மீன்ஸ் முறையான டிகிரி எடுத்து மீன்ஸ் ட்ரீட் பண்ணுறவங்கள போய் பார்த்து பண்ணுங்க. மீன்ஸ் இப்போ நிறைய பேர் மீன்ஸ் இப்போ ஆயுர்வேத பொறுத்த வரைக்கும் மீன்ஸ் ஒரு நோய்க்கு ஒரு மருந்து தான் மீன்ஸ் அந்த மாதிரி கிடையாது. இந்த நம்ம பாடி அஸ் அ ஹோல்ன்னு பார்க்குறதுனால இப்போ ஒரே ஒரு ரீசன்னால தான் இந்த பிரச்சனை வருது, அதனால இந்த பிரச்சனைக்கு இந்த மருந்து அப்படின்னு சொல்லிட்டு மீன்ஸ் இந்த சிங்கிள் ட்ரக்குன்னு சொல்லிட்டு நமக்கு ட்ரீட் பண்ண முடியாது. அவங்களோட ஹோல் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சதுக்கப்புறம் தான் மருந்து எழுத முடியும். இது புரிஞ்சு இதுக்கு அனுசரித்து நீங்கள் ஆயுர்வேத மருந்துகள் எடுக்கவும் ஃபாலோ பண்ணவும் செய்யலாம்.
1: ஆயுர்வேத மருத்துவத்தின் நன்மைகள் குறித்து விளக்கியவர் ஆயுர்வேத மருத்துவர் ஏ. விஷ்ணு நந்தன் அவர்கள்.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: நாகர்கோவில் மார்த்தாண்டம் கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.
5: Consciously Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
6: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Consciously Super Speciality Hospital.
1: நேரம் 12:55. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி பண்பலை 101. குமரி பண்பலில் 101 இனி கேட்கலாம் நான் இத்திரைப்பட பாடல்.

ஒரு மணி நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 ஆரம்பமாயாச்சு. செய்தி தெரியுமா இன்னைக்கு என்ன செய்தி அப்படின்னா, இன்னைக்கு என்ன வாரம், இன்னைக்கு ரொம்ப முக்கியமான வன் மகோத்சவ் வாரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். அது என்னங்க வன் மகோத்சவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வன் அப்படின்னா காடு, மகோத்சவ் அப்படின்னா திருவிழா, காடுகளின் திருவிழா, காட்டு திருவிழா அப்படிங்கிற மாதிரி ஒரு வாரத்தை தான் நம்ம இந்த வாரம் கொண்டாடிட்டு இருக்கிறோம். அப்படி என்னையிலேருந்து என்னைக்கு தான் இந்த வாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் ஒரு வார காலம் வந்து வன் மகோத்சவ் வாரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். காடுகளுடைய சிறப்பு, மரங்களுடைய முக்கியத்துவம், இது எல்லாத்தையுமே பேணி பாதுகாத்து மக்களுக்கு இது எல்லாத்தையும் எடுத்து சொல்றதன் விதமாக இந்த வாரத்தை வந்து நம்ம வன் மகோத்சவ் வாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த வருஷம் நம்ம 77வது வன் மகோத்சவ் வாரத்தை கொண்டாடிட்டு இருக்கிறோம். அப்படின்னா முதல் வன் மகோத்சவ் வாரம் எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1950ஆம் ஆண்டு முதல்ல நம்ம கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்போ ஏன் இதெல்லாம் இன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம், வன் மகோத்சவம் அப்படின்னா எதுக்காக இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நகர்மயமாக்கல், அதாவது எல்லாருமே காடுகள் அழிப்பு அப்படிங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு விஷயமா மாறிட்டு இருக்கிற வேளையில, மரங்களுடைய முக்கியத்துவம், காடுகள் ஏன் தேவை, நம்ம மட்டும் வாழ்றதுக்கு இல்லைங்க இந்த பூமி, இந்த பூமி எல்லா உயிர்களுக்கும் இருப்பிடமா இருக்கக்கூடிய காடுகளை

0: நாம் அழிச்சா அந்த உயிரினங்கள் எங்கு போகும்? அப்போ இதெல்லாத்தையுமே முன்னிறுத்தி காடுகள் அப்படிங்கிறத நம்ம பேணி பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த நகர்மயமாக்கல் அப்படிங்கிற ரொம்ப பெரிய பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக தான், மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொண்டு வர்றதுக்காக தான் இந்த வாரத்தை நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கிறோம். இது எதுக்காக அப்படின்னா, இந்த காடு நம்ம தொடர்ந்து அழிச்சுட்டே இருக்கிறதுனால தான் என்ன ஆகுது அப்படின்னா, இன்னைக்கு நம்மளால கிளைமேட்டையே ப்ரெடிக்ட் பண்ண முடியலை. என்னைக்கு மழை பெய்யும், என்னைக்கு காற்று வரும் அப்படின்னு எதையுமே நம்மளால என்ன பண்ண முடியலைன்னா கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். அப்போ இந்த காலநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் நம்ம சுற்றி ரொம்ப மாசடைந்து இருக்குது இல்லையா, இது எல்லாத்துக்குமே அடிப்படை எது அப்படின்னா, நம்ம வந்து நம்மை பாதுகாத்து கொண்டிருந்த அந்த காடுகளை நாம் அழிச்சது தான். அதனால இந்த காடுகளை நம்ம மீட்டு உருவாக்கம் செய்யணும், திருப்பி நிறைய காடுகள் வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய மரங்கள் நடுவோம் அப்படிங்கிற ஒரு முக்கிய புள்ளியை மையப்படுத்தி தான் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. ஐபிசிசி அதாவது அரசாங்கங்களுக்கிடையேயான காலநிலை மாற்றத்திற்கான குழு அப்படிங்கிற ஒரு குழு இருக்கிறாங்க. இவங்க ஒரு அறிக்கை வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, புவி வெப்பமயமாதல் மற்றும் காலநிலை மாற்றம் இதெல்லாத்தையுமே நேச்சுரலா இயற்கையாவே இது சமன்படுத்தணும், இது சரி பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு வழிதான் இருக்குங்க, அது அந்த மரத்தை நடுங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐபிசிசி நமக்கு வந்து அறிவுறுத்தி இருக்கிறாங்க. மேலும் இந்த வன்மகோத்சவ வாரம் மரங்கள் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விளம்பர இடைவேளை.
1: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் பார்த்தாட்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம், ரூபாய் 1 லட்சத்திற்கு மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம், ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்சி இலவசம், கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில், முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
0: இந்த கார்பன் டை ஆக்சைடு இருக்குது இல்லைங்களா, இதை வந்து கிரீன் ஹவுஸ் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பூமியிலிருந்து சூரிய வெளிச்சத்தினால் வரக்கூடிய அந்த ஹீட் இருக்குது இல்லையா, அது திருப்பி பூமியை விட்டு வெளியே ரேடியேட் ஆகி போகாமல் இந்த CO2 அப்படியே ட்ராப் பண்ணி பிடிச்சி வச்சுக்கோ. அதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா, புவி வெப்பமயமாதல் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பிரச்சனையை மனிதகுலம் சந்திச்சுட்டு இருக்கிறோம். இந்த மரங்கள் நடுறதுனால இந்த மரங்கள் இந்த CO2 அதிகமாக இருக்கிறத உள்ளெழுத்து நமக்கு வந்து சுவாசிக்க தகுந்த ஆக்சிஜனை வெளியே கொடுக்குது. மேலும் இந்த நிலப்பரப்புகள் வந்து ரொம்ப சேதப்படுத்திட்டோம் நம்ம இன்னைக்கு. இந்த சேதமடைந்த நிலப்பரப்புகளை மீட்டுருவாக்க மீட்டெடுக்க வந்து மரங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்குது. சுற்றுச்சூழல் சமநிலையை பேணுவதற்கும் முக்கியம். மேலும் காடுகள் வந்து பறவை, பாலூட்டிகள், பூச்சிகள், எண்ணற்ற விலங்குகள், இப்படின்னு எத்தனை எத்தனையும் உயிரினங்களுக்கு வாழ்விடமாக இருக்குது. அப்ப இந்த காடுகளை நாம மீண்டும் உருவாக்கும் பொழுது இந்த உயிரினங்களுக்கு வாழ்றதுக்கான ஒரு இடத்தை நாம கொடுக்கிற மாதிரி அமையும். அது மட்டும் இல்லாம இந்த மர வேர்கள் வந்து மண் அரிப்பை தடுக்குதான். இந்த மண் அரிச்சு மண்ணுடைய டாப் சாயில் அப்படின்னு சொல்றதுலதான் நிறைய வளம் இருக்குது மேல் பகுதியில. ஆனா இந்த மரங்கள் இல்லாததுனால இந்த பகுதியை அடிச்சு அரைச்சு அரைச்சு அரைச்சு மண் வந்து வளம் குன்றியதா மாறி இருக்குது. அதனால மரம் நம்ம நிறைய நடும் பொழுது இந்த நிலத்தடி நீரும் வந்து அதிகமாக்குது, உற்பத்தி திறன் நமக்கு மேம்படுது. அதனால இன்னைக்கு இந்த வன் மகோத்சவ வாரத்துல நாமும் முடிவெடுப்போம், மரங்கள் நடுவோம், இயற்கை வனத்தை பேணுவோம். ஒலிக்க இருக்கும் பாடல் சாமுராய் திரைப்படத்திலிருந்து.

வணக்கம் தோழியரே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? மாற்றம் அப்படிங்கறது ஒரு இயல்பான விஷயம் தானே. இந்த மாற்றம் வந்துட்டு சில நேரங்கள்ல நம்ம விருப்பப்படுற வகையில இருக்கும், சில நேரங்கள்ல எதிர்மறையா நமக்கு தோணலாம். ஆனா எப்படி இருந்தாலும் மாற்றம்ங்கிறது இயல்பான ஒரு விஷயம், அதை மாற்ற முடியாது. அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை ஏத்துக்கிட்டு, சில விஷயங்களை கத்துக்கிட்டு அடுத்த ஸ்டெப்ப நோக்கி முன்னோக்கி போயிட்டே இருக்கணும். அதுதான் வாழ்க்கைய சிறப்பானதா ஆக்கும். சரிதானே? இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கேட்கவிருப்பது பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில் நேர்முகம், நமக்குள்ளே சாதனை பெண்மணி. இன்றைய பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில் தடகள வீராங்கனை காரவிளை டி மனோரஞ்சினி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம் தோழியரே, நம்ம வந்துட்டு வாரந்தோறும் வந்து நம்மளுடைய நிகழ்ச்சியில பல்வேறு துறைகள்லயும் சாதித்து வரக்கூடிய பெண்களை சந்திச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுல முக்கியமா வந்து வாழ்க்கையில ஒரு அவங்களுக்கான ஒரு கரியரை செலக்ட் பண்ணி அதுல ஒரு முன்னேறிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் அப்படிங்கிறப்போ, இன்னைக்கு வந்து ஒரு நம்மளுடைய அந்த ஒரு வாழ்க்கை, நம்மளுடைய முன்னேற்றம், அது சார்ந்த ஒரு அந்த பயணத்துக்கான ஒரு துவக்க புள்ளியில இருக்கக்கூடிய ஒரு நபர், சாதிச்ச ஒரு நபர் தான், ஆனா இன்னும் பல சாதனைகள் படைக்க போறாங்க.

0: சொல்லணும். அப்படிப்பட்ட விதத்துல ஒரு பெண்மணி இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க, தடகள வீராங்கனை காரவிளை எம் மனோரஞ்சினி நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம்.
1: வணக்கம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில உங்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி.
1: எனக்கு முக்கிய மகிழ்ச்சி.
0: இப்போ வந்து தடகள வீராங்கனை அப்படின்னு சொல்லும் போதே வந்து ரொம்ப ஒரு பெருமையாவே இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுடைய இளமை காலம், ஸ்கூலிங் எல்லாம் எப்படி இருந்துச்சு, குடும்பம் எல்லாம் எப்படி இருந்துச்சுங்கறத கொஞ்சம் சொல்லலாமா?
1: என்னோட ஊர் வந்து கரோல. அப்பா வந்து முன்னாள் ராணுவ வீரர், அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப், அக்கா வந்து பிஎஸ்சி நர்சிங் படிச்சுட்டு இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கா சென்னையில். தம்பி வந்து ஓசூர்ல கம்பெனில ஒர்க் பண்றான். தங்கச்சி வந்து ஏர்லைன் படிச்சுட்டு இப்போ வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா.
0: சூப்பர். அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீல்ட்ல அழகா என்ட்ரா ஆயிருக்காங்க இல்லையா? அவங்களுக்கான கைடன்ஸ் எல்லாம் உங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து கொடுத்தது இல்லையா?
1: ஃபுல்லா அம்மா தான்.
0: இப்போ உங்களுக்கு வந்து இந்த தடகளம், ஒரு ஓட்ட பந்தயம் அப்படிங்கறது வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் ஆச்சு?
1: அது சின்ன வயசுல இருந்தே, சின்ன வயசுல இருந்து நான் ஸ்கூல் படிக்கும் போச்சுலயே வந்து சின்ன வயசுல இருந்து ஆக்டிவிட்டிஸ் நல்லா செய்வேன். எல்லாம் குறும்பு பண்றது எல்லாம் நல்லா செய்வேன். ஓடுறது, சாடுறது, குதிக்கிறது எல்லாமே நல்லா இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஸ்கூல் டைம்லயே வந்து நான் படிக்கும் போச்சுல எனக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அப்பவுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு, அப்பவுமே ஹை லெவல்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஒரு ஆசை தான். பட் சூழ்நிலை முடியல. அப்ப ஸ்கூல்லேயே வந்து சொன்னாங்க நீ நல்லா பண்ற அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஹை ஜம்ப் பண்ணுவேன், லாங் ஜம்ப் பண்ணுவேன், ரன்னிங்ல எல்லாத்துலயும் இருந்தேன். அப்புறம் காலேஜ் வந்ததுக்கு அப்புறமும் காலேஜ்லயுமே ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து என்னுடைய இது கரியர் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டடீஸ்ல வந்து நான் முக்கியம் கொடுக்குறேன்னு இல்லையா, ஆனா ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியம் கண்டிப்பா கொடுப்பேன். டான்ஸ், பாட்டு அந்த மாதிரி எல்லாத்துலயுமே.
0: ஓகே. அதாவது சின்ன வயசுல நீங்க சொல்லுங்க நிறைய குறும்பு பண்ணுவேன். குறும்பு பண்ற பிள்ளைங்க பொதுவா இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்ல நல்ல ஒரு என்ன சொல்றது உத்வேகத்தோட இருப்பாங்க. இப்போ எல்லாருமே சின்ன வயசுல நல்லா ஓடி சாடி அப்படி குதிச்சு எல்லாம் விளையாடுவோம். ஆனா வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு ப்ரொடக்டிவா ஒரு பயனுள்ள விதத்துல நம்மளுடைய வாழ்க்கைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற கைடன்ஸ் சிலருக்கு கிடைக்கிறது இல்ல. சிலர்கிட்ட அவங்களுக்குள்ள இருக்கிற திறமையை அவங்களே அதை புரிஞ்சுக்கிறது கிடையாது. இந்த மாதிரியான விஷயங்கள்னால இன்னும் நிறைய பிளேயர்ஸ் அவங்களுடைய திறமையே தெரியாம வீட்டுக்குள்ள இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா அப்படி இருக்கும்போது ஓகே நம்ம இந்த இதுல இந்த ஃபீல்ட்ல போவோம், இதை வந்து நம்மள அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம், நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்ப வந்துச்சு? அத ஸ்ட்ராங்கா அந்த ஃபீல்டுக்குள்ள எப்ப நீங்க என்ட்ரா நீங்க
1: ஸ்ட்ராங்கானா ரீசெண்டா வந்து காலேஜ் படிக்கும் போதுல இருந்துச்சு. ஆனா வீட்டு சூழ்நிலை நான் வந்து போக முடியல. என்னன்னா சரி வீட்டில் வேலை பார்க்கணும், வீட்டில் மாடெல்லாம் உண்டு, பால் எடுக்கணும், வீட்டில் வேலையெல்லாம் நிறைய செய்வேன். அப்போ வந்து சொன்னாங்க எங்கள் காலேஜில் பிடி சார் சொன்னாங்க உனக்கு வந்து டேலண்ட் இருக்கு, பட் நீ அதை யூஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னாங்க. நான் பிஏ படித்தேன். அப்போ மூணு வருஷமே வந்து நான் ஸ்போர்ட்ஸில் ஸ்போர்ட்ஸ் டே வரும்போது சில எல்லா ஈவெண்ட்லையுமே நான் தான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறது. யாருக்குமே அதை விட்டு தரமாட்டேன். சொல்லி கேட்பாங்க மற்ற டிபார்ட்மெண்ட் பிள்ளைங்கெல்லாம் எனக்கு விட்டு கொடு, இது ஒரு இந்த கேமில் மட்டும் எனக்கு விட்டு கொடும்பாங்க. நான் சொல்லுவேன் இல்லை, போட்டியாக இருந்தால் போட்டி போட்டியாக தான் இருக்கணும். நீ எப்பவுமே வந்து ஜெயிக்கிறது விட்டு கேட்கக்கூடாது. என் கூட ஓடிட்டு அதை நீ ஜெயிச்சுக்கோ, சப்போஸ் என்ன பீட் பண்ண முடிஞ்சா நீ பீட் பண்ணிக்கோ, அப்படிதான் நான் சொல்லி அதை விளையாடுவேன். காலேஜில் படிக்கும் போதுல ஃபுட்பால்ல இருந்தேன், கபடியில இருந்தேன். ஆனா வந்து மீட்டுக்கெல்லாம் போனோம், வின் பண்ண முடியல, பட் மீட்டுக்கெல்லாம் போனோம். அப்ப சார் சொன்னாங்க நீ எம்ஏ வந்து இங்கே பண்ணு, நான் வந்து உனக்கு ஒரு கிளப்ல சேர்த்து விட்டு உன்னை இப்படி ஹை லெவலுக்கு கொண்டு வர. அப்பவுமே சார் சொன்னாங்க உனக்கு டேலண்ட் இருக்கு, நீ அதை யூஸ் பண்ண தெரியல, யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க. நான் அதை பெருசா எடுத்துக்கல. சரி என்னோட இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. வீட்டு சூழல அதை பெருசா எடுத்துக்கல.
0: நீங்க ஏற்கனவே அழகா சொன்னீங்க வீட்டு சூழல்னால வந்துட்டு நானும் ஒரு வேலைக்கு போகணும் அந்த மைண்ட் செட்லதான் இருந்தேன் அப்படின்றத சொன்னீங்க இல்லையா? இப்ப நிறைய பேருக்கு மைண்ட் செட் அதுதான், ஒரு நமக்கு கம்ஃபர்டபுளான ஒரு வேலைக்கு போய் ஏர்னிங், நம்ம வந்து நல்ல வருமானம் ஈட்டுறது அப்படிங்கறதுக்காக எல்லாரும் ஒரே சைடு போகும்போது அங்க போட்டி அதிகமா இருக்கு, அதுல எல்லாம் நிறைய பேருக்கு பின்னடைவுகள் ஏற்படுது. அவங்கவுங்களுக்கான ஒரு துறைன்னு ஒண்ணு போகணும் இல்லையா? சோ நீங்க வந்து கபடி மாதிரியான வேற கேம்ஸ்லயே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதுலயும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க. ஆனா அதே மாதிரிதான் நீங்க தடகளம் ரன்னிங்லயும் கூட இருந்திருக்கீங்க. இப்படி பல கேம்ஸ்ல இருக்கும் போதும் இதுக்கு மெயினா போறதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா?
1: பல கேம்ஸ்ல இருந்தே இதுக்கு மெயினா போறது என்னன்னா அது வந்து டீமா போறதுனால எப்பயுமே அது டீமுக்கு தான் பெருமை சேரும். சப்போஸ் நம்ம ஒரு டீம்ல கேப்டனா இருந்தாலும் கேப்டனும் பெருமை தான், ஆனா இருந்தாலும் அது டீமா போயிட்டு வந்தா அதுல வந்து ஒரு யூஸ் இருக்காது அப்படிங்கிற ஒரு இதுல எங்கேயுமே தனியா தான் போகணும், சிங்கிளா போகணும், சிங்கிளா வரணும், அப்போதான் நம்ம தனியா தெரியும் அப்படிங்கிற ஒரு இது காரணத்துக்காண்டி நான் வந்து அதை இந்த ரன்னிங்கை நான் சூஸ் பண்ணேன்.
0: ரொம்ப ஒரு அழகான காரணம் தான். சரி இப்போ ரன்னிங்குள்ள வந்தாச்சு, இப்போ நம்ம நம்மளுடைய ஊருக்குள்ள நம்ம போட்டிகள்ல ரன்னிங்ல சேருவோம், ஒரு ஸ்கூலுக்குள்ள ஒரு காலேஜுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள சேரும், ஒரு ஏதாவது ஒரு சின்ன சர்டிபிகேட், ஒரு பிரைஸ், ஒரு கப் வாங்குவோம். சரி இப்ப வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல் இப்படி போகணும்னு இருக்கு இல்லையா, இந்த பயணம் உங்களுக்கு எங்க ஸ்டார்ட் ஆச்சு, அந்த பயணத்தை கொஞ்சம் சொல்லலாமா?
1: அது வந்து அக்டோபர் வந்து 2024 வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி நிறைய மாரத்தான் அந்த இதெல்லாம் போவேன். அப்போ வந்து நல்லா ஓடணும்னு நல்லா ஆசை உண்டு. லாங் டிஸ்டன்ஸ் 15 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் எல்லாம் போவேன். ஒரு வாட்டி வின் பண்ணி அமௌண்ட் நான் வந்து வின் பண்ணேன். அப்போ வந்து இந்த மாதிரி கிளப்ல எதுலையாவது சேர்ந்த காலேஜ் படிக்கும் போதுல இருந்துச்சு, கிளப்ல எதுலையாவது சேர்ந்தா வந்து நம்ம மீட்டுக்கெல்லாம் போகலாம், நிறைய டிஸ்டன்ஸுக்கெல்லாம் போகலாம் அப்படின்னு ஒரு இதை தோணுச்சு. அப்போ கைடன்ஸ் சரியா இல்லை, யாருமே சொல்லி தரக்கு இந்த கிளப்புக்கு போனா நல்லா இருக்கும்னு யாரும்

0: சொல்லல. இப்போ ரீசெண்டா வந்து நாங்க வந்து மாரத்தான் போயிருந்தோம். அப்ப மாரத்தான்ல தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. அப்ப அவங்க வந்து அவங்ககிட்ட வந்து நம்ம மாரத்தான் பத்தி கேட்கும் போதுலதான் ஒருத்தவங்க இப்படி வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒரு மீட் இருக்குது, ஸ்டேடியத்துல நீ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அக்கா வந்து கைட் பண்ணாங்க. ஷாஜி மோல் ஒருத்தவங்களும் அப்புறம் வந்து புனிதர் ஒரு அக்களும் வந்து சொன்னாங்க. அப்புறம் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. பண்ணிட்டு அப்போ சரி போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம், எப்படி நம்ம ரன்னிங்ல தான் ஆல்ரெடி இருக்கோம்ல, அப்ப நம்ம இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக்ட் மீட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா போயிருந்தேன். போன உடனே ஒருத்தவங்களுக்கு நாலு ஈவெண்ட், நாலு ஈவெண்ட்லயுமே நான் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படி நான் வின் பண்ணேன். அப்போ உடனே வந்து ஷாஜி மோலுங்க அக்கறை தான் நான் கேட்டேன், என்ன வந்து ஏதாவது ஒரு கோச்சர் கிட்ட சேர்த்து விடுங்க, எனக்கு நல்லா ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்ப அவங்க தான் எங்க பயிற்சியாளர் வந்து ஜோசப்னு ஒருத்தர், அவங்க கிட்ட வந்து சார் இந்த பொண்ணையும் வந்து நீங்க சேர்த்துக்கோங்க அவ வருவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் என்ன சேர்த்து விட்டாங்க.
1: சூப்பர். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கேம் நீங்க விளையாடி இருக்கீங்க இல்லையா, அதுக்கப்புறம் ஸ்டேட் நேஷனல் எப்படி போனீங்க, அந்த விஷயங்கள் பத்தி சொல்லலாமா, அந்த பயணங்கள் பத்தி
0: சொல்லலாம். அது வந்து என்னன்னா டிஸ்ட்ரிக்ட் மீட் போயிட்டு நான் வின் பண்ணும் போதுல அவங்க அந்த கோச்சர்கிட்ட சேர்த்து விட்டாங்க. அப்போ வந்து ஒரு 1 வீக் அப்புறம் வந்து எங்க பயிற்சியாளர் வந்து கூப்பிட்டாங்க, எப்படி கால் பண்ணி அடுத்த ஸ்டேட் மீட் வந்து ஈரோட நடக்குது, நீ பார்ட்டிசிபேட் பண்றியா இல்ல இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப எனக்கு உடனே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, சரி சார் நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்ப அவங்க கைட் பண்ணாங்க. அப்ப நான் கேட்டேன், அந்த பயிற்சியாளர்கிட்ட கேட்டேன், சார் என்ன வந்து நீங்க ட்ரெயின் பண்ணுவீங்களா, எனக்கு நல்லா ஆர்வம் இருக்கு, ஆனா ட்ரெயின் பண்ண ஆள் இல்ல, நீங்க ட்ரெயின் பண்ணுவீங்களான்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து என்ன ட்ரெயின் பண்ணாரு, அவருக்கு பேரு ஜோசப்.
1: அப்போ அந்த கேமுக்கெல்லாம் வெளியூர் பயணங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம ஒரு நார்மலான ஃபேமிலி நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோம், காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோம், நம்ம வந்துட்டு படிச்சுட்டு ஒரு ஜாபுக்கு போய் சேலரி வாங்குவாங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல இருப்பாங்க. நீங்க திடீர்னு ஸ்போர்ட்ஸ் சைடு திரும்பும் போது இந்த மாதிரி வெளியூருக்கெல்லாம் போனோம் அப்படின்னு வரும்போது அந்த ஃபேமிலி அதுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க?
0: ஃபேமிலி வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அப்ப நீ இப்போ காசு எதுவா இருந்தாலும் அவங்க தான் ஃபுல்லாவே பண்ணது, எல்லாமே அவங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. தம்பி வந்து சரி அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காசு எல்லாமே தம்பி தான் எனக்கு அரேஞ்ச் பண்ணி. அப்புறம் வந்து சர்ச்சில் உள்ளவங்களும் எனக்கு வந்து நீ வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல அப்போ உனக்கு வந்து எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க வந்து எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஏன்னா எல்லா ஈவெண்ட் எல்லா பொறுப்புலையுமே நான் வந்து சர்ச்சில் இருக்கிறதுனால எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான், எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டிங் தான்.
1: ஓகே ஓகே. இப்போ பொதுவாக வந்துட்டு எல்லா கேமுக்கும் பயிற்சின்னா வந்துட்டு இப்போ கிரிக்கெட் ஃபுட்பால்னு வரும்போது நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியும், ரன்னிங்னா ஓடுறது, அப்ப அதுக்கு ஒரு பயிற்சின்னு நம்ம போகும்போது அவங்களுடைய வழி நடத்துதல்கள் எப்படி இருக்கும், அதற்கான பயிற்சிகள் எப்படி இருக்கும்?
0: பயிற்சி வந்து காலையில மார்னிங் தான் நாங்க பயிற்சி வந்து காலையில விடிய காலம் 6 மணிக்கு தான், அதுக்கு ஏன்னா நல்ல கிளைமேட் நல்லா இருக்கும். அப்புறம் வந்து ஈவினிங்கும் பண்ணுவாங்க, அப்ப ஈவினிங் கிளைமேட்டும் நல்லா இருக்கும், ஏன்னா ஈவினிங் கொஞ்சம் வெயில் எல்லாம் தாழ்ந்ததுக்கு அப்புறம் அது பயன்றதுக்கு ஈஸியா இருக்கும். மோஸ்ட்லி காலையிலயும் பண்ணுவாங்க ஈவினிங் பண்ணுவாங்க. எக்ஸசைஸ் ஓட வைக்கிறது, அப்புறம் வந்து எக்ஸசைஸ் பண்றது, குதிக்க வைக்கிறது, எல்லாமே வந்து பண்ணும் போதுல நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து ஸ்பீடு பண்ணும் போதுல அது வந்துடும்.
1: ஓகே. உங்கள் கூட வந்து போட்டியாளர்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்க, ஏன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்போது இப்போ நீங்க ஓரளவுக்கு பயிற்சி எடுத்திருப்பீங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து வரக்கூடியவங்களும் அதற்கான பயிற்சியோட தான் வந்திருப்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்கும்போது அது எவ்வளவு ஒரு சவாலான போட்டிகளா உங்களுக்கு அமைஞ்சது?
0: ரொம்ப சவாலா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் ஸ்டேட் மீட் போகும்போதுல ஈரோட்ல போகும்போதுல எனக்கு பிராக்டிஸ் பத்தல, அப்ப நான் அப்பதான் ஸ்டார்டிங்கு. அங்க போகும் போதுல அந்த சிச்சுவேஷன் எல்லாம் பார்க்கும் போதுல கொஞ்சம் பயம் இருந்துச்சு மனசுல, ஐயோ நம்ம இவங்க கூட போட்டி போட போறோமா அப்படின்னு சொல்லிட்டு பயம் இருந்துச்சு. நல்லா வந்து அவங்க ட்ரெயின் பண்ணிட்டு வந்திருந்தாங்க, எனக்கு ஐயோ இவங்க கூட நம்ம எப்படி போட்டி போடுறது, நமக்கு வந்து பிராக்டிஸ் பத்தலையே, பரவாயில்ல நம்மளால முயற்சி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அப்புறம் ஃபர்ஸ்ட் என்னுடைய நேஷனல் வந்து மைசூர்ல நடந்துச்சு, அங்கேயுமே வந்து நான் போகும் போதுல எனக்கு புதுசு ஃபர்ஸ்ட் நேஷனல், கொஞ்சம் நர்வஸா இருந்துச்சு, இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வின் பண்ணணும் அப்படின்னு வந்தாச்சு. அப்ப கண்டிப்பா நம்மளுடைய எஃபர்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ட்ரை பண்ணி அங்கேயுமே ஃபர்ஸ்ட் அங்கதான் வின் பண்ணேன்.
1: ஓகே. இப்போ அந்த வெற்றி இருக்கு, அந்த வெற்றிகள் அதுக்கு கிடைச்ச டிராபிஸ் பரிசுகள் பத்தி சொல்லலாமா?
0: சொல்லலாம். கோவால பண்ணும் போதுல ஃபர்ஸ்ட் வின் பண்றது வந்து 400 மீட்டர்ல ஃபர்ஸ்ட் வின் பண்ணேன், அப்புறம் 800ல செகண்ட், 200ல நான் வந்து தேர்டு வின் பண்ணேன். அப்ப எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்ததுனால சரி இல்ல அடுத்த வாட்டி பண்ணும் போதுல இதை விட பெஸ்டா கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஆனா அந்த மூமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, நம்ம வின் பண்ணிருக்கோம் அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு.
1: இந்த கேம்ஸ் எல்லாம் ஒரே நாள்ல நடந்துச்சா?
0: இது வந்து 3 டேஸா நடக்கும், நேஷனல் ஈவெண்ட் பொதுவா 3 டேஸ் நடக்கும், ஸ்டேட் லெவல் வந்து 2 டேஸ் நடக்கும்.
1: ஏன்னா ஒரே நாள்ல கண்டினியூஸா நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும் போது நமக்கு அது வந்து எப்படி ஹெல்த்துக்கு நமக்கு எப்படி கரெக்டா இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட்னாலதான் இதை கேக்குறது.
0: இல்ல ஹெல்த்துக்கு வந்து கஷ்டம் தான், ஏன்னா போற இடத்துல வந்து சரியா கிளைமேட் இருக்காது, வெயிலா இருக்கும், டஃப் காம்படிட்டரா இருக்கும் போதுல நமக்கு வந்து அவங்க ஈவெண்ட் போதும் எப்படி மேனேஜ் பண்ணிருப்பாங்கன்னா 3 நாள் பண்ணிருப்பாங்க, 1 நாள் 2 ஈவெண்டா இருக்கும், 1 நாள் 1 ஈவெண்டா இருக்கும், உள்ள மார்னிங்கா இருக்கும். ஆனா மோஸ்ட்லி எனக்கு ஈவெண்ட் ஃபுல்லாவே வந்து உள்ள மார்னிங் டைம் பிரேக்ஃபாஸ்ட் டைமா இருக்கா இல்ல லஞ்ச் டைமா தான் எனக்கு மோஸ்ட்லி இருக்கு. அப்ப நாங்க சாப்பிடறதே வந்து சாப்பிட முடியாது அந்த டைம்ல.

0: நாங்க பார்ட்டிசிபேட் பண்ணி நமக்கு வந்து மனசுல ஃபுல்லா வந்து ஜெயிக்கணும் அந்த இது மட்டும் தான் இருக்கும், ஆனா சாப்பாடுங்கிறத தோணவே செய்யாது.
1: ஓகே, இப்போ வந்துட்டு பயிற்சின்னு வரும்போது, இப்போ நம்ம ஒரு முழுசா நம்ம இதுதான் நம்மளோட கரியர் நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கான டயட் எல்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா? இந்த மாதிரி தடகளத்துக்கான ஒரு பயிற்சியில ஈடுபடும் போது உணவு கட்டுப்பாடுகள் உங்களுக்கு உங்களுடைய பயிற்சியாளர்கள் உங்களை வழி நடத்தினாங்களா அதுக்கு?
0: கண்டிப்பா வழி நடத்தினாங்க. நல்லா சாப்பிடணும், நிறைய தண்ணி குடிக்கணும், அப்புறம் வந்து புரோட்டீன் ஐட்டம் நிறைய எடுக்கணும், நட்ஸ் ஃப்ரூட்ஸ், சாதா சாப்பாடு சாப்பிடாம இந்த மாதிரி நியூட்ரிஷனான சாப்பாடு, பால் முட்டை இந்த மாதிரி நிறைய எடுக்கணும். அதுதான் மோஸ்ட்லி நீங்க நல்லா சாப்பிடுமே, அதுதான் ஸ்டாமினா தரமே தவிர, சாதா சாப்பாடு இந்த தோசை இட்லி அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து எனர்ஜி தரவே செய்யாது. ஸ்டாமினா வேணும்னா நீங்க இந்த மாதிரி தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
1: ஓகே, இந்த மாதிரியான ஒரு போட்டிகள் பங்கீடுகள் வரும்போது மறக்க முடியாத நிகழ்வுகள் ஏதாவது இருக்கா?
0: நிறைய விஷயங்கள் இருக்கு,
1: ஏதாவது ஷேர் பண்ணிக்கலாமா?
0: கண்டிப்பா கண்டிப்பா. ஈரோட்ல ஃபர்ஸ்ட் போயிட்டு நாங்க பார்ட்டிசிபேட் பண்ணும் போதுல, அப்ப புதுசு எனக்கு நிறைய பேர் தெரியாது, ஃப்ரெண்ட்ஸ் யாருமே எனக்கு இல்ல. ஆனா நாங்க போயிட்டு அங்க மீட் பண்ணும் போதுல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நாங்க உருவாக்கிக்கிட்டோம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உருவாக்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நாள் ஈவெண்ட் முடிச்சு எல்லாருமே ஈவினிங் வந்து 6 o'clock ஈவெண்ட் முடியும், முடிஞ்சு டயர்டா இருக்கும் போதுல வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லாருமே சேர்ந்து பாட்டு போட்டாங்க. அந்த டயர்ட்லயும் நமக்கு டயர்டு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய 2-3 சாங்ஸ் போட்டு டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரவுண்ட்லயே நாங்க வந்து ஒரு டான்ஸ் ஆடணும். எனக்கு அது நல்லா மறக்கவே முடியாது, இது வரைக்கும் எனக்கு மறக்க முடியாது.
1: ரொம்ப ஜாலியா இருந்து
0: ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ரெண்டு நாளுமே எங்களுக்கு ஈவெண்ட் முடிஞ்சு பாட்டு போட்டு டான்ஸ் ஆட வச்சாங்க. மோஸ்ட்லி வந்து ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கு இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதா இருக்கும்,
1: வார்ம் அப் மாதிரி இருக்கும்.
0: சரி, அவங்களுக்கு டயர்டு தெரியக்கூடாது, அவங்க ஜாலியா இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு இதுக்காண்டி அவங்க பாட்டு போட்டு விட்டு டான்ஸ் ஆட வைப்பாங்க.
1: ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு சரி நம்ம பொண்ணு ஆசைப்படுறா அதனால அந்த கேம் விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல உள்ளவங்க அனுப்பியாச்சு. இப்போ ஜெயிச்சுட்டு நம்ம டிராஃபியோட மெடலோட வர்றோம், அவங்க அம்மா அப்பாவோட ரியாக்ஷன், ஃபேமிலி எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க?
0: ஃபேமிலியில ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சில எதிர்ப்பு இருந்துச்சு, எதுக்கு இந்த இப்போ இந்த மேரேஜ் பண்ணி பிள்ளைங்களை பாக்கலாம இப்படி போயிட்டு விளையாட போயிட்டு இருக்க, இந்த ஓட்டத்துல உனக்கு என்ன கிடைக்கும், என்ன பலன் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், இது என்னோட ஈவெண்ட், என்னுடைய திறமை, எனக்கு இப்பதான் வந்து திறமை வெளிக்கொண்டு வர ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, அதை நான் வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணுவேன். என் திறமைனால எங்க வீட்டிலேயே வந்து என்ன ஒண்ணு சொல்லல, வீட்டுல வந்து அனுப்பியிருக்காங்க, அதனால நான் இதை கண்டிப்பா நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சந்தோஷப்பட்டாங்க.
1: ஓகே, ஆனா இந்த காலகட்டத்துல வந்துட்டு பெற்றோரை பொறுத்த வரைக்கும் பெண் குழந்தைகளா இருந்தாலும் முழு சப்போர்ட்டை கொடுக்கறாங்க, அந்த ஒரு மாற்றம் உண்மையிலேயே ரொம்ப ஒரு நல்ல மாற்றம். சுத்தி இருக்கிறவங்க எவ்வளவு என்ன சொன்னாலும் நம்ம பொண்ணுக்கு திறமை இருக்கு போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்ற உண்மையிலேயே அந்த பேரண்ட்ஸ் வந்து நம்ம பாராட்டணும். இந்த மாற்றமும் ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு மாற்றம் தான். இப்ப வந்துட்டு ஏற்கனவே பேசின மாதிரி இந்த காலகட்டத்துல ஒரு பணி ஒரு வருமானம் அப்படிங்கற ஒரு தாட்ல கிட்டத்தட்ட எல்லாருடைய இலக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இந்த கோல் செட்டிங் அப்படின்னு வரும்போது இன்றைய காலத்துல பொதுவாவே இளைஞர்கள் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்காங்க. ஸ்போர்ட்ஸுக்கு போலாமா, இல்ல கலைத்துறையில போலாமா, இல்ல வந்து நம்ம பேங்கிங்க்கு படிக்கலாமா, TNPSC படிக்கலாமா, கன்ஃபியூஷன். ஏன்னா சுத்தி எல்லா பக்கத்துலயும் ஒவ்வொரு கைடன்ஸ் கிடைக்கும், எங்க போறதுன்னு தெரியாது. இப்போ ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி அது வந்து ஒரு பிரிலிம்ஸ்ல போயிடுச்சுன்னா இது வேண்டாம், இது நமக்கு செட் ஆகாது போல அப்படின்னா வேற பாத்துக்கு போயிருவாங்க. சோ இந்த மாதிரி இதுலயே நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும்போது அதுலயும் இப்போ வந்துட்டு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்காவது ஒரு ஏதோ ஒரு இதுல போயிடுறாங்கன்னா பொண்ணுங்களுக்கு அவங்க கொஞ்சம் ஒரு கோல் செட் பண்றதுல டிலே பண்ணா கூட மேரேஜ் பண்ணி வச்சிருவாங்க. சோ அந்த பொறுப்புகளுக்கு மத்தியில அவங்க இது பண்ணும் போது இந்த மாதிரியான சூழல் இருக்கு. அப்போ இந்த பொண்ணுங்க கோல் செட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா, அதுக்கு அவங்க எப்ப தயாராகணும், அதுல இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன்ஸை தாண்டி ஸ்டெடியா கோல் செட் பண்றது எப்படி, நீங்க உங்களுடைய அனுபவத்தில இருந்து அதை சொல்லலாமா?
0: அது வந்து அவங்க காலேஜ் படிக்கும் போஸ்ட்ல அவங்க கோல செட் பண்ணிக்கலாம். காலேஜ் படிக்கும் போஸ்ட்ல அவங்க என்ன திறமை காலேஜ்ல அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அவங்க ஒரு கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணும் போஸ்ட்ல ஒரு சிங்கிங்கா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், இல்ல வேற கேம்ஸா இருக்கட்டும், அது காலேஜ் படிக்கும் போஸ்ட்ல அவங்களுக்கு அந்த டேலண்ட் அதுல வந்துடும். அப்ப அவங்க வந்து தீர்மானிச்சுக்கலாம், நமக்கு வந்து இந்த ஈவெண்ட்ல வந்து நமக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு அவங்க அதுலயே சூஸ் பண்ணிக்கலாம். யாரு சொல்றமே அவங்க கேட்க கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் சொன்னோம்னா வெளியில நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க, எல்லாருமே கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, இதுல போ அதுல போன்னு சொல்லுவாங்க, இல்ல நீ வந்து மேரேஜ் ஆகி பிள்ளைங்களை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்குள்ள திறமை அவங்ககிட்ட தான் இருக்கும், அதை அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு மனசுக்கு என்ன தோணுதோ அதை அவங்க செய்யணும். அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சாலே அவங்க வந்து அந்த ஃபீல்டுக்கு அவங்க போயிருவாங்க. நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க, உனக்கு வந்து இதுல என்ன யூஸ் கிடைக்கிறோம், இதுல பலன் இருக்காது, நீ இதை போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளைங்களை பாரு, அதுதான் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு பக்கம் இருக்கணும், கண்டிப்பா மேரேஜ் ஆகி பிள்ளைங்களை பார்க்க ஒரு பக்கம். ஆனா நமக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கத நம்ம தான் அதை வெளிக்கொண்டு வரணும். பெண்களா இருக்க நமக்கு வந்து கண்டிப்பா முக்கியம், இப்போ உள்ள சூழ்நிலையில நம்ம எல்லாமே கத்து வச்சுக்கணும்.
1: கண்டிப்பா, இல்லைன்னா பின்னால நம்மளும் பண்ணிருக்கலாமே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுற ஒரு சூழலுக்கு வைக்க கூடாது இல்லையா. நம்ம வெற்றிகள் நிறைய கேள்விப்பட்டாலும் நம்ம வந்து ஊக்கத்துக்காக ஒரு வெற்றியை ஒருத்தங்களுக்கு எடுத்து சொல்றோம்னா, பெரிதா பேசப்படுற வெற்றிகள் எல்லாமே நிறைய சவால்களை கடந்து வந்த வெற்றிகளா தான் இருக்கும் இல்லையா?

0: சவால்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய வெற்றியை இன்னும் சிறப்பாக்குற விஷயமா இருக்கும் இல்லையா? ரொம்பவே அருமையா நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க. உங்களுடைய போட்டி சார்ந்த விஷயம், இன்னொன்னு அந்த நம்மளுடைய இயல்பான நம்மளுடைய சூழல், அதோட இயைந்து உங்களுடைய வெற்றியை நோக்கி நீங்க சென்ற பயணம், அந்த விஷயங்கள் எல்லாம் அழகா எடுத்து வச்சீங்க. பொறுப்புகளும் இருக்கு, பிளஸ் நம்மளுடைய கனவுகளை நோக்கி நம்ம முயற்சியும் போடணும். எல்லா விஷயங்களையும் உங்களுடைய அனுபவத்துல இருந்து தன்னம்பிக்கையோட அழகா எடுத்து சொன்னீங்க. நிகழ்ச்சி சிறப்பா அமைஞ்சது. நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றி மேம்.
1: நன்றி, வணக்கம்.
0: இதுவரை பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில் தடகள வீராங்கனை காரவிளை டி மனோரஞ்சினி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். இந்த நேர்முகத்தின் தொடர்ச்சியை அடுத்த வாரம் கேட்கலாம். சில நேரங்கள்ல ஏற்பட்ட தோல்விகள் வந்துட்டு நமக்கு வரக்கூடிய முன்னேற்றங்களை தாமதப்படுத்தவோ தடுக்கவோ நிச்சயமா காரணமாயிரவே கூடாது. ஏற்பட்ட தோல்விகள்ல நமக்கு கிடைச்ச விஷயங்களை, நல்ல விஷயங்களை பாடங்களா எடுத்துக்கிட்டு இன்னும் சிறப்பான திட்டமிடல்களோட வெற்றியை நோக்கி பயணிக்கலாம். கரெக்ட் தானே? அடுத்ததா வருது நமக்குள்ளே. காலையில வெளியே போகும்போதும் இப்படியேதான் உட்கார்ந்துருந்தாங்க, இப்பவும் இப்படியேதான் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி என்னத்தான் யோசிச்சுட்டு இருக்காங்களோ தெரியலையே.
2: அக்கா, அக்கா,
3: நான் தான் டீப்ப ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். நீ நொண நொண்ணான்னு என்கிட்ட திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க.
2: இல்ல, ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு எனக்கும் தெரியுது. 5 நிமிஷம் பாக்கலாம், 10 நிமிஷம் பாக்கலாம், கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமா யோசிச்சுட்டு இருக்கீங்களே, அதான் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு சின்ன ஆர்வம்.
3: வேற என்னமா யோசிக்க போறேன். இந்த பெண்களுக்கான ஒரு விஷயம் வந்து அன்னைக்கு டிவியில பார்த்தேன். அப்ப அதுல வந்து பினான்சியல் லிட்ரஸி, பினான்சியல் லிட்ரஸி அப்படின்னு அடிக்கடி ஒரு வேர்டை யூஸ் பண்ணி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்ன விஷயத்துல பாதிதான் எனக்கு புரிஞ்சு, ஆனா அவங்க சொன்ன இந்த பினான்சியல் லிட்ரஸி அப்படின்னா என்னது அப்படிங்கறது எனக்கு தெரியல. அதுதான் டீப்பா யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: அதுவா? அதுதான் நிதி அறிவுன்னு சொல்லுவாங்க.
3: ஏய், நான் உங்ககிட்ட டிரான்ஸ்லேட் பண்ணி கேட்கல. நான் கேட்டது பினான்சியல் லிட்ரஸினா என்ன, அதை பத்தி நாம எப்படி தெரிஞ்சுக்கலாம், அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, அதை தான் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்.
2: சொல்லிட்டா போச்சு, ஒரு ஜீனியஸ் உங்க கூடவே இருக்கேன், என்கிட்ட கேட்கல பாத்தீங்களா? நீங்க சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இந்த பினான்சியல் லிட்ரஸி, நம்ம தமிழ்ல இயல்பா சொல்லும் போது நிதி அறிவு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம எல்லாருமே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம், அந்த சம்பாதிச்ச பணத்தை எப்படி கரெக்டா செலவு பண்றது, எப்படி அதை சேமிக்கிறது, அதை எப்படி முதலீடு செய்யறது, அதை எப்படி எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்த மாதிரியான ஐடியாஸ் கூடவே தேவையில்லாம இந்த கடன் பிரச்சனையிலயும் சிக்காம இருக்கிறது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது, இத பத்தின ஒரு அறிவை தான் நம்ம பினான்சியல் லிட்ரஸி அப்படின்னு சொல்றோம்.
3: அவ்வளவுதானா? நானும் வேற என்னமோ ஏதோ அப்படின்னு நினைச்சிட்டேன். இத பத்தி தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன்? சரி விடு. அத
2: என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நீங்களும் ஒரு கம்பெனில நல்ல வேலையில இருக்கீங்க. இப்ப பார்த்தா எல்லா பொண்ணுங்களுமே ஏதாவது ஒரு வேலை, ஏதாவது ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. வருமானம் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அதை கரெக்டா அவங்களுக்கு நிர்வகிக்க தெரியலையே. சம்பாதிச்ச பணத்தை எப்படி கரெக்டா நம்ம பயன்படுத்துறது, அதை எப்படி இன்னும் வந்துட்டு நம்ம முன்னேற்ற பாதையில அதை இரட்டிப்பாக்கி ஃபியூச்சரை நல்லா பிரைட் ஆக்கிக்கிறது அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்து இல்லவே இல்ல. எதிர்கால முன்னேற்றத்தை பத்தி அவங்க யோசிக்கிறதே இல்ல. அது எவ்வளவு முக்கியம் தெரியுமா?
3: சரிம்மா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஒரு பெண் வந்து வேலை பாக்குறா, அதை சம்பாதிக்கிறா, சம்பாதிச்ச பணத்தை அவ என்ன மாதிரி விஷயங்களுக்கு செலவு பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் சேர்த்துதான் நீ வந்து பினான்சியல் லிட்ரஸி அப்படின்னு சொல்லி சொன்ன. இதெல்லாம் ஓகே தான். இத நாம எப்படி தொடங்குறது, ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எப்படி பண்றது அப்படிங்கறதுலதான் குழப்பமே இருக்கு.
2: முதல்ல நம்ம வருமானம் எவ்வளவுன்னு பாருங்க. ஒரு மாசத்துல வரவு செலவு எவ்வளவு வருது அப்படிங்கறத வந்துட்டு கரெக்டா கணக்கு போட்டு ஒரு பேப்பர்ல எழுதுங்க. இதுல வந்து கண்டிப்பா ஒரு சேமிப்புன்றது ஒரு நமக்கு முக்கியமான விஷயம். ஒரு அவசரத்துக்கு சேமிப்புங்கிறது வேணும். அதுக்காக ஒரு அமௌண்ட வந்துட்டு நம்ம கண்டிப்பா ஒதுக்கிட்டு, அதுக்கப்புறமா இப்ப நம்ம கிட்ட நிறைய வசதி இருக்கு, போன் எடுத்தாலும் சரி, இல்ல நம்ம வங்கிகள்ல போய் கேட்டா கூட இதற்கான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். காப்பீடை பத்தி தெரிஞ்சுக்கலாம், அவசர கால நிதிக்கான இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம், எங்கெங்க நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கறதுக்கே எவ்வளவோ வழிகள் இருக்கு. நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப, நம்மளுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ப நமக்கான ஸ்கீமை தேர்ந்தெடுத்து நம்ம அதுல இன்வெஸ்டும் பண்ணிக்கலாம். அத பத்தின அறிவு 5 நிமிஷத்துல எல்லாம் கொடுக்க முடியாது. நம்ம தான் தேடி தெரிஞ்சுக்கணும், அதை முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும்.
3: நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா நாம ஒரு விஷயத்த தொடங்கி செய்யறது வந்து முதல்ல ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கதான் செய்யும். அதை நீ இப்போ தெளிவா சொல்லிட்ட. டிஜிட்டல் பரிவர்த்தனை ஈஸி, நம்ம கையில ரூபாய வச்சு நம்ம செலவு பண்றதை விட டிஜிட்டல் மூலம், அதாவது போன் மூலமா நம்ம பரிவர்த்தனை பண்றது வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் எனக்கு கொஞ்சம் பயம் இருக்கு. ஏன் தெரியுமா, இப்படி டிஜிட்டல் பரிவர்த்தனை நம்ம பண்ணும் போது அந்த பணம் வந்து அது நம்மளுக்கு கிடைக்காம ஆயிருமோ, அது ஸ்டாப் ஆயிருமோ, இப்படி நிறைய விஷயங்கள்ல எனக்கு வந்து ரொம்ப குழப்பமாவே இருக்கு. அதை பத்தி உனக்கு தெரிஞ்சா சொல்றியா எனக்கு?
2: ஒரு

0: சரியான வங்கியில, பொதுவா நேஷனலைஸ்டு வங்கியில எல்லாம் நம்ம வந்துட்டு கணக்கு வச்சோம்னா அது பாதுகாப்பா தான் இருக்கும், பெரிய பிரச்சனைகள் வராது. அதை தவிர்த்து பார்த்தோம்னா இந்த ஓடிபி, ஏடிஎம் பின்னு, யூபிஐ பின்னு, பேங்க் பாஸ்வேர்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் யாருக்கிட்டயுமே நம்ம ஷேர் பண்ணாம இருக்கிறது தான் நமக்கு நல்லது. இந்த மாதிரி தெரியாத லிங்க் ஏதாவது வந்துச்சுன்னா அதை ஓபன் பண்ணி பாத்திரவே செய்யாதீங்க, அந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அது மட்டும் இல்லாம ஏதாவது தெரியாதவங்க கால் பண்ணி மெசேஜ் வழியாவோ ஏதாவது நமக்கு வந்து லாபகரமான விஷயங்களை குடுக்கற மாதிரி சொல்லுவாங்க. சோ அதெல்லாம் நம்பி ஒரு டக்குன்னு நமக்கு கொஞ்ச நாள்ல கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ல நமக்கு பெரிய ஒரு விஷயம் கிடைக்க போகுதுன்னு என்ன ஏதுன்னு தெரியாமலே அதுக்காக நம்ம அந்த வேலையில எல்லாம் இறங்கிடக்கூடாது. உன்ன நம்ம தேடி தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டுக்கணும், அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடக்கூடாது.
1: நீ சொல்றத பார்த்தா உண்மையிலே நாம வந்து சம்பாதிக்கிறது அதை எப்படி முதலீடு பண்ணி நம்மளுடைய ஃபியூச்சருக்கு நம்ம அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயத்த நாம வந்து முன்னெடுக்கணும். அந்த விஷயத்த பத்தி நம்ம கரெக்டான ஒரு அறிவு வச்சிருக்கணும். நீ சொன்ன பத்தியா ஒவ்வொரு விஷயமா நீ சொன்ன என்னன்னா நம்ம டிஜிட்டல் பரிவர்த்தனை எப்படி பண்றது, அதுல என்னென்ன நம்மளுக்கு தவறுகள் வரும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொன்ன. அதாவது நம்ம ஒரு பாதையில போறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கான அந்த முன்னேற்பாடுகளை நம்ம நல்லா தெரிஞ்சு நம்ம முதல்ல அதுல கால் வைக்கணும். அப்படி இல்லைன்னா அது செய்தவங்க கிட்ட கேட்டு அதுக்கு ஏத்த மாதிரியான விஷயங்களை நம்ம பண்ணா நாமளும் அந்த அடுத்த கட்டத்துல, அதாவது பெண்களும் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் முன்னேறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்ற. அப்படிதானமா?
0: கண்டிப்பா, அது பாதுகாப்பாவும் நம்ம இருக்க வேண்டியது அவசியம், அதுக்கான அறிவும் கண்டிப்பா வேணும்.
1: நெக்ஸ்ட் என்ன பண்றதுன்னு நானும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன் தெரியுமா? ஏதாவது ஒண்ணுல முதலீடு பண்ணா நம்மளுடைய ஃபேமிலிக்கும் ஃபியூச்சருக்கும் அது நல்லது தானே?
0: கண்டிப்பா நல்லதுதான், ஆனா அந்த ஃபினான்சியல் லிட்ரஸி அப்படிங்கறதும் முக்கியம். எப்பவுமே வெற்றிங்கிறது ஒரு இலக்கா இருந்துட முடியாது. வெற்றியும் சரி தோல்வியும் சரி ஒரு பயணத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கங்கள் தான். சிறப்பான பயணங்கள் எப்பவுமே இது ரெண்டையுமே கடந்து வந்ததா தான் இருக்கும். ஆனா இரண்டையுமே சமமா எடுத்துக்கிட்டு இயல்பா நடை போடுறது அப்படிங்கறது தான் வாழ்க்கையோட அழகான விஷயம். சரிதானே? அடுத்ததா வருது சாதனை பெண்மணி.
2: இன்றைய சாதனை பெண்மணி பகுதியில புகழ்பெற்ற ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை சிமோன் பைல்ஸ் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோங்க. சிமோன் பைல்ஸ் 1997 March 14 அன்று அமெரிக்காவின் கொலம்பஸ் நகர்ல பிறந்தாங்க. இவருடைய முழு பெயர் சிமோன் ஆரினே பைல்ஸ். சின்ன வயசுலயே குடும்ப சூழ்நிலை சீராக இல்லாததுனால அவங்களுடைய தாத்தா அப்புறமா பாட்டி அவங்கள தத்தெடுத்து அன்போட வளர்த்தாங்க. அவர் தன்னுடைய பள்ளி படிப்பை எலிமெண்டரி ஸ்கூல்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா ஜிம்னாஸ்டிக்ல முழு கவனம் செலுத்துறதுக்காக வீட்டுல இருந்தே படிப்ப தொடர்ந்தாங்க. அதுக்கப்புறமா யூனிவர்சிட்டி ஆஃப் த பீப்புள்ல வணிக நிர்வாகம் தொடர்பான உயர்கல்விய படிச்சாங்க. 6 ஒரு கல்வி சுற்றுலாவின் போது ஜிம்னாஸ்டிக்க முதன் முதலா பார்த்த சிமோன் அதுல ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. அவங்களுடைய திறமைய கவனிச்ச பயிற்சியாளர்கள் அவருக்கு முறையான பயிற்சியும் கொடுத்தாங்க. கடின உழைப்பு, ஒழுக்கம் மற்றும் விடாமுயற்சியின் மூலம் உலகின் தலை சிறந்த ஜிம்னாஸ்டிக் வீராங்கனையாக உயர்ந்தார் பைல்ஸ். ஒலிம்பிக் போட்டிகளிலும் உலக சாம்பியன்ஷிப் போட்டிகளிலும் ஏராளமான தங்க பதக்கங்களை வென்று வரலாறும் படைத்தார். அவருடைய அசாதாரணமான திறமை காரணமாக ஜிம்னாஸ்டிக்கில் சில புதிய அசைவுகளுக்கே அவருடைய பெயரே சூட்டினாங்கன்னா பாத்துக்கோங்க. ஆனா அவருடைய வாழ்க்கை வெற்றிகளால மட்டுமே நிரம்பினதல்ல. 2021 ஒலிம்பிக் போட்டியின் போது தனக்குள்ள இருந்த மனநல பிரச்சனைய வெளிப்படையா ஏற்றுக்கொண்டு சில போட்டிகள்ல இருந்தும் விலகி இருந்தாங்க. அதுக்காக பல விமர்சனங்களை சந்திச்சாலும் மனம் தளராம மறுபடியும் பயிற்சி செய்து உலக அரங்குல வெற்றியோட திரும்பினாங்க பைல்ஸ். இதன் மூலம் மனநலமும் உடல் நலத்தை போலவே முக்கியமானது அப்படிங்கறத உலகத்திற்கு உணர்த்தினாங்க. சிமோன் பைல்ஸின் வாழ்க்கை நமக்கு கற்பிக்கக்கூடிய மிகப்பெரிய பாடம் என்ன அப்படின்னா, சூழ்நிலைகள் நம்மை தடுக்கலாம், ஆனா தன்னம்பிக்கை, கடின உழைப்பு, விடாமுயற்சி ஆகியவை இருந்தா எந்த உயரத்தையும் நம்மால அடைய முடியும் அப்படிங்கிறது தான். கனவு காணுங்கள், அந்த கனவுக்காக இடைவிடாமல் உழையுங்கள், வெற்றி நிச்சயம் உங்கள் கதவை தட்டும்.
0: வாழ்க்கையோட மாற்றங்களை இயல்பா ஏத்துக்கிட்டு
3: அதனுடைய இயல்போடே நல்ல விஷயங்களை ரசிச்சுக்கிட்டு நமக்கான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு சிறப்பா இந்த வாழ்க்கைங்கிற பயணத்தை அழகாக்கணும். ஒரு குறிப்பிட்ட இலக்கு மட்டும் வெற்றி ஆயிராது. நம்மளுடைய இந்த பயணம் நமக்கு ஒரு நிறைவான பயணமா இருக்கு அப்படிங்கறதுலதான் நம்மளுடைய வாழ்க்கையோட உண்மையான வெற்றியே இருக்கு. சரிதானே?

நிகழ்ச்சி தொகுப்பு பி எஸ் சபரி வெண்ணிலா. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்தினா.

0: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட இரண்டாவது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் வார்த்தாட்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ரூபாய் 1 லட்சத்திற்கு மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
1: கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: நாகர்கோவில்
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ECEMI-யுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
6: Pontius-Lee Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
7: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius-Lee Super Speciality Hospital.
8: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
9: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
10: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
9: ஒவ்வொரு தொழிலும் நலமும் ஆரோக்கியமும்.
10: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
11: தென்னை மதிப்பு கூட்டு மையம், செண்பகராமன் புது,
9: செல்
11: 7305365016.
12: கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை, ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் மருந்தகம்,
13: வடசேரி ஆம்னி பேருந்து நிலையம் அருகில் நாகர்கோவில் மற்றும் ஆசிரமம் சுசீந்திரம்.
12: தோல் நோய்கள்,
13: வயிற்று செரிமான கோளாறுகள்,
12: மூட்டுவலி, வாதம்,
13: சுவாச கோளாறுகள்,
12: மூலம்,
13: தலைவலி, மைக்ரேன்,
12: முடி உதிர்தல், பொடுகு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
13: கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை.
12: தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர்
13: 9443693100.
14: இந்தியாவோட நியூ கேப்டன் கூல் யார் தெரியுமா?
15: நியூ கேப்டன் கூலா?
14: ஆமா, பானசோனிக் ஏசி தான் இந்தியாஸ் நியூ கேப்டன் கூல். இதோட அட்வான்ஸ் டஸ்ட் பஸ்ட் டெக்னாலஜி அவுட்டோர் யூனிட்ட ஆட்டோ கிளீன் பண்ணிடும். சோ எல்லா கார்னர்ஸ்லயும் ஸ்ட்ராங் கூலிங் கிடைக்கும்.
15: பானசோனிக் ஏசி வாங்க
16: ராஜநன்கோ, கோட் ரோட், நாகர்கோவில், மார்த்தாண்டம், கருங்கல் மற்றும் அஞ்சுகிராமம்.
17: நேரம் 1:44. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி பண்பலை 101. நேயர்களே, நமது குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரம். இதில் நீங்கள் நீண்ட நாட்களாக பயன்படுத்தி வரும் ஒரு பொருள். இந்த தலைப்பில் நேரலை நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் கேட்கலாம்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை இந்தோனேஷியா செல்கிறார். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கு 25,000 கோடி ரூபாய் நிதி இன்று விடுவிக்கப்பட்டதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் கோரிக்கை மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். நெல்லை கூடங்குளம் முதலாவது அணுமின் நிலையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பழுது சீரமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு பிரான்ஸ் மொராக்கோ நாடுகள் முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை இந்தோனேஷியா செல்கிறார். அந்நாட்டு அதிபர் பிரபாவோ சுபியாண்டோவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளும் பிரதமர் இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடுகிறார். இரு நாடுகளுக்கிடையே கடல்சார் பாதுகாப்பு, விண்வெளி ஒத்துழைப்பு, அறிவியல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட முக்கிய

0: துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளன. இரு நாடுகளுக்கிடையே 30 பில்லியன் டாலர் வர்த்தகம் நடைபெறும் நிலையில் இதனை மேலும் அதிகரிக்க பிரதமரின் பயணம் வழிகோலுவதுடன் பரஸ்பர முதலீடுகள் அதிகரித்து சுகாதாரம், திறன் மேம்பாடு, கல்விசார் நடவடிக்கைகள் மேம்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் 2025 நாடு முழுவதும் கடந்த 1ஆம் தேதி முதல் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். இத்திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கு 25,000 கோடி ரூபாய் நிதியை காணொலி மூலம் இன்று விடுவித்து பேசிய அவர், அடுத்த 5 ஆண்டுகளில் இத்திட்டத்தின் கீழ் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களில் 7.5 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்றார். இதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதிப்படும் என்றார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கத்தார், பஹ்ரைன், குவைத், ஓமன் நாடுகளுக்கு 6 நாள் பயணமாக இன்று புறப்படுகிறார். இப்பயணத்தின்போது அந்நாட்டு தலைவர்களை சந்திக்கும் திரு ஜெய்சங்கர் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது தொடர்பாக முக்கிய பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். மண்டல அளவிலான வளர்ச்சி வாய்ப்புகளை மேம்படுத்துவது தொடர்பான வழிமுறைகள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்படும். மகளிர் ஆளுமை மற்றும் மகளிர் சார்ந்த மேம்பாடு தொடர்பான பிரிக்ஸ் மகளிர் பணிக்குழு கூட்டம் கேரள மாநிலம் கொச்சியில் நாளை தொடங்குகிறது. மத்திய மகளிர் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள இக்கூட்டத்தில் பிரேசில், ரஷ்யா, சீனா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளின் உயர் அதிகாரிகள் பங்கேற்கின்றனர். நாடுகளுக்கிடையே மகளிர் மேம்பாட்டின் ஒத்துழைப்பு வலிமைப்படுத்தி முன்னுரிமை திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து இதில் விவாதிக்கப்படும். உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு ஆளுமை பேச்சுவார்த்தைகள் சுவிட்சர்லாந்தில் நாளை தொடங்குகிறது. மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் தலைமையிலான இந்திய குழு இதில் பங்கேற்கிறது. இந்த ஆண்டிற்கான அமர்நாத் புனித யாத்திரையில் கடந்த 2 நாட்களில் மட்டும் 32,313 பக்தர்கள் பனிலிங்க தரிசனம் மேற்கொண்டுள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவு செய்யும் வகையில் அரசு முனைப்புடன் செயல்படுவதாக மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கவுண்டம்பாளையத்தில் புதிய நியாய விலை கடையை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், பொதுமக்களின் கோரிக்கை மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். இதன் ஒரு பகுதியாக அனைத்து சமுதாய மக்களை சந்திப்பதுடன் முதலமைச்சரின் நேரடி கண்காணிப்பில் வரும் 22ஆம் தேதி வரை துறை சார்ந்த ஆய்வுப் பணிகள் நடைபெறுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில் குடமுழுக்கு விழாவிற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பழமுதிர் சோலை அருள்மிகு சோலைமலை முருகன் திருக்கோவில் குடமுழுக்கு விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளதாக கூறினார்.
2: கும்பாபிஷேகம் வந்து சிறப்பாக நடந்து முடிஞ்சிருச்சு. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காலையிலிருந்து வந்து இங்க இருக்காங்க. ஏற்பாடுகள் எல்லாம் சிறப்பா இருக்கு. பக்தர்களுக்கு தேவையான ஏற்பாடுகள் அடிப்படை வசதிகள் எல்லாமே செய்யப்பட்டிருக்கு. கண்டிப்பா அடுத்தடுத்த பல கும்பாபிஷேகங்கள் நடக்கிறது. மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் இருக்கு, அதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று வருது.
0: நெல்லை கூடங்குளம் முதலாவது அணுமின் உலையில் சீரமைப்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. நேற்று மாலை முதலாவது அணு உலையில் பழுது ஏற்பட்டதையடுத்து 1000 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்திய ரஷ்ய தொழில்நுட்ப வல்லுநர் குழு பழுதை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் தலா 1000 மெகாவாட் மின்சார உற்பத்தி திறன் கொண்ட 2 அணு உலைகள் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் முதலாவது அணு உலையில் நேற்று மாலை ஜெனரேட்டர் பாதுகாப்பு அமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய 562 மெகாவாட் மின்சாரம் கிடைப்பதில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. பழுதை சரி செய்யும் பணியில் இந்தியா மற்றும் ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்கள் இணைந்து தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகை பேரியில் தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையிலிருந்து பாதுகாப்பாக அமோனியா வாயு அகற்றும் பணிகள் இரண்டாவது நாளாக இன்றும் நடைபெற்று வருகிறது. தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் 30 பேருடன் தமிழக பேரிடர் மீட்புக் குழுவினர் 21 பேர் இணைந்து இப்பணியை மேற்கொண்டு வருகின்றனர். அமோனியா வாயு முற்றிலும் அகற்றப்படும் வரை ஜனபஞ்சத்திரம் பெரியபாளையம் இடையே போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கன்னிகை பேர் கிராமத்தில் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. 500 மீட்டர் சுற்றளவில் வசிக்கும் பொதுமக்கள்

0: பொறியாளர்களும் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். ஈரோடு பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து 5832 கனஅடியாக அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தென்மேற்கு பருவமழை துவங்கியுள்ளதால் நீலகிரி மலைப்பகுதியில் கடந்த 2 நாட்களாக பரவலாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. 492 கனஅடியாக இருந்த நிலையில் இன்று நீர்வரத்து 5832 கனஅடியாக அதிகரித்துள்ளது. பவானிசாகர் அணை நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் பாசனப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஈரோட்டிலிருந்து பி சி மூர்த்தி.
0: தமிழகத்தில் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கான 2ஆம் தாள் சிறப்பு தகுதி தேர்வு இன்று நடைபெற்றது. 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இத்தேர்வு எழுதினர். அறிவியல், தொழில்நுட்பம், சமூக சேவை, வீரதீரம், கலை மற்றும் கலாச்சாரம் ஆகிய பிரிவுகளில் சிறந்து விளங்கும் 5

0: வீர தீரம், கலை மற்றும் கலாச்சாரம் ஆகிய பிரிவுகளில் சிறந்து விளங்கும் 5 முதல் 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கான ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருது பெற நாகை, ராமநாதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்தோர் விண்ணப்பிக்கலாம் என அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் வகுப்பினருக்கான கடனுதவிகளை முறையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளாா். ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சி, வேலைவாய்ப்பு உருவாக்கும் புதிய முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதால் தொழில் முனைவோர் இவ்வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு சிவகுரு பிரபாகரன் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்ட விவசாயிகள் பயிர் காப்பீடு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திரு ஆதித்ய செந்தில்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் 2,33,869 கழிப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் சித்தனை கிராமத்தில் போதைப் பொருள் விற்பனை செய்த 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து 3 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே கொரநாட்டு கருப்பூர் புறவழி சாலையில் இருசக்கர வாகனமும் டிப்பர் லாரியும் மோதிக்கொண்ட விபத்தில் இருவர் உயிரிழந்தனர். விபத்து குறித்து கும்பகோணம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் ஸ்ரீ உலகளந்த பெருமாள் கோவில் குடமுழுக்கு விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் சுவாமி தரிசனம் செய்தனர். குற்றால அருவிகளில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை விலக்கிக் கொள்ளப்பட்டதையடுத்து சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: குற்றால அருவிகளில் நேற்று மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக பிரதான அருவியான குற்றால மெயின் அருவி, புலியருவிகளில் கடும் காற்றாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் தடை விதிக்கப்பட்டது. தற்போது அருவிகளில் தண்ணீர் வரத்து குறைந்ததையடுத்து மீண்டும் அனைத்து அருவிகளிலும் குளிப்பதற்கு தடை நீக்கப்பட்டதை தொடர்ந்து சுற்றுலாப் பயணிகள் தற்போது அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகத்தின் ஒரிரு இடங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக இம்மையம் கூறியுள்ளது. மத்திய வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் போதைப் பொருள் ஒழிப்பு அவசியம் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது. பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிச் சுற்றுக்கு பிரான்ஸ், மொராக்கோ நாடுகள் முன்னேறியுள்ளன. முன்னதாக இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் மொராக்கோ கனடாவை 3-0 என்ற கோல் கணக்கில் வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. லண்டன் லார்ட்ஸில் நடைபெறும் உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்தை இன்றிரவு 8 மணிக்கு எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை இந்தோனேஷியா செல்கிறார். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கு 25,000 கோடி ரூபாய் நிதி இன்று விடுவிக்கப்பட்டதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் கோரிக்கை மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். நெல்லை கூடங்குளம் முதலாவது அணுமின் உலையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பழுது சீரமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு பிரான்ஸ், மொராக்கோ நாடுகள் முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
3: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 1:56. குமரி பண்பலை 101 கேட்கலாம் ஆதவன் திரைப்பட பாடல்.

0: தங்கம், தங்கம், என்ன ஒரே யோசனையா இருக்க போல?
1: அரசோட நலத்திட்டங்களை நம்ம வந்து பயனடையணும் அப்படின்னா எவ்வளவு முயற்சி பண்ண வேண்டி இருக்கு. மாற்றுத்திறனாளிகள் எப்படித்தான் அவங்களுக்கு தேவையான சலுகைகளை பெற முடியுமோ?
0: மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கு தேவையான மாற்றுத்திறனாளி அட்டை, கல்வி, வேலை வாய்ப்பு, உதவி உபகரணங்கள் வாங்குறதுக்கு அவங்களுக்கும் அவங்களை, அதாவது மாற்றுத்திறனாளிகளை பாதுகாக்கிறவங்களும் பயனடைகிற மாதிரி ஒரு திட்டம் வந்தாச்சு.
1: அது என்ன திட்டம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: அதுதான் தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு உரிமைகள் திட்டம். இந்த திட்டத்துல வட்டார அளவிலான விடுதிகள் சேவை மையங்கள் வழியா மாற்றுத்திறனாளிகளோட வீட்டுக்கே போய் அவங்களுடைய தேவைக்கு ஏற்ப சேவைகளை வழங்குறாங்க. கூடவே அரசோட நலத்திட்ட உதவிகள் கிடைக்கவும் வழி செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, சிறப்பு நிபுணர்களை கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு பிசியோதெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, இப்படி பல விஷயங்களை இந்த விழுதுகள் சேவை மையத்துல செய்யறாங்க.
1: அப்போ இந்த சேவை மையத்தை எப்படி நாம தொடர்பு கொள்ளணும்?
0: மாற்றுத்திறனாளிகளுக்கான இலவச உதவி எண் கொடுத்திருக்காங்க. 1800-402-5011. அது மட்டும் இல்ல, சைகை மூலமா கூட தெளிவு பெறலாம். அதுக்காக வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்திருக்காங்க. 9498-34-5350. என்ன புரிஞ்சுதா?
1: நல்லா புரிஞ்சிச்சு. மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி எண் 1800-402-5011. சைகை மொழியில் விவரம் பெற வாட்ஸ்அப்

0: எண் 9498 3453 50.
1: நேரம் 2:22. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரையிசை. ஒலிக்க இருக்கும் பாடல் சண்டக்குழி திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியிருக்கிறார்கள் விஜய், யேசுதாஸ், ஸ்ரேயா கோஷல், யுவன் சங்கர் ராஜா இசையில் அமைந்த பாடல்.

0: தட்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ரூபாய் 1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜன் & கோ. தொடர்புக்கு 9487222715.
1: நேயர்களே, இன்று மாலை 4:02 ஒலிபரப்பாக உள்ள SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்க விரும்பும் நேயர்கள் குறுஞ்செய்தியை அனுப்ப வேண்டிய அலைபேசி எண் 9442430243. உங்கள் பெயர், ஊர், பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் போன்ற விவரங்களுடன் 9442430243 என்ற அலைபேசி எண்ணிற்கு அனுப்பி SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடலை குமரி பண்பலை 101 கேட்டு ரசிக்கலாம். திரை இசையில் இனி கேட்கலாம் சம்திங் சம்திங் திரைப்பட பாடல். பாடலை பாடியிருக்கிறார் சங்கர் மகாதேவன். தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் நா. முத்துக்குமார் வரிகளில் அமைந்த பாடல்.

0: வீக்கெண்ட்ல ஒரே போரிங்கா இருக்கு, என்ன பண்ணலாம்?
1: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலி சமாளி கேம் ஷோ வருது, விளையாடி பாரு.
0: சனிக்கிழமை
1: தோறும் காலை 10:02
0: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலே சமாளி கேம் ஷோ விளையாடு.

0: நேரம் 2:33 நிமிடம். திரை இசையில் கேட்கலாம் காக்க காக்க திரைப்பட பாடல். பாடலை பாடியிருக்கிறார்கள் திப்பு, பாப்ஷால்லி, ஹரிஸ் ஜெயராஜ் இசையில்.
1: சிறகுகள் ஏழுதே பறவைகள் போலவே

0: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ECEMI-யுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர்லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
4: இந்தியாவோட நியூ கேப்டன் கூல் யார் தெரியுமா?
5: நியூ கேப்டன் கூலா?
4: ஆமா, பானசோனிக் ஏசி தான் இந்தியாஸ் நியூ கேப்டன் கூல். இதோட அட்வான்ஸ் டஸ்ட் பஸ்ட் டெக்னாலஜி அவுட்டோர் யூனிட்ட ஆட்டோ கிளீன் பண்ணிடும். சோ எல்லா கார்னர்ஸ்லயும் ஸ்ட்ராங் கூலிங் கிடைக்கும்.
6: பானசோனிக் ஏசி வாங்க
7: ராஜனன் கோ, கோட் ரோட் நாகர்கோவில், மார்த்தாண்டம், கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.
8: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
9: நேரம் 2:40. திரை செயலினை கேட்கலாம். அநேகம் திரைப்பட பாடல் பாடலை பாடியிருக்கிறார்கள் சங்கர் மகாதேவன், சுனிதி சௌஹான், சின்மயி, ஹாரிஸ் ஜெயராஜ் செயலமைந்த பாடல்.

இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249864458. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0442494685. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.

0: வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
1: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
0: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
1: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
0: கையடக்க நூலே நம்மை

நேரம் 2:47. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி பண்பலை 101 திரையசை. நிகழ்ச்சியில் வர இருக்கும் பாடல் நண்பன் திரைப்படத்திலிருந்து, விஜய் பிரகாஷ், சின்மய குரலர் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில்.

நேரம் 2:54. குமரி பண்பலை 101 நேயர்கள் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி திரைசாய். நேயர்களே, இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரம் நேரலை. இதில் நீங்கள் நீண்ட நாட்களாக பயன்படுத்தும் ஒரு பொருள் பற்றிய உரையாடல்.

நேரம் 2:55 15 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி, திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், ஊத்து 6 சென்டிமீட்டர், மேல்பவானி, காக்காச்சி, முள்ளங்கினா விளை, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், சோலையாறு, தேவாலா ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், எமரால்டு, விண்ட்வர்த், மாஞ்சோலை, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, மேல்கூடலூர், கூடலூர் பஜார், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், சிறுவாணி அடிவாரம், சூரலக்கோடு, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், பாலமூர், களியல், குண்டாரணை, சின்கொனா ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், உபாசி, கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன் அணை, அடவி நயினார் கோவில் அணை, உட்பிரையர், மாம்பழத்துறையாறு, பெருஞ்சாணி அணை, ஹாரிசான், அணைக்கிடங்கு, பெரியாறு, நடுவட்டம், குழித்துறை, கோழிப்போர் விளை, வால்பாறை, பார்வுட், அடையாமடை, கேட்டி, ராமநதி அணை, கிளன்மார்கன், குருந்தன்கோடு, பாபநாசம், கொளச்சல் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிக வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிக வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 37 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.3 டிகிரி செல்சியஸ் கன்னியாகுமரியில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை

0: 10.8 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை சென்னை, நீலகிரி, கன்னியாகுமரி, திண்டுக்கல், மதுரை, நாகப்பட்டினம், கடலூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களிலும், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கடலூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. நீலகிரி, தருமபுரி, ஈரோடு, காரைக்கால், திண்டுக்கல், நாகப்பட்டினம், புதுச்சேரி, திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், வேலூர், காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. சென்னை, கடலூர், கன்னியாகுமரி, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வடமேற்கு வங்க கடற்பரப்பில் வடக்கு ஒடிஷா, மேற்கு வங்க கடலோரத்தை ஒட்டி உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று ஒடிஷா பாலசோருக்கு தெற்கு தென்கிழக்கே 50 கிலோமீட்டர் தொலைவிலும், சந்தன்பாகுக்கு 60 கிலோமீட்டர் தொலைவிலும், மேற்கு வங்கம் திகாவிற்கு தெற்கு தென்கிழக்கே 60 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்போது மையம் கொண்டுள்ளது. மேலும் மேற்கு வடமேற்கில் நகர்ந்து வடக்கு ஒடிஷா மற்றும் மேற்கு வங்க கடலோர பகுதிகளில் சந்தன்பாக் மற்றும் திகாவுக்கு கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரும். மழைத்தூறல் விழும் வாய்ப்பும் உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிக அளவு 17 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 27.8 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 22.3 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3:10. ஆகாஷ்வாணி
1: சௌஹான் கூறியுள்ளார். நுகர்வோர் நலனுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 5 செமிகண்டக்டர் பிரிவுகள் நடப்பாண்டு இறுதிக்குள் உற்பத்தியை தொடங்கும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். உடல் ஆரோக்கியத்தை சீராக பராமரிக்க சைக்கிள் பயிற்சி உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மழைநீரை சேமிப்போம் இயக்கத்தில் பொதுமக்கள் அனைவரும் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மின் நிர்வாகத்திற்கான தேசிய விருது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தின் தேசிய சுகாதார ஆராய்ச்சி திட்டத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. மத்திய அரசோடு இணக்கமாக செயல்பட்டு திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் நடைபெற்றதாக கூறப்படும் ஊழல் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று திமுக கோரியுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களை தடுக்க தவிக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. எல்நினோ தாக்கத்தை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தவிக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. காலையில் நடைபெற்று வரும் இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற 33 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: மதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 3:02. நேயர்களே, ஆரம்பமாயாச்சு தேநீர் நேரம். அன்பான மாலை வணக்கங்களோடு

0: இன்றைய தேநீர் நேரம் நிகழ்ச்சி தொடங்குது. இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னு கேட்குறீங்களா? இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, நீங்கள் நீண்ட நாட்களாக பயன்படுத்தி வரும் ஒரு பொருள். அதாவது ஒரு சில பொருட்கள் வந்து நம்முடைய வாழ்க்கையின் பல படிநிலைகளிலும், நம்ம வந்து பல சிச்சுவேஷன்ஸ்லேயும் நம்மளை வந்து அந்த பொருள் நம்மளை பார்த்துருக்கும். அப்படி அந்த பொருளை நம்ம அன்றிலிருந்து இன்று வரை நான் இதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் பெருமையாக கர்வமாக சொல்லிக்கக்கூடிய அந்த ஒரு பொருள் இது. ஒரு சிலருக்கு மிதிவண்டியாக இருக்கலாம், இருசக்கர வாகனமாக இருக்கலாம், ஏதாவது ஒரு பொருள் நான் அப்படி பத்திரமாக வச்சுருக்கேன் இன்னும் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு பொருள் என்ன அப்படிங்கிறதா இன்றைக்கு தலைப்பு. இன்றைக்கு உள்ள தேநீர் நேர தலைப்பு நம்மோட பேச காத்திருக்கும் முதல் நேயர், வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம், நான் சந்திரசேகர், சேலம் மாவட்டம் கட்பாடியிலிருந்து கதைக்கிறேன்.
0: நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன்,
1: மகிழ்ச்சி.
0: சொல்லுங்க
1: மேம், இன்னொரு டாபிக் என்ன மேம்?
0: நீங்கள் ரொம்ப நாளா பயன்படுத்திட்டு இருக்கிற ஒரு பொருள் என்ன அப்படிங்கறதா இன்றைய தலைப்பு.
1: என்னுடைய பாட்டி பாத்தீங்கன்னா, ஈசி சேர் அப்படிங்கறத விக்கிறாங்க, வச்சிருக்காங்க மேம் வீட்டுல. பாட்டி யூஸ் பண்ண ஈசி சேர் இன்னைக்கு வரைக்கும் கூட நல்ல கண்டிஷன்ல இருக்கு. அப்பாவும் அதுல ரெஸ்ட் எடுப்பாங்க, நானும் அதுல ரெஸ்ட் எடுப்பேன். ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருந்தது மேம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 70 இயர்ஸ் ஆகுது அந்த ஈசி சேர் வாங்கி.
0: 70 வருஷம் இல்லையா?
1: என்ன மேம்,
0: 70 வருடங்கள்?
1: ஆமா, 70 வருடங்கள்.
0: பரவாயில்ல.
1: ஆமா, அந்த 70 வருடங்கள் ஆனாலும் இந்த அளவு கூட ரொம்ப புதுசா அந்த கட்டில் அப்படிங்கறத, ஐ மீன் அந்த ஈசி சேர் அப்படிங்கறத நாங்க யூஸ் பண்ணிட்டு வரோம் மேம்.
0: அதுதான் நீங்க நீண்ட நாளாக பயன்படுத்துற அந்த ஒரு பொருள் இல்லையா?
1: இதுல என்ன ஹைலைட்னா, அதுல படுத்து அப்படியே ஃபேன் காத்துல ரெஸ்ட் எடுத்தோம்னா ரொம்ப சூப்பரா
0: இருக்கும்.
1: எல்லாத்தோட அந்த பின்னாடி பக்கம் நல்லா காத்து வரும் மேம். எங்க வீட்டுல தோட்டம் இருக்கு, அங்க உட்கார்ந்து அந்த அந்த ஈசி சேர்ல அப்படியே படுத்து நம்ம மத்தியானம் ரெஸ்ட் எடுத்தோம்னா அவ்வளவு ரம்யமா இருக்கும் மேம்.
0: அருமை, அருமையா சொன்னீங்க.
1: நல்ல, நானு அம்மா அப்பா எல்லாருமே அந்த ஒரு ஈசி சேர்க்காக காட்டு கிடந்த நாட்கள் எல்லாமும் இருக்குன்னா பாருங்க. அதுதான் எங்க வீட்டுல அதிக நாளா நாங்க எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு பொருள். இன்றளவு புத்தம் புதுசா இருக்கு மேம்.
0: அருமையா சொன்னீங்க, நன்றிங்க சார். நன்றி,
1: நன்றி மேம், நன்றி.
0: வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம், நான் அருமனை கமலாசனன், கன்னியாகுமரி மாவட்டம்.
0: சொல்லுங்க சார், நீங்க நீண்ட நாளா பயன்படுத்துற ஒரு பொருள் இது?
2: நான் ரொம்ப நீண்ட நாளா பயன்படுத்துறது எனக்கு கொள்ள இன்பம். நல்ல பழைய சினிமா பாட்டுகளை எல்லாம் எனக்கு, சினிமா பண்ண எந்த பாட்டும் சரி, இனிய பாடல்களை கேட்பது எனக்கு வழக்கம். அஞ்சு முதல் இன்னும் வர அன்னைக்கு வந்து இந்த இது பிளேட் ரெக்கார்டு பிளேட் வாங்கி போடுவாங்க. இந்த சைக்கிள் மிதிவண்டி மிதித்து 3-5 நாள் எல்லாம் சைக்கிள் மிதிப்பாங்க, அந்த இடத்துல வந்து ரேடியோ வந்து பிளேட் போட்டு போவாங்க. அந்த பிளேட் போடுற இடத்துல நான் போய் நிற்பேன். எதுக்கு தெரியுமா? அந்த அந்த பாட்டை ரசித்து அந்த அந்த அந்த பாட்டு எந்த படத்துல உள்ள பார்ப்பேன், எந்த படத்துல பார்த்து அந்த படத்தினுடைய பாட்டு புத்தகத்தை வாங்கிடுவாங்க. பாட்டு புத்தகத்தை வாங்கி அதான உங்களுக்கு நேரம் நேரம் பாட்டுக்கு.
0: நிச்சயமா,
2: எப்ப 1973-74 நான் சேர்ந்து படிக்க போகுள்ளது, அப்ப எனக்கு இசை மேல இருந்த ஆர்வத்தால நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து எடுத்து ஒரு ரேடியோ வாங்கினேன். ரேடியோ வாங்கினேன், எனக்கு முதல் ஆசை இந்த இசை ஆர்வத்துல பாட்டுதான் என்னை
0: கவர்ந்தது. நன்றி, நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: மணிகண்டன், செட்டியார் மேடம்.
0: சொல்லுங்க.

0: சார்.
1: தலைப்பு என்ன அடங்கலையும்?
0: இன்னைக்கு வந்து நீங்க நீண்ட நாட்களாக பயன்படுத்திட்டு இருக்கிற ஒரு பொருள்.
1: அந்த பொருள் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால எனக்கு வந்து ஒரு வேலை பார்த்த இடத்துல ஒரு எஃப்எம் ரேடியோ ஒன்று தந்தான், குமார் எஃப்எம் ரேடியோ ஒன்று. அந்த ரேடியோ தான் இன்னைக்கு வர நான் அதை யூஸ் பண்ணிட்டே இருக்கேன்.
0: இப்ப வரைக்கும் பயன்படுத்துறீங்களா?
1: ஆமா, இப்ப நிகழ்ச்சி கூட நான் இதெல்லாம்
0: கேட்டுட்டே இருக்கீங்க.
1: ஆமா, அதை வச்சுதான் எல்லா இடம் லெட்டர் எல்லாம் எழுதி போட்டது. மனசார நல்லா திருப்தியா உள்ள.
0: அருமைங்க சார், ரொம்ப
1: நன்றி மேடம்.
0: நன்றி
1: நன்றி மேடம்.
0: ரெண்டு நேயர்கள் வந்து வானொலி பெட்டினா நான் வந்து ரொம்ப நீண்ட நாளாக பயன்படுத்துகிற பொருள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. வணக்கம்
2: மேடம். வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் பிரசாந்த், புளச்சல்லிருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க. ஆ, நலமா இருக்கேன் சார், சொல்லுங்க.
2: அருமையான ஒரு டாபிக். நான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எஃப்எம் ரேடியோ தான் மேம்.
0: உங்களுக்கும் எஃப்எம் ரேடியோவா? நேயர்கள் எல்லாருக்குமே பயங்கர எஃப்எம் பிரியர்களா இருக்கிறீங்க.
2: அழகா சத்தமும் நம்ம குமரி பண்பல நிகழ்ச்சி எல்லாம் கேட்கும் போது அது ஒரு சுகம் தான். அருமையான ஒரு டாபிக், ரொம்ப நன்றி மேடம்.
0: நன்றி, இணைந்ததற்கு நன்றி.
2: வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். யார் இங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார்.
3: தலைப்பு வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி.
3: நீண்ட நாள்
0: என்னன்னா
3: அந்த பைக்குள்ள இந்த விசிட்டிங் கார்டு கிடக்கு. விசிட்டிங் கார்டு குமரி பண்பலன் ஐயா விசிட்டிங் பண்ண வச்சிருக்கு. இருந்து நம்ப இருக்கு அவருக்கு அங்க தயாரில வந்து ஒரு ஆள் எடுத்து போன் கொடுத்து கையில வந்தாரு. அந்த ஒரு நிகழ்ச்சியான மாதிரி மறக்கவே முடியாது. காரணம், விசிட்டிங் கார்டு அந்த அளவுக்கு வலி இருக்கு. அதுவும் நம்ம பண்பு நேரம் எடுத்து வந்தாரு. அதெல்லாம் பெரிய பெரிய விசேஷம் கிடையாது. அதனால இந்த மஞ்சள் பை வந்து எல்லோருக்கும் பயன்படும் என்று சொல்லிக் கொண்டு
0: நன்றி சார். நன்றி. அருமையான ஒரு சுற்றுச்சூழல் காப்பதற்கான ஒரு இது இல்லையா, அந்த மஞ்சள் பை பயன்படுத்துறது அப்படிங்கறத நேயர் அருமையா சொல்லிட்டு போயிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் சார். கொஞ்சம் எக்கோ. வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க? அதே ரேடியோ தான் பயன்படுத்துறீங்களா?
4: அதே ரேடியோ தான் பயன்படுத்திருக்கேன்.
0: அருமை அருமைங்கம்மா. நன்றி.
4: எல்லா எல்லா நிகழ்ச்சிகளும் கேப்பேன். ஒரு நிகழ்ச்சியோட விட மாட்டேன். 11 மணி நேரம் பாட்டு
0: ஓடிட்டே இருக்கும்.
4: ஓடிட்டே இருக்கும்.
0: அருமை.
5: காலையில இருந்து நிகழ்ச்சியில இருந்த இரு அறிவிப்பாளர்களுக்கும் வணக்கம். நான் குலசேகரம் பென்சியர் மேடம், கன்னியாகுமரி மாவட்டம்.
0: சொல்லுங்க சார்.
5: அதாவது நானும் வந்து நீண்ட காலமா பயன்படுத்தக்கூடிய பொருள் பார்த்தா நம்ம எஃப்எம் ரேடியோ தான் மேடம். அதுல என்னன்னு சொன்னா, இடையில வந்து அந்த நம்ம இவி பவர் சப்ளை கட் ஆகும் போது செல் போட்டு கேட்கக்கூடிய ரேடியோ இருந்தாலும் ரிப்பேர் ஆகி திரும்ப வாங்கிட்டோம். ஆனா ஆம்பிளிஃபையர் சிஸ்டத்துல நான் எஃப்எம் ரேடியோ செட் பண்ணி வச்சிருக்கிறேன். அது வந்து பல 20 ஆண்டுகளுக்கு மேல இருக்கும் மேடம். இப்பமும் அது ஒர்க் ஆயிட்டே இருக்கு.
0: அருமை.
5: நம்ம சவுண்டா போட்டு கேட்கணும்னா அதெல்லாம் போட்டு கேட்கணும், சவுண்ட் கம்மியா கேட்கணும்னா சின்ன டிரான்சிஸ்டர்.

0: நேரடியான கூடியது. அடுத்து இன்னொரு பொருள், நீண்ட காலமா பயன்படுத்தக்கூடிய பொருள் வந்து பார்த்தாச்சுன்னா நம்ம அரசு பேருந்துகள், தமிழ்நாடு அரசினுடைய அரசு பேருந்துகள். என்ன இரு சக்கர மூன்று சக்கர நான்கு சக்கர வாகனங்கள் இருந்தாலுமே நம்ம அரசு பேருந்துல பயணம் செய்யக்கூடியது ஒரு இனிமையான அனுபவம். வாரத்துல ஒரு நாளாவது இந்த நான்கு சக்கர இரு சக்கர வாகனம் வைத்திருக்கக்கூடிய நண்பர்கள், சகோதர சகோதரிகள், நம்ம தமிழ்நாடு அரசினுடைய அரசு பேருந்துகளை பயன்படுத்தினா நன்றாக இருக்கும் மேடம்.
1: நன்றாக இருக்கும் இல்லையா, சுற்றுச்சூழலுக்கும் அது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும்.
0: இது ரெண்டும் நம்ம வாழ்வில் நீண்ட காலமா பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான் இதெல்லாம்.
1: அருமைங்க சார், ரொம்ப நல்லா சொன்னீங்க, நன்றி இணைந்ததற்கு.
0: நன்றி, வணக்கம்.
1: தொடர்ந்து நேயர்கள்ட்ட பேசிட்டு இருக்கலாம். அதுவரை அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பர இடைவேளை பார்த்துட்டு வந்துடலாம்.
2: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
3: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள், 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி, RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
5: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
6: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
7: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
6: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
7: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
1: தேநீர் நேரத்தில் இணைந்திருக்கிறோம். நேரம் 3:14 நிமிடம். தொடர்ந்து நேயர்களிடம் பேசலாம். வணக்கம்.
8: ஹலோ,
1: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
8: வணக்கம், வணக்கம்.
1: சொல்லுங்க. வணக்கம், வணக்கம்.
8: மகனுக்கு ஒரு ஆளு 25-30 வருஷம் இருக்கும். அந்த ரேடியோ வந்து ஏரியல் கொடுத்து எனக்கு மகன் வச்சு தந்திருக்கான். காரணம் என்னன்னு தெரியுமா? மழை நேரத்துல வந்த அந்த கிடிவுக்கல் மின்னல் வந்தா உடனே நான் அந்த ரேடியோ ஆஃப் பண்ணிடுவேன். காரணம் அந்த இடிவெட்டல் மின்னல்ல பெயரக்கூடாதுன்னு. ஆமா, அந்த சில நேரங்கள்ல டிவியே அடிச்சுட்டு
1: போகுது இல்லையா?
8: அதே நேரத்துல இதை நமக்கு பொக்கிஷமா பாதுகாக்கணும் முறையில நான் என்ன செய்வேன், மழை வந்து தரத்து இடி மின்னல் வர்றதுக்கு முன்னே எல்லாம் உண்டி போட்டுருவேன். அதுக்கு அது பாதிப்பு வராது. அதுக்கப்புறம் வந்து ஒண்ணு மத்து எங்க மாமியார் காலத்துல உள்ளது, அத இப்ப இந்த வெறி நேரத்துல இப்ப அந்த கையை மோறு கடையதுக்கு
1: கடையிறது.
8: ஆமா, திருக்குறள் இருக்கும் நம்ம வீட்டு அவசியத்துக்கு மோறு கடையதுக்கு எடுத்து உபயோகப்படுத்து.
1: இப்ப வரைக்கும் பயன்படுத்திட்டு இருக்கீங்க? நன்றி, அருமைங்கம்மா.
8: ஆமா மேடம்,
1: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
9: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
9: போதப்பாண்ட்ல இருந்து தாஸ்.
1: சொல்லுங்க சார்.
9: மேடம், நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க எல்லாரும் சொல்ற மாதிரி என்கிட்ட ஒரு பழைய பிலிப்ஸ் ரேடியோ, கிட்டத்தட்ட 40-50 வருஷத்துக்கு மேல ஆச்சு.
1: அப்பா,
9: இன்னும் அதோட தன்மை மாறல. அந்த என்ன ஒரு அந்த வால்யூம் கண்ட்ரோல்ல மட்டும் கொஞ்சம் அப்பப்போ ஏதாவது பிரச்சனை பண்ணும்,
1: மத்தபடி ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா?
9: நல்லாவே இருக்கு,
1: நல்ல கண்டிஷன்ல. அரமைங்க சார்.
9: இப்போ அதுல
1: கேட்டுட்டே இருக்கிறீங்க, நன்றி. அதனால அந்த ரேடியோ பத்தி பேசணும் அப்படிங்கிறதுக்காக நிகழ்ச்சியில வந்திருக்கீங்க. நன்றிங்க சார், நன்றி. வணக்கம். யார், இங்க இருந்து பேசுறீங்க?
10: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க. வணக்கம். தொடர்ந்து நேயர்களிடம் பேசலாம். ஒரு திரைப்பட பாடல் தாஜ்மஹால் திரைப்படத்திலிருந்து வர இருக்குது.

0: கான்சியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours, அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு கான்சியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
3: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
4: இரண்டாவது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ரூபாய் 1 லட்சத்திற்கு மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
5: நேயர்களே, இன்று மாலை 4:02 ஒலிபரப்பாக உள்ள SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்க விரும்பும் நேயர்கள் குறுஞ்செய்தியை அனுப்ப வேண்டிய அலைபேசி எண் 2944243042 உங்கள் பெயர், ஊர், பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் போன்ற விவரங்களுடன் 9442433203 என்ற அலைபேசி எண்ணிற்கு அனுப்பி SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடலை குமரி பண்பலை 101 கேட்டு ரசிக்கலாம். தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்கள். நம்ம கூட அவங்க நெடுநாளா பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பொருள் என்ன அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருக்காங்க நிறைய நேயர்கள். ரேடியோ தான் நாங்க ரொம்ப நாளா பயன்படுத்திட்டு இருக்கிற பொருள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது, தொடர்ந்து பேசலாம். வணக்கம்.
6: வணக்கம்.
5: யார் இங்கிருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க
6: சார்.
5: சொல்லுங்க சார்.
6: அதாவது 30 வருஷம் பெரிய ரேடியோ அது பிறகு வந்த பிறகு எல்லாத்தையும் மாத்திட்டேன். புது ரேடியோ வைத்தியாது எல்லாம் வரும். உங்க உங்களுடைய தேவையான எல்லாம் கிடைக்குது. அதனால ரேடியோ வந்து நமக்கு முக்கியமா ஒரு பொருள்.
5: அதனால ரேடியோ தான் நீங்க பயன்படுத்துற, அந்த நீண்ட காலம் பயன்படுத்துற பொருள்னு சொல்றீங்க இல்லீங்க? அருமைங்கய்யா, ரொம்ப நன்றி இணைந்ததற்கு. நன்றி, நன்றி. நேயர்கள் நிறைய பேர் ரேடியோ ரேடியோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நேயர், வணக்கம்.
7: வணக்கம்.
5: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா.
7: எங்க அம்மா வாங்கினது சின்ன பிள்ளையில நான் தீ குடிச்ச கப்பு.
5: கப்பு
7: அது வந்து அப்ப வந்து எவர் சில்வர் கிடையாது இல்லையா, அதுக்கு வெங்கலத்துல வாங்கி வச்சிருக்கோம். அந்த கப் வந்து
5: பயன்படுத்திட்டு இருக்கேன். அருமை.
7: அப்புறம் வந்து அம்மா பயன்படுத்தின நிறைய பொருட்கள், அந்த படி சொல்லுவாங்க இல்லையா, காப்படி
5: அளக்குறதுக்கு, அரிசி
7: அளக்குறதுக்கு பயன்படுத்துறது. ஆமா, அரைப்படி, காப்படி, அரைக்காப்படி அப்படி எல்லாம் இருக்கு.
5: பயன்பாட்டிலே இருக்குது, அவ்வளவு
7: பயன்பாட்டிலே இருக்கு. நான் சுட்டு அந்த ஒரு 1-2 பாத்திரங்கள்ல தான். ஆமா, வீட்டுல நான் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது நிறைய பாத்திரங்கள், அந்த பாத்திரங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
5: நிறைய பொருட்கள் வந்து அந்த காலத்திலேயே உள்ளது, 70 வருஷத்துக்கு முன்னாடியே உள்ளது. அப்படியே தலைமுறை தாண்டி வச்சிருக்கேன்.

0: நீங்க அப்பா அம்மாட்ட இருந்து
1: ஆமா
0: நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க இல்லையா?
1: ஆமா, பத்திரமா
0: அருமை அருமைங்கம்மா, ரொம்ப நன்றி.
1: பத்திரமா வச்சிருக்கிறது இல்ல, பயன்படுத்திட்டு இருக்கேன்.
0: பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க.
1: ஆமா,
0: நன்றிங்கம்மா, நன்றி
1: நன்றி
0: இணைந்ததற்கு
1: நன்றி.
0: நன்றி. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மா.
0: வணக்கம், யார்
1: அன்பான
0: எங்கிருந்து பேசுறீங்க?
1: அன்பான மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கங்கள்.
1: காலை வந்து கஷ்டமாடுமா?
0: சொல்லுங்கம்மா.
1: என்கிட்ட வந்து 50 வருஷமா உங்களுக்கு அடியா இருக்குமா, அது இப்பதாம்மா கொஞ்சம் பயன்படாம போச்சு, 2 வருஷமாட்டு அது. ஆனா அதை வச்சு இப்ப அது பாதுகாப்பு ஒரு அப்போ. ஹலோ,
0: சொல்லுங்கம்மா, கேட்டுட்டு தான்
1: ஒரு அம்மிமா, அதுவும் வந்து ஒரு 45 48 வருஷம் ஆகுது.
0: பயன்படுத்திட்டு இருக்கீங்க.
1: அது போக வந்து ஒரு தயிர் மத்தி, எங்க அம்மா அவங்க அம்மா கொடுத்தது, அவங்க அம்மா கொடுத்தது. நான் கடைசி ஆனதுனால ஒரு சில பொருட்கள் என் கையில வந்து,
0: ஓ
1: அதுவும் இன்னும் வரை அதுவும் இன்னும் பாதுகாப்பா இருக்குல்ல தம்மா இருக்கு.
0: பாதுகாப்பா வச்சு பயன்படுத்துறீங்க.
1: தயிர் உட ஊத்தி வச்சு அதுல வந்து நம்ம எண்ணெய் எடுக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கம்மா.
0: அருமைங்கம்மா, ரொம்ப நன்றி. அருமையா சொல்லுங்க, இணைந்ததற்கு நன்றி.
1: நன்றி.
0: வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் இனிய சகோதரிக்கு உற்சாகமான வணக்கம்.
0: பிற்பகல் வணக்கங்கள், உற்சாகமான வணக்கங்களையா? சொல்லுங்க.
2: நீண்ட காலம் பயன்படுத்தும் ஒரு அருமையான தலைப்பு, ஒரு வாழ்க்கைக்கடம்.
0: நன்றிங்க சார்.
2: சொன்னா பொதுவாகவே எல்லாருமே சில பொருட்கள் இந்த காலம் தான் உபயோகப்படுத்துவாங்க, அது பிற்பாடு ஒதுக்கி வச்சிருவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் 15 வயசுலேருந்து மிதிவண்டி ஓட்ட ஆரம்பிச்சேம்மா.
0: மிதிவண்டியா?
2: என்னமா?
0: சைக்கிள். மிதிவண்டியா?
2: மிதிவண்டி சைக்கிள், மிதிவண்டிங்கிற தமிழ்ல. அந்த மிதிவண்டி ஓட்ட ஆரம்பிச்சவன் இன்னைக்கு வரைக்கும் அதே மிதிவண்டி தான்மா. புதுக்குடியிருப்பு கலில் ரஹ்மான்னாலே மிதிவண்டி தான். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உடல் ஆரோக்கியமா இருக்கும், அதான் எந்த இளமையா இருக்கும்.
0: சைக்கிள் ஓட்டுறது வந்து ஒரு நல்ல ஒரு உடலுக்கு ஒரு பயிற்சியா இருக்கும்.
2: உடற்பயிற்சி செய்ய தேவையில்லம்மா. இத காலையிலும் மாலையிலும் நான் எப்பவுமே எல்லா இடமுமே சைக்கிள்ல தான் போவேன். என் நண்பர்
0: அருமையா சொன்னீங்க. நன்றி. நன்றிங்க சார், நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம். இனிய பிற்பகல் வணக்கங்களையா? சொல்லுங்க.
3: அதாவது நான் ஒரு 40 இயர்ஸா வந்து ஒரு ஹீரோ பென், இங்க் பென்னை பயன்படுத்திட்டு வரேன் பாருங்க.
0: ஹீரோ பென் இல்லையா?
3: ஆமா, அந்த பென் வந்து என்னோட ஒரு ஒரு அங்கிள் வந்து ஒன்னு ஒரு மாமா வந்து ஒரு எக்ஸாமுக்கு நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணா நான் உனக்கு ஹீரோ பென் பிரசன்ட் பண்ணுவேன்னு சொன்னாங்க. அது நான் அவர் எனக்கு அதே மாதிரி நான் ஸ்கோர் பண்ணேன், அவர் எனக்கு அது அன்பளிப்பா கொடுத்தாரு. அப்புறமா வந்து அதுல நான் வந்து அவரோட பேரு ராஜா, அதை வந்து ஒரு ஸ்டிக்கர்ல ஒட்டி அதுல ஒட்டிதான்
0: வச்சிருக்கேன்.
3: அப்புறம் அந்த இங்கு பெண்ண வந்து நான் வந்து தினசரி குறிப்புக்கு, அதாவது டைரி எழுதுறதுக்கு மட்டும்
0: பயன்படுத்துறீங்க.
3: 40 வருஷமா ஓடுறது. அப்புறம் அந்த நிப்புல கூட வரல. அப்புறம் இப்ப இங்கு பெண் ரொம்ப ரேர் பார்த்தேடா.
0: ஆமா,
3: பாதுகாத்து
0: வச்சிருக்கீங்க. அருமைங்க சார், அருமை. ரொம்ப நன்றி, வித்தியாசமா சொன்னீங்க. நன்றி. நேயர்களுடன் உரையாடி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம் வல்லவன் திரைப்பட பாடலை தொடர்ந்து.

0: மத்திய அரசு அங்கீகாரத்துடன் சென்ட் சேவியர் பொறியியல் கல்லூரியால் நிர்வகிக்கப்படும் இந்நிறுவனத்தில் ஃபிட்டர், எலக்ட்ரீசியன், எலக்ட்ரானிக்ஸ்,
1: மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங்கில் வருபவர்களுக்கு கல்வி கட்டணம் இல்லை.
0: அரசு கல்வி சலுகைகளுடன் கேம்பஸ் இன்டர்வியூ வழியே வேலை வாய்ப்பு உறுதி.
1: 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இருப்பாளரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443729333
0: மற்றும் 04651296483. ஃப்ரெண்ட்ஸ் ஐடிஐ, மத்திக்கோடு, திக்கணம் கோடு.
2: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
3: ஒரே கிளிக்லயா, அற்புதம்
4: மாட்டிக்கிட்டீங்க.
5: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் நேயர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். நேயர்கள் வந்து

0: ரொம்ப நாளாக பயன்படுத்தின பொருள் என்ன அப்படிங்கிற தலைப்பில் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. நிறைய நேயர்கள் வந்து வானொலி பெட்டி தான் நாங்கள் ரொம்ப நாளாக பயன்படுத்தின பொருள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பல நேயர்கள் மிதிவண்டி, சின்ன கப், டம்ளர், இதெல்லாமே நான் வந்து நினைவு பொக்கிஷமாக அப்படியே வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேயர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து நேயர்களிடம் பேசலாம். அதற்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
1: முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ரூபாய் 1 லட்சத்திற்கு மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ரூபாய் 50,000க்கு மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்ஸி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜன் அண்ட் கோ. தொடர்புக்கு 9487222715.
0: வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? முத்துசாமி சொல்லுங்க சார்.
2: அதாவது நாங்க எங்க வீட்டுல ரொம்ப காலமா ஒரு அதாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, மரம் மரத்தினால் தட்டி சாப்பிடுறதுக்கு, மரத்தினால் தட்டி
0: மரத்தட்டு
2: வேம்பு மரம், வேம்பு மரத்தினால தட்டு. அது வந்து எனக்கே வயசு இப்ப 81 வயசாச்சு. அங்க எங்க எங்கிட்ட முன்னோர்ல உபயோகிச்சு தட்டுது, எனக்கு தெரியாது. நாங்க அதுல ஆகாரத்தை போட்டு போடுவோம். அந்த மரத்தட்டு மரத்தினால செய்து தட்டுது, யாரும் உபயோகிக்க மாட்டாங்க. இப்போ
0: ஆமா கேள்விப்பட்ட மாதிரியே இல்லையே இப்படி ஒரு
2: மரத்தினால தட்டு. அதாவது வேம்பு மரம், அது வந்து வட்ட குழம்பு போட்டு குண்டக்கறி போட்டு கீரை போட்டு சாப்பிட்டோம், ரொம்ப டேஸ்டா இருக்கும்.
0: ரொம்ப சுவையா இருக்கும்.
2: ஆமா, அதே மாதிரி ஒரு ஒரு கல் இந்த ஒரு கல் உண்ட கீரை கரையும், கீரை. அந்த கீரை வந்து எங்க தாத்தா காலத்திலேயே பாட்டி காலத்திலேயே அதை உபயோகிக்கிறாங்க. அந்த கல்லுனால கீரை கரையுது,
0: கரைகிறதுக்கான கல் இல்லையா?
2: ஆமா கல்லுமா, அது எண்பது பேர் பார்த்துட்டு ஆசைப்பாங்க கல். அதே மாதிரி மரத்துலயே ஆகாரம் சாப்பிடுறது
0: நினைவா வச்சிருக்கீங்க, இப்பவும் பயன்படுத்துறீங்க இல்லையா? அதான் முக்கியம்.
2: இப்பவும் பயன்படுத்துறோம். இப்பவும் அதுல கீரை போட்டு பத்தகம் போட்டு சாப்பிடறது அந்த மரத்தினால உள்ள தட்டு.
0: அருமையா சொன்னீங்க.
2: ஆமா ரொம்ப சேஃபா வச்சிருக்கோம்.
0: நன்றிங்க, நன்றி இணைந்ததற்கு நன்றி. ரொம்ப மரத்தினால தட்டு பாத்தீங்களா நேர்கள்? இதெல்லாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க, நான் பார்த்தது கூட கிடையாது. ஆனா இந்த மாதிரி நிறைய பொக்கிஷங்கள் வந்து இன்றளவிலும் நம்ம வந்து நம்ம தலைமுறை நம் முன்னோர்கள் நம்முடைய அம்மா அப்பா தாத்தா பாட்டி காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்குமே நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது அது ஒரு தனிச்சிறப்பான விஷயம் தானே. தொடர்ந்து நேர்கள் வணக்கம் வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார்.
3: கேட்டுட்டே
0: இருப்பீங்க இல்லையா? அந்த அந்த ரேடியோ தான் நீங்க ரொம்ப நாள் பயன்படுத்துறீங்க?
3: ஆமா ஆமா, டிவி இருக்கு.
0: அருமையா சொன்னீங்க ஐயா, நன்றி இணைந்ததற்கு நன்றி. தொடர்ந்து நேயர்களிடம் பேசலாம். ஒரு திரைப்பட பாடல், வசூல் ராஜா MBBS திரைப்படத்திலிருந்து.

0: இன்னைக்கு பார்ட்டி வேணும்.
1: முதல்ல சாம்பியன் கூட செல்ஃபி எடுத்துக்கலாம்.
2: ஐடியா, இங்கேயே பார்ட்டி வச்சுக்கலாம்.
0: பீட்சா பார்ட்டி.
1: ஏ சரி, கார்டையும் பின்னையும் கொடு.
3: ஏன் கார்டு டீடைல்ஸ் நானே தான் போடுவேன். RBI சொல்லுது உங்க பின், OTP, CVV அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருகிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல்ல அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க.
1: பை கேர்ள்ஸ்,
0: எங்க போற?
1: கேக்லியா? நோ ஷேரிங்.
3: RBI சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: நேர்களிடம் தொடர்ந்து பேசலாம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?

0: நான் வந்து எங்க அம்மாக்கு
1: பேர் பேர் சொல்லுங்கம்மா.
0: அவங்க அம்மா கொடுத்த குத்து விளக்கு.
1: ஹலோ கேக்குது.
0: எனக்கே வயசு 80 வயசு ஆகுது. இன்னும் அந்த விளக்க நான் இன்னும் வீட்டுல வச்சு குளத்திட்டு தான் இருக்கு.
1: களியங்காட்டிலிருந்து. ரொம்ப நன்றிங்கம்மா, இணைந்ததற்கு நன்றி.
0: நன்றிமா.
2: நாகர்கோவில் மார்த்தாண்டம் கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.
3: என்ன கேஸ் ஏட்டையா?
4: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
5: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
6: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
7: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
8: பழைய பாடல்களின் மெல்லிசை சரம்,
9: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
8: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
9: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
8: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
9: மாலை 5:02 முல்லைச்சரம்.
8: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்.
9: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
8: முல்லைச்சரம்.

0: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
1: ஆமாம் மன்னா.
0: யானைப்படைகள்
1: தயார் மன்னா.
0: குதிரைப்படைகள்
1: கிளம்பிவிட்டது மன்னா.
0: சரி, புறப்படுவோம்.
2: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் என்றால் நான் தாமதமாக வருவது? சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தி.
0: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமாயுது.
2: அது வந்து மன்னா.
0: சரி, புறப்படுவோம், வாரும்.
2: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தி, இதோ எனது வாளை எடுத்துவிட்டு வருகிறேன்.
0: வாள் எதற்கு?
2: போருக்கு.
0: போருக்கு செல்வது யார்?
2: நாம் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
0: அட மங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்
2: அதுதானே பார்த்தேன், இவராவது போருக்கு செல்வதாவது.
0: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
2: இன்றைய குறுஞ்செய்தி.
0: சிரிக்கவும் சிந்திக்கவும்.
3: நீர்களே, இன்று மாலை 4:02 ஒலிபரப்பாக உள்ள SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்க விரும்பும் நேயர்கள் குறுஞ்செய்தியை அனுப்ப வேண்டிய எண் 9442434343. உங்கள் பெயர், ஊர், பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் போன்ற விவரங்களுடன் 9442434303 என்ற அலைபேசி எண்ணிற்கு அனுப்பி SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை குமரி பண்பையிலே 101 கேட்டு ரசிக்கலாம். உனக்கு இருக்கும் பாடல் முத்து திரைப்படத்தில் இருந்தது.

நேர்களே, இன்று மாலை 5:30 உழவர் உலகம். இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை. இயற்கை விவசாயமும் அதன் முக்கியத்துவமும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் குமாரகோயில் ஊத்துமுகம் பி. ஜெகன்ராஜ் அவர்கள். அமுது சுரபி, பிரதான் மந்திரி விக்சித் பாரத் ரோஸ்கர் யோஜனா உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். நெல் பயிரில் ஊட்டச்சத்து மேலாண்மை தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ். சுரேஷ் அவர்கள்.

குமரி பண்பலை 101 நேயர்கள் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி தேனியர் நேரம். நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அன்பு நேயர்களுக்கும், பங்கேற்க முயற்சி செய்த நேயர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் எங்கள் நிலையத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகள். இன்னும் சில நொடிகளில் 4 மணிக்கான செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நுகர்வோர் நலனுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 5 செமி கண்டக்டர் பிரிவுகள் நடப்பாண்டு இறுதிக்குள் உற்பத்தியை தொடங்கும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். உடல் ஆரோக்கியத்தை சீராக பராமரிக்க சைக்கிள் பயிற்சி உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மழைநீரை சேமிப்போம் இயக்கத்தில் பொதுமக்கள் அனைவரும் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மின் நிர்வாகத்திற்கான தேசிய விருது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தின் தேசிய சுகாதார ஆராய்ச்சி திட்டத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் தமிழக அரசு இணக்கமாக பணியாற்றும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் நடைபெற்றதாக கூறப்படும் ஊழல் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று திமுக கூறியுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களை தடுக்க தமிழக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. எல்நினோ தாக்கத்தை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. கோவை நீலகிரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. காலையில் நடைபெற்ற இலங்கை ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளி 2 வெண்கல பதக்கங்களை வென்றது. இஸ்தான்புல்லில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் தனிஷா கொட்டேச்சா இணை பட்டம் வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: செந்தமிழ் சொல்லெடுத்து
2: பைந்தமிழ் பாட்டிசைத்து
1: பாங்குடன் பவனி வந்து
2: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
1: உங்கள் குமரிப்பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரிப்பண்பலை 101. நேரம் 4:03. குமரிப்பண்பலை 101 இப்போது கேட்கலாம்.
4: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று லட்சாதிபதி சகோதரி திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்திய அரசின் தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம் மூலம் செயல்படுத்தப்படும் முக்கிய முயற்சிகளில் ஒன்றாக லட்சாதிபதி சகோதரி திட்டம் உள்ளது. கிராமப்புறங்களில் உள்ள

0: பெண்களை பொருளாதார ரீதியாக வலுப்படுத்தி அவர்கள் தன்னிறைவை பெற்ற தொழில் முனைவோராக உருவாக்க வேண்டும் என்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டத்தின் கீழ் சுய உதவி குழுக்களில் உள்ள பெண்கள் ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 100,000 ரூபாய் அல்லது அதற்கு மேற்பட்ட நிலையான குடும்ப வருமானத்தை பெறுவதற்கு தேவையான பயிற்சிகள், நிதி உதவி, தொழில்நுட்பம் மற்றும் சந்தை வசதிகள் வழங்கப்படுகின்றன. லட்சாதிபதி சகோதரி திட்டத்தில் ஆண்டுக்கு 100,000 ரூபாய் அல்லது அதற்கு மேற்பட்ட குடும்ப வருமானம் பெறவும், குறைந்தது 4 விவசாய பருவங்கள் அல்லது தொழில் சுழற்சிகளில் அந்த வருமானம் தொடர்ந்து கிடைத்திருக்கவும், சராசரி மாத வருமானம் 10,000 ரூபாயை விட அதிகமாக இருத்தல் என்பதையும், அந்த வருமானம் நிலையான முறையில் கிடைக்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு இந்த லட்சாதிபதி சகோதரி திட்டம் செயல்படுகிறது. லட்சாதிபதி சகோதரி திட்டமானது ஊரக வளர்ச்சித்துறை, வேளாண்மை துறை, கால்நடை பராமரிப்பு துறை, தோட்டக்கலைத்துறை, மீன்வளத்துறை, உணவு பதப்படுத்துதல் துறை, வங்கிகள், நபார்ட், மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம், தனியார் நிறுவனங்கள், அரசு சாரா அமைப்புகளுடன் இணைந்து இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. லட்சாதிபதி சகோதரி திட்டமானது கிராமப்புற பெண்களுக்கு தன்னம்பிக்கை, பொருளாதார சுதந்திரம், தலைமைத்துவ திறன், சமூக அக்கறை, வளங்களை திறம்பட பயன்படுத்துதல், தொழில் முனைவு மனப்பான்மை, சேமிப்பு பழக்கம் ஆகியவற்றை மேம்படுத்துகிறது. இதன் மூலம் கிராமப்புற பெண்களின் வருமானத்தை உயர்த்தி அவர்கள் தன்னிறைவு பெற்ற தொழில் முனைவோராக வளர்ந்து நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிப்பதே இதன் நோக்கமாகும். கிராமப்புறங்களில் உள்ள சுய உதவி குழுக்களை சேர்ந்த பெண்களுக்கு டிஜிட்டல் முறையில் அதிகாரம் அளிக்கும் நோக்கில் ஷி லீப்ஸ் என்ற புதிய செயலி தொடங்கப்பட்டுள்ளது. இந்த செயலியானது சுய உதவி குழுக்கள், கிராம அமைப்புகள், கூட்டமைப்புகளின் பல்வேறு செயல்பாடுகளை டிஜிட்டல் மயமாக்க உதவுகிறது. இந்த டிஜிட்டல் தளம் நாடு முழுவதும் உள்ள கிராமப்புற பெண் தொழில் முனைவோருக்கு முழுமையான அதிகாரம் அளித்தல், பெண்களால் நடத்தப்படும் புத்தொழில் நிறுவனங்களை வலுப்படுத்துதல் ஆகியவற்றை முக்கிய நோக்கங்களாக கொண்டுள்ளது. கிராமப்புற உற்பத்தியாளர்களை முறையான மதிப்பு கட்டமைப்புகளுடன் இணைத்தல், சுய உதவிக்குழு உறுப்பினர்களின் குடும்பங்களின் நிதிநிலையை மேம்படுத்துதல், கிராமப்புற தொழில் முனைவோர் குறித்து தரவுகளை ஒருங்கிணைத்தல் ஆகிய நடவடிக்கைகளும் இந்த செயலியின் வாயிலாக மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த செயலி 34 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் சேவைகளை வழங்க உள்ளது. இது பொருளாதார நடவடிக்கைகளை நிகழ்நேரத்தில் கண்காணித்து உள்ளூர் மற்றும் தேசிய அளவிலான கொள்கை முடிவுகளை எடுக்க பேருதவியாக இருக்கும். பெண்களின் வருமான வளர்ச்சி, தொழில் திறனை கண்காணிப்பதன் மூலம் லட்சாதிபதி சகோதரி திட்டத்தை இச்செயலி வலுப்படுத்தும். மத்திய அரசு லட்சாதிபதி சகோதரி திட்டத்தின் இலக்கினை 3 கோடியிலிருந்து 6 கோடி பெண்களாக அண்மையில் உயர்த்தியுள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளில் லட்சாதிபதி பெண்களின் நல்வாழ்விற்காக 10,00,000 கோடி ரூபாய் நிதி வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது. இது பெண்களின் மேம்பாட்டிற்கான மத்திய அரசின் முயற்சியாகும். டிஜிட்டல் உள்கட்டமைப்பு, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து உள்ளடக்கிய நிலையான கிராமப்புற மேம்பாட்டிற்கான முக்கிய உந்து சக்தியாக ஷீ லீப்ஸ் திகழும். லட்சாதிபதி சகோதரி திட்டம் என்பது ஒரு வருமான உயர்வு திட்டம் மட்டுமல்ல, இது கிராமப்புற பெண்களின் சமூக, பொருளாதார மற்றும் தொழில் முனைவு முன்னேற்றத்தை உறுதி செய்யும் ஒரு முழுமையான பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பு முயற்சியாகும். சுய உதவி குழுக்கள், திறன் மேம்பாடு, நிதி ஆதரவு, சந்தை இணைப்பு மற்றும் அரசு தனியார் ஒருங்கிணைப்பு ஆகியவற்றின் மூலம் பெண்கள் நிலையான வருமானத்தை ஈட்டி தன்னம்பிக்கை மிக்க தலைவர்களாகவும் தங்கள் சமூகத்திற்கு முன் உதாரணமாகவும் உருவாக லட்சாதிபதி சகோதரி திட்டம் வழிவகுக்கிறது. பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று லட்சாதிபதி சகோதரி திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேர்களை ஆரம்பமாகும் இந்த நிகழ்ச்சி SMS உங்கள் சாய்ஸ். நேயர்கள் SMS மூலமாக விரும்பி கேட்டுள்ள பாடல்களை பண்பலையில் நாம் எல்லோரும் கேட்டு ரசிக்கலாம். SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக பாக்ஷா திரைப்படத்திலிருந்து இந்த பாடலுக்கு SMS மூலமாக விருப்பம் தெரிவித்துள்ள நேயர்கள் வடசேரி முத்து ராம்.

எஸ் எம் எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக அக்கறை பச்சை திரைப்பட பாடல். இந்த பாடலுக்கு எஸ் எம் எஸ் மூலமாக விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி.

நேர்களே, இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. இந்த நிகழ்ச்சி SMS உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பூதப்பாண்டி கீதா என்ற நேயரின் விருப்பமாக பாக்கியலட்சுமி திரைப்பட பாடல்.

எஸ்எம்எஸ் புகழ் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல். உத்தம புத்திரன் திரைப்படத்திற்காக இந்த பாடலுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக விருப்பம் தெரிவித்துள்ள நேயர்கள் வடசேரி, ராமலட்சுமணன், கிருஷ்ணவேணி, முத்துகிருஷ்ணன் ஆகியோர்.

எஸ் எம் எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் தாலாட்டு பாடவா திரைப்படத்திற்காக. இந்த பாடலுக்கு எஸ் எம் எஸ் மூலமாக விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் லீபுரம் பி கிஷானிகா.

எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்திற்காக. இந்த பாடலுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் நாகர்கோவில் அஞ்சுஸ்ரீ.

0: நான் தான்.
1: என்ன வேணும்?
0: செய்தி வேணும்.
1: என்ன செய்தி?
0: குறுஞ்செய்தி எப்ப வரும்?
2: தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய குறுஞ்செய்தி வருதுங்க, மறக்காம கேளுங்க.
3: எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்திற்காக. இந்த பாடலுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் மீனாட்சிபுரம் கோகுல்ராம்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நுகர்வோர் நலனுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 5 செமிகண்டக்டர் பிரிவுகள் நடப்பாண்டு இறுதிக்குள் உற்பத்தியை தொடங்கும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். உடல் ஆரோக்கியத்தை சீராக பராமரிக்க சைக்கிள் பயிற்சி உதவிடும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மழைநீரை சேமிப்போம் இயக்கத்தில் பொதுமக்கள் அனைவரும் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. சிறந்த மின் நிர்வாகத்திற்கான தேசிய விருது இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் குழுமத்தின் தேசிய சுகாதார ஆராய்ச்சி திட்டத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் தாவேக அரசு இணக்கமாக பணியாற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் நடைபெற்றதாக கூறப்படும் ஊழல் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று திமுக கோரியுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களை தடுக்க தாவேக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. எல்னினோ தாக்கத்தை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. கோவை நீலகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒருசில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கல்லையில் நடைபெற்ற இலங்கை ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இஸ்தான்புல்லில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் தனிஷா கொட்டேச்சா இணை பட்டம் வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:03. நேர்களை ஆரம்பமாக இந்த நிகழ்ச்சி முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். தொலைதூரம் நீ போனால் உன்னை தேடி வெகு தூரம் பயணிக்கிறது உள்ளம். ஜானி திரைப்படத்திற்காக சுஜாதா மோகன் பாடிய பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் கங்கை அமரன்.

0: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட இரண்டாவது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ரூபாய் 1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்ஸி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
1: முல்லைச்சரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் ராஜகுமாரன் திரைப்படத்திற்காக SB பாலசுப்ரமணியம். இந்த பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் RV உதயகுமார். பார்த்த நொடியே கண்களுக்குள் ஓவியமானாய், காத்திருக்கும் விழிகளும் உன்னுடன் சேர்ந்து காவியம்
2: பாட. பாரு மாமாவுக்கு கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வைக்கப்படுறிய?
3: என்னன்னு சொல்ல
2: யோசிக்கிறியா?
3: எப்படி சொல்ல?

0: தங்கம், தங்கம், என்ன ஒரே யோசனையா இருக்க போல?
1: அரசோட நலத்திட்டங்களை நம்ம வந்து பயனடையணும் அப்படின்னா எவ்வளவு முயற்சி பண்ண வேண்டி இருக்கு. மாற்றுத்திறனாளிகள் எப்படித்தான் அவங்களுக்கு தேவையான சலுகைகளை பெற முடியுமோ?
0: மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கு தேவையான மாற்றுத்திறனாளி அட்டை, கல்வி, வேலை வாய்ப்பு, உதவி உபகரணங்கள் வாங்குறதுக்கு அவங்களுக்கும் அவங்கள, அதாவது மாற்றுத்திறனாளிகளை பாதுகாக்கிறவங்களும் பயனடைற மாதிரி ஒரு திட்டம்

0: ஆச்சு.
1: அது என்ன திட்டம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: அதுதான் தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு உரிமைகள் திட்டம். இந்த திட்டத்துல வட்டார அளவிலான விடுதிகள் சேவை மையங்கள் வழியா மாற்றுத்திறனாளிகளோட வீட்டுக்கே போய் அவங்களுடைய தேவைக்கு ஏற்ப சேவைகளை வழங்குறாங்க. கூடவே அரசோட நலத்திட்ட உதவிகள் கிடைக்கவும் வழி செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, சிறப்பு நிபுணர்களை கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு பிசியோதெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, இப்படி பல விஷயங்களை இந்த விழுதுகள் சேவை மையத்துல செய்யறாங்க.
1: அப்போ இந்த சேவை மையத்தை எப்படி நாம தொடர்பு கொள்ளணும்?
0: மாற்றுத்திறனாளிகளுக்கான இலவச உதவி எண் கொடுத்திருக்காங்க. 1800-402-50-111. அது மட்டும் இல்ல, சைகை மூலமா கூட தெளிவு பெறலாம். அதுக்காக வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்திருக்காங்க. 9498-34-53-50. என்ன புரிஞ்சுதா?
1: நல்லா புரிஞ்சிச்சு. மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி எண் 1800-402-50-111. சைகை மொழியில் விவரம் பெற வாட்ஸ்அப் எண் 9498-34-53-50.
2: உன்னிதழ் மௌனமாக பேசின மயங்கித்தான் போனது மனம். வாரணமாயிரம் திரைப்படத்திற்காக சுதா ரகுநாதன் பாடிய பாடலுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ், வரிகள் தாமரை

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாச மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாச மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
3: விடுவித்து விடாதே உன் விழிகளிலிருந்து ஒளி இழந்திடுமே என் விழிகளும். மரியான் திரைப்படத்திற்காக விஜய் பிரகாஷ், ஸ்வேதா மோகன் பாடிய பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான், வரிகள் கபிலன்.

மறந்து போன மகிழ்ச்சியை மறுபடியும் மலர வைத்தவன் இந்த மதுர வீரன். விருமன் திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா, அதிதி சங்கர் பாடிய பாடலுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா, வரிகள் ராஜு முருகன்,

நேர்களை கேட்ட அந்த பாடலுடன் நிறைவு பெற்றது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101, நேரம் 5:30. குமரி பண்பலை 101 இப்போது கேட்கலாம்

0: நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: உழவர் உலகம்
0: கண்மணி மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, இயற்கை விவசாயமும் அதன் முக்கியத்துவம், குமாரகோவில் ஊத்துமுகம் டி ஜெகன்ராஜ் அவர்களுடன் நேர்முகம், அமுத சுரபி, பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஜ்கர் யோஜனா உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், நெற்பயிரில் ஊட்டச்சத்து மேலாண்மை, திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
3: முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
4: அங்கக வேளாண்மை மூலம் இயற்கை வளங்களை காத்து மண் வளத்தை பேணுவோம், உணவு தரத்தை மேம்படுத்துவோம், பாதுகாப்பான உணவையும் மாசற்ற சுற்றுச்சூழலையும் உலகிற்கு அளிப்போம்.
3: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
2: இப்பொழுது இயற்கை விவசாயமும் அதன் முக்கியத்துவம் நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் குமாரகோவில் ஊத்துமுகம் பி ஜெகன்ராஜ் அவர்கள்.
5: ஐயா வணக்கம்.
6: வணக்கம்
5: ஐயா. நீங்க விவசாயத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனை வருடத்த அனுபவங்கள் இருக்கும்?
6: எனக்கு 9 வருஷம் அனுபவம் இருக்கு.
5: விவசாயத்துல இருந்து ஆர்வம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஆர்வம் ஏற்பட்டது?
6: நான் பசுமாடு வளர்த்துட்டு இருக்கும் போது அதுக்கு ஒரு ஷெல்டருக்கு ஒரு இடம் பார்த்தோம். அந்த இடம் வந்து எங்களை தோட்டமாவே கிடைச்சிச்சு. அதுல இருந்து அந்த உரங்களை போட்டு தோட்டத்தில் இது பண்ணிட்டு இருந்தோம். அதுல வந்து கிடைச்ச ஈல்டிங்க வச்சுதான் விவசாயத்துல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு தோட்டத்துல தென்னை மரம், வாழை, கொய்யா, சப்போட்டா, மாமரம், அது காய்கறி இதெல்லாம் வந்து பயிர் பண்ணிட்டு இருக்கோம்.
5: இப்போ நீங்க கூட சொன்னீங்க வந்து ஆரம்பத்தில் வந்து நாங்கள் வந்து இந்த பசுமாடு வளர்ப்பில் வந்து ஆர்வம் காட்டி தான் வந்து இப்போ வந்து விவசாயத்தில் வந்து அதிக அளவில் ஆர்வம் காட்டணும்னு சொன்னீங்க. அப்படி பார்க்கும்போது இந்த பசுமாடுன்னு பார்க்கும்போது எத்தனை வருஷத்த அனுபவங்கள் இருக்கு?
6: பசுமாடு நான் 2013 வளர்க்க ஆரம்பிச்சேன். என் தம்பி வளர்த்த ஒரு பசுமாடு தான் அது ஆரம்பம். ஒரு பசு வாங்கி அப்புறம் ஒன்னொன்னா கண்ணீர் பண்ணி இப்போ 40 பசு கண்டு இருக்கு.
5: இப்போ நீங்க கூட சொன்னீங்க வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கும்போது ஒரு பசுமாடுலேருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 40 பசுமாடு இருக்குன்னு சொன்னீங்க. அப்படி பார்க்கும்போது எங்கேயாவது பயிற்சிகள் அந்த மாதிரி பெற்ற அனுபவங்களா, இல்லை வந்து நீங்க நடைமுறையில் அந்த பசுமாடு வளர்க்குற அந்த அனுபவங்களை வந்து நீங்க வளர்க்க ஆரம்பிச்சிங்களா?
6: ஆரம்பத்தில் நாங்கள் அந்த பசுமாடு வளர்த்த அந்த அனுபவத்தில் தான் அது பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் அந்த இயற்கை விவசாயம் ட்ரைனிங் கொடுக்குறவங்க எல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்குங்க, அவங்களே வந்து ஆட்டோமேட்டிக் கற்றுக் கொடுத்தாங்க. திருச்சியிலேருந்து ஒருத்தர் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தாரு கொஞ்சம் விஷயங்கள். அப்புறம் நாகர்கோவிலேருந்து ஒரு சார் வந்து எனக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுத்தாங்க. அது மூலமாக ஆரம்பித்தோம். அப்புறம் என்னென்ன முன்னால் வந்து நிறைய உரம் போடுவோம் தோட்டத்துக்கெல்லாம், இப்போ கம்மி தான். அதாவது 1 ஏக்கருக்கு வந்து 1 பசுமாடு இருந்தால் சாத்தியம், அது மட்டுமே போதும். அதில் உள்ள உரங்களை வச்சு நம்ம 1 ஏக்கர் விவசாயம் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கோம் இப்போ. அது பசுவோட சாணம், கோமியம் இதெல்லாம் எடுத்து நம்ம பஞ்சகவியா, ஜீவாமிருதம், கனஜீவாமிருதம் இதெல்லாம் பண்ணிட்டு கொடுத்துட்ருக்கோம். மற்றபடி நம்ம வெளியிடங்களில் நாங்கள் உரங்கள்லாம் கொடுத்து வெளியே கொடுத்துட்ருக்கோம் வேறு விவசாயிகளுக்கு.
5: அப்படி பார்க்கும்போது நீங்கள் வந்து முழுக்க முழுக்கன்னு பார்க்கும்போது இயற்கை முறையில் தான் வந்து விவசாயம் சாகுபடி செய்கிறீங்க?
6: நம்ம முழுக்க முழுக்க நான் இயற்கை விவசாயம் 2017 இது வரைக்கும் எங்கள் தோட்டத்துக்கு நாங்கள் வெளியில் அந்த கெமிக்கல் உரம்னு எதுவுமே யூஸ் பண்ணது கிடையாது. ஃபுல்லாக நாங்களே ப்ரிப்பேர் பண்ணுறது தான். அதாவது பூச்சி வரட்டியாக இருக்கட்டும், இல்லை உரங்களாக இருக்கட்டும், எல்லாமே நாங்களே ப்ரிப்பேர் பண்ணுறோம்.
5: இப்போ வாழையை பொறுத்தவரை பார்க்கும்போது எந்த மாதிரி ரகங்கள் வந்து நீங்கள் சாகுபடி செய்கிறீங்க?
6: வாழை வந்து எங்களுக்கு ஒரு 10-13 ரகம் வாழை நான் வச்சுருக்கேன். நேந்திரம் வாழை, செவ்வாழை, மட்டி, அந்த கற்பூரவள்ளி, அதுக்கப்புறம் ரசகதளி, பூவம் வாழை,

0: இந்த மாதிரி நிறைய வெரைட்டி வாழை நாங்கள் வச்சிருக்கோம். மட்டியிலே ஒரு மூணு வெரைட்டி நாங்கள் வச்சிருக்கோம். இந்த மாதிரி ஒரு வெரைட்டியாக வெளியில் எடுத்துட்டு வர இப்போ கலெக்ட் பண்ணிட்டு நிறைய வெரைட்டிஸ் ஒரு இடங்களா தேடி எடுத்து வரும் விவசாயிகள்ட்ட கிடைக்கும்போது மறுபடியும் அந்த ஈல்டிங்கில் அந்த இனங்களை உருவாக்கிடுவோம்.
1: இப்போ நீங்கள் ஒரு சொன்னீங்க வாழை ரகத்துலன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 13 வாழை ரகங்கள் வந்து சாகுபடி செய்றீங்க. அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு அந்த வாழை கன்று தேர்வுன்னு பார்க்கும்போது எப்படி எங்கேருந்து நீங்கள் தேர்வு செய்து எடுக்கிறீங்க?
0: டைரக்டாக விவசாயிகள் எடுக்கிறதா? அதாவது ஒவ்வொரு விவசாயிகளை கான்டாக்ட் பண்ணும்போது பேசும்போது நம்ம தெரியும் விவசாயிகள் இது பண்ணும்போது அவங்க மூலமாக தான் வாழை தோப்பில் போய் தான் வாழை கன்றுலாம் எடுத்துட்டு இருக்கோம். எடுத்துக்கணும் நம்ம வச்சிருவோம். அது நம்ம இங்கே வரும்போது அதாவது வராதுன்ற வாழை வரைக்கும் நம்ம இயற்கை விவசாயத்தில் பண்ணும்போது வந்திருக்கு. அது சில கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். அதை கொண்டு வச்சுருந்தா எங்களுக்கு வாழை தளத்து வந்து நல்ல குறையில் எங்களுக்கு கிடச்சிருக்கு. இப்போவும் பார்த்தீங்கன்னா நமக்கு நேந்திர வாழைலாம் பார்த்தீங்கன்னா 15 கிலோ கிழக்கு வாழை வரவே இல்லை நமக்கு. செவ்வாழை நல்ல வெயிட் போட்டு வரங்க போல பூங்கொதை வாழை 30 கிலோ மேலே வருது வெயிட். அப்படி அந்த சிங்கம் வாழை நேந்திர வாழை கோலை மாதிரி நல்ல காயெல்லாம் பெருசாக வரும். அந்த மாதிரி
1: இப்போ நீங்கள் ஒரு சொன்னீங்க வந்து முழுக்க முழுக்க வந்து இயற்கை முறையில் தான் வந்து விவசாயங்கள் செய்யறேன்னு சொன்னீங்க. அப்படி பார்க்கும்போது அந்த இயற்கை முறையில் அந்த விவசாயம் செய்ய ஆர்வம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஆர்வம் ஏற்பட்டது?
0: ஸ்டார்டிங்கில் பண்ணோம், விவசாயம் பண்ணோம். அது எப்படி பண்ண இந்த மெத்தட் தெரியாமல் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் ஒருத்தர் வந்து கற்றுக் கொடுத்தாரு இந்த மாதிரி பசுவோட சாணத்தையும் கோமியத்தையும் கலந்து அதில் இருந்து நீங்கள் உரங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க, அடுத்து பூச்சி வெரைட்டி பஞ்சகவியம் பண்ணுறதுக்கு ஐடியா சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே பண்ணோம், அதை ஃபாலோ பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம என்னென்னா அந்த மாதிரி கொடுக்குறது இல்லை. முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு வாழை இது 1 கிலோ உரம் தான் நம்ம வாழை நடவுலேருந்து கொலை வெட்டுற நாள் வரைக்கும். தென்னமரத்துக்கு பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் 1/2 கிலோ உரம் கொடுப்போம். 1/2 கிலோ வந்து அந்த கனஜீவாமிரதம் கொடுப்போம். அது ஜீவாமிரதம் வந்து 100 ml அப்படின்னு 33 ரூபா ஒரு தென்னமரத்து செலவு பண்ணுறோம். மாதம் நம்ம காய் வெட்டும்போது 50 காய் வந்து 2 மாதத்தோட ஒரு மரத்தில் 50 காய் தாராளமாக நம்ம வெட்டுறோம். அந்த அளவு ஈல்டிங் இருக்குது.
1: அப்போ என்ன சொல்லுங்கன்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து அந்த குறைந்த செலவில் வந்து நீங்கள் அதிக வருமானத்தை வந்து எடுக்கிறீங்க.
0: நிச்சயமாக அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது தேங்காயும் பார்த்தீங்கன்னா முன்னால் எங்களுக்கு இந்த இயற்கை விவசாயத்தை நமக்கு ஆரம்பிக்கிற முன்னால் ஒரு காய் வந்து 300 கிராம் 400 கிராம் இருக்கும். இப்போ குறைஞ்சபட்சம் எங்களுக்கு தோட்டத்தில் வந்து 700 கிராம் மேலே அதிகமாக தான் வருது. அந்த நெய் சத்து வந்து அதிகமாக இருக்கும் இந்த தேங்காயில் வந்து. அந்த மாதிரி
1: இப்போ தென்னையை பராமரிக்கணும்னு பார்க்கும்போது எப்படி நீங்கள் ஆண்டுக்கு அந்த பராமரிப்பு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? இப்போ நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து அந்த உரங்கள் கொடுக்குறதே வந்து ஒரு குறைவான அளவுக்கு தான் வந்து உரங்கள் கொடுத்து அதிக விளைச்சல் எடுக்கிறேன்னு சொல்லிங்க. அப்படி பார்க்கும்போது அந்த பராமரிப்பு முக்கியத்துவம் எப்படி கொடுக்குறீங்க?
0: பராமரிப்புன்னு இது எதுவுமே கிடையாது. நம்ம அந்த மாதம் மாதம் இது பண்ணும்போது அதாவது காய் வெட்டும்போது மேலே அந்த பூவில் வந்து ஜீவாமிரதம் கொடுத்துருவோம். 100 ml வந்து ஜீவாமிரதத்தில் நம்ம 1 லிட்டர் தண்ணி கலந்து பூவில் விட்டுருவோம். அது வந்து நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்குது, கூட வந்து ஈல்டிங் நல்லா இருக்குது, காய் நல்லா பிடிக்குது. அந்த குச்சங்காய் அந்த குறும்பல் உதுறதெல்லாம் நின்றோம், அதில் காய் அதிகமாக பிடிக்கும். அதை தென்னமரத்து மூட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கனஜீவாமிரதில் உரம் கொடுப்போம். அது மாதம் மாதம் கொடுத்துருவோம். மாதம் மாதம் அந்த மூட்டில் புல்லை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல கொடுத்துருவோம். அது கொடுக்கும்போது அது அவ்வளோமே போதும், வேறு மெயின்டெனன்ஸில் எதுவுமே கிடையாது. அந்த தென்னையில் அந்த ஓலை அந்த கதம்பு இல்லை மட்டை இல்லை அதுக்கு மூட்டில் கட் பண்ணி வச்சிருவோம். வேறு எதுவுமே மெயின்டெனன்ஸ் கிடையாது.
1: உழவு பொறுத்தல பார்க்கும்போது என்னளவு இந்த உழவு செய்ய வேண்டியிருக்கும்?
0: உழவுன்னு நம்ம எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறது இல்லை. ஏன்னா நம்ம வாழை வச்சிருக்கோம், புல் வச்சிருக்கோம், புல்லு பசு புல்லை கட் பண்ணி எடுப்போம், அந்த புல்லை ஒதுக்கி விட்டுருவோம். தனிப்பட்ட முறையில் எதுவுமே இல்லை. இன்னும் நம்ம ஒரு தோட்டத்தில் ஒரு 500 ரூபா ஒரு லேபர் கொடுக்குறோன்னா அதே 500 ரூபா லாபத்தை நம்ம அதில் எடுக்கிறோம். அதனால செலவுன்னு கிடையாது. அந்த மாதிரி தான் இருக்குது.
1: இப்போ காய்கறி கூட நீங்கள் வந்து சாகுபடி செய்கிறேன்னு சொன்னீங்க. இப்போ காய்கறியை பொறுத்தவரை பார்க்கும் இந்த மாதிரி காய்கறிகளை வந்து நீங்கள் சாகுபடி செய்கிறீங்க?
0: காய்கறி கத்தரி தக்காளி வெண்டை அப்புறம் பயிர் வகைகள் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கோம். இது நாம வெளியே இப்போ சேல் பண்ண முன்னால் சேல் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நம்ம ஹோட்டல் ஆரம்பிச்சு ஒரு 4 வருஷம் அதனால் ஹோட்டல் ஆரம்பிச்சு அந்த ஆர்கானிக் உணவு மாதிரி தான் பண்ணிட்டுருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே உள்ள காய்கறி தான் அதிகமாக எடுக்கிறோம். இது கிடைக்காத காய்கறி வெளியிருந்து வாங்குறோம். அந்த மாதிரி பண்ணுறது அதுவும் நமக்கு நல்ல சக்ஸஸாக போயிட்டுருக்கு. அதுவும்
1: இப்போ இந்த மாதிரி நீங்கள் காய்கறி சாகுபடி செய்யணும்னு பார்க்கும்போது அது வந்து நீங்கள் அந்த தென்னைக்கடையில் ஊடு பெறாட்டு சாகுபடி செய்கிறீங்களா இல்லை வந்து தனிப்பட்ட முறையில் வந்து நிலத்தில் வந்து நீங்கள் அந்த இயற்கை முறையில் காய்கறி சாகுபடி செய்கிறதானா?
0: இல்லை ஊடு பயிராக தான் பண்ணிட்டுருக்கோம். தனிப்பட்ட முறையில் பண்ணல. எல்லா இடமும் தென்னை மரம் இருக்குது, எல்லா இடங்களும் மரங்கள் இருக்குது. அந்த மரங்களை கூட ஊடு பயிராக தான் பண்ணுறோம். அந்த கேப்பு கிடைக்கிற இடத்துல நமக்கு நடப்பாதை மட்டும் பாதை விட்டுது, மீதி உள்ள இடங்களெல்லாம் எல்லா விவசாயம் பண்ணிட்டுருக்கோம். அதாவது நம்ம இது பண்ணிட்டு இருந்த விவசாயம் பண்ணிட்டு இருக்கும்போது புல் இருக்கிற இடத்துல மற்ற களைகள் வராது. பசுக்கன வளர்ப்பு புல் வைக்கும்போது மக்காச்சோளம் சோளம் இதெல்லாம் போட்டுருக்கு. அதெல்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா தென்னையில் நல்லா காய் பிடிக்குது. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தென்னை மரத்தில் 5 காய் 10 காய் விட்டு காயிலே அந்த உளுந்து அப்புறம் மக்காச்சோளம் இதெல்லாம் நான் விதைச்சதுக்கு அப்புறமா அந்த தென்னை நல்லா பிடிக்குது. அதாவது 5 வருஷம் முன்ன கொடுத்த தென்னைக்கே இன்னைக்கு வர அந்த காய் கம்மியாகல, அந்த அளவுக்கு இல்லைங்க.
1: இப்போ நீங்கள் ஒரு நீங்கள் வந்து இந்த பசுக்களுக்கு இந்த இந்த புல் ரகங்கள் வந்து நீங்கள் சாகுபடி செய்கிறீங்க. அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி ரகங்களை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து நட்டுருக்கீங்க?
0: பசு வந்து கோஃபோர் வச்சுருக்கோம், சூப்பர் நேப்பர் வச்சுருக்கோம், அது ரெட் நேப்பர்னு ஒரு புல் இருக்குது. அதுக்கப்புறம் அதில் ஒரு 4-5 வெரைட்டி புல் தான் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் லோக்கலில் நம்ம எல்லாம் தோட்டத்தில் நிற்கிற அந்த சீம புல் இந்த மாதிரிப்பட்ட புல்லெல்லாம் வெளியில் நம்ம அந்த விதைகளை முளைச்சி நிற்கும், அதே இடத்துல நம்ம லைன் பண்ணி வச்சுருக்கோம். லைன் பண்ணி வைக்கும்போது பராமரிக்க ஈஸியாக இருக்கும். இந்த புல்லை விட்டும் புல்லை விட்டு அதை விட்டு சைடு அணைச்சி விடும்போது நமக்கு புல் மறுபடியும் வளர்ந்துடும். மாதம் மாதம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ தோட்டம் வந்து எப்போவுமே நீட்டாக இருக்கும். அந்த இதில் பண்ணுறேன்.
1: இப்போ மக்காச்சோளத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது அது எவ்வளோ ஏக்கரில் வந்து சாப்பிடு செய்றீங்க?
0: மக்காச்சோளம் நம்ம ஈல்டிங் ஆகணும்ல, நம்ம பசுக்கு புல்லுக்காக தான் வச்சிருக்கோம். அதனால் கோர புல் அந்த ஒரு வருஷத்துக்கு புல்லெல்லாம் நிறைய வரும். அந்த புல் இருக்கிற இடத்துல மக்காச்சோளம் வச்சாச்சுன்னா அந்த கோரை அழிஞ்சு போயிடுது ஆட்டோமேட்டிக்காக. இதில் நெருக்கமாக வரும், இதோட அந்த இதனால் கோரை வரல நமக்கு, களை வரல. இல்லைன்னா அளவுக்கு அதிகமாக கோரை தான் இருந்துச்சுங்க தோட்டத்தில். ஏன்னா கோர புல் நிறைய களை புல் இருந்துச்சு. இதில் நெருக்கமாக விதைக்கும் போது நமக்கு இந்த களையை அழிஞ்சு போகுது, ப்ளஸ் அந்த கால்நடை தீவனம் கிடச்சிது. நாங்கள் அதில் வந்து காய் எடுத்துருக்கோம், இருந்தாலும் அதை வந்து காய்க்காக எடுக்கலை, பசுக்காக தான் வச்சுருக்கோம்.
1: இப்போ வந்து கால்நடை உணவுக்காக வந்து நீங்கள் அந்த மக்காச்சோளத்தை வந்து நீங்கள்

0: சாகுபடி செய்றீங்க.
1: ஆமாம், கால்நடை உணவுக்காக அந்த புல்லு கூட இந்த மக்காச்சோளம் சேர்ந்து பசுக்கே வந்துடும்.
0: இப்போ நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து முழுக்க முழுக்க அந்த இயற்கை முறையில் வந்து ஜீவாமிர்தம் கனஜீவாமிர்தம் எல்லாம் கொடுக்குறீங்க. அப்படி தயார் பண்ணணும்னு பார்க்கும்போது எந்த மாதிரி பொருட்கள் போட்டு நீங்கள் தயார் பண்ணி எடுக்கிறீங்க?
1: நாட்டு சர்க்கரை, அப்புறம் அந்த உளுந்து மாவு, இந்த இருபத்தில் தாவரம் தாவரம் வந்தது கடலை, இந்த மாதிரி இந்த இருபத்தில் தாவரங்களில் பயிர் மாவுகள், ப்ளஸ் என்னென்னா நாட்டு சர்க்கரை, பசுவோட சாணம், கோமியம், இவ்வளோதான். வேறு எதுவுமே தேவையில்லை. இதை வச்சு நம்ம உரம் ப்ரிப்பேர் பண்ணுறோம், ஜீவாமிர்தம் ப்ரிப்பேர் பண்ணுறோம், இதெல்லாம் இது பண்ணுறோம். அதுக்கு வந்து வேறு எதுவுமே தேவையில்லை. இதே நம்ம ஒரு இது நம்ம நாட்டு சர்க்கரை வெளியே வந்து வாங்குகிறோம், அதுவும் கூட ஒரு பனைமரம் இருந்தால் கருப்பட்டி கிடைக்கும், அதுலேருந்தே பண்ணிட்டு போகலாம். அதுக்கு தான் இப்போ பனைமரம் ஏறுறதுக்கு ஆளில் பனைமரமே இல்லை. நாம பனைமரம் வச்சிருக்கோம், இப்போ நான் அடுத்த தலைமுறை கொண்டு வரணும்னுள்ளதில்.
0: ஜீவாமிர்தம் கனஜீவாமிர்தம் நீங்கள் தயார் பண்ணுன்னு பார்க்கும்போது எத்தனை நாள் வரை ஆகும்?
1: மூணே நாளில் ரெடி ஆகிரும். கனஜீவாமிர்தம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் ஆகும் ரெடி பண்ணுறதுக்கு. ஜீவாமிர்தம் மூணு நாளில் ரெடி பண்ணிடலாம். அந்த கிளைமேட் மட்டும் கரெக்டாக இருந்தது, மழை இல்லாத நேரம் இது பண்ணி தோட்டத்துக்கு கொடுத்தோன்னா நல்ல ரசல் இருக்குது. அதாவது பூக்காத மரங்கள்லாம் நல்ல பூ இல்லாமல் இருக்குது. ஒரு வருஷத்து இன்னொரு தோட்டத்தில் ஒரு விவசாயி 13 வருஷமாக மரம் பூக்காதுன்னாங்க, அவங்களுக்கு அந்த ஜீவாமிர்தம் கொடுத்தோம். கொடுத்த அந்த டைம்லேருந்து பூ வந்து அந்த பூ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மர டைம் வந்து அந்த மரம் நல்ல மரம் பூத்து 100-150 கிலோ மாங்காய் மேலே பறிச்சேன்னாங்க, அவரே வந்து ரிசல்ட் சொன்னார். அந்த மாதிரி
0: இதே வந்து இயற்கை பூச்சி விரட்டிகள் வந்து நீங்கள் தயார் பண்ணி எடுக்கிறீங்களா?
1: பூச்சி விரட்டு நம்மளே பண்ணுறோம். அந்த பசுவோட கோமியத்துலேருந்து கோமியம் ப்ளஸ் வந்து பச்சிலைகள் வச்சு நம்ம இது பண்ணிட்டுருக்கோம். அந்த ஆடு சாப்பிடாத பச்சிலைகள் இருக்கு, அந்த மாதிரி பச்சிலைகள்லாம் போட்டு நம்ம பூச்சி விரட்டு ரெடி பண்ணுறோம். அதுவும் நம்ம அப்படி தான் கொடுக்குறோம். அதுக்கு பூச்சி விரட்டு எங்களுக்கு அவசியம் வரல, ஏன்னா பயிருக்கு வந்து ஆரோக்கியம் இருக்கும்போது நோய் வரல. நோய் வந்தால் தான் பூச்சி விரட்டு தேடி போட்டு இருக்கு. எமர்ஜென்சி மட்டும் தான் பூச்சி விரட்டு, இல்லைன்னா பூச்சி விரட்டு நம்ம ரெடி பண்ணுற தேவையில்லை எங்களுக்கு. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் தேவைப்பட்டா பூச்சி விரட்டு பண்ணுவோம், இல்லைன்னா வேண்டாம்.
0: இது நீங்கள் உரங்கள் கொடுத்துட்டு என்ன அளவில் அந்த தண்ணி பார்க்குறீங்க?
1: தண்ணி நம்ம சொட்டு நீர் பாசனம் வச்சிருக்கோம்,
0: சொட்டு நீர் பாசனம் தான் கொடுக்குறீங்க,
1: வேற எந்த இதுவுமே கிடையாது. நம்ம சொட்டு நீர் பாசனம் தான் கொடுத்துட்டு இருக்கோம். அதுவும் தென்னை மரத்து மட்டும் தான் ட்ரிப்பர் வச்சிருக்கோம், வாழையும் பக்கத்தில் இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா தனியாக இல்லை. ஒரு அதிகபட்சம் போனால் ஒரு 5 லிட்டர் தண்ணி, ஈரப்பதம் இருக்கு மண்ணில், அவ்வளோதான். நம்ம ஈரப்பதம் இருக்குன்னு நம்ம தோட்டம் வந்து காய் இருக்காது. இயற்கை விவசாயம் பண்ணனால மண் வந்து எப்பவுமே ஈரமாக தான் இருக்கும் அதிகபட்சத்தில்.
0: இப்போ என்ன சொல்லுங்கன்னு பார்க்கும்போது இந்த மழைக்காலங்கள்னு பார்க்கும்போது நீங்கள் அந்த சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்தாமல் மற்றபடி அந்த மழை தண்ணீர் வந்து பயன்படுத்துகிறீங்க. மழை இல்லாமல் அந்த வெயில் காலங்கள்னு பார்க்கும்போது அதிக அளவில் வந்து நீங்கள் சொட்டு நீர் வந்து பயன்படுத்துகிறீங்க.
1: கண்டிப்பாக இப்போ சொட்டு நீர்னால நம்ம வந்து பசு குளிப்பாட்டுவோம், குளிப்பாட்டுற தண்ணி வந்து ஒரு குண்டில் வந்து ஃபார்ம் ஆகிரும், அதில் இன்னொரு குண்டில் ஃபார்ம் ஆகி அதில் நம்ம மோட்டர் வச்சு சொட்டு நீரில் ஏற்றி விடுறோம். அதில் வந்து பசுவோட சாணம் கோமியம் கலந்து வந்துடும். சாணம் வராது, அந்த கோமியம் கலந்து அது வந்துடும். சாணம் ஃபஸ்ட்டு குண்டில் கலெக்ட் ஆகிரும், செகண்ட் குண்டில் வந்து தண்ணி மட்டும்தான் வரும். தண்ணியில் மோட்டரை போட்டு கொடுக்கும்போது அந்த தண்ணியிலே எல்லா செடியும் பக்குவம் ஆயிடுது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நாம் இப்போ 2 வருஷமாக தோட்டத்துக்கு உரமே போடுறது, நாம் இதை கனஜீவாமிரம் ஜீவாமிரதம் கொடுக்கணும் இல்லை, அதெல்லாம் பண்ணுறதில்ல. ஜீவாமிரதம் மட்டும், அதாவது ஒரு தென்னை மரத்துக்கு 3 ரூபா செலவு பண்ணுறோம், அதோட நிப்பாட்டிடும். ஆனால் நமக்கு ஈல்டிங் இருக்குது. என்னென்ன இந்த அடி உரத்துக்கு நம்ம சொட்டு நீர்லேயே வந்துடுது. இந்த உரத்து அது இது கிடச்சிருக்கு, சாணத்தோட இதுவும் கோமியத்தோட கலந்து கிடைக்கிறனால மரத்துக்கு வந்து உரத்துக்கு எந்த பஞ்சமும் இல்லை. எப்போ மண் நல்லா கருப்பாக இருக்குது, நம்ம தோட்டத்தை மண் எடுத்ததுன்னா மண் புழுவில் தானே இருக்கும், அந்த மாதிரி இந்த மண் செழிப்பாயிட்டு அந்த அளவுக்கு.
0: என்ன சொல்லுங்கன்னு பார்க்கும்போது இந்த இயற்கை உரங்கள் வந்து அதிக அளவில் கொடுக்கறதுனாலன்னு பார்க்கும்போது அந்த மண்புழு வந்து அந்த மண்ணில் வந்து அதிக அளவில் இருக்க வாய்ப்பு இருக்குது.
1: மண்புழு வந்து அதிகமாக இருக்கும். மண்புழு அது போல் மண்ணை செழிப்பாருக்குன்னு இன்னொரு காரணம் வந்து கரையான் புத்து வரணுனாங்க, அதுவும் நம்மதோட தாராளமாகவே இருக்கு. அந்த வறட்சியாக இருந்த மண், கல்லு கல்லாக இருந்த மண், முதல்ல சரல் மண்ணுமே இருந்துச்சு, இப்போ மண்ணில் நைஸாகி மெழுகு மாதிரி இருக்கும். மழை டைமில் நம்ம கால் வச்சு நம்ம முட்டோட கால் போதும் அந்த அளவுக்கு இதாகும். வெயில் டைமில் நம்ம இந்த மாதிரி கண்டிஷன் இருக்குது. மண் வந்து எப்போவுமே காய்வு இருக்காது, நல்ல ஈரப்பதம் எப்போவுமே இருக்கும். ஈரப்பதம் இருக்கிற மரங்களுக்கு வந்து செழிப்புக்கு பஞ்சம் இல்லை.
0: இது போக நீங்கள் கூட சொன்னீங்க வந்து பழப்பயிர்கள் கூட வந்து சாகுபடி செய்கிறேன்னு சொன்னீங்க. இந்த பழப்பயிரை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் அந்த செடிகளாகட்டும் அந்த மரங்களாகட்டும் வந்து நீங்கள் கவாத்து அந்த மாதிரி பண்ணுறீங்களா?
1: எதுவுமே பண்ணுறதில்ல. அந்த காய் பறிக்கிறதில் முடிஞ்சு வேற எதுவுமே எந்த மென்சனும் பண்ணுறதில்ல. அந்த சப்போட்டா இருக்கட்டும், மாமரம் இருக்குது, கொய்யா இருக்குது, எல்லாமே காய் மட்டும் எடுப்போம். மற்றபடி எதுவும் இல்லை. அந்த பூ பூக்கிற டைமில் நமக்கு சம்டைம்ஸ் நம்ம அந்த ஜீவாமிரதம் மட்டும் ஸ்ப்ரே பண்ணி விடுவோம். ஸ்ப்ரே பண்ணி விடும்போது அந்த அந்த பழங்களை புழு வரும்னாங்களே, அந்த புழு அது வரல.
0: பழையீக்கள்,
1: ஆ பழையீக்கள், அந்த பிரச்சனையும் வரல. முன்னாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் அந்த காய் பறிச்சு 10 காய் பறிச்சு 2 காய் தான் நல்ல முறை கிடைக்கும், மீதி எல்லா காயுமே புழுவாக இருக்கும். இப்போ அந்த புழுவில் அந்த பிரச்சனையும் இல்லை. பூச்சி வரட்டி சில டைமில் யூஸ் பண்ணுவோம், ஒரே ஒரு வாட்டி தான் பூச்சி வரட்டி யூஸ் பண்ணேன், மற்றபடி பூச்சி வரட்டி யூஸ் பண்ணவே இல்லை. லாஸ்ட் டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் வந்து 50 கிலோ 60 கிலோ கிடச்சிட்டு இருந்த மரத்தை இந்த ட்ரிப் வந்து 300 கிலோ மாம்பழம் மேலே கிடச்சிட்டு. ஆனால் எந்த பழமுமே எந்த டேமேஜும் இல்லை. கொய்யாவிலும் அது போல் காயெல்லாம் நல்ல முறை, சின்ன சின்ன காயாக இருந்தாலும் பெரிய பெரிய காயாக கிடச்சிச்சு.
0: சரி, இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த இயற்கை முறையில் அந்த மருந்துகள் அடிக்கணும்னு பார்க்கும்போது என்ன அளவில் எம்எல் எடுத்து என்ன அளவில் நம்ம தண்ணி விட்டு அடிக்க வேண்டியிருக்கோம்?
1: இது 1 லிட்டர் ஜீவாமிரதத்தில் நமக்கு வந்து 10 லிட்டர் தண்ணி கலந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு ஆகும். 10 லிட்டர் 12 லிட்டர் வந்து தண்ணி கலந்துக்கலாம், இல்லை பஞ்சகவியம் கொடுக்கலாம். நம்ம பஞ்சகவியம் வரையும் கம்மியாக தான் கொடுக்குறோம். நமக்கு ஃபுல்லாகவே ஜீவாமிரதம் மட்டும்தான் கொடுக்குறோம், இது ஒன்றுமே போதும். ஒன்று அதுலேயே நல்ல ரிசல்ட் இருக்க தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த பாதி தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. கிடைக்கிற பொருள் ஆரோக்கியமாக இருக்கும்போது இன்னொரு தேட வேண்டிய இல்லை.
0: இது வந்து நீங்கள் வந்து மாமரம் கூட நட்டுருக்கீங்கன்னு சொன்னீங்க. மாமரத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது எந்த மாதிரி ரகங்கள் வந்து நீங்கள் தேர்வு செய்து நட்டுருக்கீங்க?
1: மாமரம் நமக்கு ரஸ்பாரி இருக்கு, நீலவட்டு, அப்புறம் பங்கனப்பள்ளி, மால்கோ, ஒரு நாலஞ்சு வெரைட்டி மாமரம் இருக்கு. ஒன்று ரெண்டு வெரைட்டி நம்ம பேர் தெரியல, அந்த ரகங்கள்லாம் இருக்கு நமக்கு.
0: இப்போ வந்து அந்த மாம்பழம் வந்து அந்த சீசன் முடியும் தன்மைக்கு ஆகியாச்சு.
1: நமக்கு 6 மாசமா நாங்கள் மாங்க பறிச்சுட்டே இருக்கோம். எங்களுக்கு 6 மாசமா காய் கிடச்சிட்டே இருக்கு. 6 மாசத்துக்கு முன்னால பறிக்க ஆரம்பிச்சது, இப்போவும் காய் இருக்கு. இந்த காய் கம்மியாம மறுபடியும் ஜீவாமிர்தம் ஸ்ப்ரே பண்ணுவோம். ஸ்ப்ரே பண்ணும்போது

0: அப்படி போகுது.
1: அப்போ என்ன சொல்லுங்கன்னு பார்க்கும்போது, நீங்கள் வந்து முழுக்க முழுக்க வந்து அந்த இயற்கை முறையில் அந்த உரங்கள் பூச்சி விரட்டிகள் நீங்கள் கொடுக்கன்னு பார்க்கும்போது, ஒவ்வொரு டைம் வந்து காய்கள் வந்துட்டு அறுவடை முடிஞ்சிட்டு திரும்ப வந்து பூ வந்து அந்த காய்கள் வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க.
0: வந்துட்டுருக்கு. குறைஞ்சபட்ச மரத்தில் வந்து 6 மாதமாவது நம்ம காய் இருக்குது. அதை பூ வரது, பூ பிஞ்சு காய் அப்படி மாதிரி மாதிரி ரொட்டேஷனில் வந்துட்டே தான் இருக்குது. காய் பறிக்கும் போது தான் நம்ம கவனமாக பறிக்கணும். சின்ன பிஞ்சு இருக்கு அதில் இருக்கும். பெரிய காய் பறிக்கும் போது அந்த விளைஞ்ச காய் பறிச்செடுக்க முடியாது. மெயினாக நம்ம அந்த ரஸ்பாரி மாங்காயில் வந்து நம்ம ஹோட்டலில் நம்ம ஊறுகாயை மெயினாக எடுத்துருவோம். அதில் பழம் நல்லா இருக்கும், பட் நம்ம சின்னதில் எடுத்துருவோம். அந்த பூ விட்டு 1 மாதம் தானே நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடும்.
1: சரி, இப்போ நீங்கள் கொடுத்த நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 பசுமாடு இருக்குது. அதே போல் வந்து 3 ஏக்கரில் வந்து தென்னை சாகுபடி செய்றீங்க. அதுக்கு கூட வந்து ஊடு பயிராட்டு வந்து பல பயிர்கள் வந்து சாகுபடி செய்றீங்க. சாகுபடி செய்யணும்னு பார்க்கும்போது உழைப்பை பொறுத்தவரை சொல்லுங்கள், என்ன அளவில் நீங்கள் உழைப்பு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க?
0: உழைப்பு நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 மணி நேரம் வேலை பார்த்தா போதும். 1 மணி நேரம் நான் இப்போ நாங்கள் வேறு எதுவும் இல்லை, தோட்டத்தில் பசுவுக்கு புல் வெட்ட போகிறோம். அந்த புல்லை வெட்டி பசுவை கொண்டு போடுறோம். அவ்வளோ டைம் தான் தோட்டத்தோட வேலை, அதோட முடிஞ்சிச்சு. ஃபுல் டைம் வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபுல் டைம் வேலை பார்த்து நம்ம எக்ஸ்ட்ரா பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு எல்லா மரமே ஈல்டிங்கில் இருக்கிறனால எக்ஸ்ட்ரா வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. காலையில் 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம் அந்த புல் வெட்டிடுவோம். அந்த புல் வெட்டுற நேரம் தான் வேலை. நமக்கு அந்த வேலை செய்கிற சம்பளத்துக்கு புல் வந்துடும். வெளியே இருந்த வக்கீல் வாங்குறோம்ல, அந்த செலவுக்கு புல் வந்துடும்.
1: இருந்தாலும் கூட பார்க்கும்போது இப்போ ஒரு 40 பசுமாடை வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் வந்து நம்ம பராமரிப்பு வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது நீங்கள் வேலைக்கு அந்த மாதிரி ஆட்கள் அந்த மாதிரி வச்சுருக்கீங்களா?
0: வேலைக்கு நாங்கள் 2 பேர் வச்சுருக்கோம். அது என்ன, காலைல பசுமாடு குளிப்பாட்டி சாணியில் அள்ளி போட்டுருவாங்க, குளிப்பாட்டிட்டு மேய்ச்சல் கொண்டு போயிடுவாங்க. அதுக்காக ஆள் வச்சுருக்கோம். மற்றபடி வீட்டில் உள்ள வேலை நாங்கள் பார்த்துக்கிடுவோம். வெளியே மேய்ச்சல் பாலில் எடுக்கிற நாங்களே எடுத்துக்கோங்க. ஆனால் நாட்டு பசுமாடுனால மற்றவங்களுக்கு கைக்கு நிற்காது கண்ட்ரோலுக்காக. அதனால் நம்மளே தான் கவனிக்கிறது. காலைல குளிப்பாட்டுவாங்க, வெளியே எடுத்து மேய்ச்சலுக்கெல்லாம் கொண்டு போய் கொண்டு கட்டிடுவோம். அதுக்கு 2 பேர் வச்சுருக்கேன்.
1: இப்போ மேய்ச்சலுக்குன்னு பார்க்கும்போது எந்த மாதிரி இடத்த வந்து நீங்கள் தேர்வு செய்து எடுக்கிறீங்க?
0: நம்ம பக்கத்தில் ஒரு தோட்டம் இருக்குது. நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பராக தோட்டம் தந்திருக்காரு. நமக்கு ஒரு 15 ஏக்கர் இடம் இருக்குது. அவர் தோட்டத்தில் இப்போ மேய்ஞ்சிட்டு வந்துடும். அங்கே அவங்களுக்கு வேறு தென்னை மரம் மட்டும்தான் அவங்கள வச்சுருக்காங்க. அவங்க மேய்ச்சலுக்கு அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்காங்க.
1: இது இந்த பசுமாடு அந்த பாலை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் வந்து சொசைட்டி கொடுக்குறதா, இல்லை அந்த உங்கள் பகுதியில் உள்ள அந்த மக்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்குறது தானே?
0: இல்லை, நம்ம இப்போ நான் லோக்கலில் கொடுத்துட்டு வந்த முன்னாடி இப்போ நம்ம ஹோட்டலில் வச்சு கொடுக்குறது. 100 ரூபா வச்சு கொடுக்குறோம். நாட்டு பசுமால் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. வெளியில் கொடுக்குறாங்க, நம்ம டைம் இல்லை கொடுக்குறது. இப்போ நம்ம பால் வெளியே கொண்டு போடணும், அதுக்கு ஒரு லேபரை போடணும். ஹோட்டலில் கொண்டு வச்சிருவோம், காலைல வரைச்சுனா 1 மணி நேரத்தில் பால் தீந்துடும். அது 1 லிட்டர் நம்ம 100 ரூபாய்க்கு கொடுக்குறோம். வெளியே கொடுக்கும்போது நம்ம 100 ரூபான்னு அப்படி கேட்பாங்க. எல்லாரும் லோக்கலில் வந்து ஜெர்சி வளர்க்குறவங்கலாம் 40 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. சொசைட்டியில் 45 ரூபா தான். நமக்கு அப்படில, 1 லிட்டர் 100 ரூபா ஃபிக்ஸடு. வந்து பால் வந்து வெயிட்டிங்கில் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா ஷார்ட்டேஜ் தான் வரும். ஏன்னா நமக்கு வந்து இப்போ ஒரு 70 லிட்டர் பால் நம்ம கொடுக்க முடியும் நம்மளால. இப்போ நமக்கு ஒரு 20 லிட்டர் பால் நம்ம வெளியே வாங்குறது இல்லை. நம்ம பசுல எவ்வளோ இருக்குது அதை மட்டும் கொடுத்துருவோம்.
1: நீங்கள் கூட சொன்னீங்க வந்து நாட்டு பசுமாடு வச்சிருக்கீங்க. இது இந்த சினைப்பிடிப்பு காலம்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து கால்நடை மருத்துவமனையிலேருந்து நீங்கள் சினைப்பிடிக்க வைக்கிறதா, இல்லை வந்து உங்கள்கிட்ட வந்து காளை மாடுகள் வச்சு நீங்கள் வந்து சினைக்காக வந்து நீங்கள் தயார் பண்ணி எடுக்கிறதானா?
0: வெளியே நம்ம கொடுக்குறது, நமக்கு காலை வச்சிருக்கோம். காலை மாட்டிலே சினை பிடிச்சிடும். அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா பசு இருக்க குட்டி போடும். குட்டி போட 60 நாளில் மறுபடியும் சினை பிடிச்சிடும். வருஷத்துக்கு ஒரு குட்டி எங்களுக்கு கரெக்டாக கிடச்சிட்டு.
1: இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு தரமான அந்த காளைகள் வந்து நீங்கள் வச்சிருக்கீங்க?
0: நாங்கள் ஜல்லிக்கட்டு போகிற காளை வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் கீர் மாடு வச்சிருக்கோம். அப்புறம் இந்த குட்டை ரகங்கள் புங்கனூர் வெச்சூர் இந்த மாதிரிலாம் காளை வச்சிருக்கோம். ஒரு 7 காளை நான் வச்சிருக்கேன். அது வந்து வெளியே ஆட்கள் வந்து பெரிய பசு தான் கொண்டுருவாங்க. அதுக்கு 2 காளை. இப்போ மற்ற காளைகள் எங்கள் வீட்டில் உள்ள பசுக்களுக்காக இந்த குட்டை ரகங்கள்லாம் வச்சிருக்கோம்.
1: வெளி பசு மாடுகளை வந்து நீங்கள் வந்து சினை பிடிக்கிறதுக்குன்னு பார்க்கும்போது அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தனியாட்டு வந்து காளைகள் வச்சிருக்கீங்க?
0: ஆமாம், வச்சிருக்கோம்.
1: இப்போ இந்த காளைகளை பராமரிக்கணும்னு பார்க்கும்போது அந்த அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லையா? அது எப்படி அந்த காளைகளை வந்து நீங்கள் பராமரித்து எடுக்கிறீங்க?
0: காளைகள் வந்து மாறி மாறி சண்டை போடாமல் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். மற்றபடி பிரச்சனை இல்லை. பசு கொடுக்குற அதே தீவனம் தான். பால் கறக்கூடிய பசுக்கு எவ்வளோ தீவனம் கொடுக்குறமோ அதே தீவனம் காளைக்கு கொடுத்தா போதும். மேய்ச்சல் இருக்கிறனால காளை இருக்க பசிட்டியாக இருக்கும். அதில் செட்டிலே வச்சு வளர்க்குறதுனா நமக்கு கொஞ்சம் இது வரும். இதனால் செட்டில் இருந்தாலும் நம்ம புல் தோட்டத்தில் இருக்கிறனால கவலை இல்லை.
1: இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இயற்கை முறையில் வந்து விவசாயம் சாகுபடி செய்கிறீங்க. அப்போ அதுலேருந்து கிடைக்கிற அந்த உணவுப் பொருட்களை வந்து நம்ம உணவாக எடுக்காமல் பார்க்கும்போது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் வந்து எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது?
0: ஆரோக்கியத்துக்கு எந்த குறவும் இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த விஷமுமே நம்ம சாப்பிடல. சாப்பிட்றது எல்லாமே நல்ல பொருட்கள்லாம் சாப்பிட்றோம். இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம காலைல ஒரு டீ குடிச்சா நம்ம மத்தியானம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, பசி வராது அந்த லெவலில் நம்ம இருக்கும். அதே போல் நம்ம தோட்டத்தில் காய்கறி நம்ம குழம்பு சாப்பிடணும், பசின்றது ரொம்ப தெரியாது. அதை ரொம்ப சாப்பாடு செலவு நம்ம செலவு நம்ம வந்து கொரோனா டைம்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே எந்த பொருளையும் வாங்கலை. எல்லாமே தோட்டத்தில் காய்கறிகள் இதை வச்சு நம்ம இது பண்ணோம். வெளியே அந்த டைம் கடைகள்லாம் கிடையாது. ஆனாலும் நமக்கு எந்த பஞ்சமும் வரல. அந்த தோட்டம் நம்மளை வழி நடந்தது அந்த அன்னைக்கெல்லாம் டைமில்.
1: என்ன அளவில் வந்து வருமானம் இருக்குது இப்போ இந்த மாதிரி இயற்கை முறையில் சாகுபடி செய்யும் பார்க்கும்போது அதில் கிடைக்கிற அந்த காய்கறி ஆகட்டும் அந்த பழங்கள் ஆகட்டும்
0: வருமானம்? இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நான் வருமானத்தை எதிர்பார்த்து நான் பண்ணலை. ஆனால் அதே டைமில் இப்போ நம்ம தோட்டத்தில் கிடைக்கிற வருமானமாக இருக்கட்டும், ஹோட்டலில் கிடைக்கிற வருமானமாக இருக்கட்டும், இந்த தினசரி இந்த பசுமாடுகளை தீவனம் கொடுக்குறத நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன். இதில் இருந்து நமக்கு இந்த வருமானம்னு சொல்ல போனால் நமக்கு லேபர் பிரச்சனை. லேபர் இருந்தால் கரெக்டாக நம்ம என்ன பண்ண முடியும், அந்த இயற்கை உரங்களை பண்ண முடியும். அது பண்ணும்போது நிச்சயமாக நம்மளால் 1 மாதம் 2 லட்சம் ரூபா வருமானம் தாராளம் சம்பாதிக்க முடியும். லேபர் தான் நமக்கு இல்லை. லேபர் இல்லாமல் இந்த உரங்கள் என்ன பண்ணுறோம், இந்த டெம்போ கொடுத்துட்டு டெம்போ கொடுக்கும் ஒரு டெம்போ நம்ம 3500 ரூபா தான் கிடைக்கும். அதே நம்ம மதிப்பு கூட்டி கொடுத்தா பல பொருட்கள் உருவாக்கலாம். அதில் நல்ல ப்ராஃபிட் இருக்குது. நான் ப்ராஃபிட் எடுத்திருக்கேன். பட் நமக்கு இப்போ பண்ணுறதுக்கு அளவுக்கு லேபர் இல்லை. அது எல்லா இடங்களிலும் இதான் பிரச்சனை. இந்த லேபர் பிரச்சனை தான் டோட்டலாக நமக்கு இப்போ ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன்.
1: இப்போ இந்த இயற்கை விவசாயத்துலன்னு பார்க்கும்போது அதிக அளவில் வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நமக்கு சொல்லலாமா?
0: நிச்சயமாக இருக்குது. இதே இது இப்போ எனக்கு இப்போ எவ்வளோ பசுமாடு இருக்குது, நான் ஒரு பசு

0: மாடு தான் எனக்கு இருந்திருந்து வச்சுன்னா, ஏன்னா அந்த ஒரு பசுமாடு இந்த தோட்டத்தை நான் மெயின்டைன் பண்ணா, இந்த பசுமாடுக்கு வேற நான் தீவனம் வாங்க வேண்டிய தேவையில்லை. இந்த தோட்டத்தில் வரும் புல்லை வெட்டி பசுமாட்டுக்கு போட்டுக்கிட்டு என் வீட்டில் உள்ள தண்ணி எல்லாம் பசுமாட்டுக்கு கொடுத்தா போதும். இவ்வளோ தான் பசுமாடு தேவையிடும், எனக்கு அந்த பசுவோட பால் என்ன வீட்டுக்கு கிடைச்சிரும், இந்த பசுவோட உரம் அந்த தோட்டத்துக்கு போயிடும். தோட்டத்தில் இருந்தால் அப்போ தினசரி எனக்கு கிடைக்கும் 100 காய் கிடைக்கும், தினசரி 3000 லாபம் கிடைக்கும். ஒரே பசுமாடு மட்டும் தான் நான் இவ்வளவும் பார்க்கறனால, நான் இதில் கிடைக்கிற வருமா இந்த இவங்களை செலவு பண்ணுறேன், அவ்வளோதான். இதில் கிடைக்கிற இந்த உரங்களை மறுபடியும் நம்ம சேல் பண்ணணும். சேல் பண்ணதுக்கு அதை வந்து மதிப்பு கூட்டுறதுக்கு ஆள் வேணும். இந்த ஆள் தான் பற்றாக்குறை. இந்த ஆள் இருந்தால் இப்ப ஒரு பசுல நம்ம இது பண்ணி பண்றோம், 3000 நம்ம கிடைக்கணும், மற்ற 40 பசுல நம்ம ரெடி பண்ணும்போது தினசரி ஒரு பசுமாட்டுல 100 ரூபாய் லாபம் கிடைச்சா கூட எவ்வளவு லாபம் வரும்? 40 பசுமாட்டுக்கு நம்ம தினசரி 4000 ரூபாய் குறைஞ்சபட்சம் நம்ம வருமானம் சம்பாதிக்க முடியும். லேபர் ஒரு 3 பேர் லேபரா போட்டா கூட அவங்களுக்கு 1000 ரூபாய் சேலரி கொடுத்தா கூட நமக்கு லாபம் தான் வரும். இதுதான் மெயின்.
1: கையில விளைக்கிற அந்த காய்கறி மூலம் வந்து நமக்கு வந்து உணவாக எடுக்கும் போது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலாமா?
0: நிச்சயமா சொல்லலாம். ஹாஸ்பிட்டல் நம்ம தேடி போகலாம், நம்ம ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். சும்மா சும்மா அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போறாங்க, ஒவ்வொருத்தருக்கு ஒரு நோய்களை வச்சுக்கிட்டு நமக்கு ஹாஸ்பிட்டல் பக்கம் போறதே கிடையாது. சில
1: அதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த இயற்கை விவசாயம் சொல்லலாமா?
0: நிச்சயமா, இயற்கை விவசாயம் நம்ம சாப்பிட உணவு முறை தான் நம்மளை மாத்துறது. இதே நம்ம வெளியே சாப்பிட்டு ரொம்ப நமக்கு எவ்வளவு டல் ஆகிறோம். நம்ம சம்டைம்ஸ் நம்ம வெளியூர்கெல்லாம் போவேன், ட்ரைனிங் எல்லாம் போயிட்டு இருந்தோம், போயிட்டு ரொம்ப வெளியே சாப்பிட்டு தான் ஆகணும். அன்னைக்கெல்லாம் நம்ம அது வரும்போது நம்ம மாற்றம் தெரியாது. அதே நம்ம வீட்டில் சாப்பிட்டா, வீட்டில் ஒரு வேளை சாப்பிட்டா கூட போதும், நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படி நம்ம பார்க்கும்போது நம்ம இயற்கை விவசாயத்தில் விளைஞ்ச உணவுப் பொருட்கள், இந்த நாட்டு பசுவோட பால், இதில் உள்ள நம்ம ஆரோக்கியம் தான் அது.
1: நல்ல ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லலாம்.
0: நிச்சயமா சொல்ல முடியும்.
1: அப்போ இவ்வளோ நேரம்னு பார்க்கும்போது இயற்கை விவசாயம் அதனுடைய முக்கியத்துவம் பற்றி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க ஐயா. நன்றி, வணக்கம்.
0: நன்றிங்க ஐயா.
2: இதுவரை இயற்கை விவசாயமும் அதன் முக்கியத்துவம் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கு பெற்றவர் குமாரகோவில் ஊத்துமுகம் பி ஜெகன்ராஜ் அவர்கள். உடன் உரையாடியவர் டி எட்வின் ஜெயராஜ்.
3: அமுத சுரபி.
2: இனி பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஜ்கார் யோஜனா உரையாடல் கேட்கலாம்.
4: ஏ தம்பி, கதவை திறப்பா, எனக்கு வேற வேலை இருக்கு, சீக்கிரம் கதவு ஒண்ணு திறப்பா.
5: அக்காவும் தம்பி சேர்ந்து வந்திருக்கீங்க காலையில?
4: ஆமா தம்பி, தம்பிக்கு வேலை இப்பதான் கிடைச்சிருக்கு, அதனால நேரடியா உன்னை பார்த்து சாக்லேட் கொடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கான்.
5: வேலை கிடைச்சிருக்கு, வாழ்த்துக்கள் அக்கா. அதான் அன்னைக்கே நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, தம்பி வந்து இன்டர்வியூல வந்து அட்டன் பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு. சரி, சந்தோஷம் அக்கா, வாங்க உட்காருங்க.
4: தம்பி நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணா, அவனுக்கு பிடிச்ச வேலை, படிச்ச படிப்புக்கேத்த வேலை வேணும்னு அவன் இவ்வளவு நாளும் காத்து இருந்தான். ஆனா அதுக்கான நேரம் அவனுக்கு கரெக்டா இந்த சமயம் அமைஞ்சு கூடி வந்திருக்கு. அதனாலதான் அவன் வந்து சரி அண்ணனையும் பார்த்து நேரடியாக சாக்லேட்டையும் கொடுத்துட்டு நாளைக்கே அவனுக்கு வந்து வேலையில ஜாயின் பண்ணணும். அதனால இன்னைக்கு சாயங்காலம் அவன் ஊருக்கு கிளம்பிடுவான்ப்பா. அதுக்கு முன்னாடி சொந்தக்காரங்களையெல்லாம் பார்த்து எடுத்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாமே தான் முதல்ல அண்ணனை பார்க்க வரலாம் அப்படின்னு சொல்லிதான் உன்னைய பார்க்க வந்திருக்கான்ப்பா.
5: சரி அக்கா, வேலைக்கெல்லாம் ஜாயின் பண்ணியாச்சு, கை நிறைய சம்பளம் கிடைக்கும். சரி, அந்த கம்பெனியில வந்து எல்லாம் விசாரிச்சு பாத்தீங்களா? அதுல வந்து இபிஎஃப் இஎஸ்ஐ எல்லாம் வந்து எல்லாம் விசாரிச்சு பாத்தீங்களா?
4: ஆமா தம்பி, எல்லா கம்பெனிக்கும், அதாவது இது கொஞ்சம் பெரிய கம்பெனி, சாதாரணமா இருக்கக்கூடிய கம்பெனில இருந்து பெரிய பெரிய கம்பெனிகள் வர எல்லா கம்பெனிலயுமே நம்மளுடைய இஎஸ்ஐ பிஎஃப் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் உண்டு தம்பி. ஏன்னா சாதாரணமா இஎஸ்ஐ பிஎஃப் அப்படிங்கறது நம்ம வந்து ஆரம்ப காலத்துல பார்த்தோம்னா அது கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு மட்டும்தான் கிடைச்சிட்டு இருந்து. ஆனா இன்னைக்குள்ள காலகட்டத்துல தனியார் நிறுவனங்களுக்கும் அங்க வேலை பார்க்கக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கும் அவங்களுக்கான அந்த வசதி வாய்ப்புகள், அதாவது வேலையை விட்டு அவங்க வந்து ஒரு 15-20 வருஷம் முடிச்சு போகும்போது அவங்களுக்கான ஒரு வைப்பு நிதி தொகையாட்டு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணும். அவங்க வேலையில இருக்கும் போதே அவங்களுக்கு ஏதாவது உடல்நல குறைவு ஏற்பட்டா இஎஸ்ஐ இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். இப்படி எல்லாம் கருத்துல கொண்டுதான் நம்முடைய மத்திய அரசு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் எல்லா கம்பெனிகளுக்கும் இந்த மாதிரி சலுகைகள் இப்ப நம்முடைய அரசு ஏற்படுத்தி கொடுத்திருக்குப்பா.
5: கண்டிப்பா என்னமாக்கா, இதனாலதான் வந்து மத்திய அரசு வந்து ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க, பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கார் யோஜனா திட்டம்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து, இது வந்து தொழிலாளர் வைப்பு நிதியை வந்து அந்த ரூபாயை வந்து அதில் போட்டு அவங்க வேலையை முடிச்சு வரும்போது அது வந்து இரட்டிப்பு மடங்கான தொகையை வந்து தொழிலாளர்களுக்கு கொடுப்பாங்கக்கா.
4: தம்பி நீ சொல்றது கரெக்ட் தான், அதாவது அந்த கம்பெனி எவ்வளவு தூரம் தொழிலாளருடைய வருமானத்துல இருந்து ஒரு பங்கு பிஎஃப்க்கு போகுது, அதாவது இபிஎஃப் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த கம்பெனியும் அதே அளவுக்கு ஒரு அமௌண்ட்டை வந்து அந்த தொழிலாளர்களுக்கு போட்டு அது வந்து டபுள் மடங்கு ஆகி அந்த தொழிலாளர் வந்து அந்த வேலையை விட்டு அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகக்கூடிய அந்த டைம்ல அது கவர்மெண்டா இருந்தாலும் சரி பிரைவேட்டா இருந்தாலும் சரி ரெண்டுக்குமே இந்த மாதிரியான சலுகைகளை வந்து நம்ம மத்திய அரசு ஏற்படுத்தி கொடுத்துருக்குன்னு சொல்றியாப்பா.
5: கண்டிப்பாக்கா, அது மட்டும் இல்லாம வந்து வந்து புதிதாட்டு வந்து ஒரு ஆள் வந்து

0: கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணவங்க கிட்டத்தட்ட மாத சம்பளம் வந்து 100,000 வந்து அவங்க வாங்கியிருந்தான்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து மத்திய அரசு ஒரு போனஸாட்டு கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபா வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து இபிஎஃப்ஓ மூலம் வந்து அவங்க வந்து செலுத்துறாங்கக்கா.
1: என்ன தம்பி சொல்ற, இது அருமையான திட்டமா இருக்கே. 100,000 மேல சம்பளம் வாங்கக்கூடிய எந்த ஒரு தொழிலாளர்களுக்கும் இந்த மாதிரி இபிஎஃப் வைப்பு தொகை 2 மடங்கு நம்முடைய மத்திய அரசு கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே அது ஒரு மகிழ்ச்சிகரமான திட்டம்.

0: உண்மையிலேயே அது ஒரு மகிழ்ச்சிகரமான திட்டம்ப்பா இது.
1: அமுத சிறவி நிகழ்ச்சி கேட்டீர்கள். நொடிகளில் சில நுட்பங்கள்
2: தொடர்ந்து. நெல் பயிரில் ஊட்டச்சத்து மேலாண்மை தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள்.
3: அனைவருக்கும் அன்பான வணக்கம். தற்போது நெற்பயிர் வந்து நம்முடைய மாவட்டத்தில் அதிக அளவில் பயிர் செய்யப்பட்டு வருகிறது. நெற்பயிருக்கு உர நிர்வாகம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா சரியாக உர நிர்வாகம் நம்ம பண்ணலைன்னா பூச்சி நோய் தாக்குதலினாலே பயிர் வந்து பாதிக்கப்பட்டு அதிக செலவாகும் ஒரு நிலை உண்டாகும். குறிப்பாக விவசாயிகள் வந்து ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாக முறையை கடைபிடிக்கணும். கோடை பருவத்தில் வந்து பசுந்தாள் உர விதை தக்கை பூண்டை விதைத்து நம்ம வந்து பின்னர் 45 நாள் கழித்து உழவு செய்யும் போது மண்வளம் பேணி காக்கப்படுகிறது. அதோடு இணைந்து உயிர் உரங்களை நம்ம வந்து குறிப்பாக நெற்பயிருக்கு நம்ம வந்து போடணும். அதாவது அசோஸ்பைரலம் பாசோ பாக்டீரியா பொட்டாஷ் சால்வரைசிங் பாக்டீரியா என்று சொல்லி தலைமணி சாம்பல் சத்துக்கு உயிர் உரங்கள் இருக்கிறது. இந்த உயிர் உரங்களை நம்ம வந்து விதை நேர்த்தி மூலமாக நாற்று நேர்த்தி மூலமாகவும் நெற்பயிருக்கு நிலத்திலே நாம் இடுவதனால வந்து இந்த ரசாயன உரங்களை பயன்படுத்துவது வந்து 25% வரை நாம் வந்து குறைக்கலாம். இதனால வந்து மண் வளமும் பேணி காக்கப்படுகிறது, செலவும் குறையாகிறது, அது மட்டுமல்ல வருமானம் அதிகரிக்கிறது, மண் வளம் பாதுகாக்கப்படுகிறது. எனவே இந்த உயிர் உரங்கள் வந்து நம்ம கட்டாயம் நெற்பயிருக்கு விவசாயிகள் வந்து பயன்படுத்த வேண்டும். ரசாயன உரங்கள் பயன்படுத்துவதை குறைக்க வேண்டும். குறிப்பாக ரசாயன உரங்கள் வந்து நெல் வயலுக்கு நம்ம போடும்போது இலை வண்ண அட்டையை பயன்படுத்தி நம்ம போடணும். இந்த இலை வண்ண அட்டையை நம்ம பயன்படுத்தி போடும்போது நம்ம போடணுமா வேண்டாமா என்று சொல்லி சரியாக நிர்ணயம் பண்ணலாம். அதாவது 15, 30, 45 நாட்களில் வந்து இந்த நெற்பயிருக்கு உரங்கள் தேவைப்படுகிறது. இலை வண்ண அட்டையை பயன்படுத்தி சில சமயங்களில் நம்ம உரம் போட வேண்டிய அவசியம் இருக்காது. பல விவசாயிகள் வந்து இந்த இள வண்ண அட்டையை பயன்படுத்தி நிறைய பேர் அவங்க அனுபவத்தில் சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஒரு உரம் மேல் உரம் போடலை, ஆனால் வந்து எங்களுக்கு நல்ல மகசூல் கிடைச்சிருக்கிறது, இதனால வந்து எங்களுக்கு செலவு குறைஞ்சி வருமானம் அதிகரிச்சிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாங்க. எனவே கட்டாயம் விவசாயிகள் வந்து இள வண்ண அட்டையை நம்ம பயன்படுத்தணும். அதை வந்து பயன்படுத்த மிக எளிது. வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலமாக பல பயிற்சிகள் கொடுத்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் நிறைய விவசாயிகள் பயன்படுத்தி கொண்டு வந்தாங்க. தற்போது வந்து அது கொஞ்சம் பயன்பாடு வந்து குறைந்து கொண்டு இருக்கிறது. என்ன காரணம்னா பக்கத்து வயலில் நல்ல பச்சையாக இருக்குதுன்னு சொல்லி கண் பார்வையை வைத்து உயரம் இடுவதனால தேவையற்ற செலவு பூச்சி நோய்கள் அதிகரிக்கிற நிலை ஏற்படுகிறது. எனவே நம்ம விவசாயிகள் இலைவண்ண அட்டையை பயன்படுத்தி மேலுரம் போட வேண்டும். மேலும் ஒருங்கிணைந்த உர நிர்வாகத்தை கட்டாயம் பயன்படுத்தணும். இப்ப நம்மளுக்கு கால்நடை மூலமாக இந்த சாணி போன்ற உரங்கள் கிடைக்கல. எனவே நம்ம இந்த பசுந்தாள் உர தக்கை பூண்டு போன்ற பயிர்களை கட்டாயம் நம்ம பயன்படுத்தணும். உயிர் உரங்களை பயன்படுத்தணும். ரசாயன உரங்கள் பயன்பாடு இலைவன் அட்டை மூலமாக குறைக்கப்பதன் மூலமாக நல்ல வருமானம் எடுக்கலாம். நெல் விவசாயம் தொடர்ந்து நல்ல வருமானம் கிடைக்கிற ஒரு பயிராக அமையும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை.
2: அமைப்பில் உதவி டி எட்வின் ஜெயராஜ். அமைப்பு DL ஜேக்கப்.

0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து
0: உணர்வில் கலந்து
1: உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை.
0: இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6 மணி. நிகழ்ச்சி நிரல். நமது குமரி பண்பலை 101 இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். கேட்பதற்கு முன்,
3: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
4: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
2: நேர்களை, இந்த அறிவிப்பினை தொடர்ந்து இன்று மாலை 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல் இசை, 6:40 திரையிசை, இன்று இரவு 7 மணிக்கு இன்னிசை நேரம், 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் எழுதியவர் என் முருகேசன் அவர்கள், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கிடையே லண்டன் லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் ICC மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் 2026 இறுதி ஆட்டத்தின் நேர்முக வர்ணனை இரவு 7:30 முதல் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். இன்று இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 11 மணிக்கு மனசு மயங்கும் திரையிசை, நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரையிசை, நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 வரை மங்களநாதம் கேட்கலாம். இனி நாளை நமது குமரி பண்பலை 101 ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் நா விஸ்வநாதன் அவர்கள், படைப்பு புதுச்சேரி வானொலி. 6:15 குரல் அமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 குழுவர்களுக்கான அறிவிப்புகள். 7 மணிக்கு வட்டார செய்திகள், முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள், 7:30 இன்றைய குறுஞ்செய்தி, 7:35 தென்குமரி தேனலை இதில் திரையிசை, பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, முற்பகல் 11 மணி, பிற்பகல் 3 மணி, மாலை 4 மணி, 5 மணி மற்றும் நாளை காலை 6 மணி. 8:02 தொடரும் தென்குமரி தேனிலையில் வடசேரி உழவர் சந்தை, காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம் மற்றும் அணைகளின் நீர்மட்ட நிலவரம், தொடர்ந்து திரையிசை. நாளை காலை 8:30 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:35 3-in-1 தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ். 9:02 வசந்த அழைப்பு, தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. 10:02 படிப்பும் பணியும், படிப்பு மற்றும் வேலை சார்ந்த தகவல்கள். 10:30 மக்கள் மன்றம், கடித வழி கோரிக்கைகள். 11:02 ஏக்ஸூர் குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை. பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரல் இசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் வயிற்று பிரச்சினைகள் குறித்து விளக்குகிறார் ஆயுர்வேத மருத்துவர் ஏ விஷ்ணுநந்தன் அவர்கள். 12:55 திரையிசை. நாளை பிற்பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா? 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, டிஜிட்டல் உலகில் வளரும் குழந்தைகள், அம்மாக்களின் புதிய சவால்கள். 1:55 2:15 திரையிசை. 2:30 இசை தென்றல் நிகழ்ச்சியில் ஆர் செங்கமலம் அவர்களின் பாட்டு, டி வி சுவாமிநாதன் அவர்களின் மிருதங்கம் கேட்கலாம். நாளை பிற்பகல் 2:55 வானிலை அறிக்கை, 3:02 தேநீர் நேரம் குயில் பாட்டு நேயர்களின் கவிதை தொகுப்பு இடம்பெறும். நேர்கள், இதுவரை நமது குமரி பண்பலை 101 இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளையும் தவறாது கேளுங்கள் நேர்களை. இன்னும் சில நொடிகளில்

0: Struff, Canada's Felix Jose Aliassin will play Alejandro Davidovich Fokina of Spain in the pre-quarterfinals. In the women's singles, Czech Republic's Karolina Muchova will take on compatriot Barbora Krejcikova. Top-seeded Arina Sabalenka will face Japan's Naomi Osaka. And that is the end of this news bulletin.
1: மிதக்கும் ஒளியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101, நேரம் 6:10. சேவை செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பயன்பாட்டில் உள்ள முதிர்ந்த நிலையில் கழிவு நீக்கம் செய்யப்பட்ட ஈப்புகளை வரும் ஜூலை 15 பிற்பகல் 3 மாவட்ட வருவாய் அலுவலர் அல்லது அவரால் அங்கீகரிக்கப்பட்ட அலுவலரால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைத்து நிபந்தனைகளுக்குட்பட்டு பொது ஏலம் விடப்பட உள்ளது. டாடா சுமோ கிராண்ட் 1,32,000, மகேந்திரா பொலிரோ 90,000, மகேந்திரா பொலிரோ 50,000. பொது ஏலத்தில் கலந்து கொள்ளும் அனைவரும் 50,000 ரூபாய் வீதம் முன் வைப்பு தொகை செலுத்தி ஏலத்தில் கலந்து கொள்ள வேண்டும். ஜிஎஸ்டி எண் உள்ளவர்கள் மட்டுமே ஏலத்தில் கலந்து கொள்ள வேண்டும். அரசு தானியங்கி பொறியாளரின் மதிப்பீட்டு தொகைக்கு குறையாமல் ஏலம் கோரப்பட வேண்டும். கூடுதல் தொகைக்கு ஏலம் கேட்டவருக்கு நிபந்தனைகளுக்குட்பட்டு ஏலம் உறுதி செய்யப்படும். ஏலம் உறுதி செய்யப்பட்டவுடன் முழு தொகை மற்றும் 18% சரக்கு மற்றும் சேவை வரியினையும் சேர்த்து ரொக்கமாக உடனடியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலக கஜானாவில் உரிய கணக்கு தலைப்பில் தொகையினை செலுத்த வேண்டும். வாகனத்தை அலுவலக நேரத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேரில் பார்வையிடலாம். ஏலத்தை ரத்து செய்யவோ அல்லது தள்ளி வைக்கவோ மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களுக்கு முழு உரிமை உண்டு. இதர நிபந்தனைகளுக்குட்பட்டது என கன்னியாகுமரி மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் முன்னாள் படைவீரர் நல மைய கட்டிடத்தில் அமைந்துள்ள கடைகளில் காலியாக உள்ள கடையின் 16, 17, 18, 19 மற்றும் 20 மற்றும் ஒரே கடையின் அமைப்பில் 7 கடைகளும் உரிம கட்டணத்தின் அடிப்படையில் விடுவதற்கு வரும் ஜூலை 23 அன்று ஒப்பந்தப்புள்ளி பெறப்பட்டு ஏலமும் அன்றைய தினமே நடைபெறவுள்ளது. ஒப்பந்தப்புள்ளி சமர்ப்பிக்க விரும்புபவர்கள் அன்றைய தினம் முற்பகல் 11:30 ஒப்பந்தப்புள்ளி சமர்ப்பித்திட வேண்டும் எனவும், பின்னர் நடைபெறும் ஏலத்தில் பங்கு பெற விரும்புபவர்கள் அன்றைய தினம் மதியம் 12 நடைபெறும் ஏலத்தில் கலந்து கொண்டு பயனடையுமாறும், மேலும் ஏலத்தில் கலந்து கொள்பவர்கள் 11 உரிம கட்டணம் முன்பணமாக செலுத்த வேண்டும், முன்னாள் படைவீரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் எனவும், ஏலம் உரிய வழிமுறைகளின்படி உரிய அலுவலர்களின் முன்பாக உரிய நேரத்தில் நடைபெறும் எனவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் இயங்கும் வாழைத்துவையல் அரசு ஆதி திராவிடர் நல மேல்நிலைப் பள்ளியில் காலியாக உள்ள 1 முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் வேதியியல் பணியிடத்திற்கு மாதம் ரூபாய் 18,000 வீதம் தொகுப்பூதியத்திலும், 1 பட்டதாரி ஆசிரியர் சமூக அறிவியல் பணியிடத்திற்கு மாதம் ரூபாய் 15,000 வீதம் தொகுப்பூதியத்திலும், மற்றும் கலிங்கராஜபுரம் ஆதி திராவிடர் நல மேல்நிலைப் பள்ளியில் காலியாக உள்ள 1 பட்டதாரி ஆசிரியர் ஆங்கிலம் பணியிடத்திற்கு மாதம் ரூபாய் 15,000 வீதம் தொகுப்பூதியத்திலும் முற்றிலும் தற்காலிகமாக ஆசிரியர்களை நியமித்திட தகுதியான நபரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தற்காலிகமாக தொகுப்பூதியத்தில் பணி நியமனம் செய்வதற்கு 2/7/2026 முதல் 6/7/2026 வரை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பதாரர்கள் எழுத்து மூலமான விண்ணப்பங்களை நேரடியாகவோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ உரிய கல்வித் தகுதி சான்றுகளுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இயங்கி வரும் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் நாளை மாலை 5:45 விண்ணப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிவாசல்களில் பணியாற்றும் உலமாக்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்க மானியம் வழங்கும் திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் 30/6/2026 15 நீட்டிக்கப்பட்டுள்ளது. உலமாக்கள் மற்றும் பணியாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற 18 முதல் 60 வரை உள்ள உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்க மானியத் தொகை ரூபாய் 50,000 வழங்க தமிழ்நாடு அரசால் ஆணையிடப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிவாசல்களில் பணியாற்றும் பேசிமாங்கள், ஆலிம்கள், அரபி ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியைகள் உள்ளிட்ட உலமாக்களிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகின்றன. தற்போது மேற்படி திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் 30/6/2026 15 நீட்டிக்கப்படுகிறது. இருசக்கர வாகனத்திற்கான மானியம் பெற மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் இயங்கும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலரிடம் படிவத்தினை பெற்று உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பித்து ஒப்புதல் பெற பின்னரே பயனாளி இருசக்கர வாகனம் வாங்க வேண்டும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை மாவட்ட

0: பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகங்களில் இம்மாதம் 15 தேதிக்குள் உரிய ஆவணங்களுடன் சமர்ப்பிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். சேவை செய்திகள் கேட்டீர்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர புதுமையாய், பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:15. வந்தே மாதரம்.

0: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட இரண்டாவது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
1: அகில இந்திய அளவில் கல்விக் கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
3: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
4: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
3: ஒவ்வொரு தொழிலும் நலமும் ஆரோக்கியமும்.
4: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
5: தென்னை மதிப்பு கூட்டு மையம் செண்பகராமன் புது
3: செல்
5: 7305365106.
6: கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை, ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் மருந்தகம்.
7: வடசேரி ஆம்னி பேருந்து நிலையம் அருகில் நாகர்கோவில் மற்றும் ஆசிரமம் சுசீந்திரம்.
6: தோல் நோய்கள்,
7: வயிற்று செரிமான கோளாறுகள்,
6: மூட்டுவலி வாதம்,
7: சுவாச கோளாறுகள்,
6: மூலம்
7: தலைவலி மைக்ரேன்,
6: முடி உதிர்தல் பொடுகு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
7: கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை.
6: தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர்
7: 9443693100.
8: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
9: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
8: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
9: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
10: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
11: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட

0: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு ஒன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
1: மத்திய அரசு அங்கீகாரத்துடன் சென்ட் சேவியர் பொறியியல் கல்லூரியால் நிர்வகிக்கப்படும் இந்நிறுவனத்தில் ஃபிட்டர், எலக்ட்ரீசியன், எலக்ட்ரானிக்ஸ்,
2: மெக்கானிக், மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங்கில் வருபவர்களுக்கு கல்வி கட்டணம் இல்லை.
1: அரசு கல்வி சலுகைகளுடன் கேம்பஸ் இன்டர்வியூ வழியே வேலை வாய்ப்பு உறுதி.
2: 10th தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இருப்பாளரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443729333
1: மற்றும் 04651296483. Friends ITI மத்திக்கோடு திக்கணம் கோடு.
3: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
4: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
5: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
6: நாகர்கோவில் மார்த்தாண்டம் கருங்கல் மற்றும் அஞ்சுகிராமம்.
7: மெல்லிசை கேட்கலாம் நேர்களே.
8: உண்மைகள் ஊமை என தொடங்கும் டி எல் மகராஜன் பாடிய பாடலை இயற்றியவர் ஏ முகமது ஜக்ரியா. இசை எம் எல் ஸ்ரீகாந்த்.

0: மெல்லிசையில் அடுத்து
1: அன்பின் உருவம் என தொடங்கும் ஷியாமலா சுவாமி இசையமைப்பில் உருவான பாடலை இயற்றியவர் பகதூர் ஷா. பாடலை பாடுவோர் சுனந்தா விஸ்வநாதன், கீதா விஸ்வநாதன் ஆகியோர்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கான முதல் தவணை தொகையை மத்திய அரசு இன்று விடுவித்துள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் தவேக அரசு இணக்கமாக பணியாற்றும் என்று மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். சிறுபான்மையினர் நலன்களை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக திமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை பெற்றது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கான முதல் தவணை தொகையை மத்திய அரசு இன்று விடுவித்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் காணொலி வாயிலாக 25,863 கோடி ரூபாயை மாநிலங்களுக்கு விடுவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்தின் கீழ் பணியாளர்களுக்கு 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்க இந்த தொகை உதவிடும் என்று கூறினார். மாநில அரசும் இந்த திட்டத்திற்கான தங்களது பங்களிப்பை குறித்த காலத்திற்குள் விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நாடு முழுவதும் கடந்த 1ஆம் தேதி முதல் இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். ஆந்திரா, கேரளா மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்கள் முதல் நாளிலேயே ஏராளமான வேலை வாய்ப்புகளை இந்த திட்டத்தின் கீழ் வழங்கியது பாராட்டுதலுக்குரியது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ஊதியம் 10% அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் மூலம் பணியாளர்களுக்கான ஊதியம் குறைந்தது நாள் 1க்கு 300 ரூபாய் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். நாட்டின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு மற்றும் முன்னேற்றத்திற்கு ஜனசங்கத்தின் நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி ஆற்றிய பணி இன்றியமையாதது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் நடைபெற்ற டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் பிறந்தநாள் விழா கருத்தரங்கில் கலந்து கொண்டு அவர் பேசினார். ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் அர்ப்பணிப்பும் தியாகமும் இன்றளவும் நமக்கு வழிகாட்டியாக உள்ளது என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் தவேக அரசு இணக்கமாக பணியாற்றும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் நல்லகவுண்டன் பாளையத்தில் நியாய விலை கடையை திறந்து வைத்து அவர் பேசினார். உரங்களை பதுக்குவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் எச்சரித்தார்.
1: உரத்தை பொறுத்தவரையும் தட்டுப்பாடு வருகிற போது தொடர்ந்து நடைமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆட்சியில் நடக்கக்கூடாது என்ற முறையிலேதான் விரைந்து அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். அப்படிப்பட்ட இங்கே தட்டுப்பாடுகளை உருவாக்குற அதற்கான நடவடிக்கை மேற்கொள்வதோடு மட்டுமல்ல, அதை யார் பதுக்கி வைத்திருக்கிறாரோ அவர் மீது உரிய நடவடிக்கை விரைந்து அரசு எடுத்துக் கொண்டிருக்கிறது. உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு பகுதியும் வரையறுக்கப்பட வேண்டும். ஒன்று, அதிலே மக்கள் ஜனத்தொகைக்கேற்ப மாற்றங்கள் அதில் உருவாகும். ஏனென்று சொன்னால் மகளிர், பொது மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொல்லப்படுகிற மக்களுக்கு அந்த இடஒதுக்கீடு பொறுத்தவரையிலும் மக்கள் ஜனத்தொகை அடிப்படையில் அது வரையறுக்கப்பட வேண்டும். இதெல்லாம் செய்வதற்கு விரைந்து பட்ஜெட் முதலமைச்சர் அவர்கள் தேதி அறிவிக்கிறார்.
0: சிறுபான்மையினர் நலன்களை பாதுகாப்பதில் திமுக உறுதியுடன் உள்ளதாக அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னையை அடுத்த திருவேற்காட்டில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இஸ்லாமியர்களுக்கும் திமுகவுக்கும் உள்ள உறவினை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது என்று தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் சமீபத்தில் நடைபெற்ற குற்ற சம்பவங்களை பட்டியலிட்டுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களை தடுக்க தவிக அரசு தவறிவிட்டதாகவும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் குறை கூறியுள்ளது. எல்நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தவிக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசு இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை

0: தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் தாவேக அரசும் பேரிடர் மேலாண்மை பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மத்திய அரசின் முத்ரா கடனுதவி திட்டத்தின் மூலம் சிறு வணிகர்கள் அதிக அளவில் பயனடைந்து வருகின்றனர். தங்களின் தொழில் வளர்ச்சிக்கு இந்த திட்டம் பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் தெரிவித்தனர்.
1: எங்கள் ஊர் தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தென்காசி நகர். இங்கே நாங்கள் வந்து சிறு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய புண்ணியத்தில் சிறு தொழில் மற்றும் வியாபாரிகளுக்கு முத்ரா கடன் திட்டம் வங்கிகள் மூலமாக வழங்கினாங்க. முதல்ல 50,000 வழங்கினாங்க. அடுத்தபடியாக இந்த கடனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போனாங்க. இந்த கடன் வழங்கியதுனால எங்களுடைய தொழில் வளம் மற்றும் தொழில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. இதற்காண்டி நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
2: பேர் பத்திரகாளி. நான் ஒரு சின்ன சிறு தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி பேங்க்ல லோன் கேட்க போகும்போது முத்ரா லோன் திட்டத்தில் ஒரு ஸ்கீம் இருக்கு அப்படின்னாங்க. அது மூலமாக கொஞ்சம் அப்ளை பண்ணதில் ஒரு 5 லட்சம் எனக்கு தந்தாங்க. அதில் கொஞ்சம் லோனு சரியாக கொஞ்சம் கட்டினதுனால 1 லட்சம் எக்ஸ்ட்ரா தந்தாங்க. அப்படியே ஒரு 10 லட்சம் வரை தந்திருக்காங்க. இப்போ இதனால ஒரு சிறு தொழில் தொடங்கின எனக்கு இப்போ நல்ல ஒரு லாபகரமாகவும் இருக்குது. தொழில் நல்லபடியாக போயிட்டுருக்கு. தொழில் முனைவருக்கான ஒரு சின்ன உதவியாக முத்ரா லோன் திட்டம் அமைஞ்சிருக்கு. பாரத பிரதமருக்கு மிக்க நன்றி.
0: வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் ஒடிசா சத்தீஸ்கட் கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கோவை நீலகிரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். தஞ்சாவூரில் நடைபாதை உணவு வணிகர்களுக்கான உணவு பாதுகாப்பு பயிற்சி மற்றும் பதிவு சான்றிதழ் வழங்கும் முகாம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கர்நாடகாவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 1 டன் போதைப் பொருளை பறிமுதல் செய்த காவல்துறையினர் இருவரை கைது செய்தனர். பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடத்தில் 41 மின்சார ரயில் சேவைகள் இன்று ரத்து செய்யப்பட்டன. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள பூலாம்பட்டி படகுத்துறையில் சுற்றுலாப் பயணிகள் இன்று குவிந்தனர். தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவில் சுமித்குமார் லக்ஷ்மண் தங்கப்பதக்கம் வென்றார். 61 கிலோ எடைப்பிரிவில் புஷ்பும் 79 கிலோ எடைப்பிரிவில் சௌரவ் யாதவும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். 57 கிலோ எடைப்பிரிவில் ரோஹித்தும் 74 கிலோ எடைப்பிரிவில் ஆதர்ஷ் யுவராஜ் பாட்டீலும் 97 கிலோ எடைப்பிரிவில் லாக்கியும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இஸ்தான்புல்லில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் டனிஷா கொட்டேச்சா இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 11-8, 11-7 என்ற செட்கணக்கில் நெதர்லாந்தின் ஷோஹான் மென் ஸ்லோவேனியாவின் ஆனா டோஃபண்ட் இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 1-6, 10-7 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் ரீஸ் பிராண்ட்மியர் அலானிஸ் ஹாமில்டன் இணையை வென்றது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. மாநில அளவிலான ஸ்பீட் ஸ்கேட்டிங் போட்டி காஞ்சிபுரத்தில் இன்று தொடங்கியது. 6 முதல் 18 வயதுக்குட்பட்டோருக்கான 700க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். உலக பேட்மிண்டன் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசம்

0: அரசத்தில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கான முதல் தவணை தொகையை மத்திய அரசு இன்று விடுவித்துள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் தவேக அரசு இணக்கமாக பணியாற்றும் என்று மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். சிறுபான்மையினர் நலன்களை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக திமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:41. திரை இசை கேட்கலாம் நேர்களே. மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து மனு சித்ரா பாடிய பாடலுக்கு இசை சிற்பி, வரிகள் பழனி பாரதி,

0: ராஜநன் கோவின் பிரம்மாண்ட இரண்டாவது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ரூபாய் 1 லட்சத்திற்கு மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன் கோ. தொடர்புக்கு 9487222715.
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: திரை இசையில் எடுத்ததாக மன்னன் திரைப்பட பாடல், SB பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா பாடிய பாடலுக்கு இசை இளையராஜா.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: நாகர்கோவில் மார்த்தாண்டம் கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.
2: திரையிசையில் அடுத்ததாக சத்ரியன் திரைப்பட பாடல், ஸ்வர்ணலதா குரலில் இளையராஜாவின் இசையில்.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகும்ப முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
3: பொதுநலன்
0: கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம்.

0: நேரம் 7 மணி. இன்னிசை நேரம் கேட்பதற்கு முன்
1: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாட்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்ஸி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: இன்னிசை நேரம் நிகழ்ச்சியில் இப்போது மகாராஜபுரம் சந்தானம் பாடிய பாடல் கேட்கலாம்.

0: நேயர்கள் இதுவரை இன்னிசை நேரம் கேட்டீர்கள்.
1: என் அத்தைக்கு ஆபரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல. ரொம்ப பயமா வேற இருக்கு.
2: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல. என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு, நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
1: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
2: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
1: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
3: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
4: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
0: இன்னும் சில நொடிகளில் கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் கேட்கலாம். சென்னையஞ்சல்.

0: பல்வேறு சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கல்வராயன்மலை ஒன்றியத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்ட ஆட்சி நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வில் கல்வராயன் மலையில் வட்டத்திற்கு உட்பட்ட சேராப்பட்டு கிராமத்தில் பழங்குடியினர் நலத்துறையின் ஐந்தனை திட்டம், திருவனந்தபுரம் மத்திய மரவள்ளி கிழங்கு ஆராய்ச்சி நிறுவனம் ரூபாய் 1.67 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் மரவள்ளி கிழங்கு உற்பத்தி அதிகரிப்பு மற்றும் மதிப்பு கூடுதல் அலகு அமைக்கும் பணி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து சேராப்பட்டு பகுதியில் ரூபாய் 3.9 கோடி மதிப்பீட்டில் நாற்றங்கால் மையம் அமைப்பதற்கும் திட்டப்பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட இடத்தினை நேரில் பார்வையிட்டு மதிப்பீடு உள்ளிட்ட தகவல்கள் குறித்து கேட்டறிந்து ஆய்வு செய்தார். இன்னாடு கிராமத்தில் செயல்பட்டு வரும் நியாய விலைக்கடையினை நேரில் பார்வையிட்டு இருப்பு, பொருள்களின் விவரம், நியாய விலைக்கடை, பொருள்களின் தரம், பணி நேரம் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் குறித்து விரிவாக கேட்டறிந்து ஆய்வு செய்தார். பின்னர் வெள்ளிமலை கிராமத்தில் காளான் வளர்ப்பு பணியினை நேரில் பார்வையிட்டு காளான் வளர்க்கும் பணிகளை முறையாக பராமரிக்க வேண்டும் என சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது என கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா தெரிவித்தார். ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் அனைத்து ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள கிராம ஊராட்சிகளில் பல்வேறு திட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஊராட்சிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் முன்னேற்றம் குறித்து மாதாந்திர ஆய்வுக் கூட்டம் செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் செயல்படுத்தப்படும் வளர்ச்சி திட்டங்களில் முன்னேற்றம் குறித்து மாதாந்திர ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் அரங்கத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் விபிஜி ராம்ஜி திட்டம், முதலமைச்சரின் வீடுகள், மறு கட்டுமான திட்டம், முதலமைச்சரின் சாலை மேம்பாட்டு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து தனித்தனியாக விரிவாக கேட்டறிந்து ஆய்வு செய்தார். விபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு கிராமப்புற குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 125 நாட்கள் வேலை வாய்ப்புகள் அளிக்க வேண்டும் என்றும், அனைத்து தொகுப்புகளிலும் ஊராட்சிகளிலும் குளம் வெட்டுதல் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும், பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம மின் யோஜனா திட்டத்தின் கீழ் நிலுவையில் உள்ள பணிகள் உடனடியாக முடிக்கப்பட வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் அரசின் பல்வேறு துறைகளின் சார்பில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் கள்ளக்குறிச்சி வட்டம் வரஞ்சரம் கிராமத்தைச் சேர்ந்த 113 பயனாளிகளுக்கு ரூபாய் 1.1577 மதிப்பீட்டில் விலையில்லா வீட்டுமனை பட்டாக்களுக்கான ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இப்பகுதி மக்களின் பல்லாண்டு கால கோரிக்கை தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து வானாபுரம் வட்டம் மூங்கில் துறைப்பட்டைச் சேர்ந்த 1 பயனாளிகளுக்கு ஜாதி சான்றிதழ், மாவட்ட தொழில் மையம் சார்பில் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டத்தின் கீழ் 1 பயனாளிக்கு ரூபாய் 12.02 லட்சம் மதிப்பீட்டில் தொழில் கடன் ஒப்பளிப்பு ஆணையம் என மொத்தம் 115 பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது. பேரூராட்சியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அரங்கத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பேரூராட்சியில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகள், குடிநீர் விநியோகம், திடக்கழிவு மேலாண்மை, பொது சுகாதாரம் மற்றும் இதர பணிகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. இந்த ஆய்வில் பொதுமக்களுக்கு சீரான குடிநீர் விநியோகம் வழங்குவதை உறுதி செய்யவும், மின் விளக்குகள் முழுமையாக செயல்படவும், மரம் நடுதல் பணிகளை சிறப்பாக மேற்கொள்ளவும், பேராட்சி பகுதிகளில் குப்பைகள் தேங்காமல் உடனுக்குடன் அப்புறப்படுத்தவும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே வீலசுரபுரம் கிராமத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் ரூபாய் 15 கோடி மதிப்பீட்டில் 12 ஏக்கர் பரப்பளவில் மாவட்ட விளையாட்டு அரங்கம் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த மாவட்டம் விளையாட்டு அரங்கத்தின் கட்டுமான பணிகளில் இதுவரை 10% பணிகள் நிறைவடைந்துள்ளது. இந்த விளையாட்டு அரங்கத்தில் சுற்றுச்சுவர் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதுடன் நீச்சல் குளத்திற்கான அடித்தள பணிகள் நிறைவடைந்துள்ளது. இந்த வளாகத்தில் 50 மீட்டர் நீளமுள்ள மிகப்பெரிய நீச்சல் குளம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நீச்சல் குளமானது சென்னையில் அமைக்கப்பட்ட நீச்சல் குளத்திற்கு அடுத்தபடியாக மாநிலத்தில் மிகப்பெரிய நீச்சல் குளமாக அமையும். மேலும் மாவட்ட விளையாட்டு அரங்க பணிகளை தரமாகவும் விரைவாகவும் முடிக்க சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என மாண்புமிகு பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா தெரிவித்தார்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் கேட்டோம். எழுதியவர் என் முருகேசன். நேரம் 7:15. ஆகாஷ்வாணி தொடர்வது தமிழ் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி

0: ஆகாஷ்வாணி கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள். எழுதியவர் என். முருகேசன்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வாய்மலை பகுதியில் விவசாயத்தை ஊக்குவிக்கும் வகையில்

0: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மழைநீர் சேமிப்பு இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அரசு ஊழியர்களின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி 5 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சத்தீஸ்கட்டில் இன்று காலமான பிரபல பாண்டவாணி பாடகரும் பத்ம விபூஷன் விருது பெற்றவருமான டாக்டர் தீஜான் பாயின் இறுதிச் சடங்குகள் முழு அரசு மரியாதையுடன் இன்று நடைபெற்றன. இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். மழைநீர் சேமிப்பு இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. நாடு முழுவதும் நீர்வளம் குறைவாக உள்ள 256 மாவட்டங்களில் நீர் சேமிப்பு இயக்கம் கடந்த 2019 தொடங்கப்பட்டதாக நீர்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 2021 மழைநீர் சேமிப்பு இயக்கத்தை பிரதமர் தொடங்கி வைத்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சமுதாய பங்களிப்பை அதிகரிக்கும் நோக்கில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த இயக்கம் மாற்றியமைக்கப்பட்டதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடல் நலனை சீராக பராமரிக்க சைக்கிள் பயிற்சி உதவிடும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். ஞாயிறுதோறும் சைக்கிள் பயணம் இயக்கத்தின் கீழ் இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். சைக்கிள் பயணத்தால் ஏற்படும் நன்மைகள் குறித்து அவர் விரிவாக எடுத்துரைத்தார். சுற்றுச்சூழல் பாதிப்பை தடுப்பதற்கும் இது உதவிடும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். அரசு ஊழியர்களின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் தம்மை சந்தித்த பாரதிய மஸ்தூர் சங்க பிரதிநிதிகளுடன் அவர் கலந்துரையாடினார். அலுவலர்களின் பிரச்சினையை அரசின் கவனத்திற்கு கொண்டு வருவதில் இதுபோன்ற சங்கங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். இதுபோன்ற கலந்துரையாடல்கள் அரசு ஊழியர்களுக்கும் பணியாளர்களுக்கும் பயனளிக்கும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி 5 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 2014 421 கோடி லிட்டராக இருந்த இந்த வகை பெட்ரோல் உற்பத்தி தற்போது 2000 கோடி லிட்டரை எட்டியுள்ளதாக பெட்ரோலியத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி அதிகரிக்கப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கச்சா எண்ணெய் இறக்குமதி வெகுவாக குறைந்துள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அந்நிய செலாவணி சேமிப்பு கிடைத்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. ஆந்திராவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று ஸ்ரீகாக்குளம் மாவட்டத்தின் நிம்மாடா கிராமத்தில் இப்பணிக்கான தமது படிவத்தினை தேர்தல் அதிகாரியிடம் சமர்ப்பித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். எவ்வித குளறுபடியும் இன்றி வாக்காளர் பட்டியலை தயாரிப்பதற்கு சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் அவசியமாகிறது என்றும் அவர் கூறினார். தேர்தல் நடைமுறைகள் நேர்மையாக நடைபெறுவதை உறுதி செய்வதில் வாக்காளர் பட்டியல் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு ராமமோகன் நாயுடு தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் தனியார் நிறுவனத்தின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி பிரிவிற்கான கட்டுமானப் பணிகளை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியாவுடன் இணைந்து இன்று தொடங்கி வைத்தார். இந்த உற்பத்தி பிரிவு ஷிவ்புரி மாவட்டத்தில் 2500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்பட உள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சுயசார்பு இந்தியா மற்றும் உற்பத்திக்கான இந்தியா இயக்கங்களுக்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் ஜெனீவா புறப்பட்டுச் சென்றார். ஐநா சார்பில் நடைபெறவுள்ள இந்த உச்சி மாநாடு நாளை தொடங்குகிறது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பாக ஐநா சார்பில் நடைபெறும் முதல் உச்சி மாநாடு இது என்பது குறிப்பிடத்தக்கது. கர்நாடகாவில் மத்திய ஊரக வளர்ச்சித்துறையின் திட்டங்களின் செயலாக்கம் குறித்து மூத்த அதிகாரிகள் கொண்ட குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இன்று தொடங்கிய இந்த ஆய்வுப் பணி வரும் 11ஆம் தேதி வரை நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் தொடர்பாகவும் இக்குழுவினர் ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு

0: 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: சத்தீஸ்கட்டில் பிரபல பாண்டவாணி பாடகரும் பத்ம விபூஷன் விருது பெற்றவருமான டாக்டர் டீஜான் பாய் இன்று அதிகாலை ராய்ப்பூரில் காலமானார். அவருக்கு வயது 70. உடல்நலக்குறைவு காரணமாக ராய்ப்பூர் எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். டாக்டர் டீஜான் பாயின் இறுதிச் சடங்குகள் அவரது சொந்த ஊரான கனியாரி கிராமத்தில் முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை நடைபெற்றது. அசாம் சட்டப்பேரவையில் அலுவல் மொழியாக ஹிந்தியும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ரஞ்சித்குமார் தாஸ் கூறியுள்ளார். இன்று குவஹாத்தியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். தற்போது ஆங்கிலம் மற்றும் போடோ மொழிகள் அலுவல் மொழிகளாக பயன்பாட்டில் இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். நாளை தொடங்கவுள்ள பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது அலுவல் மொழியாக ஹிந்தியும் அறிமுகப்படுத்தப்படும் என்று திரு ரஞ்சித்குமார் தாஸ் கூறினார். தில்லியில் உள்ள அரசு பள்ளிகளின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கென இயக்கம் ஒன்று தொடங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் பள்ளி வளாகங்களை தூய்மையாக பராமரிப்பதோடு நவீன வசதிகள் இடம்பெறுவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த இயக்கம் செயல்படுத்தப்படுவதாக தெரிவித்துள்ளார். பள்ளி வளாகங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துவதில் மக்கள் பங்களிப்பும் இன்றியமையாதது என்று திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். அமர்நாத் யாத்ரீகர்களின் நலனுக்காக ஜம்மு ஸ்ரீநகர் இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக ரயில்வே அறிவித்துள்ளது. செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த ரயில்வேயின் ஸ்ரீநகர் கோட்ட மேலாளர் திரு கபில் சர்மா, கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்கு தேவையான கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு நிதின் நபின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இன்று லக்னோவில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களிடையே ஆலோசனை மேற்கொண்டு பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். கூட்டணி கட்சிகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நிதின் நபின் கேட்டுக்கொண்டார். பீகாரின் பங்கிப்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் ஜன் சுராஜ் கட்சியின் சார்பில் அதன் நிறுவனர் திரு பிரசாந்த் கிஷோர் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்தொகுதியில் வரும் 30 இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கலேயில் நடைபெற்ற இப்போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 543 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. சாய் சுதர்சன் அபாரமாக ஆடி 168 ரன் குவித்தார். கெஷேரா நுவந்தா 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். பின்னர் இரண்டாவது இன்னிங்ஸை ஆடிய இலங்கை ஏ அணி 209 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக ஆஷன் பந்தாரா 87 ரன் எடுத்தார். குர்னூர் பிரார் அபாரமாக பந்து வீசி 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து 33 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு இரண்டாவது இன்னிங்ஸை ஆடிய இந்தியா ஏ அணி விக்கெட் இழப்பின்றி 36 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இதன் மூலம் 2 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் இந்தியா கைப்பற்றியது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 3 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இஸ்தான்புல்லில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ், தனிஷா கொட்டேச்சா இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 11-8, 11-7 என்ற செட் கணக்கில் நெதர்லாந்தின் சவுஹான் மென், ஸ்லோவேனியாவின் அனா சோஃபாண்ட் இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. உலக பேட்மிண்டன் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மழைநீர் சேமிப்பு இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அரசு ஊழியர்களின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி 5 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சத்தீஸ்கட்டில் இன்று காலமான பிரபல பாண்டவாணி பாடகரும் பத்ம விபூஷன் விருது பெற்றவருமான டாக்டர் தேஜான் பாயின் இறுதிச் சடங்குகள் முழு அரசு மரியாதையுடன் இன்று நடைபெற்றன.

0: இலங்கை ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளியேசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்,
3: அக்கா உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
4: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
5: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
6: முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம், ரூபாய் 1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம், ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்ஸி இலவசம், கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில், முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜன் அண்ட் கோ. தொடர்புக்கு 9487222715.
2: வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. அதிகபட்ச வெப்பநிலை 29-32°C, குறைந்தபட்ச வெப்பநிலை 21-24°C, வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். நெல் மற்றும் தோட்டப்பயிர்களான காய்கறிகள், தென்னை மற்றும் ரப்பர் பயிரிடுவதற்கான ஆரம்ப வேலைகளை செய்ய ஏற்ற பருவம். மிளகில் பூப்பதற்கு முன்பும் புதிய இலைகள் மற்றும் மொட்டுவிடும் போதும், மிளகு கொத்து ஆரம்ப நிலை மற்றும் குண்டூசி தலைப்பருவத்திலும் மிளகு கொத்து உதிர்வதை தவிர்க்க இலைவழி ஊட்டமாக 1% டை அமோனியம் பாஸ்பேட்டினை தெளிக்கலாம். மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் வட்டப்பாத்திகள் அமைத்து மழை நீரை சேமிக்கவும். வாழை, மிளகு, கிராம்பு, ஜாதிக்காய், லவங்கப்பட்டை மற்றும் தென்னை மரங்களுக்கு பாத்திகள் அமைத்து மக்கிய தென்னை நார் கழிவுகளை இடுவதன் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கலாம். காற்றின் வேகம் மணிக்கு 10-14 km இருப்பதனால் வாழை மரங்களுக்கு ஊன்று அளிக்கவும். நெகிழி மழை தடுப்பான்களை ரப்பர் மரத்தின் பால்வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம். வாழைக்கன்றுகளின் வேர் மற்றும் அழுகிய பகுதிகளை சீவி நீக்கிவிட்டு மண் கரைசலில் நனைத்து அதன் மீது 40 கிராம் கார்போபியூரான் 3G குறுணை மருந்தினை தூவி பின் நடவு செய்யலாம் என தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் பேச்சிப்பாறை பேராசிரியர் மற்றும் தலைவர் மற்றும் முதன்மை அலுவலர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பில் 2026-27 நிதியாண்டில் தேசிய தோட்டக்கலை இயக்கம் திட்டத்தின் கீழ் நிதி இலக்காக 121.94 லட்சம் ரூபாய் பெறப்பட்டுள்ளது. பரப்பு விரிவாக்கம் இனத்தின் கீழ் உயர்ரக காய்கறிகளான மிளகாய், கத்தரி நடவு செய்திட ஹெக்டேருக்கு 24,000 ரூபாய் மானியம் வீதம், 5 ஹெக்டேருக்கும் ரூபாய் 1.20 லட்சம் நிதி இலக்கும், பல்லாண்டு வாசனை திரவிய பயிர்களான நல்ல மிளகு, கிராம்பு மற்றும் லவங்கப்பட்டை நடவு செய்திட ஹெக்டேருக்கு 40,000 ரூபாய் மானியம் வீதம், 95 ஹெக்டேருக்கும் ரூபாய் 38 லட்சம் நிதி இலக்கும் பெறப்பட்டுள்ளது. அவகேடோ, மங்குஸ்தான் மற்றும் ரம்புட்டான் பயிர் சாகுபடி செய்திட ஹெக்டேருக்கு ரூபாய் 30,000 மானியம் வீதம், 15 ஹெக்டேருக்கும் ரூபாய் 4.5 லட்சம் வீதம் நிதி இலக்கும், அன்னாசி பயிர் சாகுபடி செய்திட ஹெக்டேருக்கு ரூபாய் 26,400 வீதம், 5 ஹெக்டேருக்கு ரூபாய் 1.32 லட்சம் நிதி இலக்கும், வாழை பயிர் சாகுபடி செய்திட ஹெக்டேருக்கு ரூபாய் 26,400 மானியம் வீதம், 30 ஹெக்டேருக்கு ரூபாய் 7.92 லட்சம் நிதி இலக்கும் பெறப்பட்டுள்ளது. ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின விவசாயிகள் மற்றும் பெண் விவசாயிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். மேலும் விவரங்களுக்கு https://midh.gov.in/login என்ற இணையதளம் அல்லது அந்தந்த வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகங்களை அணுகி பயன்பெறலாம் என கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக் கொள்கிறார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். நேர்களை இன்னும் சில நொடிகளில் ICC மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கிடையே லண்டன் லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் வைத்து நடைபெறும் கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனை கேட்கலாம்.

0: என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நாடு முழுவதும் கடந்த 1ஆம் தேதி முதல் இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆந்திரா, கேரளம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்கள் முதல் நாளிலேயே ஏராளமான வேலை வாய்ப்புகளை இந்த திட்டத்தின் கீழ் வழங்கியது பாராட்டுதலுக்கு உரியது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ஊதியம் 10% அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் மூலம் பணியாளர்களுக்கான ஊதியம் குறைந்தது நாளொன்றுக்கு 300 ரூபாய் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி 5 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 2014ஆம் ஆண்டு 421 கோடி லிட்டராக இருந்த இந்த வகை பெட்ரோல் உற்பத்தி தற்போது 2000 கோடி லிட்டரை எட்டியுள்ளதாக பெட்ரோலியத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி அதிகரிக்கப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கச்சா எண்ணெய் இறக்குமதி வெகுவாக குறைந்துள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அந்நிய செலாவணி சேமிப்பு கிடைத்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. மழைநீர் சேமிப்பு இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. நாடு முழுவதும் நீர்வளம் குறைவாக உள்ள 256 மாவட்டங்களில் நீர் சேமிப்பு இயக்கம் 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டதாக நீர்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 2021ஆம் ஆண்டு மழைநீர் சேமிப்பு இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சமுதாய பங்களிப்பை அதிகரிக்கும் நோக்கில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த இயக்கம் மாற்றியமைக்கப்பட்டதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் தாவேக அரசு இணக்கமாக பணியாற்றும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் நல்லகவுண்டன்பாளையத்தில் நியாய விலைக் கடையை திறந்து வைத்து அவர் பேசினார். உரங்களை பதுக்குவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் எச்சரித்தார். சிறுபான்மையினர் நலன்களை பாதுகாப்பதில் திமுக உறுதியுடன் உள்ளதாக அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னையை அடுத்த திருவேற்காட்டில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இஸ்லாமியர்களுக்கும் திமுகவுக்கும் உள்ள உறவினை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது என்று தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் சமீபத்தில் நடைபெற்ற குற்றச்சம்பவங்களை பட்டியலிட்டுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களை தடுக்க தாவிக அரசு தவறிவிட்டதாகவும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் குறை கூறியுள்ளது. எல்னினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசு இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் தாவேக அரசும் பேரிடர் மேலாண்மை பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் ஒடிசா சத்தீஸ்கர் கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கலேயில் இன்று நடைபெற்ற இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் 2 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் இந்தியா கைப்பற்றியது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 3 வெள்ளி மற்றும் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இஸ்தான்புலில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் தனிஷா கோட்டேச்சா இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 11-8, 11-7 என்ற செட் கணக்கில் நெதர்லாந்தின் சௌஹான் மென், ஸ்லோவேனியாவின் அனா டோஃபாண்ட் இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. உலக பேட்மிண்டன் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:05.
2: இந்தியாவோட நியூ கேப்டன் கூல் யார் தெரியுமா?
3: நியூ கேப்டன் கூலா?
2: ஆமா, பானசோனிக் ஏசி தான் இந்தியாஸ் நியூ கேப்டன் கூல். இதோட அட்வான்ஸ் டஸ்ட் பஸ்ட் டெக்னாலஜி அவுட்டோர் யூனிட்ட ஆட்டோ கிளீன் பண்ணிடும். சோ எல்லா கார்னர்ஸ்லயும் ஸ்ட்ராங் கூலிங் கிடைக்கும்.
3: பானசோனிக் ஏசி வாங்க
4: ராஜநன்கோ கோட் ரோட் நாகர்கோவில் மார்த்தாண்டம் கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.
3: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குழாய் அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான

0: செய்தி அறிக்கைகளுக்கு பிறகு கிரிக்கெட் வர்ணனை தொடரும்.
1: அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் காணொலி வாயிலாக 25,863 கோடி ரூபாயை மாநிலங்களுக்கு விடுவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்தின் கீழ் பணியாளர்களுக்கு 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்க இந்த தொகை உதவிடும் என்று கூறினார். மாநில அரசும் இந்த திட்டத்திற்கான தங்களது பங்களிப்பை குறித்த காலத்திற்குள் விடுவிக்க வேண்டும்.

0: அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். சீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
3: Ponchesli Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
4: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesli Super Speciality Hospital.
5: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட 2nd கிளை July 9 முதல் உங்கள் மார்த்தாட்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
6: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையே லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் வைத்து நடைபெறும் ICC மகளிர் T20 உலகக்கோப்பை 2026 கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனை தொடர்கிறது.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லி அஞ்சல்.

0: and political freedoms. Media reports also said that more than 600 civil rights activists have been arrested following anti-Islamabad protests in the region. Meanwhile, overseas Kashmiris held a protest gathering in London today in support of the demonstrators. On the other hand, in Pakistan, protests have also intensified at Karachi's Abbasi Shahid Hospital, where junior doctors are demanding payment of pending stipends, better security and improved hospital facilities. The protesting doctors warned that they would suspend outpatient services if the demands are not addressed. In the ICC Women's T20 World Cup final, England were 91 for 4 in 13.5 overs against Australia at Lord's Cricket Ground in London when reports last came in. Earlier, Australia won the toss and opted to bowl first. In the FIFA World Cup, Brazil will take on Norway in the round of 16 match in New Jersey at 1:30 a.m. Indian time tonight. England will face Mexico in Mexico City in the other pre-quarterfinal at 5:30 a.m. tomorrow. In the Wimbledon tennis, American Jessica Pegula defeated compatriot Iva Jovic 4-6, 6-3, 6-1 in the women's singles to reach the quarterfinals in London today. The other match between Czech Republic's Karolina Muchova and compatriot Barbora Krejcikova is underway. In the other round of 16 matches, top seed Arina Sabalenka will face Japan's Naomi Osaka and Switzerland's Belinda Bencic and meet Coco Gauff of the United States later tonight. In the men's singles, the round of 16 match between Serbia's Novak Djokovic and Roman Sufelian of Russia is underway. Later tonight, top seed Yannick Sinner of Italy will take on Japan's Shintaro Mochizuki. The annual Amarnath Yatra has witnessed an encouraging start this year with 32,313 devotees offering prayers at the cave revered shrine during the first 2 days of the pilgrimage. 20,145 pilgrims performed darshan at the cave shrine on the second day of the Yatra. Uttarakhand Chief Minister Pushkar Singh Dhami today flagged off the first batch of the Kailash Mansarovar Yatra 2026 from Tanakpur in Champawat district for the next leg of the pilgrimage. The first batch comprises 49 pilgrims. On the occasion, the Chief Minister said the Kailash Mansarovar Yatra is not just a religious journey, but a symbol of spiritual awareness, cultural unity and national harmony. And now, before we end the bulletin, the headlines once again. Southwest monsoon intensified across India. Red alert issued for Mumbai. Warning of heavy rain in several states. Union Minister Jyotiraditya Sindhya and MP Chief Minister Dr. Mohan Yadav lay foundation stone of 2,500 crore rupee defence manufacturing plant in Shivpuri. External Affairs Minister Dr. S. Jaishankar begins his six-day visit to West Asia, meets Qatari Prime Minister Mohammed bin Abdul Rahman bin Jassim Al Thani in Doha. OPEC Plus agrees to increase oil production by 188,000 barrels per day from next month to support market stability. In T20 Cricket World Cup summit clash underway between host England and Australia at the Lords, and in FIFA World Cup Brazil to take on Norway in the round of 16 at New Jersey tonight. And that is all in the news at 9. Good night.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 9:15.
2: ராஜன் கோவின் பிரம்மாண்ட இரண்டாவது கிளை July 9 முதல் உங்கள் வார்த்தாட்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ரூபாய் 1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜன் கோ. தொடர்புக்கு 9487222715.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் இசிஇஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
5: இந்தியாவோட நியூ கேப்டன் கூல் யார் தெரியுமா?
6: நியூ கேப்டன் கூலா?
5: ஆமா, பானசோனிக் ஏசி தான் இந்தியாஸ் நியூ கேப்டன் கூல். இதோட அட்வான்ஸ் டஸ்ட்பஸ்ட் டெக்னாலஜி அவுட்டோர் யூனிட்ட ஆட்டோ கிளீன் பண்ணிடும். சோ எல்லா கார்னர்ஸ்லயும் ஸ்ட்ராங் கூலிங் கிடைக்கும்.
6: பானசோனிக் ஏசி வாங்க
7: ராஜன் கோ, கோட் ரோட் நாகர்கோவில், மார்த்தாண்டம், கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.
2: ராஜன் கோவின் பிரம்மாண்ட இரண்டாவது கிளை July 9 முதல் உங்கள் வார்த்தாட்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ரூபாய் 1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது.

0: முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜன் & கோ. தொடர்புக்கு 9487222715.
1: நேர்களை, இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையே லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் வைத்து நடைபெறும் ICC மகளிர் T20 உலகக்கோப்பை 2026 கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனை தொடர்கிறது.

நேரம் 11 மணி. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழப்பம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: இருக்கும் இந்த நிகழ்ச்சி.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
0: இனிமையான இந்த இரவு வேளையில் மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். அன்பு நேயர்களே, இந்த இனிமையான நேரத்தில் இசையை ரசித்துக் கொண்டே விவேத் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க. நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் முதல் பாடல் எஸ் ஜானகியின் குரலில் ஒலிக்கின்றது. கங்கையம்மன் இயற்றி எம் எஸ் விஸ்வநாதன் இளையராஜா இசையமைப்பில் மெல்ல திறந்தது கதவு படத்திலிருந்து. இதோ ஊருசனம் தூங்கினாலும் விவித் பாரதி நேயர்கள் தூங்காமல் இசை ரசித்துக் கொண்டிருப்பார்கள் அல்லவா?

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இசை இன்பத்தை தர வேண்டும், நேயர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள்

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பி ஜெயச்சந்திரன் குரலில் ஒலிக்கின்றது. எஸ் ஏ ராஜ்குமார் ஏற்றி எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைப்பில் ஒலிக்கவிருக்கின்றது. சின்ன பூவே மெல்ல பேசு. ஆம்நேயர்களே, இன்றைய நாள் முழுவதும் நாம் பேசின பேச்சு பிரயோஜனமாயிருந்ததா? இதோ இந்த பூவின் பேச்சு நிச்சயமாய் உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். ஏனென்றால் நானும் உங்களிடம் பேசிக்கொண்டேதான் இருக்கின்றேன்.

இனிய இசையை தந்து கொண்டிருக்கின்றது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் கொண்டாட்டமாய் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் அன்பு நேயர்களே.

அடுத்து வரும் பாடல் நெஞ்சமெல்லாம் நீயே படத்திற்காக வாணிஜெயராம் பாடியுள்ள பாடல். வைரமுத்து ஏற்றி சங்கர் கணேஷ் இசையமைப்பில் ஒலிக்கவிருக்கின்றது. பொதுவாக நம்மிடம் பேசுபவர் எதுவும் சொல்லாமல் போய்விட்டால் நமக்குள்ளாய் ஒரு பேச்சு தோன்றும். அது எப்படி?

பொதுவாகவே பெண்கள் அணிந்திருக்கும் வளையல், அந்த சத்தம், அதாவது இசையின் ஓசை இப்படியாகவும் இருக்கும், ஆரவாரவாகவும் இருக்கும், அப்படியே இசை தென்றலாகவும் இருக்கும். அப்படித்தான் பேக் டு பேக் சாங்ஸ் உங்களுக்காக. சேலம் விஷ்ணு படத்திலிருந்து எஸ்பி பாசுனும் எஸ் ஜானகியின் குரல்களில் ஒலிக்கின்றது. சங்கீதராஜன் இசையமைத்து வாலி ஏற்றிய பாடல் அது. தொடர்ந்து சத்யா படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. எஸ்பி பாலசுப்ரமணியம் லதா மங்கேஷ்கர் பாடியுள்ள பாடல் வாலியை ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் இதோ ஒரு வளையல் சத்தம் எப்படி உங்கள் துள்ளல் இசையாய், அடுத்து வரும் பாடல் மென்மையின் தென்றலாய், இதோ பேக் டு பேக் சாங்ஸ் வளையல் சத்தம்.

என்ன நேயர்களே, இந்த இரவு நேரத்தில் அந்த வலையில் சத்தத்தை கேட்டீர்களா? இல்லை இல்லை, வலையில் இசையை கேட்டீர்களா? நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மனோ எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் வைரமுத்து இயற்றி சௌந்தர்யன் இசையமைப்பில் சிந்து நதிப்பு படத்திலிருந்து இந்த சின்ன பிள்ளையின் பாட்டு எப்படியாக உங்களுக்கு தாலாட்ட வைக்கிறது கேட்கலாமா?

நேரம் 11:33. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது மனசு மயங்கி வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். உடனிருந்து வழங்கிக் கொண்டிருப்பது திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஹரிஷ் ராகவேந்தர் பாடியுள்ள பாடல். வைரமுத்து இயற்றிய மணி சர்மா இசையமைப்பில் யூத் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. கோபம் என்பது உன்னிடம் மட்டுமா அல்லது யாரிடம் என்று நான் கேட்கும்போது அந்த கோபமே பேசுவதற்கு எப்படி உன்னிடம் தடுக்கும்? இப்படியாக இந்த பாடல் சொல்லும்போது உங்களிடம் இருக்கும் கோபம் சற்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஸ்ரேயா கோஷல் பாடியுள்ளது நாமுத்துக்குமார் இயற்றி யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் 7G ரெயின்போ காலனி படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. இதோ நேயர்களே, நினைத்து நினைத்து பார்க்கின்றோம் உங்கள் இசையின் ரசனையை எப்படியாக

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ் ஜானகி, எஸ் பி சைலஜா பாடியுள்ள பாடல். பாடல் இசை இளையராஜா. ஆனந்தகுமி படத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்கின்றது. காரணங்கள் பல இருக்கும், அந்த காரணங்களை சொல்ல ஒரு காரணமும் இருக்காது. எப்படி இப்படியாக?

இசையை ரசித்துக் கொண்டே மூல் வழியாக ஒவ்வொரு நேயர்களும் தங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பதிவு செய்திருக்கிறார்கள். பதிவு செய்த ஒவ்வொரு அன்பு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் என்று சொல்லும்போது, அன்பு ராணி அவர்கள் வெல்கம் பீட்டர் என்ற முதல் பதிவை பதிவிட்டு, ஏமலதா அன்பு சகோதரி ஏஐஆர் என்று சொல்லி தன்னுடைய புகைப்படத்தை பரிசாகி கொடுத்திருக்கின்றார். நன்றி. அடையாளம் விட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சேர சொல்லியிருக்கிறார்கள். தியாகராய நகர் ரங்கராஜன் அவர்களும் தித்திக்கு மினி இரு வணக்கம் வாழ்த்துக்கள். முதல் பாடல் ஊருசனம் தூள்கிழப்பும் வகையில் அமைந்தது. தொடர்ந்து வந்த பாடல்கள் அனைத்தும் அருமை என சொல்லியிருக்கின்றார். அடுத்து மீண்டும் அடையாளம் பட்ட ஆசீர்வாத ராஜேஸ்வரி அவர்கள் ஆரம்ப பாடல ஊருசனம் தூங்கிருச்சி பாடலை கேட்டு ரசித்து மகிழ்ந்தோம். சாந்தி ரமேஷ் என்ற அன்பினேயர் இரு வணக்கம் என சொல்லியிருக்கின்றார். பர்வதவர்த்தினி என்ற அன்பினேயர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். மெல்ல தெரிந்த கதவு படத்தில் ஒழித்த பாடல் ஊருசனம் தூங்கிடுச்சு பாடல் சின்னப்பூ மெல்ல பேசு பாடல் மிகவும் அருமை என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களை தொடர்ந்து முசிறி ஆறுமுகம் என்ற அன்பினேயர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அம்பத்தூர் முத்துலட்சுமி என்ற அன்பினேயர் ஒவ்வொரு பாடல்களின் முதல் வரியை பதிவு செய்து ஒளிபரப்பு செய்த பீட்டர் சார் அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள் என பதிவிட்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியும் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். வழக்கம் போல மாதவரம் வீரராகவன் என்ற அன்பினேயரும் நேசிக்க ஒரு மனம் வேண்டும், சுவாசிக்க அதை தினம் வேண்டும், மனசு ரசித்து மயங்க வேண்டும், மயங்கும் இரவு பூபால ராகம் வேண்டும், மையல் கொண்டு தாளம் போட வேண்டும், பண்பலையில் மின்னும் கீதங்கள் பாட்டலையாக ஜொலிக்கும் நாதங்கள் பரவசமூட்டிடும் ஸ்வரங்களாக யாரது நெஞ்சில் குடிப்புகுந்து போவது பேரது சொல்வது அமுத கீதம் இது ஊரார் மகிழ்வது மனசு மயம் நிகழ்ச்சியை மட்டுமே என சொல்லி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார்.

நன்றி. அவர்களைத் தொடர்ந்து புருஷவாக்கம் சவுந்தரராஜன் அவர்களும் நிகழ்ச்சியின் பாடல்கள் இந்த இரவு வேளையில் கேட்பதற்கு இனிமையாக இருந்தது, மகிழ்ச்சி என சொல்லியிருக்கின்றார். கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியன் நண்பனேயரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். காட்டுப்பாக்கம் அந்தோனிராஜன் நண்பனேயரும் இசையால் நேயர்களுடன் இணைந்து வனசமயம் நிகழ்ச்சியில் ஒழித்துக் கொண்டிருக்கும் மென்மையான பாடல்கள் அருமை என பதிவிட்டிருக்கின்றார். சின்ன காஞ்சிபுரம் சீனிவாச வர்தன் அவர்கள் நிலவின் அழகை நிழலாடும் அழகில் நிம்மதியின் உறவில் மெல்ல மெல்ல குயிலின் கீதங்களாய் வானலையில் மிதந்து உறங்க அழைக்கும் உறவு மனசு மயங்கும் நிகழ்வு விண்மீன்களை எண்ணியபடி இரவின் தாலாட்டி செவியில் தேனூட்டி ரசிக்க வைக்கும் அழகு என பதிவிட்டிருக்கின்றார். திருமழிசை அஸ்வினி ராகராஜ் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம், வணக்க வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களை தொடர்ந்து முழக்காலிருந்து பாபி என் அன்பனியின் கங்கராச்சுலேஷன்ஸ், வெரி குட் நைட் என பதிவிட்டிருக்கின்றார். அதேபோல் லத்தீஃபா அப்துல் ரஹ்மான் அவர்கள் மணலி புதுநகரிலிருந்து இரவு வணக்கம் பீட்டர், பாடல்கள் அனைத்தும் டக்கர் காரணம் சொல்லி என்று சொல்லி ஒவ்வொரு பதிவை பதிவிட்டிருக்கின்றார், நன்றி. அவர்களை தொடர்ந்து திருமழிசை அஸ்வினி நாகராஜ் அவர்களும் ஒரு கிளி உருகுது உரிமையில் பழகுது எங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல் வழங்கிய விவித் பாரதிக்கும் ஆர்ஜிஎஸ்ஆர் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் என சொல்லும்போது நேரம் இப்பொழுது 11:52:30. சரி, நீங்கள் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் என்னவென்று கேட்க ஆவலோடு இருப்பீர்கள் அல்லவா? பாடலை கேட்கலாம்.

0: ஊனல் வழியாக இன்னுமாய் ஒரு நேயர், அவர்கள் கவுந்தப்பாடி சென்னியப்பன் என்ற அன்பு நேயர், மனசு மயங்கும் பாடல்கள் சூப்பர் சார், இரவு முழுவதும் உங்களுடன் நான் என சொல்லியிருக்கின்றார். ஆம் நேயர்களே, இந்த இரவு முழுவதும் என்னுடன் பயணிப்பது நீங்கள் மட்டுமே. எப்படி என்றால், நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை வரை இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன. காற்றின் மொழியாக 12 மணியிலிருந்து 1 மணி வரையிலும், 1 மணியிலிருந்து 2 மணி வரை நீங்காத ரீங்காரமாகவும், 2 மணியிலிருந்து 3 மணி வரை தூங்காத விழிகளாகவும், 3 மணியிலிருந்து 4 மணி வரை இன்னிசை இரவாகவும் இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன. நேர்களை கேட்க நீங்கள் ஆயத்தமா? சரி நேயர்களே, நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு பயணித்தது இசையோடு ஆர்ஜே பீட்டர். மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் பிரிதோர் நிகழ்ச்சியில். நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
0: நேரம் 12:20. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய வித் பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விடிந்த பின்னும் உறங்காமல், விழிகள் மூடாமல், செவிகள் திறந்து இசை ரசித்துக் கொண்டிருக்கும் அன்பு நேயர்களை இப்போது கேட்கலாம் காற்றின் மொழி.
2: காற்றின் மொழி.

சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான், எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும்

பதுமையே வைரத்தில் தோய்ந்த மனமே, மதங்க மாமுனிவரின் மாதவச் செல்வியே, மாதுளம்

ஆணத்தில் மேனியை மறைக்கும், ஆணத்தில் மேனியை மறைக்கும் அந்த நாட்களை ஒரு முறை நினைத்தான்.

அடிப்பேன் ஓடு. இந்த கவிதையில் குறை சொல்லுவோரை இந்த கவியால் அடிப்பேன் வாடா. நீ கம்பனை படித்தவனாடா, அட காகிதம் தின்னும் கூடா.

அம்மென்னும் முன்னே ஆயிரம் பாட்டை அள்ளி அள்ளி வீசட்டுமா? அப்போதும் உனக்கு புரியாதிருந்தால் சொல்லி சொல்லி உதைக்கட்டுமா? அம்மென்னும் முன்னே ஆயிரம் பாட்டை அள்ளி அள்ளி வீசட்டுமா? அப்போதும் உனக்கு புரியாதிருந்தால் சொல்லி சொல்லி உதைக்கட்டுமா? வல்லினம் மெல்லினம் நல்ல இடையினம் என்னும் கம்பை எடுத்து வெண்பா விருத்தம் என்னும் விதவிதமாகிய சாட்டை தொடுத்து நான் போட்டால் தெரியும் போடு, தமிழ் பாட்டால் அடிப்பேன் ஓட்டு.

பட்டணத்து தமிழில் கைலா என்றால் அர்த்தம் என்ன கூறட்டுமா? பயில்வான் மொழியில் வஸ்தாத் என்றால் பலம் என்ன காட்டட்டுமா? பட்டணத்து தமிழில் ஐநா என்றால் அர்த்தம் என்ன கூறட்டுமா? பயில்வான் மொழியில் வஸ்தாத் என்றால் பலம் என்ன காட்டட்டுமா? எந்தை மோனை உன்கிடத்திலும் வளத்திலும் கொடுக்கட்டுமா? எழுசி அரிசி என்று வரி வரியாக வரையட்டுமா? நான் போட்டால் தெரியும் போடு, தமிழ் பாட்டால் அடிப்பேன் ஓடு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

ஜூனியர் ஜூனியர் ஜூனியர்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: நேரம் 4:10. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: குறிச்சி பி அருணாச்சலம் குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் ரஞ்சனி நிரஞ்சனி, ரஞ்சனி ராகத்தில் அமைந்த ஜி என் பாலசுப்ரமணியம் இயற்றிய பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ஆதிதாளம்.

ஆல் இண்டியா ரேடியோ பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் காரக்குறிச்சி பி அருணாச்சலம் குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சபாபதிக்கு ஆபோகி ராகத்தில் அமைந்த கோபாலகிருஷ்ண பாரதி பாடல் ரூபக தாளம்.

0: நேரம் 5:20. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நேயர்கள் இனி கேட்கலாம்
1: அருள்மணி மாலை.

தெய்வீக ராகம் இறையருள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலிக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஸ்ரீ சைல மல்லிகார்ஜுன சுப்ரபாதம், பாடியவர் பி வி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி.